0: நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
1: வணக்கம். காலைமணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெய்ஸ்ரீ. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் தற்போது மிக பலவீனமான நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் பதிலை முழுமையாக கூட படிக்க முடியவில்லை என்று அவர் சாடினார். சண்டை நிறுத்தம் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளதாக திரு டிரம்ப் கூறினார். அமெரிக்கா முன்மொழிந்த திட்டத்துக்கு இருதரப்பும் இணங்காததால் இழுபறி நீடிக்கிறது. லெபனான் விவகாரம் உட்பட போரை முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் கூறுகிறது. ஹார்முஸ் நீரிணை மீதான அதிகாரத்தை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் வேளாண்மைக்கான உரங்களின் விநியோகம் அனுமதிக்கப்படாவிட்டால் ஆயிரக்கணக்கானோர் பசியையும் பட்டினியையும் எதிர்நோக்கக்கூடும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. உலக அளவில் பயன்படுத்தப்படும் உரங்களில் மூன்றில் ஒரு பங்கு இந்த நீரிணை வழியாக செல்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் தொடுத்துள்ள போரின் விளைவாக ஈரான் பல மாதங்களாக ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தி வருகிறது. இதனால் உலகளாவிய விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. சில வாரங்களுக்குள் பெரிய மனிதாபிமான நெருக்கடி உருவாகலாம் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதலாக 45 மில்லியன் பேர் பசியால் வாடலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உரங்கள் அதன் தொடர்புடைய மூலப்பொருட்களை அனுமதிக்க நிறுவனத்தின் சிறப்பு பணிக்குழு 100க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தைவானுக்காக ஆயுத விற்பனை குறித்து சீன பயணத்தின் போது விவாதிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் நடைபெறும் சந்திப்பில் அதிபர் ஷி ஜின்பிங்குடன் இதை எடுத்துரைப்பேன் என்று அவர் கூறினார். இரு தலைவர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட நெருக்கம் தைவானை சுற்றிய பதற்றத்தை குறைக்க உதவும் என்று திரு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த பயணம் அமெரிக்க சீன வர்த்தகத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் அமையும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. முக்கிய தொழில்துறை தலைவர்களும் திரு டிரம்புடன் சீனாவுக்கு செல்கின்றனர். உலகின் இரண்டு பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையிலான நிலைத்தன்மையை மேம்படுத்தும் வாய்ப்பாக இந்த சந்திப்பை சீனா பார்க்கிறது. தைவானுடனான ஆயுத விற்பனை பற்றி கேட்ட போது அதிபர் டிரம்ப் நேரடியாக பதில் அளிக்காமல் அதை பற்றி திரு சீயுடன் பேசவிருப்பதாக குறிப்பிட்டார். அவர் நாளை சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். சொகுசு கப்பலுடன் தொடர்புடைய ஹன்டா வைரஸ் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை 7க்கு உயர்ந்திருக்கிறது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பயணி ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 3 மாண்டுவிட்டனர். ஸ்பெயினின் டெனரீஃப் தீவு அருகே இருந்த எம்வி ஹோண்டாயஸ் சொகுசு கப்பலிலிருந்து பயணிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். சுமார் 20 ஊழியர்கள் கப்பலில் தொடர்ந்து நெதர்லாந்துக்கு செல்வர். அங்கு கப்பலில் கிருமி நாசினி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கப்பலில் இருந்து திரும்பும் பயணிகள் 42 நாள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் பிரிட்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். பிரிட்டன் பிரதமர் கர் ஸ்டார்மர் உள்ளூர் தேர்தல் தோல்விக்கு பிறகு பதவி விலக வேண்டும் என்று கடும் நெருக்கதலுக்கு ஆளாகியுள்ளார். அவரது சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு அதிகரித்துள்ளது. குறைந்தது 55 தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் பதவி விலக வேண்டும் என கோரியுள்ளனர். அதில் 3 அரசாங்க பணியாளர்கள் ஏற்கனவே பதவி விலகியுள்ளனர். பொதுமக்களின் நம்பிக்கையை அவர் இழந்துவிட்டார் என சிலம் குற்றம் சாட்டுகின்றனர். நாடாளுமன்றத்தில் புதிய தலைமைத்துவத்தை அமைக்க குறைந்தது 81 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் பிலிப்பீன்ஸில் நடத்தப்பட்ட போதைப் பொருளுக்கு எதிரான கடும் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டிருந்த உயர் அதிகாரிக்கு கைதாணையை பிறப்பித்துள்ளது. செனட்டர் ரொனால்ட் டிலா ரோசா குறைந்தது 32 பேரின் கொலைக்கு காரணமானவர் என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அவர் தற்போது தனது செனட் அலுவலகத்தில் ஒளிந்து கொண்டு கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறார். சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் ஏற்பட்ட கைகலப்புக்கு பிறகு பிலிப்பீன்ஸ் செனட்டில் உள்ள திரு ரோசாவின் ஆதரவாளர்கள் அவரை பாதுகாப்பாக காவலில் வைத்துள்ளனர். நவம்பர் மாதத்திலிருந்து பொதுவெளியில் காணப்படாத அவர் முதல் முறையாக செனட் அமர்வில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டுடார்டே வழக்கில் திரு ரோசா இணைந்து சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாக நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் கூறினர். திரு டுடார்டேக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் தொடர்கின்றன. இந்நிலையில் பிலிப்பீன்ஸ் நாடாளுமன்றம் துணை அதிபர் சேரா டுடார்டேயை இரண்டாவது முறையாக பதவி நீக்கம் செய்ய வாக்களித்துள்ளது. அவருக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய 257 பேர் ஆதரவாக வாக்களித்தனர், 25 பேர் எதிர்த்தனர், 9 பேர் வாக்களிக்கவில்லை. குமார் டுடார்டே ஊழல், லஞ்சம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். அதிபர் ஃபர்டினன்ட் மார்க்கோஸ் ஜூனியருக்கு எதிரான படுகொலை சதி திட்டமும் அதில் அடங்கும். முன்னதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் நடைமுறை காரணங்களால் தள்ளுபடி செய்தது. அனைத்து குற்றச்சாட்டுகளையும் குமார் டுடார்டே மறுத்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதம் 15 தேதி முதல் 20 தேதி வரை ஐக்கிய அரபு சிற்றரசுகள், நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். மத்திய கிழக்கு நெருக்கடியால் எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. ஆகவே இந்தியாவின் வெளிநாட்டு நாணய இருப்பில் அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் பயணம் அமைகிறது. எரிசக்தி செலவுகள் உயர்ந்ததை அடுத்து எரிபொருள் சேமிப்பு, இறக்குமதி குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்கும்படி திரு மோடி வலியுறுத்தியுள்ளார். அதன் விளைவாக இந்திய பங்குகள் சரிந்தன, அதன் ரூபாய் மதிப்பும் குறைந்துள்ளது.
2: சொல்லும் பொருளும் Preparation, முன்னேற்பாடு. பயணத்துக்கான முன்னேற்பாடுகளை காலத்துடன் செய்து கொண்டால் பயணம் சுமூகமாக இருக்கும். Preparation, முன்னேற்பாடு.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: செழிப்பூட்டும் செவ்வாய் கிழமையில் சந்திக்கின்றோம்.
5: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
6: 101 ஸ்ரேங்கன் சாலை, குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: என்ன கலா, நீ உன் வீட்டை விக்கிறதா கேள்விப்பட்ட?
9: ஆமா ராஜு, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீட்டை விக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு.
8: ஏன் கலா?
9: இப்ப நான் வீட்டை வித்துட்டா நல்ல விலையில வேற வீட்டை வாங்க முடியுமா?
8: அதான் ப்ராப்பர்ட்டி பிரதர் மைக்கேல் சேகர் இருக்கிறாரு. இந்த துறையில அவருக்கு 30 ஆண்டு அனுபவம் இருக்கு. வேற வீடு வாங்க முடியலன்னா இருக்கிற வீட்டை விக்க கூடாது, அதுதான் அவருடைய பாலிசி. உனக்கு சிறப்பான ஆலோசனைகளை வழங்க மைக்கேல் தான் சரியான ஆளு. இப்பவே அவருக்கு கால் பண்ணு. Property brother Michael Sager, 9857-7411 9857-7411.
10: மூன்று தலைமுறைகளாக நாங்க வியாபாரம் பண்றோம், வாடிக்கையாளர்கள்கிட்ட நல்ல பேரு. அதற்கு காரணம் சையது மோமன் டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் தான். மொத்தமா கிடைக்கும், சுத்தமா கிடைக்கும். அரிசி வகைகள், பருப்பு வகைகள், பொடி வகைகள், மசாலா பொருட்கள், கோதுமை மாவு, அப்பளம், பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, இவற்றை எல்லாம் அவங்க கிட்ட இருந்துதான் மொத்த கொள்முதல் செய்யறோம். அவங்களோட அனார்கலி மற்றும் சையது பிராண்ட் சிங்கப்பூர் முழுக்க ரொம்ப பிரபலமாச்சே. தரமான பொருட்களை இறக்குமதி செய்றாங்க நியாயமான விலையில்.
11: சையது மோமன் டிரேடர்ஸ், பாரம்பரியத்தின் மகத்துவம், தரத்தில் தனித்துவம்.
12: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
13: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்

0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:30 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ரன் திரைப்படத்தில இருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது. கொஞ்ச நேரத்துல நாம இந்த பாடலை கேட்க போறோங்க. ஹரிஷ் ராகவேந்திரா சாதனா சர்க்கம் இந்த பாடலோட இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போறாங்க. வித்யாசாகரின் இசையில் அது மட்டும் இல்லைங்க, நாம இன்று ஊட்டச்சத்து நிபுணர் துர்காஷினிய சந்திக்க போறாங்க. சமீபத்துல அவங்கள சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் அவங்களோட அவங்க கிட்ட வந்து இந்த கட் ஹெல்த் பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் துர்காஷினியும் உரையாடிய அந்த உரையாடல் இந்த நேர்காணல் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. மற்றும் ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 51 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 9 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: சிங்கை

0: சரியாக காலை 8:22 ஆகிவிட்டது. ரன் திரைப்படத்துல இருந்து பாடல நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ஊட்டச்சத்து நிபுணர் துர்காஷினிய சந்திக்க இருக்கோங்க. கட் ஹெல்த், அதாவது நமது வயிற்றுக்குடல் பகுதி, இதனுடைய ஆரோக்கியத்தை நாம எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்மோடு பகிர இருக்காங்க. எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: PIEயை நோக்கி செல்லும் KJE Woodlands Road இருக்கு, பிறகும் BKEயை நோக்கி செல்லும் KJE சுங்காய் தொங்காவிற்கு முன்பும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம் மீண்டும் வந்துவிட்டது. கோ சாக் டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை
8: கேளுங்கள். Much more that you can do, and there's so much more to life.
9: I would say that in life you just got to try, because if you never try you will never know.
0: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் GCTEnableFund.sg. இது GoChokTong Enable நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு MediaCorp. இன்றைய நிகழ்ச்சியில நாம துர்காஷினிய சந்திக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில நாம கட் ஹெல்த் பத்தி பேச போறோங்க. இப்ப நமது வயிற்று குடல் பகுதி இருக்கு இல்லையா, இதுல வந்து இப்ப நீங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இதை எடுங்க, ப்ரீபயோட்டிக்ஸ் எடுங்க, ப்ரோபயோட்டிக்ஸ் எடுங்க, இதெல்லாம் எடுங்க அப்படின்னு நிறைய காணொலிகளை வந்து ஆலோசனைகளை வந்து சமூக ஊடகம் வாயிலாக அவங்க வழங்குறாங்க. இதெல்லாம் உண்மையா? கட் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா? அதை பத்தி விவரிக்க வராங்க துர்காஷினி. வணக்கம் துர்காஷினி.
10: வணக்கம்.
0: எப்படிமா இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதுல என்னுடனும் ஒலி 968 நேயர்களுடனும் இணைந்ததற்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி, மிக்க மிக்க நன்றி.
10: எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கட் ஹெல்த் இந்த டாபிக் பத்தி பேசுறதுல, நானும் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன்.
0: சரி, இப்ப துர்காஷினி இந்த தலைப்புக்குள்ள நம்ம வந்து மூழ்குவதற்கு முன்பு உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்களேன்.
10: ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஒலி 96.8 பாத்துட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் வணக்கம். என் பேர் துர்காஷினி லட்சுமணன். நான் வந்து அப்டிமா நியூட்ரிஷன் என்ற ஒரு நியூட்ரிஷன் கிளினிக்ல வந்து நியூட்ரிஷனிஸ்டா பணி புரிஞ்சிட்டு வரேன்.
0: ஒரு ஊட்டச்சத்து நிபுணரா நீங்க இருக்கீங்க. எத்தனை வருஷமா நீங்க ஒரு ஊட்டச்சத்து நிபுணரா இருக்கீங்க?
10: ஒரு 3 ஆண்டுகளாக ஊட்டச்சத்து நிபுணரா இருக்கேன்.
0: ஓகே, சரி வாங்க. இப்ப நான் வந்து முதல்ல இருந்து நான் வந்து கேள்வி கேட்கணும்னு ஆர்வமா துடிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, நமது உடலில் இரண்டாவது மூளை நமது கட், நமது வயிற்று குடல் பகுதி அப்படின்னு பல காணொலிகளை நான் பாத்திருக்கேன், இது உண்மையா?
10: ஆமா, நம்மளோட குடல் தான் வந்துட்டு இரண்டாவது மூளைன்னு நம்ம சொல்றோம். இந்த குடல் ஆரோக்கியம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது செரிமானத்துக்கு மட்டும் இல்ல, நமக்கு வந்து உடல் மற்றும் மனநல பாதுகாப்பு, அதோட பாதிப்புகள், இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு அம்சமா வந்துட்டு விளங்கிக்கிட்டு வருது. அதனால குடல் வந்துட்டு நம்ம இரண்டாவது மூளை என்று நம்ம சொல்றோம். அதோடு மட்டும் இல்லாம இந்த குடலுக்கும் மூளைக்கும் வந்துட்டு நேரடி தொடர்பு இருக்கு. இதைதான் வந்து நம்ம சயின்டிபிக் டெர்ம்ல பாத்தீங்கன்னா கட் பிரெயின் எக்ஸிஸ் நம்ம சொல்லுவோம். சோ இந்த கட் பிரெயின் எக்ஸிஸ் வந்து நமக்கு வந்துட்டு நம்மளோட பிரெயின், நம்ம பிரெயின்ல இருக்கிற சிக்னல்ஸ் வந்துட்டு நமக்கு குடல் மூலமா நமக்கு கொடுத்து நமக்கு வந்து பிரெயின் வந்துட்டு இயங்க வைக்கிறதுக்கு வந்துட்டு உதவி செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம குடல்ல வந்து கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் வந்துட்டு இருக்கு. சோ இந்த பாக்டீரியாஸ் தான் வந்து நம்ம கட் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த கட் மைக்ரோபயோம் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி டைஜஷனுக்கு மட்டும் இல்ல, அது நமக்கு இம்யூனிட்டி, நம்மளோட மூட் சேஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நமக்கு உதவி செய்யுது. சோ இப்ப ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா வந்துட்டு சிக்னல்ஸ் அனுப்போம். சோ அந்த சிக்னல்ஸ் வந்துட்டு நம்மளோட மூளைக்கு போய் அந்த மூளை வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம மூட்டை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு உதவி செய்யுது. இப்போ இன்னொரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம குடல்ல தான் வந்துட்டு 90% வந்துட்டு செரோத்தோனின் அப்படின்ற ஒரு ஹோர்மோன் வந்துட்டு உற்பத்தி ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இந்த செரோத்தோனின் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஹாப்பி ஹோர்மோன் சொல்லுவோம், நம்மளோட மூட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கு, நமக்கு என்சைட்டி, ஆமா, நம்ம சந்தோஷமா இருப்பதற்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த செரோத்தோனின் வந்து பெரும் பங்காற்றுது. சோ இந்த செரோத்தோனின் வந்துட்டு நம்ம நம்மளோட கட் வந்துட்டு நல்ல பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த இந்த ப்ரொடக்ஷனும் வந்துட்டு அதிகரிச்சு நம்மளோட மூட் வந்துட்டு இதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு செயல்படும். சோ இப்ப இன்னொரு ரொம்ப சுலபமான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கட் பிரேக் கனெக்ஷன்ல இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம். சோ நமக்கு வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கும், நம்ம நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்லி நம்ம வயிறு பகுதி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரும்.
0: எனக்கு வந்து இது ஏன் வருது இருக்கிற ஒரு நிலையில வயிறு கலக்கும்.
10: ஆமா, சோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து கட்டுக்கும், ஆமா கட்டுக்கும் பிரெயினுக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து வர வைக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து நமக்கு வர வைக்குது.
0: சரி, ரொம்ப அற்புதமா நீங்க விளக்கி இருந்தீங்க. நம்ம மூளைக்கும் நமது வயிற்று பகுதிக்கும் உள்ள அந்த தொடர்பை பத்தி நீங்க சொல்லி இருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் வணக்கம் சிங்கை.

0: வானதி போல திரைப்படத்தில இருந்து உங்களுக்கு அங்க பாடல் இடம்பெற்றது. எஸ் ஏ ராஜ்குமாரி, நேசையல் சுக்விந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இன்னைக்கு நேரத்துல நாம ஸ்ரீ திரைப்படத்தில இருந்து இந்த பாடலை கேட்க இருக்கோங்க. ஹரிஷ் ராகவேந்திரா சித்ரா பாடியிருக்கும் இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு நாம வந்து ஊட்டச்சத்து நிபுணர் துர்காஷினிய சந்திக்க போறோங்க. கட் ஹெல்த், நமது வயிற்று குடல் பகுதியின் ஆரோக்கியம், இது வந்து எவ்வளவு முக்கியம், இதனுடைய ஆரோக்கியத்தை நாம எப்படி பாதுகாக்கலாம், மேம்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்மோடு பகிர இருக்காங்க துர்காஷினி. அவங்களை அடுத்து நாம சந்திக்க போறோம். நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:33 ஆகி விட்டது.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் முகமது ட்ரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மனமாகவும் இருக்கும், உயர் தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
0: மீனகாபொலி 9:06 கேட்டாலே பரவசம். இன்று நாம வயிற்று குடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், கட் ஹெல்த் அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சரி துர்காஷினி, இப்ப நான் சமூக வலைத்தளத்தை திறந்தாலே போதும், வலைதளத்தை திறந்தாலே போதும், உங்களுடைய குடலுக்கு நீங்க இது எடுக்கணும், அது எடுக்கணும், ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கணும், ப்ரீபயோட்டிக்ஸ் எடுக்கணும் இப்படின்னு பலவற்றை பரிந்துரை செய்யறாங்க, ஆலோசனை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து எதை எடுக்கிறது எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என் குடல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்ப நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்துருச்சு, நம்ம இதை செஞ்சா நம்ம குடல் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு வராங்க. இப்ப அந்த காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கட் மைக்ரோபயம் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சோ ஒரு சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகும், சில விஷயங்கள் சில பேருக்கு ஒர்க் ஆகாது. சோ அது நம்ம இண்டிவிஜுவல் பொறுத்து, நம்ம அது நம்மளோட கட் எப்படி இருக்கு அதை பொறுத்துதான் வந்துட்டு எல்லாமே வேலை செய்யும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உள்ள ட்ரெண்ட் படி பாத்தீங்கன்னா கொம்புச்சா டீ, அது வந்துட்டு ரொம்ப இப்ப ஃபேமஸா சில பேர்
0: சொல்லி கேட்டுருக்கீங்க. ஆமா, பழங்களை வைத்து அவங்க வந்து இந்த கொம்புச்சாவை செய்யறாங்க, விற்பனை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு இன்றே வந்து துணை உணவு பொருள்களையும் அவங்க விற்பனை செய்யறாங்க. இதனாலயே நம்ம வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கட் ஹெல்த் வந்து நம்ம வந்து மேம்படுத்துறோமா அல்லது வந்து பாதகம் அமையுதா பாதிக்கிறோமா?
3: ஓகே, இப்ப கேட்டீங்கன்னா இப்ப கொம்புச்சா டீ பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அதுல வந்து ஃபர்மெண்ட் டீயா செய்யறாங்க. சோ அதுல வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. சோ சில பேருக்கு இது குடிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ப்ளோட்டிங் ப்ராப்ளம், அந்த டைஜஷன் வந்து நல்லா ஆகுது, எனக்கு வந்துட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் வராம இருக்குன்னு சில பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த நன்மை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா எல்லா கொம்புச்சாவிலையும் வந்து ஒரே அளவிலான ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. சோ ஒவ்வொரு கொம்புச்சாவும் ஒவ்வொரு கொம்புச்சாலையும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அளவு வந்துட்டு ப்ரோபயோட்டிக்ஸ் வந்துட்டு இருக்கப்படுது. சோ அதனால வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரே அளவிலான ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைச்சு அதுக்கான பயன் கிடைக்குதா கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொம்புச்சா டீல வந்துட்டு கண்டிப்பா சுகர் கண்டென்ட் வந்து இருக்கதான் செய்யுது. அந்த சுகர் கண்டென்ட் வந்து நமக்கு வந்து கேலரி கொடுக்குது, நமக்கு வந்து கேலரியை வந்துட்டு கொடுக்குது நம்ம அன்றாட வாழ்க்கையில. அதுவும் இல்லாம இப்ப சில பேர் வந்து கொம்புச்சாட்டி ரொம்ப நன்மைன்னு நினைச்சு அவங்க வந்து அதை அதிகப்படியா எடுத்துக்கிறாங்க. சோ அதிகப்படியா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம்ஸ், அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த கொம்புச்சாட்டியும் கட் ஹெல்த்தும் பாத்தீங்கன்னா அதோட சயின்டிபிக் ரிசர்ச் பாத்தீங்கன்னா இன்னும் லிமிட்டடா தான் இருக்கு. அது வந்துட்டு நமக்கு 100% நமக்கு பயன் கொடுக்குதா அப்படியா பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. சோ அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கொம்புச்சட்டி வந்துட்டு பயன் அளிக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சேஃப் கிடையாது. ஏன்னா இப்ப பிரெக்னன்ட் வுமன், பிரஸ்ட் ஃபீடிங் வுமன் இருக்காங்க, இப்ப சில பேருக்கு வந்து கட் சென்சிட்டிவா இருக்கும். சோ அவங்க எல்லாத்துக்குமே இதை எடுத்துக்கிறதுனால வந்துட்டு பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சோ அதனால வந்துட்டு நம்ம கொம்புச்சட்டியா இருந்தாலும் நம்ம வந்து அவசியமா எடுத்துக்கணுமா அப்படி பார்த்தா அவசியம் இல்ல. பட் ஒன்ஸ் வாய் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் அது வந்து ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் இல்ல. ப்ரோபயோட்டிக் வந்து அது மூலியமா மட்டும்தான் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு கிடையாது. சோ நிறைய இன்னும் நம்ம சாப்பிடற அன்றாட சாப்பாட்டுல இருந்து கூட நமக்கு ப்ரோபயோட்டிக் கிடைக்கதான் செய்யுது.

0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE புகிட்டிமா ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் புகிட்டிமா ரோட் பகுதியில் போக்குவரவு அதிக நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். PIE நோக்கி செல்லும் TPE பொங்கோல் ரோடிற்கு பிறகும் MCE நோக்கி செல்லும் AYE துவாஸ் வெஸ்ட் ரோட் நுழைவாயில் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: பெரிய பெரிய
6: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம் வைரம் போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: வணக்கம் சிங்கை.
0: வயிற்றுக்குடல் ஆரோக்கியத்தை பத்தி நம்மோடு உரையாடிக்கிட்டு இருக்காங்க ஊட்டச்சத்து நிபுணர் துர்காஷினி. சரி துர்காஷினி, சற்று முன்பு நான் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் இதை பத்தி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? சரி, அதற்கு அதை விளக்குவதற்கு முன்பு முதல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன, ப்ரீபயோட்டிக்ஸ்னா என்ன, பலரும் வந்து தெரியாம இந்த மாதிரி துணை உணவு பொருள்களை வந்து உட்கொண்டுகிட்டு இருக்காங்க.
9: ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடல்ல இருக்கிற வந்துட்டு பாக்டீரியாக்களுக்கு வந்துட்டு வழங்கும் உணவுகள்னு சொல்லலாம். நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு வந்து வழங்கும் உணவுகள்னு நம்ம சொல்லலாம் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, இந்த மீசோ, தெம்பே, கிம்சி, நம்ம யோகர்ட் சாப்பிட்ற யோகர்ட், தயிர், இது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரோபயோட்டிக்ல வந்து அடங்குது. இந்த ப்ரோபயோட்டிக் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வந்து ஜீரண சக்தியை அதிகரிச்சு நல்ல பாக்டீரியாவோட வளர்ச்சிக்கு வந்துட்டு உதவி செய்யுது. இது வந்துட்டு சோ இதனால நம்ம கட் மைக்ரோபயோம் வந்துட்டு பேலன்ஸா இருக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுது. அதே ப்ரீபயோட்டிக் பாத்தீங்கன்னா, இந்த நல்ல பாக்டீரியாவோட வந்து உணவா வந்து விளங்குது இந்த ப்ரீபயோட்டிக்ஸ். சோ இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் எதுலாம் நம்ம சாப்பாடுக்கானலாம் பாத்தீங்கன்னா, இந்த பூண்டு, வெங்காயம், இந்த வெங்காயம் வந்து இன்யூலின்னு ஒரு கம்பவுண்ட் இருக்கும். சோ அதுல வந்து ப்ரீபயோட்டிக் ஃபைபர் வந்து நிறைய இருக்கு. சோ அதே மாதிரி ஆப்பிள்ல இருக்கிற பெக்டின், அப்புறம் ஓட்ஸ், மஷ்ரூம், இது எல்லாருமே வந்து ப்ரீபயோட்டிக் ஃபுட் நம்ம சொல்லுவோம். சோ இந்த மாதிரியான சாப்பாட்டுகளை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளோட கட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி நமக்கு வந்துட்டு பாதுகாக்கப்படுது, நம்மளோட வந்து இம்ப்ரூவ் பண்ணப்படுது நம்மளோட கட் மைக்ரோபயோம்.
0: அப்ப இந்த துணை உணவு பொருள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதன் வாயிலாக நாம இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் பெற்றுக்கொண்டால் அது நம்முடைய வயிற்றுக்குடல் பகுதிக்கு வந்து பாதகமாக அமையுதோ?
9: ஓகே, இப்ப வந்துட்டு ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் சொன்னா நிறைய நம்மளோட மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி விக்கிறாங்க. சோ யாருக்கு வந்து அது தேவைன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியா இருந்தோம், நம்ம வந்துட்டு நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்றோம்னா, நமக்கு சாப்பாட்டு மூலியமாவே இந்த ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்ப சில பேருக்கு வந்துட்டு ஆல்ரெடி கட் ப்ராப்ளமா இருக்கலாம். இப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு குரோனிக் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, சோ இந்த மாதிரி கட் ஹெல்த் வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்ல நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் வேணும், இந்த நான் இன்னும் வந்துட்டு என் கட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, சோ அதை நான் பாதுகாக்கிறதுக்கு வந்து எனக்கு சாப்பாடு பத்தாது, அது மூலியமா அதை தவிர எனக்கு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஆனா நமக்கு நேரடியா சாப்பாட்டு மூலியமா கிடைக்கும் போது சப்ளிமெண்ட் அவசியமானு கேட்டா, அது அந்த அளவுக்கு நமக்கு அவசியம் இல்ல, ஏன்னா நமக்கு சாப்பாடு வந்துட்டு சாப்பாடுலயே இதெல்லாம் கிடைக்குது. ஆனா அது சாண்டி நம்ம வந்து இன்னும் பாதுகாக்கணும், நம்ம இன்னும் நம்மளோட கட் ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணணும். சோ ஏன்னா நம்ம கட் ஹெல்த் வந்து நம்ம பாடியில உள்ள எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து கனெக்டடா இருக்கு. சோ இதனால வந்து அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம ஹோல் பாடி சிஸ்டமே வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து உட்கொள்வாங்க. சோ அது தவறு கிடையாது, நமக்கு சாப்பாட்டுல இருந்து கிடைக்கிறது கிடைக்கும், சப்ளிமெண்ட்ஸ் மூலமா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறது இருக்கு.
0: சரி, அப்ப எனக்கு ஒரு கேள்வி, ப்ரீபயோட்டிக்ஸுக்கும் ப்ரோபயோட்டிக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
9: ஓகே, இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரோபயோட்டிக் வந்துட்டு நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கு வந்துட்டு வழங்குற உணவுகள், அந்த பாக்டீரியாக்கு வந்து வழங்குற உணவுகள் தான் வந்து ப்ரோபயோட்டிக். இந்த ப்ரீபயோட்டிக் வந்துட்டு அந்த ப்ரோபயோட்டிக்கு அந்த நல்ல பாக்டீரியா இருக்கு தெரியுமா, அதோட வந்து உணவாக இது விளங்குது. சோ இதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம சொல்றோம்.
0: ஓஹோ, சரி, நம்ம நேயர்களுக்கு இந்நேரம் அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, எந்த வகையான உணவு வகைகளை வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுடைய குடல் பகுதிக்கு, நம்ம வயிற்று குடல் பகுதிக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனா சில பேர் வந்து இதை சொல்லி நான் கேட்டிருக்கேன், நான் நல்லாதான் சாப்பிடறேன், ஆனா வயிறு உப்பிசமா இருக்கு, ஒரே காத்தா இருக்கிற மாதிரி இருக்கு, உடல் ரொம்ப சோர்வா குறைவா இருக்கு, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன். இதற்கு நம்மளுடைய வயிற்றுக்குடல் பகுதியில ஏதாச்சும் பிரச்சனையா?
9: இப்ப நல்லா சாப்பிடுறேன் ஆனா எனக்கு ப்ளூட்டிங்கா இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா இப்ப அவங்க நல்லா சாப்பிடுறேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க எப்படிப்பட்ட சாப்பாடு, ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுத்துக்கிறாங்களா, சரியான டயட்டை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்களான்றத நம்ம பாக்கணும். ஏன்னா நல்லா சாப்பிடுறோங்கிறது வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா சாப்பிடுறோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு கூட நான் நல்லா தான் சாப்பிடறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ நம்ம என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் குவாலிட்டியோட ஃபுட் டைமிங் ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மீல் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, இம்ப்ராப்பர் டைமிங்ல வந்து சாப்பாடு எடுத்துக்குவாங்க. சோ இந்த மாதிரி அவங்க சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை வரும்னா, கேஸ் ஃபார்ம் ஆகும், ப்ளோட்டடா இருக்கும். சோ இது இந்த மாதிரி இருக்கும் போது அவங்க வந்து அடுத்த சாப்பாடு வேலையில சாப்பிடுறதுக்கான மூட் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அவங்களோட வயிறு வந்துட்டு ப்ளோட்டடா இருக்கு. சோ இந்த மாதிரி பிரச்சனை இவங்க வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில பேர் வந்துட்டு தவறான ஃபுட் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு எடுத்துக்குவாங்க. இப்ப ஒரே சமயத்துல வந்து ஹெவி ஃபேட்ஸ் எடுத்துக்குவாங்க, இல்ல ஹெவி கார்போஹைட்ரேட் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்குவாங்க. இப்ப ஃப்ரைட் சிக்கன் பிளஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டுத்தையும் சேர்ந்து அவங்க சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு லைக் அந்த ஃபுட்டே வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும். சோ இதனால வந்து அவங்களுக்கு டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா
0: நடக்கும். அதுல நிறைய எண்ணெயும் இருந்திருக்கும் இல்லையா?
9: ஆமா, அதுல நிறைய எண்ணெய் இருக்கு. சோ அது அவங்களுக்கு வந்துட்டு டைஜஷன் வந்து ரொம்ப மெதுவா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இதனால வந்துட்டு அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஹெவியா இருக்கும், சாப்பிட மூட்டு இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா நான் நல்லா தான் சாப்பிடறேன் ஆனா எனக்கு வந்துட்டு ப்ளோட்டடா இருக்கு. இன்னும் இது எதனால நமக்கு ஏற்படுது பாத்தீங்கன்னா, தூக்கம் சரியான தூக்கம் இல்லைன்னா நம்ம எவ்வளவு நல்ல ஹெல்த்தியான டயட் நம்ம சாப்பிட்டாலும் கூட அது வந்துட்டு நம்ம கட் ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு தூக்கம் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு ஹோர்மோனல் இம்பேலன்ஸ் வரும். சோ ஹோர்மோன் வந்து இம்பேலன்ஸா இருக்கும் போது நமக்கு எப்பத்தைட் குறையும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைஜஷன் வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த தூக்கம், இந்த ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சாப்பாட்டோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதனாலதான் நமக்கு வந்துட்டு நம்ம நான் நல்லா தான் சாப்பிடுறேன் ஆனா இருந்தாலும் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சில பேர் சொல்றத நம்ம கேட்கிறோம். இன்னும் சில பேர் வந்து செய்யற தவறு வந்துட்டு அவங்க எடுத்துக்கிற சாப்பாடுல பாத்தீங்கன்னா ஃபேட் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், பட் ஃபைபர் இருக்காது. இந்த நார் சத்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஏன்னா இந்த நார் சத்துல வந்துட்டு நம்ம டைஜஷன் வந்துட்டு நல்லா கொடுத்து நம்மளோட கட் மைக்ரோபயோமோட பேலன்ஸ வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஃபைபர் வந்து ரொம்ப துணை புரியுது சொல்லலாம். சோ அவங்க எடுத்துக்கிற சாப்பாடுல பல வகை காய்கறிகள் பழங்களை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
0: பழங்கள் காய்கறிகள் இது ரெண்டையும் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப கட் ஹெல்த் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், வயிற்றுக்குடல் பகுதியின் ஆரோக்கியம். இத வந்து செரிமானம் மட்டும் இல்ல, அதாவது நமது மனநிலை, நமது தோல் சருமம் இப்படின்னு நம்மளுடைய உடல் சக்தி இதுல எல்லாம் வந்து இந்த கட் ஹெல்த் அடங்கி இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
9: ஓகே, ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட கட் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமா இருக்கு. நம்ம பாடி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து கட் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமா இருக்கு. பாடி ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கட் பிரெயின் கனெக்ஷன், அதாவது கட் பிரெயின் எக்ஸிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கிறதுக்கான தன்மை இருக்கு. சோ ஏன்னா நமக்கு அந்த ஹாப்பி ஹோர்மோன் சொன்னால இந்த செரோட்டோனின், இந்த டோப்பமீன் இதெல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த கட் மூலமா வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி நமக்கு வந்துட்டு மூட் சேஞ்சஸ் இதெல்லாமே நமக்கு கொடுக்குது. சோ ஒன்ஸ் வந்து நம்மளோட கட் ஹெல்த்தியா இல்ல, நல்ல பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகலன்னா இந்த ஹோர்மோன்ஸ்ல எல்லாமே வந்துட்டு பாதிக்கடையும், நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுறதுல பாதிப்பு ஏற்படும். இதனால நமக்கு வந்துட்டு மூட் ரிலேட்டட் பிரச்சனைகள், ஃபெட்டிக்கா இருக்கும், டயர்டா இருக்கும், ஏன்னா சீக்கிரமா ஸ்ட்ரெஸ் ஆயிருவோம். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இதனாலதான் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப தோல் சார்ந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்துட்டு நம்ம கட் வந்துட்டு இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபிளஷ் பண்றதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இப்ப நம்ம அது சரியா நம்ம கட் வேலை செய்யலன்னா இது கண்டிப்பா சரியா நடக்காது. சோ நம்ம பாடியில வந்து அது ஒரு சிம்டமா காட்டும், நமக்கு வந்து ஒரு அறிகுறியா காட்டும். நம்ம தோல்ல அக்னியா வரும், டல்னஸ் கொடுக்கும், எக்ஸிமாவா வரும். சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கட் சரியா இல்லைன்னா இதெல்லாமே ஒரு ரூட் காஸா இருக்கும், நமக்கு தோல் பிரச்சனை வரதும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இது வந்து ரூட் காஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்துட்டு எனர்ஜி குறைபாடு எல்லாம் ஏற்படும். ஏன்னா வந்துட்டு நம்ம கட் சரியா ஃபங்க்ஷன் ஆகலன்னா நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல உள்ள நியூட்ரியன்ஸ் வந்து சரியா நம்ம பாடிக்கு அப்சர்வ் ஆகாது. சோ நம்ம பாடிக்கு சரியான நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் வரும், நமக்கு வந்துட்டு கட் மைக்ரோபயோ பேலன்ஸ் எல்லாம் குறையும். சோ நம்ம எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்லி நமக்கு வந்துட்டு குறைய செய்யும். சோ குறையும் போது நம்மளால ஃபோக்கஸா இருக்க முடியாது, நம்ம வேலையில வந்து கவனம் செலுத்த முடியாது, சீக்கிரமா டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம்.
0: எனவே நம்முடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, நம்முடைய வயிற்றுக்குடல் பகுதியின் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க துர்காஷினி. சரி, இதுவரையிலும் நம்மோடு உரையாடி இருந்தாங்க ஊட்டச்சத்து நிபுணர் துர்காஷினி. நமது வயிற்றுக்குடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம், நமது உடலின் இரண்டாவது மூளை என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியின் ஆரோக்கியத்தை நாம எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றி பல தகவல்களை வழங்கியிருந்தாங்க துர்காஷினி. இந்த குறிப்புகள் உங்களுக்கு உதவியா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.

0: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டிசியில் RDMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றை பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
2: என்ன முடிய போகுதானே?
1: KFC இன் சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டான், இதை வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
2: என்ன சொல்றீங்க?
1: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
2: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
1: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC மட்டுமே.
3: வசந்தம் வாயிலாக ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
3: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையங்கள்,
4: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
3: ஒலி 9.68
4: கேட்டாலே.

0: பாசம். நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:58 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: நகரத்தை நோக்கி செல்லும் புகிச்சிமா ரோடு, ஓல்ட் ஜூரோங் ரோடு இருக்கும், கேஷ்யூ ரோடு இருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக உள்ளது. அதே போல பிகேஇ நோக்கி செல்லும் SLE, BKE உட்லண்ட்ஸுக்கும் உட்லண்ட்ஸ் அவென்யூ 2 இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE, சீமே அவென்யூ எக்ஸிட் அங்கேயும், AYE நோக்கி செல்லும் குவீன்ஸ் வே, காமன்வெல்த் அவென்யூவிற்கும் டனன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு அதிகமாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர். நேரம் இப்பொழுது காலை 9 நாங்கி விட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சஜினி என்னோட நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கருத்தம்மா திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. ரஹ்மானின் இசையில் உன்னிகிருஷ்ணன், சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. வானிலைக்கு ஏற்றவாறு உங்களுக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. சரி, அடுத்தடுத்து உங்களுக்காக 90களின் பொக்கிஷங்கள்
2: இடம்பெறவிருக்கின்றன.
1: சிறைச்சாலை திரைப்படத்துல இருந்தும் ஜோடி திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய மழைய நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முன்னுரைச்சிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார்.
0: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
1: வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி, பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ, வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
3: பொக்கிஷங்கள்

0: ஏஆர் ரஹ்மானின் ஏசியல் ஜோடி திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி ஐயர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு இசைஞானி இளையராஜாவின் ஏசியல் சிறைச்சாலை திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. இவர்கள் இருவருமே பாடியிருக்கும் இன்னும் இரண்டு பாடல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோங்க.
1: ஒரு காதல் தேவதை
0: இதய தாமரை திரைப்படத்துல இருந்து திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்கள்
2: இடம்பெறவிருக்கின்றன.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. காரணம், விபத்துகள் நேர்ந்துள்ளன. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் பிஆர்இ பிகேஇக்கு பிறகும், உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ உட்லண்ட்ஸ் அவென்யூ மூன்றிற்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளதால் இந்த இடங்களில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: POSB Everyday அட்டையோடு நாள்தோறும் 10க்கு 10 தான். நீங்கள் உணவை வாங்கும் போது 10 விழுக்காடு ரொக்க கழிவுகளை பெறலாம். சிம்பிளி கோவோடு பயணம் செய்யும் போதும் மலேசியாவில் ரெங்கிட்டில் செலவு செய்யும் போதும் கழிவுகள் உண்டு. இப்போதே பதிவு செய்து 740 வெள்ளி மதிப்புள்ள சாம்சங் 28 இன்ச் பயண பெட்டியை பெறலாம். சலுகை குறியீடு POSB SAM. மேல் விவரங்களுக்கு POSB 1010.com. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. POSB Everyday அட்டை இருந்தால் 10க்கு 10 தான்.
8: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜோயா லுகாஸில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
9: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் May 12 1820 பிறந்தார் நவீன செவிலியத்தின் அடித்தளத்தை உருவாக்கிய புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். 1907 செவிலிய துறையில் ஆற்றிய சிறந்த பணிக்காக இவங்களுக்கு ஆர்டர் ஆஃப் மெரிட் என்கிற பிரசித்தி பெற்ற பிரிட்டிஷ் விருது வழங்கப்பட்டது. இதுல குறிப்பு மிக்க தகவல் என்னன்னா, இந்த விருதை பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமை இவங்களை சேரும். போரின் போது காயமடைந்த வீரர்களை பரிசோதிப்பதற்காக நள்ளிரவுல ஒரு சிறிய விளக்கோட அவங்க அங்க எங்கேயோ நகர்ந்ததால இவங்களுக்கு லேடி வித் த லேம் என்கிற பெயரும் வழங்கப்பட்டது. நவீன செவிலியம், அதாவது மாடர்ன் டே நர்சிங்கான அடித்தளத்தை உருவாக்கிய நமது புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாள் அன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் May 12 அன்று அனைத்துலக தாதியர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த தருணத்துல தாதியர்கள் அனைவருக்கும் Oli 96.8 சார்பாக எனது மனமார்ந்த தாதியர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க.
3: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. நல்லா கேட்டு ரெஸ்ட் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஹரிஹரன் ஸ்வர்ணலதா குழு வரும் பாடல் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. வம்சம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 186 வெள்ளி 50 காசு.
0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்க.

0: சுவாசை நோக்கி செல்லும் PIE BKE க்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஆடம் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். SLEயை நோக்கி செல்லும் CTE பிராடல் ரோடிற்கு பிறகும், நகரத்தை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் அவென்யூ ஒன்றிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. BYD-க்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய BYD சீல் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
6: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
7: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள், எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
8: சிரங்கன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் JB-யில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.

0: ஒலி ஒன்பது ஆறு எட்டில்
1: சினிமா சினிமா
2: சூர்யா நடிகர் சூர்யாவின் ரசிகர்கள் எல்லாரும் தற்போது கருப்பு திரைப்படத்தின் வெளியீட்டுக்காக தான் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. வரும் 14ஆம் தேதி, அதாவது இந்த வியாழக்கிழமை, கருப்பு திரைப்படம் வெளியாகிறது. சமீபத்தில் வெளியான கருப்பு திரைப்படத்தின் ட்ரெய்லரை பார்த்து ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ட்ரெய்லர்ல சூர்யா ஆர்ஜே பாலாஜி வழக்கறிஞர்களாக மோதி கொள்வது போல காட்டப்பட்டிருந்தது. வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறது. ட்ரெய்லரே பார்ப்பதற்கு இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் பொழுது திரைப்படம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இணையத்துல பலரும் ட்ரெய்லரை பார்த்த பிறகு விமர்சித்துள்ளனர். இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
3: அணிமணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

0: இந்த ஹிட் ஆன பாட்டுக்கு ஆதரவு.
1: அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சுட்ட சப்பாத்தி, இதை விட மிருதுவா வேற எங்க கிடைக்கும்? ஆனா அனார்கலி அரிசி மட்டும் இல்ல, அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவும் தான்.
2: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. தளபதி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல கே ஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு சிறையில் பூத்த சின்ன மலர் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது. பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
3: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக AYEயை நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ 1 எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் அவென்யூ 1 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: பெரிய பெரிய
8: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
9: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: பிள்ளைகள் ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்குக்கு நீங்க அனுப்பியே ஆகணுங்க. June 27 அன்னைக்கு காலை 9 முதல் மாலை 6 வரையிலும் உங்களுக்காக இடம்பெறுகிறது இந்த பயிலரங்கு. 7 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம். சரி, இந்த பயிலரங்குல என்னுடைய பிள்ளைகள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? ஒண்ணுன்னா நான் சொல்றேங்க, தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது, இதனுடைய நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, வானொலி மேடை நிகழ்ச்சிகள்ல எப்படி நாம சிறப்பா படைக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறாங்க. சமூக ஊடக காணொலிகள்ல எப்படி சிறப்பாக அறிவிப்பு செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் அவங்களுக்கு குறிப்புகள் வழங்கப்படும். கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கல. அப்படின்னா May 31 நீங்க கண்டிப்பா பதிவு செஞ்சே ஆகணுங்க. ஏன்னா நீங்க May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. அப்படின்னா மொத்தத்துல நீங்க வெறும் 147 மட்டும்தான் நீங்க கட்டுறீங்க. இதுவே ஜூன் முதல் தேதிக்கு பிறகு நீங்க கடைசி நிமிஷத்துல பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 150 அதிகரிக்கும். அதுக்கும் மேல நீங்க 9 GST கட்டணத்தையும் செலுத்தணும். மொத்தத்துல உங்களுடைய செலவு 163. நீங்க 147 செலுத்த போறீங்களா அல்லது 163 கட்ட போறீங்களா, இத நீங்க தாங்க முடிவு செய்யணும். May 31 நீங்க பதிவு செய்தால் சிறப்பு சலுகை இருக்கின்றது, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வருமானவர்கள் அனைவருக்கும் குடி பேக் வழங்கப்படும். எனவே இப்பவே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw என்கிற இணைய பக்கத்தை நீங்கள் நாடலாம். அல்லது மேல் விவரங்களுக்கு 6333388 6333888 என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 June 27 சனிக்கிழமை அன்னைக்கு உங்க பிள்ளைகளை சந்திக்க நாங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோங்க.

மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஏ ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மால்குடி சுபா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. நன்றி, வணக்கம்.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெயஸ்ரீ. கூகுள் நிறுவனத்தின் கொசு உற்பத்தி பிரிவான டீபாக் சிங்கப்பூரில் உள்ள தனது நிலையத்தை விரிவுபடுத்தியுள்ளது. 2018 ஆண்டில் வாரத்திற்கு 7 மில்லியன் ஆண் வோல்பாக்கிய கொசுக்களை உற்பத்தி செய்திருந்த நிலையம் அதை 10 மில்லியனுக்கு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்கு வெளியே சிங்கப்பூரில்தான் டீபாக் மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் உள்ளது. விரிவுபடுத்தப்பட்ட நிலையம் ஆசிய பசிபிக் நாடுகளில் கொசு மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் குறைந்த செலவில் தீர்வுகளை வழங்கவும் உதவும். ஆண் பெண் கொசுக்களை வேகமாக பிரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தானியக்க முறையில் பயன்படுத்தப்படுகிறது. இயந்திர மனித கருவி அமைப்புகள் கொசுக்களை வாழ்நாள் முழுவதும் பராமரிக்கின்றன. சிங்கப்பூரின் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி இந்த வட்டாரத்தில் உள்ள டெங்கி பரவலை கட்டுப்படுத்த முனைகிறது டீபாக் நிறுவனம். ஹார்முஸ் நீரிணையில் வேளாண்மைக்கான உரங்களின் விநியோகம் அனுமதிக்கப்படாவிட்டால் ஆயிரக்கணக்கானோர் பசியையும் பட்டினியையும் எதிர்கொள்ளக்கூடும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. உலக அளவில் பயன்படுத்தப்படும் உரங்களில் 1/3 இந்த நீரிணை வழியாக செல்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் தொடுத்துள்ள போரின் விளைவாக ஈரான் பல மாதங்களாக ஹார்முஸ் நீரணியை கட்டுப்படுத்தி வருகிறது. இதனால் உலகளாவிய விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. சில வாரங்களுக்குள் பெரிய மனிதாபிமான நெருக்கடி உருவாகலாம் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதலாக 45 மில்லியன் பேர் பசியால் வாடலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உரங்கள் அதன் தொடர்புடைய மூலப்பொருட்களை அனுமதிக்க நிறுவனத்தின் சிறப்பு பணிக்குழு 100க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் தற்போது மிக பலவீனமான நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் பதிலை முழுமையாக கூட படிக்க முடியவில்லை என்று அவர் சாடினார். சண்டை நிறுத்தம் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளதாக திரு டிரம்ப் கூறினார். அமெரிக்கா முன்மொழிந்த திட்டத்துக்கு இருதரப்பும் இணங்காததால் இழுபறி நீடிக்கிறது. லெபனான் விவகாரம் உட்பட போரை முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் கூறுகிறது. ஹார்முஸ் நீரிணை மீதான அதிகாரத்தை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் பிலிப்பீன்ஸில் நடத்தப்பட்ட போதைப் பொருளுக்கு எதிரான கடும் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டிருந்த உயர் அதிகாரிக்கு கைதாணையை பிறப்பித்துள்ளது. செனட்டர் ரொனால்ட் டிலா ரோசா குறைந்தது 32 பேரின் கொலைக்கு காரணமானவர் என்று குற்றம் சாட்டப்பட்டது. அவர் தற்போது தனது செனட் அலுவலகத்தில் ஒளிந்து கொண்டு கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறார். சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் ஏற்பட்ட கை கலப்புக்கு பிறகு பிலிப்பீன்ஸ் செனட்டில் உள்ள திரு ரோசாவின் ஆதரவாளர்கள் அவரை பாதுகாப்பாக காவலில் வைத்துள்ளனர். நவம்பர் மாதத்திலிருந்து பொதுவெளியில் காணப்படாத அவர் முதல் முறையாக செனட் அமர்வில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டுடார்டே வழக்கில் திரு ரோசா இணைந்து சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் கூறினர். திரு டுடார்டேக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் தொடர்கின்றன. இந்நிலையில் பிலிப்பீன்ஸ் நாடாளுமன்றம் துணை அதிபர் சாரா டுடார்டேயை 2வது முறையாக பதவி நீக்கம் செய்ய வாக்களித்துள்ளது. அவருக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய 257 பேர் ஆதரவாக வாக்களித்தனர். 25 பேர் எதிர்த்தனர். 9 பேர் வாக்களிக்கவில்லை. குமாரி டுடார்டே ஊழல், லஞ்சம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். அதிபர் ஃபர்டினன் மார்க்கோஸ் ஜூனியருக்கு எதிரான படுகொலை சதி திட்டமும் அதில் அடங்கும். முன்னதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் நடைமுறை காரணங்களால் தள்ளுபடி செய்தது. அனைத்து குற்றச்சாட்டுகளையும் குமாரி டுடார்டே மறுத்துள்ளார். உக்ரைனின் ஆளில்லா வானூர்தி ஒப்பந்தங்களில் கிட்டத்தட்ட 20 நாடுகள் ஆர்வம் காட்டுவதாக அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. அவற்றின் கீழ் முதற்கட்ட ஒப்பந்தங்களும் தற்போது தயாராகி வருகின்றன. பிப்ரவரி இறுதியில் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து ஆளில்லா வானூர்தி தொழில்நுட்பத்தில் உக்ரைனின் நிபுணத்துவத்தை திரு ஜெலன்ஸ்கி சாதகமாக பயன்படுத்தி வருகிறார். மத்திய கிழக்கு ஐரோப்பா பயணங்களின் போது அதன் தொடர்பில் அவர் பல ஒப்பந்தங்களை செய்துள்ளார்.
ஏப்ரலில் ஜெர்மனி, நார்வே, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுடன் பாதுகாப்பு ஆளில்லா வானூர்தி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சொகுசு கப்பலுடன் தொடர்புடைய ஹண்டா வைரஸ் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை 7 உயர்ந்திருக்கிறது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பயணி ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 3 மாண்டுவிட்டனர். ஸ்பெயினின் டெனரீஃப் தீவு அருகே இருந்த MV ஹாண்டியஸ் சொகுசு கப்பலிலிருந்து பயணிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். சுமார் 20 ஊழியர்கள் கப்பலில் தொடர்ந்து நெதர்லாந்துக்கு செல்வர். அங்கு கப்பலில் கிருமி நாசினி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கப்பலில் இருந்து திரும்பும் பயணிகள் 42 தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் பிரிட்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
1: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: வேலை
1: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
2: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. AdaptivePay.com.sg. One stop payroll solution.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்ஸ் ராசா.

0: எனக்கு பண்ணேண்டா.
1: செவ்வாய்க்கிழமை என்று நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கு காதல் விடுப்புல இருக்காரு என்ன ஹலிமா, ஒரு நாள் நீங்க வரீங்க இன்னொரு நாள் காதல் வராரு. மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிற நேரம் வந்தாச்சு. 4 மணி நேரம் உங்களுக்காக நல்ல நல்ல பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்க, நல்ல நல்ல தகவல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதனால நிகழ்ச்சி ஆரம்பிக்க நீங்க தயார்னா நானும் தயார். சரி, ஒரு நல்ல கூற்றை பாத்துறதுங்க. பழமொழி, சீன பழமொழி, இது சைனீஸ் ப்ரோவர்ப்னு சொல்றாங்க. பார்த்துட்டோனே வா உங்களோட பார்த்து கொள்ளணும்னு தோணுச்சு. 1 மணி நேரம் மகிழ்ச்சி நமக்கு வேணும்னா ஒரு குட்டி தூக்கத்தை போடலாம். அதுவே 1 நாள் மகிழ்ச்சி நமக்கு வேணும்னா மீன் பிடிக்க செல்லலாம், இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு பொழுதுபோக்குல ஈடுபடலாம். 1 வருஷம் 1 வருடம் மகிழ்ச்சி நமக்கு வேணும்னா பெரும் செல்வத்தை நம்ம வாரிசாக பெறலாம், பெரும் செல்வத்தை நம்ம அடையலாம். பெரிய வீடு, பங்களா, கார், சொத்து, ரொக்கம் அடிக்கிட்டே போகலாம். ஆனா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வேணும்னா நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். அந்த உதவி எந்த ஒரு வழியில வேணும்னாலும் இருக்கலாங்க. உதவியா இருக்கணும், உபத்திரமா இருக்க கூடாது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இன்றைக்கு நீங்க யாருக்காவது உதவி செஞ்சீங்களா, இல்ல எப்போதுமே இந்த ஒரு செயல்ல நீங்க ஈடுபடுற ஒருத்தரா, பார்த்து கொள்ளுங்க என்ன செய்வீங்க. ஒருத்தருக்கு மின் தூக்கி நீங்க பிடித்து விடுறதா இருக்கலாம், உங்க வீட்டு வாசல் இருக்கிற நடைபாதை, அது உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வெளியே மட்டும் கிடையாது, ஆனா உங்களுடைய முழு நடைபாதைய எப்போதுமே கூட்டி பெருக்கிற ஒருத்தரா நீங்க இருக்கலாம், அந்த இடத்த நீங்க ரொம்ப சுத்தமா வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன செயல்ல நீங்க ஈடுபடலாங்க, அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன் சில பேர் வார இறுதியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட தொண்டூழியத்துல ஈடுபடுவாங்க, அது கூட பகிர்ந்து கொள்ளலாமே. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9968. காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை உங்களுக்காக நான் வழங்க வந்துட்டேன் ஹலீமா அஸ்மான். இது உங்க ஆனந்த மாரம்பம்.

0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ். தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள், கோடி தந்தாள்,
1: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் எலக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: கடுக்கறே, பிரியாணி சமைக்க நீளமான பாஸ்மதி அரிசி வச்சிருக்கீங்களா?
5: சுவையும் மனமும் கொண்ட அனார்கலி சூப்பர் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா பிரியாணி பூ மாதிரி இருக்குமா? அனார்கலி சூப்பர் பாஸ்மதி அரிசி 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோன்னு கிடைக்கும்.
4: அப்படியா? சுவையும் மனமும் கொண்ட அனார்கலி சூப்பர் பாஸ்மதி அரிசி எனக்கு 5 கிலோ கொடுங்க.
6: ஆரோக்கியத்துடன் ஆனந்தமாக வாழ சுவையும் மனமும் கொண்ட அனார்கலி உணவுப் பொருட்களை உண்டு மகிழுங்கள். உடனே அழையுங்கள் 6532 5474.

0: கோவையின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரகாப்பில்.
1: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு
3: 6333888 6
4: மீண்டும் உங்களுக்காகவே ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 வந்தாச்சு. 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு தான் இது. தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேச ஆசைப்படுறீங்களா? வானொலி மேடை நிகழ்ச்சிகளை எப்படி வழங்குவது, எப்படி படைக்கிறது, அதற்கான நுணுக்கங்கள் என்னென்ன, எப்படி சமூக ஊடக கணினிகளை நம்ம செய்யறது, இவற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பயிலரங்குக்கு பதிவு செய்யணும். சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 1 Stars Avenue மீடியா ஹோப்ல நடக்குதுங்க. May 31 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வெள்ளி மட்டும்தான், அதோட உங்களுக்கு 9 விழுக்காடு GST-யும் இருக்கும். June 1 பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கட்டணம் 150 வெள்ளியா இருக்கும், அதோட 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்குங்க. அனைவருக்கும் குடி பேக் வழங்கப்படும். பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633338888.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
5: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய காலங்கள்.

0: செவ்வாய்க்கிழமைகள்ல நம் தாய்மொழியான தமிழ் மொழியை அறிவோம்.
1: செவ்வாய்க்கிழமைகள்ல மனதை விட்டு பேச மனதில் இருந்து,
2: புதன்கிழமைகள்ல சந்திக்க போறோம்,
1: வியாழக்கிழமைகள பாட்டுக்கு பின்னால இருக்கிற கதைகளை நம்ம தெரிஞ்சுப்போம்,
2: வெள்ளிக்கிழமைகள்ல டிஜே மே
0: நாங்க டிக்டாக்லயும் பேஸ்புக்லயும் நேரடியாக உங்களை சந்திப்போம்,
2: சனிக்கிழமைகள்ல ஹோம் பேஸ்
1: வீட்ல இருந்து தொழில் செய்பவர்களை நம்ம சந்திக்க போறோம்,
0: அதோட இன்ஸ்டாகிராம்ல பஸ் பயணத்துல நாங்க இறங்க போறோம்,
2: இதோட ரொக்க பரிசீலனை இருக்கு.
1: எல்லாமே இரவிடல் ஆட்டத்துல இரவு 9 மணியிலிருந்து பின்னிரவு 1 மணி வரைக்கும்.
2: இது இரவிடல் ஆட்ட பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
3: நிகழ்ச்சியின் தொடக்கத்துல உதவி செய்யறத பற்றி நான் பேசியிருந்தேன். ஒரு சீன பழமொழியையும் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு, வாழ்க்கையில நம்ம முழுமையா சந்தோஷமா இருக்கணும்னா மற்றவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கணும். அந்த உதவி பெரிய ஒரு உதவியா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சின்னதா குட்டியா இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த நடைபாதை, அந்த நடைபாதையை மட்டும் கூட்டி பெருக்காம அந்த முழு நடைபாதையையும் கூட்டி பெருக்குவாங்க. செய்யறாங்களே அவங்கதான், வாரத்துல ஒரு முறையோ கூட்டுறாங்களே கழுவுறாங்களே, அப்ப எதுக்கு நம்ம செய்யணும்னு இருக்கலாம். ஆனா அவங்க திருப்திக்காக இந்த முழு இடமும் எல்லாருக்குமே நல்ல சுமூகமா ஏதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட்டி பிறக்கிறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உதவி. இப்ப நான் என்ன செய்வேன்னா, கட்டுமான ஊழியர்கள் என் வீட்டு கீழே அவங்க பணிபுரிச்சுட்டு இருந்தாங்கன்னா தண்ணீர் வாங்கி கொடுப்பேன். சில பேர் இந்த பிளாக்குகளை சீரமைத்து கொண்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வேலைகள்ல பணிகள்ல அவங்க ஈடுபடும் போது அவங்க கீழே வந்துட்டோன்னு, முதல் மாடிக்கு வந்துட்டோன்னு அவங்களுக்கு இந்த பானங்களை நான் கொடுக்குறேன். அந்த ஒரு பழக்கத்தை பின்பற்றிட்டு வர, இந்த மாதிரி நீங்க யாருக்காவது உதவி செஞ்சிருக்கீங்களா, எதிர்பார்க்காம உதவி செஞ்சிருக்கீங்களா, பகிர்ந்து கொள்ளுங்களேன்.

0: உணவு விரியப்படுத்தக்கூடாது உணவு விரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சில நேரங்கள்ல வாய்ப்பு இல்லாம தூக்கி வீச வேண்டிய நிலைமை வருது. அந்த மாதிரிதான் நேற்று எனக்கு நடந்துச்சுங்க. இரண்டு உருளைக்கிழங்குகளை நான் தூக்கி வீசிட்டேன், மனசே இல்ல தூக்கி வீசுறதுக்கு. ஆனா வேற வழி இல்ல, வீசிதான் ஆகணும். காரணம், அந்த உருளைக்கிழங்குகள்ல முளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்ப்ரவுட்டட் பொட்டேட்டோஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்குகள்ல பாத்தீங்கன்னா அதுல இயற்கையாகவே இந்த கிளைகோகாலாய்ட்ஸ்னு ஒரு நச்சு இருக்குது. அது அதிகமாக உருளைக்கிழங்குகளும் ஒரு கட்டத்துக்கு பிறகு முளைக்க ஆரம்பிக்கின்றன. அதனாலதான் சில நாட்களுக்கு பிறகோ இல்ல ஒரு வாரத்துக்கு பிறகோ நீங்க சில உருளைக்கிழங்குகளை பார்க்கும் போது அந்த தோல் கொஞ்சம் சுருங்கி இருக்கும், கண்கள் முளைக்க ஆரம்பிக்கும். ஆமா அலிமா, நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா. இந்த மாதிரி உங்களுடைய உருளைக்கிழங்குகள்ல முளைகள் இருந்துச்சுன்னா அந்த முளைகளை முழுமையா நீங்க நீக்கணும். பச்சையான பகுதிகள் இல்லாம இருந்தா மட்டுமே நீங்க சமைச்சு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு முழுமையா பச்சை நிறமா இருந்துச்சுன்னா அல்லது சுருங்கி மென்மையா காணப்பட்டுச்சுன்னா சமைக்காதீங்க, தயவு செய்து சமைக்காதீங்க. இந்த வயிற்றுப்போக்கு வயிற்று பிரச்சனை எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால எதுக்கு வீண் வம்பு, தூக்கி போட்டுட்டு புதுசா வாங்குங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: உங்களுக்கு ஆதரவு.
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர், இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
3: என்ன முடிய போகுதானே?
2: KFC-ன் சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டான், இதை வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
3: என்ன சொல்றீங்க?
2: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
3: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
2: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC-யில் மட்டுமே.
4: இளமதி குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க கேப்போமாங்க.
5: இந்த பிளாக்ல வந்து சாயம் பண்ண பூசுறாங்க, அவங்களுக்கு வந்து என்னால வேலை செய்யறதுனால சமைச்சு கொடுக்க முடியா போயிடும். அதனால சனிக்கிழமை, 2 சனிக்கிழமை செஞ்சேன், பிரேக்கு, காஃபி, பழங்க இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தேன். இது சிம்பிள் தான் நான் செஞ்சது. ஒரு நாளைக்கு அவங்களுக்குலாம் இது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு வருது. எனக்கு ஒரு ஆசை அதிகமா தொண்டு செய்ய ரொம்ப ஆசை. நன்றி
4: நன்றி அம்மா. எழுமதி அம்மா, நீங்க எளிமையா அந்த சமையல செஞ்சிருவீங்க. ஆனா சாப்பிடுறவங்க, குறிப்பா வீட்டு சாப்பாடு பல நாட்கள் பல மாதங்கள் வருடங்கள் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுல சமைச்ச சாப்பாடு கிடைக்கும் போது பா, அவங்க மனசார வயிறார வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரசிச்சு ருசிச்சு அவங்களுடைய குடும்பத்தை நினைச்சு சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதனால பாராட்டுகள். பசியில 2 எழுத்துக்கள் தாங்க இருக்குது, ஆனா அந்த 2 எழுத்துக்காக நம்ம 3 எழுத்துக்களை நோக்கி ஓடுறோம். அந்த 3 எழுத்துக்கள் தான் பணம். சரி வாங்க, பத்மாவதி என்ன சொல்றாங்க எனக்கு இப்போ.
6: வணக்கம் ஹலிமா.
7: வச்சுக்கிறோம் வண்டியில. இந்த ரோட்டு ஓரத்துல இருந்து புல் வெட்டுறவங்க, அந்த ரோட்டு வேலை பாக்குறவங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். அது மாதிரி பழங்களும் வாங்கி கொண்டு கொடுப்பேன். என்னோட குழந்தையா வச்சிருக்கிறேன்.
4: பழங்களை வாங்கி வைப்பேன், வழியில யாராவது பார்த்தனா அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுது, நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுப்பேன். சில பேர் எடுத்துப்பாங்க, சில பேர் எடுக்க மாட்டாங்க. ஹலிமான கலா சொல்லிருக்காங்க. இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது, ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிய மற்றவர்களுக்கு செய்றீங்க, கண்டிப்பா ஒரு நாள் வேற வழியில வேற ஒரு ரூபத்துல நமக்கு அதே உதவி வந்து சேரலாம்.

0: ஐயோ இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு. இத முதல் பாடல் நான் ஏன் பிறந்தேன் படத்துல இருந்து டிஎம் சவுந்தரராஜன் கொண்டு வர போறாரு. அந்த பாடலை தொடர்ந்து 100க்கு 100 படத்துல இருந்து பி சுசிலா கொண்டு வரும் பாடலை கேட்கலாமா? இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: உணவு வகைகள் இனிப்பு பலகாரங்கள் எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால
1: பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில் A to B சைவ உணவகம்.

0: நடந்து கொஞ்சம்
1: சாப்பாடு காணும்.
0: இன்றைக்கான அந்த மிஸ்ஸிங் இன்கிரீடியன்ட் ரகசிய தேவையான பொருளை கண்டுபிடிக்க நீங்க தயாரா? கேளுங்க, இத தேங்காய், வெல்லம், ஏலக்காய். தேவையான பொருள்கள் தேங்காய், வெல்லம், ஏலக்காய். ஒரே ஒரு பொருள் மட்டும் மிஸ் ஆகுது. விடுபட்ட பொருள் என்ன, தேவையான பொருள் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு ஏகிட்ட சொல்லிடுங்க. இந்த உப்பு எண்ணெய் அதெல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. முக்கால்வாசி எல்லா பொருள்களுக்கும் தேவைப்படும். ஆனா முக்கியமான பிரத்யேகமான இந்த பொருள் இல்லைன்னா இந்த சமையலை செய்ய முடியாது. திரும்ப சொல்றேன், தேவையான பொருள்கள் தேங்காய், வெல்லம், ஏலக்காய். விடுபட்ட பொருள் என்ன கண்டுபிடிக்க பாப்போம். நடுவுல கொஞ்சம்

0: முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
1: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
2: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
0: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
3: எங்க? மதுரைக்கா?
0: குமார் மேசுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்பம்.
3: சொல்லும் போதே சுவை மனசாளுது, பசி வயித்துக்கிழுது.
0: அதான் குமார் மேஸ். மதுரையோட பாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
4: குமார் மேஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாடு காணும்.
0: கேட்ட கையோடியே பல பேரும் உங்களுடைய பதில்களை நீங்க அனுப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
2: பாயசம் ரெசிபி மாதிரி இருக்குது, சேமியாவா இருக்கலாம்.
0: பச்சை பயிறு அப்படின்னு இன்னொருத்தவங்களும் சொல்லிருக்கீங்க. இல்லங்க, கிடையாது. இந்த பொருள்களை தான் நான் சொல்லிருந்தேன், தேவையான பொருள்கள். தேங்காய், வெல்லம், ஏலக்காய். ஆனா ஒரே ஒரு முக்கியமான பிரத்யேகமான ஒரு பொருள் இந்த சமையல செய்யறதுக்கு கண்டிப்பா இது இருக்கணுங்க. இது இல்லைன்னா செய்யவே முடியாத முக்கியமான பொருளா என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ரகசிய பொருளை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். எந்த சமையல் குறிப்பை பத்தி பேசிட்டு இருக்க, அதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளல. நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாடு காணும்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
2: இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வலம் வராரு பாடகர் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். அவர் பாடிய ஒரு பாடல தான் நம்ம கேட்டோங்க, சித்தா படத்துல இருந்து. சற்று முன்பு உங்களுக்காக ஒளிபரப்பானது இப்ப
3: வெளிநாட்டு நாணய சலாமணி நிலவரம்.
2: ஒரு அமெரிக்கா டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 51 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 74 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 9 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: இது என்ன நிகழ்ச்சி?
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: இருக்கு தெரியுமா? நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாடு காணும்.
2: அதுமா நீங்க சொன்ன அந்த
3: அரிசி மாவா? பிகாஸ் அரிசி மாவு இல்லாட்டி எதுவும் செய்ய முடியாது. கொல்கட்டை இதெல்லாம் நினைக்கிறேன். அரிசி மாவு.
4: காலை வணக்கம் களிமா. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து பச்சரிசி மாவு. அது வந்து கொல்லக்கட்டை செய்வாங்க.
0: சரியா கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டீங்கப்பா. நான் கொடுத்த தேவையான பொருள்கள் இவைதான். தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இல்லாத முக்கியமான பொருள், நமக்கு தேவைப்பட வேண்டிய பொருள் அரிசி மாவு. அது இல்லைன்னா செய்யவே முடியாது கொழுக்கட்டைய. பச்சரிசி மாவுன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க, அதையும் ஏற்றுக்கொள்ளலாம், தப்பே இல்லை. வாழ்த்துக்கள் பல பேரும் அரிசி மாவுன்னு சொல்லி கொழுக்கட்டைய. எந்த சமையல் குறிப்பை பற்றி நான் பேசி இருந்தனோ நீங்க சொல்லிட்டீங்க. சரி, இந்த கொழுக்கட்டை நல்ல மிருதுவா சாஃப்டா வரதுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரியுமா? பகிர்ந்து கொள்ளுங்களே. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687889.
5: இத்தகவலை வழங்கியோர்
6: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மோகி மிஸ்ட்.
7: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
8: MSR இன்டீரியர் டிசைன் சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
7: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், கீச்சு வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
8: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
7: முழு வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
8: MSR Interior Design. விவரங்களுக்கு msrinteriordesign.com அல்லது 9778123344. MSR
5: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.

ya, hombre, ya.

0: விரிசலே இல்லாம பல மணி நேரமானாலும் பஞ்சு போல சாஃப்டா உங்களுக்கு கொடுக்கட்ட வேணும்னா இந்த ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க கொடுக்கட்ட நல்ல சாஃப்டா மிருதுவா பஞ்சு மாதிரி இருக்கவங்க. நேர்களுக்கு தெரியுமான்னு கேட்டு இருந்த எல்லாரும் சமையல் வல்லுநர்கள், எங்களுக்கு எப்படி அலிமா தெரியாம இருக்கும்?
1: ஹலோ அலிமா, நான் கலையரசி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: சுடுதண்ணி ஊத்தி நல்லா கிண்டிட்டு மாவு அப்புறம் நெய் போட்டானா கொல்கட்டை சாஃப்டா வரும். இது என்னோட கருத்து.
2: அப்ப கொல்கட்டை செய்யும் போது கொல்கட்டை சாஃப்டா வரும்.
0: அதே நேரத்துல நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்த்தோம்னா கொழுக்கட்டையில விரிசல் வராம இருக்கும்னு சொல்றாங்க.
3: ஓஹோ.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ். பெரிய பெரிய
2: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி,
1: வணக்கம்
0: சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை, சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: எனக்கு பொறுமே இல்லைங்க அப்படின்னு சொல்பவரா நீங்க? அப்படின்னா உங்களுக்கான செய்திதான் அடுத்து.
2: கொஞ்ச நாள் பொறுத்தலை
1: நீங்க பொறுமைசாலியே இல்லைனாலும் சமைக்கும் போது உங்களுக்கு தேவை பொறுமை. ஏன் சொல்றேன்னா, குழம்பு வைக்கும் போது சரி, காய்கறிகள் பெரட்டும் போது சரி, சுட சுட அடுப்புல குதிச்சுட்டு இருக்கும் போதே அதை சுவை பார்க்க தொடங்கிருவாங்க. அந்த சூட்டை தாங்குமா நம்முடைய நாக்கு? வெந்து போயிடாது. அதனாலதான் சமையல்கலை வல்லுநர்கள் சமைக்கும் பொழுது 2-3 நிமிஷம் கொஞ்சம் காத்திருந்து சமைச்சிருக்கிற சாப்பாடு கொஞ்சம் சூடு தணிஞ்ச பிறகு அந்த உணவுல உப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சரி பார்த்து கொள்வாங்களாம். அதுவே சுட சுட இருக்கும் சாப்பாடை எடுத்து சுவைச்சு பார்க்கும் போது சில நேரத்துல உப்போட அளவு தெரியாம நாம இன்னும் கூடுதலான உப்பு வேற சேர்த்துருவோமா. இதனால வயிறு உப்புசம் பிரச்சனை, ரத்த கொதிப்பு பிரச்சனை வேற ஏற்படுங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
1: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
6: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
1: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
6: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
1: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரக்காப்பில்.
6: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
7: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
1: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-ap. மேல் விவரங்களுக்கு 6333888
8: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
9: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியகாப்பொலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெயஸ்ரீ. கூகுள் நிறுவனத்தின் கொசு உற்பத்தி பிரிவான டிபாக் சிங்கப்பூரில் உள்ள தனது நிலையத்தை விரிவுபடுத்தியுள்ளது. 2018 வாரத்திற்கு 7 மில்லியன் ஆண் வோல்பாக்கியா கொசுக்களை உற்பத்தி செய்திருந்த நிறுவனம் அதை 10 மில்லியனுக்கு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்கு வெளியே சிங்கப்பூரில்தான் டிபாக் மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் உள்ளது. விரிவுபடுத்தப்பட்ட நிலையம் ஆசிய பசிபிக் நாடுகளில் கொசு மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் குறைந்த செலவில் தீர்வுகளை வழங்கவும் அது உதவும். ஆண் பெண் கொசுக்களை வேகமாக பிரிக்க சீர்கி நுண்ணறிவு தொழில்நுட்பம் தானியக்க முறையில் பயன்படுத்தப்படுகிறது. இயந்திர மனித கருவி அமைப்புகள் கொசுக்களை வாழ்நாள் முழுவதும் பராமரிக்கின்றன. சிங்கப்பூரின் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி இந்த வட்டாரத்தில் உள்ள டெங்கி பரவலை கட்டுப்படுத்த முனைகிறது டிபாக் நிறுவனம். மலேசியாவின் மேற்கில் உள்ள பங்கோர் தீவு அருகே கவிழ்ந்த படகில் காணாமல் போன 14 பேரை தேடும் பணிகள் நடைபெறுகின்றன. கப்பல் நேற்று கவிழ்ந்தது என்றும் அதில் கள்ளக்குடியேறிகள் இருந்தனர் என்றும் கூறப்படுகிறது. இந்தோனேசியாவின் கிசாரான் நகரிலிருந்து சனிக்கிழமை புறப்பட்டது படகு. அது பினாங்கு, காலாலம்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தது. மொத்தம் 37 பேர் கப்பலில் இருந்ததாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதுவரை 23 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் 3 பைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்டவர்கள் காவல்துறை விசாரணைக்காக தடுப்பு காவலில் உள்ளனர். மலேசிய இந்தோனேசிய கடற்பாதையில் இத்தகைய விபத்துகள் அடிக்கடி நடப்பதுண்டு. அமெரிக்கா சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி தொடர்பாக 3 தனிநபர்கள் மீதும் 9 நிறுவனங்கள் மீதும் தடை விதித்துள்ளது. ஹாங்காங்கில் உள்ள 4 நிறுவனங்களும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளைச் சேர்ந்த 4 நிறுவனங்களும் அதிலடங்கும். மற்றொரு நிறுவனம் ஓமனைச் சேர்ந்தது. இதற்கு முன் ஈரானின் ஆயுத கொள்முதல், ஆளில்லா வானூர்தி உற்பத்திக்கு உதியவர்கள் மீதும் தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன தலைவர் ஷி ஜின்பிங்கை சந்திப்பதற்கு முன்னதாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் தொடர்பான பதற்றத்தை தணிக்கவும் ஹார்முஸ் நீரணையை மீண்டும் திறக்கவும் சீனாவின் ஒத்துழைப்பை அமெரிக்கா நாடுகிறது. லெபனான் தலைவர்கள் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களை நிறுத்துவதில் அமெரிக்கா தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 3 நாட்களில் நடத்தப்பட்ட ஆகாய தாக்குதல்களில் 74 பேர் மாண்டனர். மேற்கு பக்கா பகுதியில் 100,000+ குடும்பங்கள் உயிருக்கு அஞ்சி வெளியேறியதாக கூறப்படுகிறது. நாட்டில் 1 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர். ஹெஸ்போலா உடனான மோதலுக்கும் ஈரான் போருக்கும் தொடர்பில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. லெபனானில் ஹெஸ்போலா தொடர்ந்து செயல்படும் நிலையில் அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் எந்த உடன்பாட்டையும் இஸ்ரேல் ஏற்காது என பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைக்காக இரு நாடுகளும் அமெரிக்காவுக்கு பேராளர்களை அனுப்புகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் தற்போது மிக பலவீனமான நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் பதிலை முழுமையாக கூட படிக்க முடியவில்லை என்றும் அவர் சாடினார். சண்டை நிறுத்தம் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளதாக திரு டிரம்ப் கூறினார். அமெரிக்கா முன்மொழிந்த திட்டத்துக்கு இருதரப்பும் இணங்காததால் இழுபறி நீடிக்கிறது. லெபனான் விவகாரம் உட்பட போரை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என ஈரான் கூறுகிறது. ஹார்முஸ் நீரிணை மீதான தனது அதிகாரத்தை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக வேளாண்மைக்கான உரங்களின் விநியோகம் அனுமதிக்கப்படாவிட்டால் பல மில்லியன் பேர் பசி பட்டினியால் வாடும் நிலை ஏற்படும் என ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. உலகளவில் பயன்படுத்தப்படும் உரங்களில் 1/3 பங்கு இந்த நீரிணை வழியாக செல்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் போரின் விளைவாக ஈரான் பல மாதங்களாக ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தி வருகிறது. இதனால் உலகளாவிய விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. சில வாரங்களுக்குள் பெரிய மனிதாபிமான நெருக்கடி உருவாகலாம் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதலாக 45 மில்லியன் பேர் பசியால் வாடலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உரங்கள், அதன் தொடர்புடைய மூலப்பொருட்களை அனுமதிக்க நிறுவனத்தின் சிறப்பு பணிக்குழு 100+ மேற்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நியூயார்க்கில் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்கும் அமெரிக்க ஆர்வலர் குழு ஒன்று எப்ஸ்டன் ஆவணங்களை கொண்ட கண்காட்சியை தொடங்கியுள்ளது. ஜெஃப்ரி எப்ஸ்டன் தொடர்பான சுமார் 3.5 மில்லியன் பக்க ஆவணங்கள் மட்டும் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க நீதித்துறை அந்த ஆவணங்களை 3,400+ மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட புத்தகமாக வெளியிட்டது. டொனால்டு ஜே டிரம்ப் ஜெஃப்ரி எப்ஸ்டன் நினைவு வாசிப்பறை என்று அந்த இடத்துக்கு பெயரூட்டப்பட்டுள்ளது. உண்மையை நேரில் காண்பிக்கவே இந்த முயற்சி என ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இந்த கண்காட்சி ட்ரிபேக்க பகுதியில் நடைபெறுகிறது. ஆவணங்களை பார்வையிட விரும்புவோர் இணையத்தில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: என்னக்கலா, நீ உன் வீட்டை விக்கிறதா கேள்விப்பட்ட?
2: ஆமா ராஜு, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீட்டை விக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு.
1: ஏன் கலா?
2: இப்ப நான் வீட்டை வித்துட்டா நல்ல விலையில வேற வீட்டை வாங்க முடியுமா?
1: அதான் ப்ராப்பர்ட்டி பிரதர் மைக்கேல் சேகர் இருக்கிறாரு, இந்த துறையில அவருக்கு 30 ஆண்டு அனுபவம் இருக்கு. வேற வீடு வாங்க முடியலன்னா இருக்கிற வீட்டை விக்க கூடாது, அதுதான் அவருடைய பாலிசி. உனக்கு சிறப்பான ஆலோசனைகளை வழங்க மைக்கேல் தான் சரியான ஆளு. இப்பவே அவருக்கு கால் பண்ணு. ப்ராப்பர்ட்டி பிரதர் மைக்கேல் சேகர், 9857 74 1 9857 74 1.
3: ஹட்சன் பன்னீர் சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. ஹன் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர்.
4: மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, சீர்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: சரியா, இது ஒரு நினைவுட்டாலும் உங்களுக்கு இருக்கட்டும். சரி, எப்படிப்பட்ட பாடல்களை இந்த அங்கத்துல நீங்க எதிர்பார்க்கலாம்?

0: வைக்கிற பாடல்களை உங்களை இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து விடுத்துருப்பா செயல்பட வைக்கிறதுக்கு இந்த பாடல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதே நேரத்துல நான் பார்த்த ஒரு பழமொழி, தமிழ் பழமொழி, இதை இப்ப இப்படி சொல்றாங்க, ஆனா ஒரு காலத்துல அது வேற ஒரு பழமொழியா இருந்துச்சு, மருவி வந்த ஒன்று இப்ப. அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். வானிலை எப்படி இருக்க போகுது? பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்க போறீங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 33 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
2: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி, பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ, வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.

0: படத்துல இருந்து கார்த்திக் ஹரிணி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால ரேட் படத்துல இருந்து ஹரிஹரன் குரல்ல பாடலை கேட்டோம். திவ்யானி ஒரு குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க, நான் இன்னும் கேள்வி கேட்கலையே.
1: வணக்கம் அனிமா, திவ்யானி பேசுறேன். கோப்பி குடிக்கலாம் முடியாது, காலைல ஏஞ்சோனே அந்த கோப்பியை தான் நம்ம தேடி வந்தோட பிளெயின் ஓட்ட குடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் பிளெயின் ஓட்ட குடிக்கிறதுக்கு. ஐ சொல்றேன் ஜெயிலுன்னு வச்சா உங்க வேலையை கொஞ்சம் இல்ல போவோம், பச்சை சீனி போகாது. ரொம்ப நன்றிங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கு. கோப்பி இல்லாத முடியாது, எப்பயுமே கோப்பி இல்லைன்னா போய் உடனே வாங்கிட்டு வந்துடுவோம் பேக்கெட்டு.
0: ஆனா அது எல்லாமே அந்த மனப்பான்மையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. கோப்பி அருந்தி அருந்தி அருந்தி பழக்கமா ஆயிடுச்சு. ஆனா அருந்த முயற்சி செய்யுங்க, புரியுது? எதுவுமே உப்புச்சப்ப இல்லாம தண்ணீர் ரொம்ப பிளேனா இருக்குதே, அதனாலதான் நம்ம அருந்த மாட்டேங்கிறோம். ஆனா எலுமிச்ச சாறு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ணி அந்த தண்ணீர்ல நீங்க போட்டீங்கன்னா அருதுனீங்கன்னா உங்க உடலுக்கு தாம அது நல்லது. காலத்துல உங்க உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும். சரி, இப்ப உங்களுக்காக
2: போக்குவரத்து நிலவரம்.
0: உள்ள செக் பாயிண்ட் வழியா நீங்க ஜேபிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப போக்குவரத்து நெரிசல நீங்க எதிர்பார்க்கலான்னு செய்தி வந்திருக்குங்க. பேருந்து சேவைகள் 170 எக்ஸ் மாற்று வழிகளை பயன்படுத்துகின்றன. குயின்ஸ்வே நோக்கி செல்லும் மேடம் ரோட் ஃபேர் ஃபிளை ஓவருக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குது, அங்க நீங்க மூன்றாம் தடத்தை தவிர்த்திடணும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்ப நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன, ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டிசியில் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணம் பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
6: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
7: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
6: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
7: மில்கி மிஸ்ட் தயிர்
6: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
6: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
0: மருவி வந்த பழமொழிகள் அப்படின்னு சொல்லலாம். உண்மையான பழமொழி வேற ஒன்றா இருக்கும், ஆனா கால போக்குல மனிதர்கள் வேற மாதிரி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதை வேற பழமொழியாகவே மாத்திட்டாங்கப்பா. அதுல ஒண்ணுதான் இதுங்க, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியனா.

ஆவான். எப்படி 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியனாவான். இது உண்மையான பழமொழி கிடையாது, உண்மையான பழமொழி வேற ஒரு பழமொழி. அது என்ன பழமொழி அப்படின்னு நீங்க பகிர்ந்து கொள்ள போறீங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9688. அந்த விளக்கத்தை கூட நீங்க சொல்லலாங்க.

0: பிரியாணிகளுக்கு தனிச்சுவையை கொடுப்பது சீரக சம்பாதா, அதுவும் அனார்கலி சீரக சம்பா சொல்லுவேணும். சூப்பர் மனோ சூப்பர் சுவை அனார்கலியின் சீரக சம்பா அரிசி.
1: ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான், ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். இது இப்ப நம்ம சொல்ற பழமொழி, ஆனா உண்மையான பழமொழி வேற ஒரு பழமொழியா இருந்துச்சுங்க. நம்ம தான் காலப்போக்கில மருவி மாத்தி வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். அப்படி உருவானதுதான் இந்த ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். இதன் உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு சில நேர்கள் நீங்க சொல்லிட்டீங்க. சரியான பழமொழி என்ன, அதற்கான விளக்கமும் என்னன்னு நான் கொஞ்ச நேரத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். மனம் கொத்தி பறவை படத்துல இருந்து சந்தோஷ் ஹரிஹரன் கூட ஒரு பாடலை இப்ப கேட்கலாமா?

0: என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221196. செல்லுங்கள் newmtechgroup.com. இதுதான் KFC சார்ந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சார்ந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
3: எங்களுக்கு இன்னும் வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சார்ந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
3: எனக்கு எல்லாமே வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாதங்கள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாதல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாதலையே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
4: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
5: 7 இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது.
6: தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
4: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
7: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
4: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரக்காப்பில்.
7: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் $135, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
6: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் $150, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 633-888.
8: ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: நீங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப
1: வந்துருவோம்.
0: வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை
1: ஆனந்தம் அரபம்.
3: வேர்களை கொண்டவன் அரை வைத்தியன். ஏன்னா வைத்தியர் மூலிகை பயன்படுத்திருப்பாங்க, அதனால மூலிகை வேர்கள்.
4: காலை வணக்கம் ஹலிமா, நான் பேசுறேன். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். ஆக்சுவலி உண்மையான பழமொழி 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன்.
2: சரியா, சில நேர்கள் விளக்கி இருந்தீங்க, சரியா சொல்லிருக்கீங்க. உண்மையான பழமொழி இதுதான், 1000 வேரை கொண்டவன் 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான். அதாவது 1000 வேர்களை கொண்டு நோய்க்கு மருந்து தயாரித்து கொடுப்பவன் தான் அரை வைத்தியன் என்று சொல்லப்படுகிறது. அத காலப்போக்கில நம்ம வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான் அப்படின்னு. அதாவது பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், 1000 வேர்கள் பைத்தியம், பைத்தியம் 1000 வீர்கள், இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. எப்படி நம்ம இத காலப்போக்கில மாத்தணும், அதுக்கும் இதுக்கும் எப்படி முடிச்சு போட ஆரம்பிச்சோம், ஐயோ. சரி, அந்த ஆராய்ச்சி நமக்கு எதுக்கு? உண்மையான பழமொழி இதுதாங்க, 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான், 1000 வேர்களை கொண்டு நோய்க்கு மருந்து தயாரித்து கொடுப்பவனே அரை வைத்தியன் என்று சொல்லப்படுகிறது.

முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்க.

0: தேங்க்ஸ்.
1: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு
2: பிற்பகல் 2 மணி வரை இது உங்க ஆனந்த மாரபம். பிற்பகல் ஒரு மணி செய்திகளுக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்குதுங்க. சற்று முன்பு உங்களுக்காக வல்லவன் வில்லு படங்களில் இருந்து பாடல்கள் ஒலிபரப்பாயின. இப்ப அறிந்தும் அறியாமலும் படத்துல இருந்து யுவன் சக்கர் ராஜா கொண்டு வரும் பாடலை நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாடலை நம்ம கேட்க போறோம். அதன் பிறகு பிற்பகல் ஒரு மணி செய்திகள் இடம்பெற போகுது. சினிமா செய்திகள் கடி இது எல்லாமே ஒரு மணி செய்திகளுக்கு பிறகு காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைச்சிருக்கேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்ற

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வடக்கன் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய வடக்கன் தமிழொலியில் முதலிலே மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தமிழிசை.

மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக வீரமணி கர்ணா குழுவினர் பாடியது.

கேட்டது வீரமணி கருணாக்குழுவினர் பாடிய விநாயகர் துதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது.

கேட்டது கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியிலே பக்தி பாமலைகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக மனோ குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக மனோ குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலர்கள் வரிசையிலே இனி தொடர்கின்றது வள்ளலார் பாடலாக மலையூர் சதாசிவம் பாடியது.

கேட்டது வள்ளலார் பாடல் ஒன்று பாடியிருந்தார் மலையூர் சதாசிவம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் வணக்கம் தமிழொலியில். பக்தி பாமாலைகள் வரிசையில் எரி கிறிஸ்தவ கீதமாக உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியதே.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது மனோ குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் வரிசையில் என டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினது ஒலிப்பளையிலிருந்து ஞானலிங்கம் பாடிய

கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிக்கொண்டிருக்கும் அபிராமியம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பிழையிலிருந்து ஞானலிங்கம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது. டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் கிருஷ்ணகானமாக உன்னிமனன் குழுவினர் பாடியது.

கிறிஸ்துக்கானமாக உன்னிமனன் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தபடலியில் வணக்கம் தபடலியில் பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03 பிறந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனை வழங்கலாம் அன்புறவர்களே. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் திருச்செந்தூரில் நந்தியும் இரண்டும் மயில்களும் அதற்கு பின் உள்ள ரகசியம். கடற்கரையின் கர்ஜனையுடன் நின்று பக்தர்களை அருளால் அரவணைக்கும் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆலயம் முருக தலங்களில் தனித்துவம் வாய்ந்தது. இங்கு காணப்படும் ஒவ்வொரு அமைப்பும் ஒரு ஆழமான தத்துவத்தையும் மறைத்துள்ள வரலாற்றையும் கூறுகிறது. அவற்றில் மிகவும் வியப்பூட்டுவது முருகப்பெருமானின் கருவறைக்கு எதிரே நந்தியும் இரண்டு மயில்களும் இருப்பது. இது ஏன்? இதன் பின்னால் என்ன ரகசியம்? சூர சம்ஹாரத்தின் பின் நிகழ்ந்த தெய்வீக நிலை. ஐப்பசி மாத வளர்புரை சஷ்டி நாளில் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று அவனை அழிக்காமல் ஆட்கொண்டார். அந்த நாள் கந்த சஷ்டியாக இன்று வரை பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த வெற்றியின் பின் முருகன் போரில் ஏற்பட்ட பிரம்மதி தோஷம் நீங்க வேண்டி அகத்திய முனிவரின் அறிவுரைப்படி ஒரு விசேஷ பூசை செய்தார். முருகப்பெருமான் கடற்கரையில் மணலை கொண்டு ஐந்து லிங்கங்களை உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டார். இந்த வழிபாடு பார்த்திப லிங்க பூஜை எனப்படுகிறது. இந்த லிங்கங்களில் ஒன்றின் பிரதிநிதி வடிவம் இன்றும் கருவறையின் பின்புற சுவரில் காணப்படுகிறது. முதலில் அந்த லிங்கத்திற்கே பூசை செய்யப்படுகிறது. அதன் பின்னரே முருகனுக்கு பூசை நடைபெறுகிறது. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சாதாரண விக்கிரமாக இல்லை. இடது கையில் தாமரை மலர், ஜடாமுடி, சிவயோகியின் அமைதி. இந்த திருக்கோலம் சிவனை வழிபடும் சிவபுத்திரன் என்ற ஆழமான தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. முருகனுக்கு மொத்தம் மூன்று மயில்கள் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஒன்று, ஞானப்பழம் புற உலகை சுற்றி வலம் வந்த உதவிய மயில். இரண்டாவது, சூரசம்காரத்தின் போது இந்திரன் தானே மயிலாக மாறி முருகனை தாங்கினார். சூரபத்மன் மாமரமாக மாறிய போது முருகன் வேலால் அதை இரண்டாக பிளந்தார். அதில் ஒரு பகுதி மயிலாக மாறியது. சூரசம்காரத்தின் பின் முருகன் இந்திரனுக்கு தேவலோக பதவியை மீண்டும் வழங்கினார். ஆனால் அசுரனாக இருந்த சூரபத்மனை தன் வாகனமாக ஏற்றார். அது முருகனின் கருணையின் உச்சம். இதனால் முன்பிருந்த மயிலும் தேவமயில், சூரனாக மாறிய மயிலும் அசுரமயில் இரண்டு முனைந்து திருச்செந்தூரில் இரண்டு மயில்களாக நிலைத்தன. முருகன் இங்கு சிவபூசை செய்தவராகவும் சிவயோகியாகவும் இருக்கின்றார். அதனால் சிவனின் வாகனமாக நந்தியும் முருகனுக்கு எதிரே அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கிய குறியீடு. முருகன் சிவனின் புதல்வன் மட்டுமல்ல, சிவத்தை உணர்ந்த ஞானியின் வடிவம், தனித்துவம் கொண்ட திருத்தலம். இந்த அமைப்பு நந்தி சக இரண்டு மயில்கள் முருகனுக்கு எதிரே இருப்பது திருச்செந்தூர் தவிர வேறு எந்த முருகத்தலத்திலும் இல்லை. இதுவே இந்த ஆலயத்தின் அற்புதமான ஆன்மீக சிறப்பு என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாக இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ராஜா. யோசரி ராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நச்சந்திரி.
2: வணக்கம் கூறிக்கொண்டு எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி திருக்குறள் மூலம் உடையும் 91 அதிகாரம் பெண் வழிச்சேர. மனை விளைவார் மான் பயன் எய்தார் வினை விளைவார் வேண்டா பொருளும் அது. மனைவியை விரும்பி அவள் சொன்னபடி நடப்பவர் சிறந்த பயனை அடைய மாட்டார். கடமையை செய்ய முடியாதவர் ஆவர். வீடாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியது ஓர் நானாக நானும் தரும். தன் ஆண்மையை விட்டு மனையாளது பெண்மையை விரும்புகின்றவனது செல்வம் ஆண்பாளர்க்கு நாணத்தை கொடுக்கும். இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பு இன்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நானும் தரும். மனைவியிடத்தில் தாழ்ந்து நடக்கும் இழிவு இழிந்த தன்மை நல்லோரிடை செல்லுங்கால காலத்திலலி எப்போதும், காலத்திலலி எப்போதும் நாணத்தையே தரும். மனையாளை அஞ்சும் மறுமை இலாளன் வினையாண்மை வீறு எய்தல் என்று. தன் மனையாளை அஞ்சி ஒழுகுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுக்கு செயலாற்றும் தன்மை சிறப்பாக இராது. இல்லாளை அஞ்சுவான் அஞ்சு மற்ற எஞ்ஞான்றும் நல்லாற்கு நல்ல செயல். தன் மனையாளுக்கு அஞ்சி வாழ்பவன் எப்போதும் நல்லவர்க்கு நல்ல செயல் செய்வதற்கு அஞ்சுவான். இமையாரின் வாளினும் பாடு இலரே இல்லால் அமையார் தோல் அஞ்சுபவர். தன் மனைவியின் மூங்கில் போன்ற தோள்களுக்கு அஞ்சுபவர் தேவரை போல் சிறந்த வாழ்க்கை வாழ்பவரையேனும் ஆண்மை இலர். பெண்ணேவல் செய்து ஒழுகும் ஆண்மையின் நானுட பெண்ணே பெருமை உடைத்து. இல்லாளது ஏவல் தொழிலை செய்து நடத்துகின்றவனது ஆண்மையை விட நாணத்தை தன் இயல்பாக உடையவளின் பெண்மையே மேலானது. நட்டார் குறைமுடியார் நன்கு ஆற்றார் நல் நுதலால் பெட்டாங்கு ஒழுபவர். தன் மனையால் வேண்டியவாறு நடப்பவர்கள் தம் நண்பர்களின் குறைகளை தீர்க்க மாட்டார்கள், அறங்களையும் செய்ய மாட்டார்கள். அறவினையும் ஆன்ற பொருளும் பிற வினையும் பெண்ணேவல் செய்வார்கள் இல். அறச்செயலும் பொருட்செயலும் இன்பச் செயல்களும் மனைவியில் ஏவல் வழி நடப்பவரிடத்தில் உண்டாகா. பெண் சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையாற்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்து ஆம் பேதமை இல். நன்றாக எண்ணும் நெஞ்சமும் செல்வமும் உடைய மன்னர்க்கு மனைவியின் ஏவலுக்கு இணங்கும் அறியாமை எக்காலத்திலும் இல்லை. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரா.

0: சொரிய கைமலருச்சி மேற் குவித்து பண்ணினால் நீடு அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுப்பு அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் சண்முகநாதன், நிலமா இருக்கீங்களா?
2: நன்றி.
1: தாருங்கள் உங்களாட்சி.
2: வணக்கங்கள். தாளங்களை பற்றி பிரார்த்தனை செய்து வந்து செவ்வாய்க்கிழமை தீய சக்திகளுக்கு எதிராக நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இது. பகவான் இன்று அர்த்தமாக கூறுகிறார், அன்பு இல்லாத இதயம் ஒரு மயானம். அன்பு தெய்வத்தின் இருப்பை வெளிப்படுத்துகிறது, அது எங்கும் நிறைந்திருக்கிறது. அதுவே மனித ஒற்றுமையின் அடிப்படை. சுயநலம் நீங்கி தெய்வீகத்தின் மீதான நம்பிக்கை வளரும் போதுதான் மனித ஒற்றுமை சாத்தியமாகும். எனவே ஒவ்வொரு மனிதனும் தன் இதயத்தை என்பால் நிரப்ப வேண்டும். கடவுள் அன்பு, அன்பு கடவுள், அன்பு அன்புடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் அன்பால் நிறைந்திருக்கும் போது அவன் அத்வைத நிலைக்கு அல்லது கடவுளுடன் ஒன்றிணைந்த நிலைக்கு தகுதி பெறுகிறான். இந்த அன்பு கொள்கையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கடைப்பிடிப்பது மிகவும் இன்றியமையாதது. இந்த அன்பு நம்மை தீமைகளிலும் காடுகளிலும் அரண்மனைகளிலும் பற்றுகளிலும் பிரிவுகளிலும் ஒருவரின் நடத்தையிலும் பேச்சிலும் மனதிலும் செயலிலும் நிறைந்திருக்கிறது. அது எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த உலகில் பலவிதத்தாலும் தீய சக்திகளை அளிக்க மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதால் தூரது சகதமாக மனிதர்கள் இந்த புனிதமான அன்பை பெறுவதற்கான சரியான பாதையை பின்பற்றுவதில்லை. அன்பே அன்பின் விதை, அதுவேகளை மலர் மற்றும் கனியமாக அன்பின் கனியை அனுபவிக்க அன்பை பயிற்சி செய்ய வேண்டும். அன்பு என்பது நீதி, அன்பு என்பது உண்மை. இந்த பிரபஞ்சம் அன்பின் மீது நிலை கொண்டுள்ளார். கூறியதற்கான உரை கொண்டு மத்தியமான சந்திக்கிறேன். நேசிக்கும்
1: நன்றி சண்முகம் கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:15. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த விலையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. வேகமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்புறவுகளின் நேரம் பொன்னானது.
3: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம். நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93,700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 17 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய.
1: நேரம் சரியாக 8:17 ஐக்கியராட்சியத்தில் 7:17 இந்த வேளையில் திருமதி ஜானடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி ஜானடேசன். வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறேன். நீங்களும் கலைவரும் எல்லோரும் நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பாஸ்கா காலத்தின் 6வது மாதத்தின் 2வது நாள் செவ்வாய்க்கிழமை கிறிஸ்தனை இந்த மாதம் மரியன்னையின் திருநாளை எல்லோரும் நில்லா நாடலும் கொண்டாடி வருகின்றார்கள். அந்த மரியன்னையின் காரணமாக சிவமாலை பக்தியை நாங்கள் பரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அதனால் நான் மரியன்னையின் சிவமாலை பக்தியை நாங்கள் கைக்கொள்வோம் என்பது விதைப்பாக எடுத்துக்கொண்டு சிவமாலை ஒவ்வொரு நாளும் பக்தியோடு சுவிக்கும் மக்களுக்கு தூய மரியன்னை கொடுத்த வாக்குறுதிகள் சிவமாலை பக்தி நித்திய வாழ்வின் முன் அறிகுறி அறிகுறியாகும். சிவமாலை தொடர்ந்து சிவப்பதன் மூலம் எமக்கு ஊழியம் செய்வர்கள் சிறப்பான நிலை பெறுவார்கள். தேவ ரகசியங்களை தியானித்து பக்தி உருவாக்கத்துடன் சிவமாலை சிவிப்பன் அகால மரணத்துக்கு ஆளாக மாட்டார். இறைவன் அவனை நான் தண்டிக்க மாட்டார். சிவமாலை பக்தியை பரப்புகின்றவர்கள் என்னிடமிருந்து தங்கள் தேவைகளில் உதவியை பெற்றுக் கொள்வார்கள். சிவமாலை சிவிப்பவர்கள் அனைவரும் எனது மக்கள், எனது ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள். சிவமாலை பக்தியை பரப்புகின்றவர்களுக்கு வாழ்நாளிலும்

0: இறையடியார் தோமசடியரால் சொல்லி கூறியிருக்கின்றார். இவ்வாறு வரலாற்றிலும் வாழ்க்கை அனுபவத்திலும் திருச்செவமாலையின் மேன்மையும் புனிதமும் போற்றுதற்குரியதாக இருக்கின்றது. தற்போது நவீன உலகில் மக்கள் இந்த பரம ரகசியங்களை மறந்து கலனியுகத்தில் வாழ்கின்றார்கள். இவர்களின் வாழ்வு மலர இவர்களுக்காக சிவமாலை கனியலாகிய நாங்கள் மரத்துக்கு அடியில் போடப்படும் உரமாக மறைவாக இருந்து சுவைக்கின்றோம். வேதனை, இழப்புகள், பிரிவினைகள், வறுமை, வெறுமை ஆவியற்ற தள்ளாடி வாழ்க்கையில் விரக்தியுடன் விளிம்புகளில் வாழ்கின்ற அனைவருக்காகவும் திருச்செவமாலை மூலமாக எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் அன்னையின் பரிந்துரையும் அவளது தேவையை நாங்கள் நாடியும் அன்றாடி வருவோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். நேரம் சரியாக 8:20 அக்கராட்சத்தில் 7:20. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது நச்சிந்தனி நேரம். நச்சிந்தனி நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. நேவி,
1: வணக்கம். சோதரி, நலமா இருக்கீங்களா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வழங்கிக் கொண்டு இன்றைய நச்செய்திக்கு முன் வாழ்த்துடியாக துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நச்செய்தி வாசகம் புனித ஜோவான் எழுதியது, அதிகாரம் 16, திருவசனங்கள் 5-11 முடிய. அக்காலத்தில் தேசத்தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகின்றேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகிற்கு கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கின்றேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இவை வார்த்தையின் சிந்தனையாக நாம் இதையும் மாற்றி யோசிக்க வேண்டும். மாற்றி யோசிக்கின்ற நூலின் ஆசிரியர் இவ்வாறு கூறுவார். மனிதனுடைய மனநிலை தேக்கு மரம் போன்றது. ஏனென்றால் இந்த மரத்தின் இயல்பு வருடங்கள் ஆக ஆக பலன் அதிகம். அதுபோல எவன் சிந்தித்து சிந்தித்து முடிவு எடுக்கின்றானோ அவன் செயலில் பலம் வாய்ந்தவனாக காட்சியளிக்கின்றான். ஆனால் எப்போதுமே சிந்தித்து அதனை மாற்று வழியில் அமைத்துக் கொள்ள இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதல் வாசகத்தில் பிலிப்பி நகர மக்கள் கொலை கொள்ளை போன்ற வாழ்விலிருந்து மாற்றி யோசித்து கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கி நிறைவாக ஆசீர் பெற்றதை பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்தில் இயேசு சீடர்களிடம் தன் சாவை எடுத்துரைத்து இனி தூய ஆவியின் துணையோடு பணி செய்ய போவதாக புதிய சிந்தனையை கற்றுக் கொடுக்கின்றார். இதற்காக இந்த மாற்று யோசனையை இதற்காக இயேசு இந்த மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மையை இழைக்கின்றார் என்றார். சீடர்கள் மத்தியில் பல எண்ணங்கள் இருந்தன. யார் பெரியவர்? ஏன் புதுமைகள் செய்ய இயலவில்லை? அதிக ஓய்வு எடுப்பது, அடித்தள மக்கள் மீது கருணை காட்டாமை. இதனை கண்டுதான் இயேசு இன்னும் சிறிது காலம் தான் அவரின் உடனிருப்பு இருக்கும், பிறகு சீடர்கள் தாங்களாகவே முன்வந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஆண்ட சிந்தனையை தான் மறைமுகமாக கொடுத்து மாற்றி யோசிக்க தூண்டுகின்றார். தூய ஆவியின் வருகையும் இந்த யோசனையை கொடுக்கவே வருகின்றது. இயேசு அதற்காகவே இந்த தூய ஆவியை எங்களுக்கு அனுப்புகின்றார். நம் சமுதாயத்தில் நடக்கின்றன பற்றி நாம் மாற்றி யோசிக்க முயல்வோம். கடவுள் நமக்கு அவருடைய சோதனைகளை மாற்றி யோசிக்கின்றோமா என்பதை நாமும் சிந்தித்து வைத்து உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல்கள் சிந்தனையில் நின்றிருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டும் வேளையிலே உலக மக்களின் நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் வேண்டி உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு

0: பேசிட்டார். அவரை தொடர்ந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
1: இனிமையான காலை. வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கீங்களா பாலன்?
1: நன்றி ராஜாண்ணாத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொண்டு எல்லோருடைய சுழலங்களை விசாரித்தபடி ராஜாண்ணா உட்பட எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளும் கிடைக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெப விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா புதிய ஏற்பாட்டில புதிய லூக்காளின் சுவிசேஷம் 3 அதிகாரம் 16-23 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சங்களின் பாதை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கீழ் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றார். இதுவரை வேறு அநேக புத்திமதிகளையும் இயேசு ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தார். காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்பியின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் ஓமானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் மானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவை போல இயேசுவின் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேச குமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு 30 வயதுள்ளவரானார். இயேசு ஜோசேப்பின் குமாரன் என்று எண்ண குமாரன் எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறை வேறுக. நன்றி வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி சகோதர மனிதன். ஒன்று சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
1: ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி.
2: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: முள்ளிவாய்க்காலை.
1: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும்.
0: முடிவோ இல்லை அது
1: ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
0: முள்ளிவாய்க்கால் என்னும் நெருப்பு முன்னை
1: 17 முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவுச் சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 மாலை 4 தொடக்கம் 7 வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 மாலை 4 ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள் கனடா வன்கூவரில் மே 18 மாலை 4 பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.
2: நேரம் சரியாக 8:30 இன்றைய நட்சத்திர நேரத்தில் இணைந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வானிலையில் வலம் பெறுகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 12 மே மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது மேசம் முதல் மீன ராசி வரை உள்ள 12 ராசிகள்.
3: மேஷராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடு மனை இடமற்ற இடம் மாற்றம் போன்ற விஷயங்கள்ல எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யமா இருக்கும். ரொம்ப நாளா இருந்தா மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். பலவேறு விதமான யோசனைகள் மனசுல இருந்துட்டு இருக்கும். நம்ம செய்யறது கரெக்ட் தப்பு இதை மட்டும் நம்ம வந்து பிரிச்சு பார்த்துட்டோம்னா தெரியும். தப்பான விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய தப்பான நேரமா இருந்தாலும் நான் போக மாட்டேன். ஒரு சரியான விஷயத்துக்கு கெட்ட நேரமா இருந்தாலும் ஏதோ ஒன்று சரியா பண்ணிவிடுவேன், அதனால வரக்கூடிய விளைவுகள் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செயல்பாடுகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். நர்சிங் லைன்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோம், டாக்டரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு நபர் உங்ககிட்ட பேசுவார், அது மன திருப்தி ஆவீங்க. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதா இருக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில விஷயத்துக்கு பணத்தை பத்தி சிந்தனைகள் அப்பப்போ மனசுல வரும். இது இப்படி வாங்கணும் இப்படி வாங்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசுல வரும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல மனஸ்தாபங்கள் கூடவே கூடாது. பிளாஸ்டிக் சம்பந்தமாக, பாத்திரம் சம்பந்தமான, செல்போன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். டெலிகாம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பிசினஸ் பண்றவங்களுக்கு வெற்றி உண்டு. ஒரு தொழில் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரியாம பண்ணப்படாது. அதுல முதலீடு பண்ணும்போது 100 முறை யோசிச்சு பண்ணிக்கணும். விரைய சனி உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அஷ்டமஸ்தானாதிபதி 12 இடத்துல இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அப்பப்போ சின்ன சின்ன விஷயம் அவசரப்பட்ட காரியம் நடக்காது. அவசரத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை 100 யோசிச்சு செயல்படுத்துறது நல்லது. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில நேரங்கள்ல ஒரு காரியம் நடக்கல, ஏதோ கடவுள் தான் பார்த்து நடத்தல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல கொண்டு வந்துப்போம். தேவை இருக்கிற இடத்துல நகைச்சுவை தேவை, தேவை இல்லாத இடத்துல நகைச்சுவை தேவைப்படாது. ஏன்னா அது சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்னடா சிச்சுவேஷன் தெரியாம, இடம் பொருள் சூழ்நிலை தெரியாம பேசுறாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். பாய் மேனாகவும் அதே மாதிரி கேர்ள் வந்து விமனாகவும் அவங்க நினைக்கணும். அந்த ஏஜுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம நகைச்சுவை ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த செயல்பாடுகள் கெட்டுப்போட்டு நமக்கு மரியாதை கிடைக்காது. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு வாக்கு கொடுத்துட்டோமேனு சொல்லிட்டு சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தினத்துல விரயங்கள் உண்டு. இந்த விரயத்தை சுப விரயமா பண்ணிக்கலாம், இந்த விரயத்தை சுப விரயமா பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த தினத்துல பண்றது ரொம்ப நல்லது. நீச்சல் கத்துக்கணும், கராத்தே கத்துக்கணும், இதெல்லாம் கிளாஸ் கத்துக்கணும், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம். வீடு இடம் பொருள் மனசுல நினைந்தே இருப்பில் அது கண்டிப்பா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதற்குண்டான முயற்சிகள் இருந்தால் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சில விஷயங்கள்ல நம்ம இவாளுக்கு நண்பரா நம்ம பேச வச்சிருக்கவே கூடாது. கசில பாரு, நம்மளை விட்டு இவா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல வரலாம். ஆரோக்கியத்துல கவனம் என்பது தேவை. பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வயிறு சம்பந்தமான, கால் சம்பந்தமா, கழுத்து சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. மிதுனராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு, கடகராசிக்கு இன்றைய தினம் லாபம் உண்டு, வெற்றி உண்டு, நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் உங்களுக்கு வந்து ஜெயிக்க முடியாது அப்படி இப்படி இப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த காதல வாங்கி அந்த காதல் விடுங்க, சில டைம் காதல கூட வாங்க வேண்டாம். முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க. சில விஷயத்துல பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னா முன்னேற முடியாது. நம்ம இந்த லூப்லயே இருந்தோம்னா தப்பு. நீ அடுத்த அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அது வெற்றி பெறும். பிளேபேக் சிங்கரா இருந்துருக்கா, சினிமா நட்சத்திரமா இருந்துட்டு இருக்கிறவங்க வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியா நான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். யதார்த்தமா மனசுல ஒண்ணு நினைப்பில் டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பல விதமான பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டோம், இனி என்னத்த போய் இருக்கு, எல்லாம் இறைவன் பார்த்து பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட செயல்படுவீங்க. மனைவியுடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை, கணவருடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. இப்படி ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. ரைட் டைம் ஸ்லீப், ரைட் டைம் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரைட் டைம்ல இருந்தது அப்படின்னு சொன்னா உடம்பை பெரிய அளவுக்கு பாதிக்காது, நம்மளுடைய வைட்டல் பவரை நம்மளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்டர்டெயினா வெளியில எங்கேயா போயிட்டு வரதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தனியா போய் பேசும்போது நாலு பேர் சந்தேகப்படுவாங்க, என்னடா தனியா போய் பேசுறாரு, வேற ஒண்ணும் இல்லை, என்னோட ப்ரொஃபஷன் அப்படிதான், வேற வழி கிடையாதுங்கிற மாதிரி போவீங்க. சிலது நியாயம் அநியாயம் பார்த்து நியாயமா இருக்கவன் பழக்கவே முடியாதாட்டிருக்குன்னு நீங்களே உங்களை சொல்லிப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்னைக்கு நல்ல பலன்கள். நாலஞ்சு நாளாக அந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுங்கிற மாதிரி. வாகனம் புக் பண்ணுறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. ஃபர்னிச்சர் சம்பந்தமான, ஸ்டார் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு புதுசாக பிஸ்னஸ் தொடங்க போகிறேன்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கல்யாண மண்டபம், தியேட்டர் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பந்தமாக, ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. கன்னிராசி அன்பர்கள் எல்லாத்தையும் சரி, ஆனால் மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல நிற்கவே மாட்டேன். பணம் காசெல்லாம் ரெண்டாவது, ரெஸ்பெக்ட் ரொம்ப தேவைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசி இந்த தினத்தில் கவனம் தேவை. இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம். மற்றவங்களை என்ன பேசினாலும் கண்டுக்காது. அவள் பேசிட்டு போகிறா, அவளுக்கு டைம் அப்படி இருக்குது, பேசுறதுக்கு டைம், நம்ம கேட்கறதுக்கு டைம் இல்லையேங்கிற மாதிரி கேட்டாலும் கேட்காத மாதிரி இருந்துக்கும். சில நேரங்கள் மற்றவங்க பண்ணுறது தப்பாக தெரியும், அவங்களை நிற்க வச்சு பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லது போய் கெட்ட பேர் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துட்டுருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இன்றைக்கி நான் பிளான் பண்ணி தரேன், இது மாதிரி தன்னைத்தானே ஒரு பொறுப்புகள் எடுத்துக்கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பைரவர் வழிபாடுறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும், விநாயகப் பெருமான் வழிபாடு தடங்களை போகக்கூடிய வழிபாடாக அமையும். விருச்சிகராசி நேயர்களுக்கு, விருச்சிகராசிக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா அந்த விஷயத்தை சரியாக செய்யும். அது எங்கேயாவது கொஞ்சம் சொதப்பிட்டோம்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு காரியத்தை செவனே செய்யறது நல்ல பலன்களுக்கு கூடி வரக்கூடியதா இருக்கும். படிப்பு விஷயம் 1000 தடங்கள் வாங்கி அதுக்கப்புறம் ஜெயிச்சேன். வேலை விஷயம் அதில் 1000 தடங்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயிச்சேன். கல்யாண விஷயம் 1000 தடங்களை வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயித்தேன். குழந்தை வரம் 1000 தடங்களை வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயித்தோம். வீடு கட்டுறது 1000 தடங்களை வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயித்தோம். இப்படி ஆயிரமான தடங்கள் வந்து அதுல இருந்து ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு வந்து திருப்பியும் தடங்கள்ல இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ள வயசாயிருமேட்டு இருக்கேன் சார், என்ன சார் லைஃப், பட் எங்க இருந்து ஆரம்பிச்சோ எங்க வந்து நிக்கிறோம். ஏதோ ஒரு வகையில இறைவன் கருணை காப்பாத்தின்னு இருக்கிறத நம்ம நினைச்சே ஆகும். வாட்ச் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் வச்சுட்டு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் ஜூஸ் கடை பழமுதிர் சோலை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். விருச்சிராசி என்பர்கள் இன்றைய தினத்துல கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயங்கள்ல சில நேர எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்துல அமோகமா இருக்கு. ஆரோக்கியம், மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். தாயார சில நேரங்களில் டப்புன்னு பேசினதுக்கு அப்புறம் ஐயோ தப்பா பேசிட்டோமே, ஏதோ உரிமையோட சில விஷயங்கள் சொல்லிட்டோம், உட்காந்து பேச வச்சு புரிய வச்சு அதுக்கப்புறம் மன திருப்தி பெறுவேன், அவாட்ட ஆசீர்வாதமும் வாங்குவீங்க. அரிசி சம்பந்தமா, காய்கறி சம்பந்தமான, ஜூஸ் கடை சம்பந்தமாக, பழ வகைகள் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். சில நேரம் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னப்பா அது இவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குதுங்கிற கவலைகள் இருக்கு, கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சு வந்துடுவீங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் போன்ற விஷயங்கள் எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு மன திருப்தியோட சம்பாதிச்சு வைக்கக்கூடிய அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போதைக்கு மன சங்கடங்கள் இருக்கும், பின்னாடி நல்ல மாற்றங்கள் உண்டு. சில விஷயங்கள்ல ஒரு காரியம் மனசு வேண்டான்னு சொல்லி கொடுத்தனும், அதை அப்படியே டப்புன்னு நிறுத்திடுறது நல்லது. குழப்பத்துல காரியம் பண்றதும் வேண்டான்னு நினைச்ச காரியம் பண்றதும் தவறுதலாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல வணங்கக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு மகரத்துக்கு இன்றைய தினத்துல லாபம் உண்டு, அனுகூல்யம் உண்டு, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கு, இந்த விசேஷத்துக்கு போயிருக்கு, இந்த கோயிலுக்கு போயிருக்கேன், நானா போல கூப்பிட்டா போனேன், இந்த மாதிரி மற்றவர்கள் மூலமாக இயல்பான அமைப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள். கேமரா, வெட்டிங் சம்பந்தமான போட்டோகிராஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், சினிமா சம்பந்தமான நட்சத்திரமா இருந்துட்டு இருக்கோம், பிளேபேக் சிங்கரா இருந்துட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துருக்கோம், ஆண்டர்பிரினரா இருந்துட்டு இருக்காங்க, புதிய தொழில் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, பெர்ஃப்யூம் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான இன்றைய தினம். ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கப்படாதுன்னு போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, ஒரு சில விஷயங்கள்ல பணம் காசு இதெல்லாம் அப்புறம் பதவி பேர் புகழ் நமக்கு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தடங்கள் வந்தாலும் அதை மீறி ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், இறைவன் கொடுத்த வரம் எனக்கு அதுதான் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு நைட்டு தூங்கி வச்சு காலையில் பார்த்தா அதை மறந்துடுவேன். இப்படிதான் மறந்து மறந்து கடைசியில் எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை அதை பயன்படுத்திக்கிறார், நம்மளுக்கு தகுந்தாப்புல அந்த விஷயத்த பேசி அதை வந்து சக்சஸ் பண்ணி விடுறோம், நாடு யதார்த்தமா நம்பி விடுறேன். இதுல தான் ஒன்று மிஸ்டேக்கா இருந்துட்டு இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்யற மாதிரி வந்து சில நேரத்துக்கு உதவி செய்ய மாட்டான், அதுவே ஒரு டென்ஷனா இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளா இருந்தா மனக்கவலைகள் இந்த தினத்துல போகும், கவலைப்பட வேண்டாம். லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாயாருடைய ஒத்துதலும் தாயாருடைய அனுகிரகமும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சில வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அதுக்கு அப்ரூவல் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தி தரும். இன்றைய தினத்துல கும்பராசி நண்பர்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பைரவர் வழிபாடு, மன வெற்றி திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நேர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு யோசனை மனசுல, இது செய்யலாம வேண்டாம், இது ஓகேவா இல்லையா அப்படி ஒரு யோசனை. லாபங்கள் சம்பாதிப்பீங்க. காலையில எந்திரிக்கும் போது ஒரு மன தெளிவோட எந்திரிப்பீங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு போன போது ஆஸ் யூஷுவல் பழைய வேலைகள், புதுசு புதுசா ஏதேனும் தொழில் பண்ணணும், புதுசு புதுசா நபர்களை சந்திக்கணும், கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. டெவலப் பண்ணி அதை அப்படியே பணமாக மாத்தணும், தொழிலாக மாத்தணும், முன்னேற்றமாக மாத்தணும். சின்ன சின்ன விஷயம் மற்றவா கூட போட்டா போட்டி போடுறது தப்பு கிடையாது, அந்த போட்டா போட்டி ஆரோக்கியத்தனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள பேசாதவர்கள் பேசுவாங்க, ரொம்ப நாளாக இருந்த மன துக்கங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவர்களுக்காகங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வருவீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். லைப்ரரி வச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்டேஷனரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, புஸ்தக சம்பந்தமான, எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். எத்தனை நாள் நான் தான் சமாளிப்பேன்னு சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க நினைப்பாங்க. சில விஷயங்கள் வெளியில் சொல்லப்படாது, சொன்னால் அந்த காரியம் நடக்காதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே சமயத்துல நேரத்தை பக்குவமாகவும் நேரத்தை சரியாகவும் கழிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் வேலவன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய
2: அன்பர்கள், மேஷம் முதல் மீன ராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள்.
4: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS சைபர் 44 440 50 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 04.
2: நேரம் சரியாக 8:44 ஐக்கியராட்சியத்தில் 7:44. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெறுகின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்புறவர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த நேரத்தில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி. என்ன சவுண்ட் குறைய வருது பத்மராணி?
5: நல்ல
2: உசாரா இருக்கிறீங்க, நன்றி.
5: இன்றைய தினம் சனையா சிவேந்திரன் பிறந்த நாளை கொண்டாடுற தெய்வேந்திரமாண்ட பேத்தி
2: சனையா.
5: அவதான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இப்போதைக்கு அத இல்ல இருக்கிற மகளுக்கும் இருக்குதானே. அவர் சௌபாக்கியங்களும் பெற்று பெல்லாண்டையாதன் சீர் சிறப்பாக வாழணும் வந்து வாழ்த்தி பட்டங்களும் பெற வேணும் என்று சொல்லி வேண்டி விரைவது. நன்றி வணக்கம் ராயா.
2: நன்றி சகோதரி, தகவலை அறிய தந்த உங்களுக்கு நன்றிகள். சனையா சுவீந்திரன் அவர்கள் ஜெர்மனியில் வசிக்கின்றார். எங்களுடைய ரதியம்மா அவர்களுடைய பேத்தி. அவர் பிறந்த நாளை கொண்டாரா அவர் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று சுரஞ்சியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்ற அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்
6: வணக்கம். இனிய காலை வணக்கம் அண்ணா.
2: வணக்கம்
6: திருமதி சிவசுந்தர்லிங்கம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்க. நன்றி சொல்லுங்கள். கடகடகண்டி.
6: நன்றி நன்றி. நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வி தனையா அவர்களுக்கு நமது குடும்பம் சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
2: நன்றி. இணைந்து கொண்டு வாழ்த்திய வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தினி.
7: இனிய காலை வணக்கம். நீங்க நலமாக குடும்பத்தோட இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் செல்வி சரண்யா அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது போடு அவர் இன்று போல் என்றும் சொல்ல கடைகளையும் கற்று சலகலாவலியாக போற்றும் பிள்ளையாக நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
2: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களும் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்த வந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
8: காலை வணக்கம் ராஜண்ணா.
2: வணக்கம் பதனா. நலமா இருக்கிறீங்களா?
8: ஆமா நலமா இருக்கிறோம். நீங்க எல்லோரும் நலம்தானே?
2: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
8: நன்றி. இன்று பிறந்த நாளைக்கான சனியா சுயேந்திரனுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
2: மற்றவர்கள் தவறா சொல்றதுக்கு நான் பொறுப்பாளி இல்ல.
7: எங்கள் குடும்ப சார்பில் நாங்களும் பிறந்த நாள் வார்த்தை தெரிவித்துக் கொண்டு விட பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
2: நன்றி ரதி தேவேந்திரம் அம்மா அவர்கள் பேத்தியை வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக பைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் ராசாத்தி அம்மா. வணக்கம்.
9: ஆலை வணக்கம் பாய் அவர்களே.
2: நலமா இருக்கிறீங்களா?
9: ஓம் நாங்க நலமா இருக்கோம் பாய்யா. நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தேவேந்திரத்தின் அன்பு பேத்தி சனேஜா சுரேந்திரன் சனேஜா அவர்களுக்கு நிதான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்றும் சீரோடும் சிறப்போடும் படித்து பட்டங்கள் வில பெற்று
2: அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்து வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்புறவர்களே. இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவு வணக்கம்.
10: வணக்கம்.
2: வணக்கம் பாமா. நலமா இருக்கீங்களா?
10: நன்றி
2: பாமா. அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
7: நல்வாழ்த்துக்கள். அவன் நோய் நொடி இல்லாம பல்லாண்டு காலம் வாழணும். வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
2: நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் வணக்கம்.
11: வணக்கம் ராஜா. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் தனியார் செல்வத்துக்கு எங்கனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை ரியாசியுடன் குறிக்கொண்டு அவர் இன்றும் நலமாக வருங்காலம் அவருடைய வாழ்வு சிறப்பாமே ரியாசியுடன் வாழ்த்துகின்றேன். நல்வாழ்த்துக்கள் ராஜா.
2: நன்றி நன்றி. அந்த பிள்ளையை உங்களுடைய வாழ்த்துக்களும் பலமர செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
11: நன்றி ராஜா.
2: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து அந்த பிள்ளைக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது என்றே வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். நேரம் சரியாக 8:54 ஐக்கியராஜ்யத்தில் 7:54. முதன்மை செய்தி ஆரம்பமாகும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள்.
1: பொதுப்பள்ளி ரேன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141-55-35-58 அல்லது 0758-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
2: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142-42-55-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
6: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
5: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் 8 ரஜி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: 65-0
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
5: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நேரம் சரியாக 8:58 ஐக்கியராஜ்யத்தில் 7:58 தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.
7: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் உண்டு உயிர் வாழ்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நினைவு கூறும் ஆரம்ப நிகழ்வு இன்று தமிழரசு கட்சியினால் தொண்டமனாறு சந்நிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்று கட்டைக்காட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலை ஆரம்பித்திருக்கிறார்கள். கடற்பரப்பில் தொடரும் கடல் கொள்ளைக்கு தீர்வு கோரி இன்று எதிர்ப்பு தெரிவித்து சாய்ந்தமருது பகுதி மீனவர்கள் படகுகளுடன் வீதியில் இறங்கி கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன அழிப்பு நாளாக மே 18 அறிவிக்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினை ஆசிய நாட்டு நடுத்தர விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் விஸ்தரித்தல் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் கலந்துரையாடப்பட்ட நிலையில் அது தொடர்பில் மத்திய அரசாங்கத்துடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்த இருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருக்கிறார். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே தமது நிரபராதி தன்மையை நிரூபிப்பதற்கான சிறந்த வழிமுறை என்றும் அதனால் விசாரணைக்கு அழைக்கும் எந்த நேரத்திலும் சமூகம் அளிக்க தாம் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். திருவோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசு மரணமானது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க போராட்டத்தினால் ஏற்பட்டதல்ல என்றும் இதுகுறித்து தவறான கருத்துக்கள் பகிரப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. தொழிலாளர் பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து களத்துறை கோர்ஸ்திரேட் நிறுவன ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொழிலாளர் அமைச்சின் நேரடி தலையீட்டினால் சுமூகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நஷ்டஈட்டுத் தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தி நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. இந்த தீர்மானமானது நாட்டின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடியாகும் என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. நாட்டில் தற்போது அமலில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை உடனடியாக நீக்கும் எண்ணம் அரசிடம் இல்லை என்று எரிசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக தெரிவித்திருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பரீட்சார்த்திகள் தங்களது விடைத்தாள்கள் மற்றும் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள உரிமை உண்டு என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது. தெனியாயா கல்வி வலயத்தில் நிலவிய வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று தென்மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நிசாந்த் பத்ரன தெரிவித்திருக்கிறார். கணினி குற்றங்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் கிக்கடுவாவில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நேற்று சிறப்பு அதிரடிப்படையினரால் 54 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காலியில் உள்ள டிக்சன் சந்தியில் இன்று காலை துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான நபர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அஜபைதானில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரும் பாரியளவான போதைப்பொருள் கடத்தல் காரணமான படுவத்தே சாமர எனப்படும் மனோஜ் சுரங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரை 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பேராதனை பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துமாறு அந்த பல்கலைக்கழகத்தின் செனட் சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பல்கலைக்கழக வளாகத்தினுள் இவ்வாறான சம்பவங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் பணித்திருக்கிறது. தலவாக்கல்ல டயகம பிரதான வீதியில் கோல்புருக் நகருக்கு அருகில் இன்று காலை பாடசாலை வேன் ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை எட்டியுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையால் 37 குடும்பங்களைச் சேர்ந்த 149 பேர் இதுவரையில் நேற்று மாலை வரை பாதிக்கப்பட்ட நிலையில் 10 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதோடு ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் ஒரு பவுண்ட் 3,63,400 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாட்டுப்படகு மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக இந்திய தமிழக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். மருத்துவர்களாக வர வேண்டும் என்ற கனவில் கற்றுவரும் மாணவர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு சிதைத்து விட்டதாக எதிர்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி தோல்வியடைந்து ஆட்சியை இழந்ததை தொடர்ந்து மாநில பொறுப்பு முதல்வர் பினராயி விஜயன் நேற்று அரசு இல்லத்தை காலி செய்துவிட்டு வாடகை வீட்டில் குடியேறினார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட உள்கட்சி மோதல் வலுவடைந்துள்ளது. பிளவை நோக்கி அந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது. சி வி சண்முகம் தலைமையில் குறைந்தது 30 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றி கழக தலைமையிலான ஆளும் கூட்டணிக்கு இன்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தும் எண்ணம் தனக்கு கிடையாது என்று சி வி சண்முகம் கூறுகிறார். இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள 717 மதுபான விற்பனை கடைகளை 2 வாரத்துக்குள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி எப்போதும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கியே செயல்பட்டு வருகிறது, தேச நலனுக்கு முக்கியத்துவம் அளித்ததில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி பதிலளித்துள்ளது. நாட்டில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் தொடங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேற்கு வங்கத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியாக பதவி வைத்த மனோஜ்குமார் அகர்வால் மாநில அரசின் தலைமைச் செயலாளராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை குழு தலைவராக சௌமியா அன்புமணி நேற்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து திருப்பத்தூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கே ஆர் பெரியகருப்பன் தாக்கல் செய்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினர் சீனிவாச சேதுபதிக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை மக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி 2வது நாளாக மீண்டும் வலியுறுத்தி இருக்கிற நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் பிணை மனுக்கள் நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்து வருகிறது. இதையடுத்து இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களுக்கு வழிகாட்டுதலுடன் கூடிய 8 கட்டளைகளை கொண்ட உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்தியாவில் கோதுமை விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்று மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கிறார். நிகழாண்டு நீட் தேர்வில் சில முறைகேடுகள் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. பருவநிலை மாற்றமடைந்து வருவதால் டெங்கு கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை அமல்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு வழங்க வேண்டிய கடனில் 476 கோடியை 50 மில்லியன் டாலரை மாலத்தீவு திருப்பிச் செலுத்தியதாக அந்த நாட்டு அதிபர் முகமது முயிஸ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் தேசிய பிரார்த்தனை தினத்தை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வில் இந்து முறைப்படி வேத மந்திரங்கள் அங்கு முழங்கின. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் என்று ஒரு சவரன் 1,14,640 ரூபாவுக்கும் கிராமுக்கு 230 ரூபாய் என்று ஒரு கிராம் 14,330 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த உடன்பாடு எந்த நேரமும் முறியலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் உரம் தடைப்பட்டால் ஆயிரக்கணக்கானோர் பசி பட்டினியால் வாடுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அதனை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உளவு பார்த்த நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. போரினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் குறித்த கவலைகள் தற்போது அமெரிக்காவில் மேலோங்கி வருகின்றன. உக்ரைன் போரின் போது ஆயிரக்கணக்கான சிறுவர்களை கடத்தி சென்றதாக 16 ரஷ்ய அதிகாரிகள் மற்றும் 7 பயிற்சி மையங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. பாரிஸ் நகரில் டேவரம் என்ற 26 வயதுடைய துனிசிய இளைஞர் லூவர் அருங்காட்சியகம் மற்றும் ஒரு யூத ஆலயத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். துருக்கிஸ் ஏர்லைன்ஸ் விமானம் நேபாளத்தின் கத்மண்டு நகரத்தில் தரையிறங்கும் போது தீப்பற்றியது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் துணை அதிபர் சாரா துதேர்தேவுக்கு எதிராக அந்த நாட்டு நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் பதவி நீக்க தீர்மானம் பெரும்பான்மை வாக்குடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் முன்மொழிந்த யோசனைகள் நியாயமானவை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரான் போர் மனிதர்களை மட்டுமல்ல கடலடி உயிரினங்களையும் பாதித்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. தென்கொரியா அதன் சரக்கு கப்பல் ஒன்று கோர்முஸ் நீரிணையில் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதலை நடத்தியவர் யார் என்பதை கண்டுபிடித்து பதிலடி தாக்குதல் நடத்த இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. கொண்டா வைரஸ் தொற்று ஏற்பட்ட சோசு கப்பலில் பயணம் செய்த 6 பேரை ஆஸ்திரேலியா தனிமைப்படுத்த இருக்கிறது. தாய்லாந்தில் யானை தந்தங்களை சட்டவிரோதமாக விற்க முயன்ற சந்தேகத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரிட்டிஷ் பொப்பிசை நட்சத்திரம் டுவா லீபா சாம்சங் நிறுவனம் 15 மில்லியன் டாலர் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரி வழக்கு தொடுத்திருக்கிறார். ஒப்பனை பூசுவதும் நடனமாடுவதும் பொதுவாக யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதில்லை, ஆனால் அவற்றை கார் ஓட்டும் போது செய்வது சரியா என்று சீனாவில் இணையவாசிகளிடையே கடும் விவாதத்தை ஒரு சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவின் எமை மலையில் அருகி வரும் திபெத்திய மக்காக்கி குரங்கு ஒன்றை நபரொருவர் தள்ளிவிட்டதால் அந்த பகுதிக்குள் நுழைய அவருக்கு 3 ஆண்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் மேற்கில் பங்குத்தீவு அருகே கவிழ்ந்த படகில் காணாமல் போன 14 பேரை தேடும் பணி தற்போதும் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 55வது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை நேற்று வீழ்த்தியது. தோற்றால் வெளியேறும் நிலையில் இருக்கும் டெல்லி தட்டு தடுமாறி வென்று இந்த ஆட்டத்தில் தப்பித்திருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 5000 ஓட்டங்களை கடந்த 3வது வங்கதேச வீரர் என்ற சாதனையை மொமினுல் ஹெக் படைத்திருக்கிறார். இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் கோகோகாப் ரஷ்யாவின் மீரா ஆட்ரிவா ஆகியோர் மோதுகின்றார்கள். இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் போட்டியில் நேற்று ருமேனிய வீராங்கனை சொர்னா மைக்கேலா கிறிஸ்டியா அபார வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்திருக்கிறார். ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியனான பார்சிலோனா FC இந்த சீசனில் வெற்றி கோப்பையை நேற்று தக்க வைத்திருக்கிறது. அந்த அணி 29 முறையாக லாலிகா பட்டத்தை வென்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 378.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 112.25 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 378.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.49 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.82 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.42 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.65 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.18 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.73 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காசிலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Brelaque Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:15, ஐக்கியராஜ்யத்தில் 8:15. தமிழொலியில் தொடர்கின்றது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தல். காலை பூந்தல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளவலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் சூரச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளும் மலிவு விலையில் தங்க நகை பிரிவுகளுக்கான தரமான தங்க நகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் அந்த நிறுவனத்திற்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
1: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறேன், நீங்களும் நலந்தானே?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க?
2: நான் இன்றைக்கு பூவே பூச்சுடவ நெஞ்சில் பால்வாக்கவா
1: பாடல கேட்கறீங்க?
2: ஆமா,
1: உங்களுக்காக இந்த பாடலை தருகின்றோம் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி ரதியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை திருமதி ரதியை தேவேந்திரம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசல் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இந்தமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலமணி. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும்
0: நலமா இருக்கிறோம். நன்றி கமலமணி. என்ன பாடல்?
1: பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
0: பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். என்ன படத்துல?
1: படம் தெரியல ராஜா.
0: அத்தான கேட்க வேண்டியாரு.
1: அவருக்கும் தெரியாது, மறந்து இருப்பினா.
0: என்ன மறதி?
1: எல்லாருக்கும் மறதி இருக்கு தானே.
0: எங்க இருக்கு? எனக்கு மறக்க இல்லையே. அப்படியா?
1: உங்களுக்கு ஒரு சக்தி ஆண்டவன் தந்துக்கிறார், மறக்காத சக்தி. எங்களுக்கு அந்த
0: உன்னை பார்த்து கொண்டிருந்தால்
1: பாட்டு வரும்.
0: ஓகே, நல்ல பாடல். சுசிலாமா, சௌந்தரராஜன்.
1: என்ன படம் ராஜா?
0: சும்மரா சந்தோஷமா மகிழ்ச்சியா பாடல் அப்படியே வீட்டை வந்து சேரும். இதுல மூடைக்க இணையதளங்கள்ல இருந்து வார பாடல் எல்லாம் பக்க இசைப்புல தான் எனக்கு அந்த கை வந்த வேலை. பாக்கல இந்த படம்.
1: எனக்கு
0: எம்ஜிஆரோட சரோஜாதேவி சொல்லிட்டு முழக்க முழக்கன்னு முழக்கி. எத்தனை படம் நடிச்சோம் எம்ஜிஆரோட சரோஜாதேவி?
1: எனக்கு சொல்ல தெரியல ராஜா. இப்ப எல்லாம் டக்கண்டு மண்டேல வேற.
0: 26 படம்.
1: எத்தனை?
0: 26.
1: 26
0: 28. ரெண்டு படம் கூட நடிச்சிட்டா.
1: ஆனா சரோஜாதேவி தானே அவரு நல்ல இதா வச்சிருந்தவங்க சொல்லி கதை வேற.
0: நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் இந்த பாடல். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: அடுத்த பாடலை திருமதி கமலவேணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:28 மைக்கேல் ராஜ்யத்தில் 8:28 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் பாடகர் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள்?
1: நலமா இருக்கிறேன்.
0: நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க கணேஷ்?
1: பன மல்லிகை முல்லை பூ பொந்தல் மருகத மாணிக்க, அந்த பாட்டு
0: கல்யாண பாட்டு. கல்யாண பாட்டு கேக்குறீங்க?
1: கல்யாண பாட்டு கேக்குறோம்.
0: மல்லிகை முல்லை பூப்பந்தல்
1: பூப்பந்தல் மரகத மாணிக்க பொண்ணு வச்ச அன்பே அருகிலையா?
0: அன்பே அருகிலே கட்டிக்கா.
1: அதான் ஓடின படங்கள் தெரியுமா? அது ஓடுனா இதெல்லாம் அது ஞாபகத்துக்கு இருக்கு.
0: அன்பே அருகிலே
1: அங்க பார்த்தீங்களா
0: நீங்க வேலை செய்த காலத்துல எல்லாம் மலிவா வாங்கலாம், 500 ரூபாய்க்கு ஒரு ஏக்கர்.
1: அந்த நேரத்துல பெரிய மலிவு தானே, காசு
0: போட்டாங்க நன்றி. வாழ்த்துக்கள். பாடல் வருகிறது, கேட்டு மலங்கள்.
1: நன்றி, வணக்கம். நன்றி.
0: அவரங்கள் அன்புக்குரிய பாடகர் கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது.

0: இசையரசிவாணியம் அவர்களுடைய குரலில் வில்லிசை மன்னருடைய இசையில் கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரியில் பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் பாடகர் கணேஷ் அவர்கள். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வர நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தல்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: அன்பு உறவுகளே, சோழன் பல்பொருள் வாணிபம் பல சேவைகளை எங்கள் அன்பு உறவுகளுக்காக நடாத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது மொத்த வியாபாரிகளுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான செய்தி, அதாவது பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்கின்றார்கள் பைந்தமிழ் என்ற நிறுவனத்தை உருவாக்கி நியூ லூயிபுளோங் மினல் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அந்த இடத்தில் மொத்த வியாபாரிகள், அதாவது சுவிஸிலிருந்தோ அல்லது ஜெர்மனியிலிருந்தோ அல்லது பிரான்ஸிலிருந்தோ நீங்கள் மொத்தமாக வாங்கினால் அரிசி வகைகளில் இருந்து தண்ணீர் வகைகளில் இருந்து கோல்ட் ட்ரிங்க்ஸ் வரை சகல பொருட்களை நீங்கள் மலி மலி விலையில் வாங்கி செல்லலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0781 31 54 35 அல்லது இன்னும் ஒரு லேண்ட் போன் 01 45 91 92 42. அதேபோல் அன்பர்களை உங்கள் மங்களகரமான விழாக்களை செய்து முடிப்பதற்கு செல் மாநகரில் பிரம்மாண்டமான மண்டபம் ஒன்று அமைத்திருக்கின்றார்கள். 1000 இருக்கைகள் கொண்ட மண்டபம் 07 68 59 88 23. தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் 07 68 59 88 23. மறந்து விடாதீர்கள் அன்புறவுகளே. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்க அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ஜெயமல்லையன் திருமதி ஜெயந்தி ராஜமோகன்.
0: வணக்கம் ஜெயந்தி ராஜமோகன், நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள் நிலையத்தில் எல்லோரும்
0: நலமா இருக்கின்றோம் சகோதரி. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல் சகோதரி?
2: நான் அந்த வரப்பிரசாதம் படத்துல இருந்து கங்கை நதியோரம் ராமன்
0: நடந்தான் சொல்றீங்க.
2: ஒரு அடியில அடிச்சேன் டக்கண்டு லைன்
0: கிடைக்கும். நீங்க பழைய கைதானே கூட கை அந்த மாதிரி
2: அனுபவம்
0: பாடல் வருகின்றது கேட்டு மாலுங்கள். அவர் ஜெயந்தி ராஜமோகன் அவர்கள் இணைந்து கொண்டு விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை விரும்பிக்கொண்டிருந்தார் ஜெயந்தி ராஜமோகன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராசாதி.
0: வணக்கம் ராசாதி. ஆராஜா நலமா இருக்கீங்களா?
1: ஆரோக்கியத்தோடையும் இருக்க நான் உங்களுடைய அம்மாளாச்சிய வேண்டிக் கொண்டு கீழ்வானம் சிவக்கும் படத்துல இருந்தேன்னா கடவுள் நினைத்தான் மன நாள் கொடுத்தான் அந்த பாட்டை கேட்போம்னு வந்தேன். எல்லாருமா கேட்போம்
0: எல்லாருமா கேட்போம்.
1: ஆமாங்களா
0: படம்
1: நான் முந்தி பாத்தேன் சிவாஜிஜியா இருக்கும்.
0: சரிதா சுவாஜி சரத்பாபு.
1: ஆமா பழைய பாட்டு தானே பழைய படங்கள் தானே பழைய படங்கள் எல்லாம் கொஞ்சம் நான் பார்த்தேன் பாக்குறேன்னா இப்பதான் புதுப்படங்கள்.
0: காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் கேட்பார்கள் அந்த பாடலை கேட்பீர்கள். நீங்களும் பார்க்க ஒண்ணு தான்
1: என்ன
0: பிள்ளைகளோட சேர்ந்து
1: நன்றி
0: சகோதரியா.
1: நன்றி.

0: கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, விஸ்வநாதன் அவர்களுடைய எஸ்ஐடிஎன்எஸ்என்னுடைய குரல், கீழ்வானம் சிவக்கம் திரைப்படத்தில் ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி ராசாத்தி தியாகராஜ் அவர்கள். அவரை தொடர்ந்து திருமதி பத்மராணி அவர்கள் வாய்ப்பருடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் பத்மராணி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா பத்மராணி? நல்லா இருக்கும், நன்றி. நல்லா இருக்கணும். என்ன என்ன பாடல்? நீங்க வார இல்ல சும்மா சார் நடிக்காதீங்க, வாரதே குறைவு. அதுக்குள்ள வந்து நடிப்பு புயல் வைகை புயல் வடிவேல மிஞ்சிட்டீங்க. என்ன சிரி இன்றைய அம்மாவோட? அதான் உண்மையான கடவுள், உண்மையை சொல்ல கடவுள் பார்த்தீங்களா, உண்மையை சொல்ல நான் சாட்சியை தெரிந்தேன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அங்கால கதாநாயகன்
1: இல்ல இருக்கிறேன்.
0: அப்ப யார் ஒரு ஆண் குரல் கதைக்குது? திருப்பி வருது. அட எங்க அப்பா, நீங்க பெரிய ரகசிய வேலையெல்லாம் செய்யறீங்க. என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நான் சின்ன குட்டி அழக பார்த்து சிரிச்சுக்க மாமா.
0: என்ன ஒரு புது பாட்டு எடுத்துன்னு வாரீங்க? நானே கேட்டது கிடையாது. இது ஜெயலலிதா நடிச்ச தாய் என்ற படமாக்கும். சுவாஜியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடிச்ச படம். அந்த படத்துல இருந்து சின்ன குட்டி அழக பார்த்து அப்படிங்கிற பாடல். அந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, நன்றி. உங்களுக்கான பாடல் என்ன ஒரு அன்புறவு நிற்கிறார், வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: கேட்டவன் உன்னை தொட்ட கட்டுள்ளுவே தாராது பொண்ணே ராஜானே.
1: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பத்மராணி அவர்கள். ஒலித்த பாடலை பாடியவர்கள் எல் அரீஸ்வரியோடு இணைந்து பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள், கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தனர். காலை பூந்தனர் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் குடும்பத்தில் ஒரு நலமா இருக்கிறோம் அண்ணா.
1: பிள்ளைகள், பேர பிள்ளைகள்
2: எல்லாருமே நலம்.
1: நல்ல உற்சாக நலப்பா இருக்கிறார்கள். அபிராமி அண்ணனுடைய
2: எல்லாரும் இருக்கணும். அதே மாதிரி நீங்களும் நலமாயிருக்க வேண்டும் என்று அந்த அன்னையிடம் வேண்டி கொண்டு உங்கள் அன்பான விசாரிப்புக்கு நன்றியை செலுத்தி கொண்டு நான் கேட்க இருக்கும் பாடல் மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே.
1: அந்த மூன்று செல்ல குடியல் அந்த செல்ல குடியல் எப்படி அமெரிக்காக்காரி எப்படி இருக்கிறா?
2: ஓ, அவர் சுமை இருக்கிறான்.
1: வேலை செய்யறாவா?
2: வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வ
1: ஆகவே உங்களுக்காக மண்ணில் வந்த நிலவே என்ற பாடலை கேட்கறீங்க. ஓகே, உங்களுக்கான வருகின்றது பாடல் கேட்ட மாலங்கள். நன்றி.
2: நன்றி.
1: அவர் திருமதி சிவசுந்தரம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது.

0: பாலி அவர்களுடைய கவிதை வரி, கான சரஸ்வதி அவர்களுடைய குரல்.
1: நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே.
0: மெல்லிசை மன்னருடைய இசை.

நீங்கள் கேட்ட இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பொந்தன்றல். காலை பொந்தன்றல் நிகழ்ச்சியில் வானொலி கடித்து வந்தவர்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது காலை பூந்தன்றல். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒருபுற பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷலாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பெலாரூஸ் குடியரசின் வெளிவிகார அமைச்சர் மெக்சிம் ரைஸ்கோன்காவின் அழைப்பின் பேரில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத் இன்று முதல் 15 தேதி வரையில் பெலாரூசுக்கு உத்தியோர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். கையெட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரேசபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரேசபை கைவிட வேண்டும் என்று பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்குக்கான கட்டளை எதிர்வரும் மே மாதம் 21 தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் தியதியிட்டிருக்கிறது. தவிசாளர் மற்றும் பிரேசபை செயலாளர் ஆகியோர் மன்றில் முன்னிலையான நிலையில் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகி தமது தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தார். இந்திய அரசாங்கத்திடமிருந்து 600 மில்லியன் ரூபாய் மானிய உதவியுடன் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் 4 மாடி மருத்துவ விடுதி வளாகம் கட்டுவது தொடர்பாக அண்மையில் கையொப்பமிடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50 ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்பட உள்ள வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் முக்கிய சந்திப்பு வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் உண்டு உயிர் வாழ்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நினைவு கூறும் ஆரம்ப நிகழ்வு இன்று தமிழரசு கட்சியினால் தொண்டமனாறு சந்நிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனையத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்று கட்டைக்காட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கிடையில் முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் 17 ஆண்டு நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட பலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உணர்வு பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடற்பரப்பில் தொடரும் கடல் கொள்ளைக்கு தீர்வு கோரி இன்று எதிர்ப்பு தெரிவித்து சாய்ந்தமருது பகுதி மீனவர்கள் படகுகளுடன் வீதியில் இறங்கி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன அழிப்பு நாளாக மே 18 அறிவிக்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினை ஆசிய நாட்டு நடுத்தர விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் விஸ்தரித்தல் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் கலந்துரையாடப்பட்ட நிலையில் அது தொடர்பில் மத்திய அரசாங்கத்துடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்த இருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருக்கிறார். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே தமது நிரபராதி தன்மையை நிரூபிப்பதற்கான சிறந்த வழிமுறை என்றும் அதனால் விசாரணைக்கு அழைக்கும் எந்த நேரத்திலும் சமூகம் அளிக்க தாம் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசு மரணமானது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க போராட்டத்தினால் ஏற்பட்டதல்ல என்றும் இதுகுறித்து தவறான கருத்துக்கள் பகிரப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. தொழிலாளர் பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து களத்துறை கோர்ஸ்திரேட் நிறுவன ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொழிலாளர் அமைச்சின் நேரடி தலையீட்டினால் சுமூகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கே தெரிவித்திருக்கிறார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நஷ்ட ஈட்டுத் தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்த நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. இந்த தீர்மானமானது நாட்டின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடியாகும் என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. நாட்டில் தற்போது அமலில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை உடனடியாக நீக்கும் எண்ணம் அரசிடம் இல்லை என்று எரிசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக தெரிவித்திருக்கிறார்.
தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பரீட்சார்த்திகள் தங்களது விடைத்தாள்கள் மற்றும் புள்ளிகளை பெற்றுக் கொள்ள உரிமை உண்டு என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது. தெனியாயா கல்வி வலயத்தில் நிலவிய வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று தென்மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நிசாந்த் பத்ரன தெரிவித்திருக்கிறார். கணினி குற்றங்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் கிக்கடுவாவில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நேற்று சிறப்பு அதிரடிப்படையினரால் 54 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காலியில் உள்ள டிக்சன் சந்தியில் இன்று காலை துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான நபர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அஜபைதானில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரும் பாரியளவான போதைப்பொருள் கடத்தல் காரணமான படுவத்தே சாமர எனப்படும் மனோஜ் சுரங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரை 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பேராதனை பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துமாறு அந்த பல்கலைக்கழகத்தின் செனட் சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பல்கலைக்கழக வளாகத்தினுள் இவ்வாறான சம்பவங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் பணித்திருக்கிறது. தலவாக்கல்ல டயகம பிரதான வீதியில் கோல்புருக் நகருக்கு அருகில் இன்று காலை பாடசாலை வேன் ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை எட்டியுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக நாட்டிலவும் மழையுடனான காலண்டியால் 37 குடும்பங்களைச் சேர்ந்த 149 பேர் இதுவரையில் நேற்று மாலை வரை பாதிக்கப்பட்ட நிலையில் 10 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதோடு ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் ஒரு பவுண்ட் 3,63,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நாட்டுப்படகு மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக இந்திய தமிழக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். மருத்துவர்களாக வர வேண்டும் என்ற கனவில் கற்றுவரும் மாணவர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு சிதைத்து விட்டதாக எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி தோல்வியடைந்து ஆட்சியை இழந்ததை தொடர்ந்து மாநில பொறுப்பு முதல்வர் பினராயி விஜயன் நேற்று அரசு இல்லத்தை காலி செய்துவிட்டு வாடகை வீட்டில் குடியேறினார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட உள்கட்சி மோதல் வலுவடைந்துள்ளது. பிளவை நோக்கி அந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது. சி வி சண்முகம் தலைமையில் குறைந்தது 30 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றி கழக தலைமையிலான ஆளுங்கூட்டணிக்கு இன்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தும் எண்ணம் தனக்கு கிடையாது என்று சி வி சண்முகம் கூறுகிறார். இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள 717 மதுபான விற்பனை கடைகளை 2 வாரத்துக்குள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி எப்போதும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கியே செயல்பட்டு வருகிறது. தேச நலனுக்கு முக்கியத்துவம் அளித்ததில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி பதிலளித்துள்ளது. நாட்டில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் தொடங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேற்கு வங்கத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியாக பதவி வைத்த மனோஜ்குமார் அகர்வால் மாநில அரசின் தலைமைச் செயலாளராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை குழு தலைவராக சௌமியா அன்புமணி நேற்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து திருப்பத்தூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கே ஆர் பெரிய கருப்பன் தாக்கல் செய்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினர் சீனிவாச சேதுபதிக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை மக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி 2வது நாளாக மீண்டும் வலியுறுத்தி இருக்கிற நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் பிணை மனுக்கள் நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்து வருகிறது. இதையடுத்து இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களுக்கு வழிகாட்டுதலுடன் கூடிய 8 கட்டளைகளை கொண்ட உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்தியாவில் கோதுமை விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்று மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கிறார். நிகழாண்டு நீட் தேர்வில் சில முறைகேடுகள் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. பருவநிலை மாற்றமடைந்து வருவதால் டெங்கு கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை அமல்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு வழங்க வேண்டிய கடனில் 476 கோடி $50 மில்லியன் மாலத்தீவு திருப்பிச் செலுத்தியதாக அந்த நாட்டு அதிபர் முகமது முயிஸ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் தேசிய பிரார்த்தனை தினத்தை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வில் இந்து முறைப்படி வேத மந்திரங்கள் அங்கு முழங்கின. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,14,640 ரூபாவுக்கும் கிராமுக்கு 230 ரூபாய் என்று, ஒரு கிராம் 14,330 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், நியூயோர்க்கில் ஆர்வலர் குழு எப்ஸ்டின் ஆவணங்களை கொண்டு கண்காட்சியொன்றை தொடங்கியிருக்கிறது. ரஷ்யா மீண்டும் உக்ரைனை தாக்க தொடங்கியிருக்கிறது. இரு நாடுகளும் மேற்கொண்ட 3 நாள் சண்டை நிறுத்தம் இன்று முடிவுக்கு வந்தது. ரஷ்யா இரவோடு இரவாக 200க்கும் அதிகமான ஆளில்லா வானூர்திகளை பாய்ச்சியதாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த உடன்பாடு எந்த நேரமும் முறியலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கிறார். ஈரான் முன்வைத்த பரிந்துரைகளால் அமைதி உடன்பாடு மிகவும் பலவீனமாகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் உரம் தடைப்பட்டால் 1,000க்கணக்கானோர் பசி பட்டினியால் வாடுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அதனை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உளவு பார்த்த நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. போரினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் குறித்த கவலைகள் தற்போது அமெரிக்காவில் மேலோங்கி வருகின்றன. உக்ரைன் போரின் போது 1,000க்கணக்கான சிறுவர்களை கடத்தி சென்றதாக 16 ரஷ்ய அதிகாரிகள் மற்றும் 7 பயிற்சி மையங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. பாரிஸ் நகரில் டேவரேம் என்ற 26 வயதுடைய துனிசிய இளைஞர் லூவர் அருங்காட்சியகம் மற்றும் ஒரு யூத ஆலயத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் நேபாளத்தின் கத்மண்டு நகரத்தில் தரையிறங்கும் போது தீப்பற்றியது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் துணை அதிபர் சாரா துதேர்தேவுக்கு எதிராக அந்த நாட்டு நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் பதவி நீக்க தீர்மானம் பெரும்பான்மை வாக்குடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் முன்மொழிந்த யோசனைகள் நியாயமானவை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரான் போர் மனிதர்களை மட்டுமல்ல கடலடி உயிரினங்களையும் பாதித்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. தென்கொரியா அதன் சரக்கு கப்பல் ஒன்று கோர்முஸ் நீரிணையில் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதலை நடத்தியவர் யார் என்பதை கண்டுபிடித்து பதிலடி தாக்குதல் நடத்த இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. கொண்டா வைரஸ் தொற்று ஏற்பட்ட சோசு கப்பலில் பயணம் செய்த 6 பேரை ஆஸ்திரேலியா தனிமைப்படுத்த இருக்கிறது. தாய்லாந்தில் யானை தந்தங்களை சட்டவிரோதமாக விற்க முயன்ற சந்தேகத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரிட்டிஷ் பொப்பிசை நட்சத்திரம் டுவா லீபா சாம்சங் நிறுவனம் $15 மில்லியன் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரி வழக்கு தொடுத்திருக்கிறார். ஒப்பனை பூசுவதும் நடனமாடுவதும் பொதுவாக யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதில்லை, ஆனால் அவற்றை கார் ஓட்டும் போது செய்வது சரியா என்று சீனாவில் இணையவாசிகளிடையே கடும் விவாதத்தை ஒரு சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவின் எமை மலையில் அருகி வரும் திபெத்திய மக்காக்கி குரங்கு ஒன்றை நபரொருவர் தள்ளிவிட்டதால் அந்த பகுதிக்குள் நுழைய அவருக்கு 3 ஆண்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் மேற்கில் பங்குத்தீவு அருகே கவிழ்ந்த படகில் காணாமல் போன 14 பேரை தேடும் பணி தற்போதும் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில், IPL போட்டியின் 55வது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை நேற்று வீழ்த்தியது. தோற்றால் வெளியேறும் நிலையில் இருக்கும் டெல்லி தட்டு தடுமாறி வென்று இந்த ஆட்டத்தில் தப்பித்திருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 5,000 ஓட்டங்களை கடந்த 3வது வங்கதேச வீரர் என்ற சாதனையை மொமினுல் ஹெக் படைத்திருக்கிறார். இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் கோகோகாப், ரஷ்யாவின் மீரா ஆட்ரிவா ஆகியோர் மோதுகின்றார்கள்.
இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் போட்டியில் நேற்று ருமேனிய வீராங்கனை சொர்ணா மைக்கேலா கிறிஸ்டியா அபார வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்திருக்கிறார். ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியனான பார்சிலோனா எஃப்சி இந்த சீசனில் வெற்றி கோப்பையை நேற்று தக்க வைத்திருக்கிறது. அந்த அணி 29 முறையாக லாலிகா பட்டத்தை வென்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 378.52 இந்திய பெறுமதியில் 112.25 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 378.47 இந்திய பெறுமதியில் 94.49 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.82 இந்திய பெறுமதியில் 122.42 ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.16 இந்திய பெறுமதியில் 129.65 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.18 இந்திய பெறுமதியில் 69.73 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்பு. செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
3: Mélodie et Tonnerbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tonnerbe Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகளிர்

0: வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குச்சூரியே, 93180 லாக்குனோவ். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: நேரம் சரியாக 10:21 ஐக்கியராஜ்யத்தில், 9:21 இந்த நேரத்தில் வானொலியில் பேராசிரியை பர்வின் சுல்தானா அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை உங்களுக்காக தருகின்றோம். அன்பு உறவுகளே,
2: எனக்கு ஒரு 5 மொழி தெரியும். யூடியூப்ல எல்லாம் நான் இதை பேசி இருக்கிறேன். யூடியூப்ல பர்வீன் சுல்தானா அப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய பல பேச்சுகள் வரும். அதில் நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஒரு 5 மொழி தெரியுங்க. அந்த 5 மொழியில வீட்டில் நான் பேசுற மொழி இருக்குல்ல, என் தந்தையின் மொழியாக என்னை வந்து சேர்ந்த மொழி உருது. நான் வீட்டில் உருது தான் பேசுவேன். என்னுடைய மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி. வந்தவுடனே பார்த்தேன், மருதம் அப்படின்னு எழுதுற அந்த ஸ்டைல்லயே அந்த அரபி எழுத்துக்கள் இருந்தன. எனக்கு அரபி தெரியும். அடுத்து இந்த தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி. எனக்கு ஹிந்தி தெரியும். இந்த உலகம் நான் பேசியே ஆக வேண்டும் என்று என் பயணங்களில் என்னை கட்டாயப்படுத்திய மொழி ஆங்கிலம். எனக்கு ஆங்கிலம் தெரியும். என் தாயின் மணி வயிறும், என் நிலமும், என் மண்ணும், என் கலாச்சாரமும் எனக்கு வரமாக அள்ளித்தந்த மொழி தமிழ். 5 மொழிகளை தெரிந்து வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். ஏதோ ஒரு மொழியை தெரிந்து அல்ல, உருதுவிலே முழுமையாக கவிதைகளை எழுதவும், கவிதைகளை சொல்லவும், கவிதைகளுக்கு வியாக்யானம் தரவும் என்னால் முடியும். என் தகப்பனார் உருது கவிஞர். எனக்கு உருது தெரியும், எனக்கு ஆங்கிலம் தெரியும். இத்தனை மொழிகள் தெரிந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எங்கேயுமே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன சிரமம் தெரியுமா? நீங்க சயின்ஸ் என்ன பண்றது? உங்க பிரின்சிபல் ஒரு வார்த்தை சொன்னாங்க என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு. உங்க அனுமதியோட சொல்றேன் மேடம். இதுங்கெல்லாம் கிளாஸ்ல ஒண்ணு இருக்கோம் மேடம். இப்ப பாருங்க, இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவர்கள் சொன்னார்கள், உம்முன்னு ஏன் தெரியுமா இருக்கிறோம், சப்ஜெக்ட் படிக்கிறோம் பாருங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ, நான் சப்ஜெக்டையே தமிழா படிச்சவ. சப்ஜெக்டே தமிழ், எனக்கு தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் லாங்குவேஜ். நீங்க சயின்ஸ், எனக்கு என்ன சந்தோஷம்னா அறிவியலுக்கும் கலைக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார்கள். கலைக்கும் அறிவியலுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார்கள். நான் உங்கள் மனங்களை பார்க்கிறேன். அந்த பெண் குழந்தைகள் அந்த புடவையை கட்டிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நடக்க தெரியாம நடந்து உள்ள வந்து வெளியில போய் இதுங்களாவது முயற்சி பண்ணுதுங்க. இந்த வேஷ்டி கட்டின பசங்க எழுந்தா என்ன ஆகுமோன்றதுனால நடக்கவே இல்லை, உட்கார்ந்துகிட்டே இருக்கிற சேவா உட்கார்ந்து. என்ன தெரியுமா, இது எனக்கு பழக்கம் இல்லை என்றாலும் நான் இன்றைக்கு இதை உடுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? நான் சொல்லுகிறேன், தமிழ் என்பது என் குழந்தைகளை வெறும் மொழி அல்ல. தமிழ் என்பது நம் உணவு, தமிழ் என்பது நம் உறவு, தமிழ் என்பது நம் உடை, தமிழ் என்பது நம்முடைய உணர்வினுடைய உச்சம். எல்லாம் உயிர், எல்லாம் தமிழ்தான். தமிழை நின்று கொண்டுதான் தமிழர்களுக்காகத்தான், தமிழ்நாட்டிற்காகத்தான் நீங்கள் அறிவியல் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கொண்டால் போதுமானது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரே ஒரு குறிப்புடன் நான் ஒரு 15-20 நிமிடங்கள் பேசுவேன். ஒரு குறிப்பை மட்டும் உங்களுக்கு தருகிறேன். தமிழினுடைய வரலாறு மிக நீண்டது குழந்தைகளே. அந்த தமிழினுடைய வரலாற்றினுடைய நீட்சியை நாம் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லுகிறோம்? யாருக்காவது தெரியுமா? நான் ஒன்னு சொல்றேன். இந்த எகிப்தியர்கள் இருக்காங்கல்ல,

0: அவர்களுடைய வரலாறு எதை குறித்து அவர்கள் தன் வரலாறை தோண்டி எடுக்கிறார்கள் என்றால், இந்த பிரமிடுகள், பிணங்கள், மம்மீஸ், பிணங்கள், பிணங்களை கொண்டுதான் அவர்கள் தன் வரலாறை சொல்லுகிறார்கள். தமிழர்கள் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறோம் தெரியுமா? அவர்களுடைய வரலாறு 5000 6000 என்று சொல்லுகிறார்கள். நம் வரலாறு எப்படிப்பட்டது தெரியுமா? நமக்கு பிணங்கள் எல்லாம் நம் இடத்தில் கிடையாது, எரிச்சிடுறோம், புதைச்சா கூட அதுக்கு மேல இன்னொன்னு போட்டுறோம். நம்மிடத்தில் எந்த கட்டடங்களும் இல்லை, எந்த ராஜாங்கத்தினுடைய எந்த ராஜாவினுடைய எந்த வரலாறும் நம்மிடத்தில் இல்லை. நாம் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறோம்? தமிழர்கள் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறார்கள் என்றால், தமிழர்கள் தன் நாபியில் இருந்து எழுகின்ற அந்த உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற தன் தாய்மொழியை வைத்துத்தான் நாம் தமிழர்களாகிய நாம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு, தமிழ் மொழிதான் செம்மொழி. 2004 தமிழ் மொழியை செம்மொழி என்று மத்திய அரசாங்கம் அறிவித்தது உங்கள் எத்தனை பேருக்கும் தெரியும். அதனுடைய 10 அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரு மொழி எப்பொழுது செம்மொழியாக அங்கீகரிக்கப்படும் என்றால் அது 1000 ஆண்டுகளுக்காகவாவது பேசப்பட்டிருக்க வேண்டும். 1000 ஆண்டுகளாவது அதில் கலை இலக்கியங்கள் இருக்க வேண்டும். தமிழினுடைய தொன்மை என்ன தெரியுமா? கீழடியில் போய் பாருங்கள், கீழடியை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். 15000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமும் வரலாறும் கலையும் இலக்கியமும் சார்ந்ததுதான் தமிழர்களுடைய வரலாறு. கிடைத்திருக்கக்கூடிய வரலாறை வைத்தாலே 3000 தேரும் நமக்கு. ஆங்கிலம்னு பேசுறதுல அற்புதமான மொழிங்க ஆங்கிலம். நான் எந்த மொழியையும் குறை சொல்பவள் இல்லை, எனக்கு எல்லா மொழியும் பிடிக்கும், எல்லா மொழியும் உயிர்ப்பானது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனுடைய வரலாறு 800 ஆண்டுகள் தான். ஆங்கிலத்தினுடைய வரலாறு 800 ஆண்டுகள் தான். ஆனால் தமிழினுடைய வரலாறு 15000 ஆண்டுகள் என்பதனை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு பாசமும் ஒரு அழுத்தமும் அதன் மீது ஏற்படும். முதல்ல நீங்க எல்லாருமே நாளையில இருந்து ஒரு வேலை செய்யுங்க, இன்னைக்கு நைட்ல இருந்து கூட பண்ணலாம். இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசு, இது பண்ணா போதும். தமிழையும் ஆங்கிலத்தையும் கலக்காது. கலப்படத்துக்கு பேரே ஆங்கிலத்துல தான். அந்த கலப்படத்துக்கு என்னன்னு பேர் சொல்றான் சொல்லுக்கு பாப்போம். கெட்ட வார்த்தை சொல்லவே கூடாது. ஒரு மொழியை இன்னொரு மொழியுடன் கலத்தல். ஏர்லி மார்னிங் பெட்ல இருந்து எழுந்திருச்சு, பிரஷ் பண்ணி, பாத்ரூம் வாஷ் பண்ணி, கிளாஸ் ரூம் ரீச் பண்ணி, டிஃபன் பாக்ஸ்ல டிஃபனை பேக் பண்ணி, என்ன பண்ண இதுல பண்ணி தான் வேற. நீ எடுத்து பிரிச்சு பாரு, எழுந்து பண்ணி முழுமையா சொல்றதே இல்லைங்க. ஈவினிங் 5 o'clock பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணுவோமா? ஈவினிங் 5 o'clock பஸ் ஸ்டாண்ட் லே லே மீட் பண்ணுவோம் வா பண்ணுவோம். இவ்வளவுதான் தமிழ். அதனாலதான் அந்த அம்மா சொன்னாங்க, வேண்டாங்க தண்ணி குடிக்கிற மாதிரியா பேசிட்டு இருக்கிறேன் தெரியல எனக்கு. அப்படியா இன்னும் நல்லா பேசுன்னு கொடுக்குறாங்களோ என்ன? தமிழை முழுமையாக பேசுங்கள். நீங்க ஆங்கிலத்தையும் சுருக்கிக் கொண்டீர்கள் குழந்தைகளே. என்ன எஸ் எம் எஸ் அப்படின்னா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். வேர் ஆர் யூ? அவனை வெட்டி வெயில்ல போடணும். எந்த என்ன எனக்கு இந்த மொழிய கொலை செய்யறவனை மட்டும் தாங்காதுங்க எனக்கு. ஒன்னு கேக்குறேன், நீ பந்தியில உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு பாயாசமோ ஏதோ ஒரு பொரியலோ வைக்கிறாங்க, உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு வச்சா எப்படி வயிறு எரியும்? அதே மாதிரிதான் மொழிக்கும். அந்த வார்த்தையை விட்டுட்டு இன்னொரு வார்த்தைக்கு போற, அந்த எழுத்தை விட்டுட்டு இன்னொரு எழுத்துக்கு போற. ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க, ஒருத்தர் மெசேஜ் போடுறான் RIP. என்னங்க RIP-னா? எல்லாமே ஷார்ட்டா, எல்லாமே ஷார்ட்டா. 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நாலு பேர் தெரிய வேலை செய்யணும், இந்த நாலு பேரோட சேர்ந்துதான் கிட்டு போறான். இந்த நாலு பேர், நாலு பேர்ன்றாங்கல்ல தமிழ்ல, இந்த நாலு பேர் யாரு சொல்லுங்க பாப்போம். எனக்கு முந்தானது தாங்க தெரிஞ்சது, அந்த நாலு பேர் யாருன்னு, செத்தா தூக்கிட்டு போறான்ல அவன் தானா? அவனுக்காகத்தான் நாம இவ்வளவு பண்ணணுமா? செத்துட்டா நாலு பேர் நமக்கு வேணும். அந்த நாலு பேருக்காகத்தான், அந்த நாலு நாலு நாலுன்ற கணக்காகத்தான் தமிழ் அதைத்தான் சொல்கிறது. உலகத்திற்காக நேத்து என் பையனை நான் ஒரு வார்த்தை, உங்க வயசுதான் அவனுக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர்ல இருக்கிறான், லா காலேஜ்ல இருக்கான். அவன் சொல்றான், முட்டாள்தனமா பேசாதப்பா அப்படின்ட்டேன். மொழிபெயர்ப்பேட்டேன் அப்படிதான் சொல்றோம் நாம, அப்படின்னா அந்த மொழி, அந்த மொழின்னா இந்த மொழி. மெடிடேட் பண்றோம்ல, தியானமா இருக்கிறோம்ல, தியானமாக இருப்பதற்கு பெயர் தான் முட்டாளம். இனிமேல் நம்ம யாரும் நம்ம பிள்ளைங்களை பாராட்டினாதான் அந்த வார்த்தையை சொல்லணும், தவிர திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதனை நான் தெரிந்து கொண்ட இடம் என்னன்னா, வாழ்கால் திட்டிக்கோங்க என்னன்னா, தேர் ஓடுது இல்ல பிள்ளைங்களா, தேர், தேர் ஓடும் பொழுது தேர் சக்கரம் ஒரு இடத்துல போய் முட்டிக்கும். அப்போ ஒரு ஆள் நின்னுட்டு இருப்பாங்க, அவன் கையில ஒரு சின்ன கட்டை இருக்கும், அதுக்கு அந்த கட்டைக்கு பேர் முட்டு. அவன் சாமி வருது, அவனுக்கு சாமி வேணும், அவன் தேர்ல கை பிடிச்சனா அவனுக்கு அவ்வளவு ஜென்ம சாபல்யம். ஆனா அவன் அந்த தேரை பார்க்க மாட்டான், அந்த கயிறை பார்க்க மாட்டான், அந்த சாமிய பார்க்க மாட்டான். அவன் நோக்கம் எல்லாம் சாமி சிலை மறுபடியும் கோயில் போய் சேர வேண்டும். எங்கே சக்கரம் முட்டி கொண்டாலும் அந்த முட்டை வைத்துக் கொண்டு அந்த சக்கரத்தை திருப்புகின்ற அந்த ஆளுக்கு பெயர் முட்டு ஆள். அதை திட்டா மாத்தணும் பாருங்க, அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பெருமை. வேறு எதையும் கவனத்தில் கொள்ளாமல் தன் வேலையே செய்யக்கூடியவனை திட்டுகின்ற மரபு வந்து விட்டது நமக்கு. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சொற்களில் இருக்கிறது சூட்சுமம். இலக்கியம் அழகானது, மிக மிக அழகானது. சொற்களில் எழுதக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய நிலையில் தமிழ் போல் உன்னதமான எழுத்து முறை இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. எத்தனை முறை வரட்டும்ங்க, இதுல சீனாவில் 6000 மேற்பட்ட எழுத்துக்கள் தெரியுமா, 6000. இங்கிலீஷ்ல 26. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க, இங்கிலீஷ்லக்கும் தமிழுக்கும் இருக்கிற பிரச்சனை சொல்ற மாதிரி. இப்ப என் பேர் பர்வீன் அப்படின்னா எத்தனை ஒலிங்க, எத்தனை ஒலி? பர்வீன் என்பது 4 ஒலி, பர்வீன் 4 ஒலி, 4 ஒலிக்கு 4 எழுத்து தமிழ். நீ 7 எழுத்து எழுதனாதான் ஆங்கிலத்தில் எழுத முடியும் பர்வீன. ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என்பது தமிழினுடைய மாண்பு. நீங்க எது வேணாலும் எடுத்து பாருங்க. அதனால் தான் தொழில்நுட்ப கட்டமைவுகளில் உட்கார்ந்து அப்படி வந்து உட்காருது தமிழ். தமிழினுடைய உயிர் எழுத்துக்கு 12ங்க, மெய் எழுத்து 18. இந்த 2 இந்த 30 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஒரு ஆசிரியர், என்னுடைய முதுகலை ஆசிரியர் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க, நான் மறக்கவே மாட்டேன் அந்த அந்த அந்த விளக்கத்தை மறக்கவே முடியல என்னால. உயிர் என்பது தனித்தும் இயங்கும், உடலோடு சேர்ந்தும் இயங்கும். உடல் இருக்குல்ல, அது உயிரோடு சேர்ந்து மட்டும்தான் இயங்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோ, உயிர் எழுத்து மெய் எழுத்து உனக்கு புரிஞ்சு போயிரும்னாரு. நான் எப்படின்னு கேட்டேன், உயிர் எழுத்தை உச்சரிக்க முடியும், மெய் எழுத்தை உச்சரிக்க முடியாது. உச்சரிச்சு பாருங்க பாப்போம், சொல்லாம இக்கு சொல்லணும், இக்குனால ஈ வந்துருச்சே. காற்று தடைபடுகின்ற நிலையில் இருப்பவை தான் மெய் எழுத்துக்கள். காற்று அப்படி ரிலீஸ் ஆச்சுனா, உயிர் அப்படி ரிலீஸ் ஆச்சுனா, உங்களுக்கு உயிர் மெய் எழுத்தாக அது மாறி போகும். அதுதான் தமிழினுடைய மாட்சி, அதுதான் தமிழினுடைய பெருமை. அதனால தான் உயிர் மெய், உயிர் மெய் என்று சொன்னார்கள். மெய்ங்கிற சொல்லுக்கே உண்மைன்னு பேருங்க, அது அது தமிழ்ல எங்க வச்சாம் பாருங்க, உடம்புக்கு வச்சாம் பாருங்க. நீங்க எல்லாம் அதை தானே ஆய்வு செய்யறீங்க. மெய்யின்னு பேர் வச்சவங்க தமிழ. அதுக்கு மனசு தாங்க பொய் சொல்லும், உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க. அது தெரியாது. பசிக்குதுன்னா பசிக்குது, நோய் வந்ததுன்னா நோய் வந்தது, தூக்கம்னா தூக்கம். உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது. அதனால அதை மெய்யின்னு சொன்னா பாருங்க. என்ன சொல்லாடல்கள், இடுகுறி பெயராக இருக்கட்டும், காரண பெயராக இருக்கட்டும், தமிழ் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. தமிழில் அழகு, அறிவு, தத்துவம், எதை சொல்ல வேண்டும், காதல், வீரம். இந்த பையன் செலம்பாடனா, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. என்ன அற்புதமான கலை அது. இந்த வீரம் அப்படிங்கறது எவ்வளவு உன்னதமானது தமிழ்ல. தமிழினுடைய இரண்டு கண்கள், ஒன்று வீரம், ஒன்று காதல். ரெண்டே ரெண்டு பொருள் தான் தமிழுக்கு, ஒன்னு வீரம், ஒன்னு காதல். ரெண்டு. வீரம் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமானது தமிழில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழினுடைய மாண்புகளை பேசுகின்ற பொழுது தமிழினுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா? நான் உங்களை சொல்லுகிறேன், அறிவியல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், தமிழ் கலாச்சாரம் என்பது வெறும் கலைகள் அல்ல. தமிழனுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா? இன்றைக்கு அதற்குத்தான் விபத்து வந்திருக்கிறது, அதை காப்பாத்திக்கோங்க. தமிழினுடைய முதல் பொருள் நிலம். நிலம் தான் தமிழனுடைய முதல் பொருள். மலையும் மலை சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடல், மருதம் வயல், முல்லை காடு, காடும் காடு சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இல்லை. மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை இல்லை. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும். வறட்சிதான் பாலை, வறண்ட பகுதிக்கு பேர் தான் பாலை. அது காடாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், வறண்டு போனால் அது பாலையாகும். தமிழ் அப்படிப்பட்ட மொழி. தமிழ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலீங்க. நான் எத்தனையோ தேடி தேடி போறேன் தமிழில் கிடைக்கக்கூடிய வீரம். நான் ஒரே ஒரு குரலை மட்டும் சொல்றேன், நான் ரொம்ப ரசிச்ச குரல்ங்க. ஒரு காட்சி, இப்ப இந்த குழந்தைகள் இந்த முன்னால உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா, இந்த காலத்துல எல்லாம் போயிடுச்சிங்க. உங்க காலத்துல என்ன தெரியுமா உங்களுக்கு சிக்கல், உங்க மூளைக்குள்ள ஒரு கேமரா இருக்குங்க. அந்த கேமரா ஆஃப் ஆகி ஒரு 12-13 வருஷம் ஆச்சுங்க. எல்லாம் அடுத்தவன் காட்டுற காட்சியை இதுல பார்த்துட்டு, அடுத்தவன் காட்டுற காட்சியை பார்க்கறோம். மூளைக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருந்ததே இருக்கா இப்போ உங்களுக்கு? இமேஜினே. அதனால தான் அவங்க சொன்னாங்க, தமிழ் நூல்களை படியுங்கள் தீர்மானத்தில் ஒன்று. இமேஜினேஷன் வருமே. தாய்மொழியில் படிப்பதனால் கற்பனை திறன் அதிகரிக்குமே. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், knowledge is more important but imagination is more than knowledge. Einstein imagine பண்ணணுமே. ஒரு புத்தகத்தை வாசிச்சாதானங்க இமேஜினேஷன் வருது. டிவி பார்த்தா எங்க வருது? இந்த கொள்ளிக்கட்டையை முறைச்சிட்டு இருந்தா எங்க வருது? இல்லையே, கற்பனை போயிடுச்சே. மெசேஜே வந்திருக்காதுங்க, சும்மா பார்ப்பான். அந்த ரேப்பரை பார்க்கணும் அவனுக்கு, அவ்வளவுதான். ராப்பர் மேனியான் பேர் இதுக்கு. ராப்பரை பார்த்துக்கணும், எவனாவது கூப்பிட்டுருப்பானோ, ஏதோ மெசேஜ் வந்திருக்குமோ. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ உங்களுக்குலாம் இன்னொரு 5-6 வருஷத்தில் கல்யாணம் ஆகுமா? அவ்வளோ நாளான்னு கேட்குறியா? கல்யாணம் ஆகுமாம்மா? ஜாதகெல்லாம் மாற்றிக்காத, ஒன்று செய். உன் கையில் இருக்கிற மொபைலில் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 3 நாள் கொடு. அந்த பொண்ணுடைய மொபைலை உங்ககிட்ட ஒரு 3 நாள் வச்சுக்கோ. உங்க ரெண்டு பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கும். என்னங்க இது? தமிழை வாசியுங்கள். ஒழுக்கம் என்றால் என்ன, அழகு என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, ஆரோக்கியம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிந்து போகின்ற மாட்சிமை கொண்ட மாண்பமைந்த பண்பாடு தமிழர் பண்பாடு. அதற்குள்ள நாம இல்லை. இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்துறதுக்கு நான் ஜீன் போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்துறதுக்கு நான் டிஸ்கோ ஆடணுங்கிற அவசியம் இல்லை. தொழில்நுட்பத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. என் கலாச்சாரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு பெயர்தான் மேன்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும் என்பது என் கணிப்பு. நான் ஒரே ஒரு வீரம் மட்டும் சொல்றேன், தமிழனுடைய வீரம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வீரம்லாம் இல்லைங்க. இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல மேடம், ஒரு காலத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உதவி செய்வாங்க, இப்ப செல்ஃபி எடுக்கிறான், ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத செல்ஃபி எடுக்கிறான். இன்னைக்கு ஒரு ஆள் சோடா சோடான்னு கத்தனான், சோடா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, அடிபட்டவனுக்கு கொடுக்கல, அவன் குடிக்கிறான், எனக்கு ரத்தத்தை பார்த்தா படபடப்பாயிடும் அப்படின்ட்டு. உதவி செய்பவர்கள் இல்லை என் காலத்திலும் ஐயா காலத்திலும். யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா உள்ள புகுந்து விளக்க மாட்டேயா? விளக்க மாட்டோம். இன்னைக்கு விளக்குறோமா? இல்ல. இன்றைய கலாச்சாரம் மாறி போனது, வீரம் என்கின்ற விஷயம் மாறி போனது. உங்க மனசு அப்படி திருப்பி போடுற மாதிரி இன்னைக்கு காலையில விகடன்ல ஒரு விஷயம் படிச்சேங்க. 10 செகண்ட் கதை தமிழ்ல. நீ ஆங்கிலத்துல எல்லாம் இந்த உணர்வை எழுதவே முடியாது, ஹிந்தியில கூட எழுத முடியாது, வேற மாதிரியா தான் எழுதணும், மலையாளத்துல கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். தமிழர்களுடைய நிலம் மருதம், மருத நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். இந்த மருத நிலம் இருக்குல்ல வயல், அதை பத்தி ஒரு சின்ன 10 செகண்ட் 4 வரியில முடிஞ்சது. தன் பாரம்பரிய வயலை விற்று தாத்தா வாங்கிய புது காரில் தான் சாகும் வரை ஏறவே இல்லை பாட்டி. இந்த கதைங்க மனச ஒண்ணுமில்லாம ஆக்கிருச்சுங்க. காலையில இருந்து நான் அதுக்குள்ளேயே இருக்கிறேன். காசு பணம் வசதி வாய்ப்புகள் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. மரபு என்பது உள் நிறைந்தது, ஆரோக்கியமானது, அன்பானது. அன்பு என்பது புத்திசாலித்தனமானது, வன்முறை முட்டாள்தனமானது. வீரம் என்பது அன்பு சார்ந்தது, தெரியுமா உங்களுக்கு? தமிழ் மரபிலே அன்பு என்பது வீரம் சார்ந்தது, வீரம் என்பது அன்பு சார்ந்தது. எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நான் வெளியில போறேன், ஒரு 10 நிமிஷம் தான் உங்ககிட்ட பேசி இருந்தாலும் ஒரு அம்மா ஸ்தானத்துல ஒரு பாசம் வருமா இல்லையா உனக்கு? யாரோ என்ன ஏதோ அடிக்கிறதுக்கோ ஏதோ கிண்டல் பண்றதுக்கோ வராங்க, நீ மறிக்க மாட்ட, போய் இப்படி நிக்க மாட்ட. அப்ப அன்பு வீரம் சார்ந்தது தானே, அன்பு வந்து அறம் சார்ந்தது தானே. தமிழனுடைய மரபு அறம் என்பது அன்பிற்கு, அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. வள்ளுவம். மரத்திற்கும் அகுதே துணை, வீரத்திற்கும் அன்புதான் என்று பேசுகிறது வள்ளுவம். நான் ஒரு காட்சியை சொல்றேன், நீங்க கேமரா மைண்ட்ல இருக்கிற ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க, நான் ஒரு காட்சியை சொல்றேன். போர்க்களம், வீரத்தை சொல்றேன், காதல சொல்றேன், டைம் முடிஞ்சிரும் நினைக்கிறேன். எனக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான், சங்கு ஒலிச்சிருச்சு, களத்துல குதிக்கிறான், யாரு? நம்ம வீரன். குதிச்சுட்டு அவன் கையில வேல் இருக்கு, இது குரல்ங்க, குரல்ல இருக்கிற ஒரு காட்சி. இந்த SRM பிலிம் டெக்னாலஜி காலேஜ் இருக்குல்ல, காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலுக்கு நான் தான் வந்து சிலபஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு, பிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு. இங்கிருந்தான் எடுக்கிறது, தமிழ்லந்தான் எடுக்கிறது, தமிழ் வகுப்பு தான் அது. ஒரு காட்சி பாருங்க, அவன் கையில் வேல் வச்சிருக்கான், அவன் எல்லாரையும் அடிச்சுட்டே இருந்தவன் என்ன பண்ணா, நேரம் ஒரு யானை கிட்ட போயிட்டாங்க, யானையும் அவனை பார்த்துருச்சு. இப்ப ரெண்டு பேரும் போர்ல இருக்காங்க, இவன் என்ன பண்ணிருக்கான், கரெக்டா அந்த வேல் எரிஞ்சி எடுத்து வேலை அடிச்சிட்டான். யானையினுடைய மத்தகத்துக்குள்ள வேல் போயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல யானை இறந்துரும். ஆனா அந்த யானைக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸ்ல அது சாகல, முன்னேறுது. இன்னும் ஒரு வேல் இருந்ததுன்னா அவன் அடிச்சிருவாங்க யானைய. அவன் கையில ஒரு வேல் தான் இருக்கு, அவன் வேல் தேடுறான். கண்ணில் காட்சி வருதா? முன்னால மத்தகத்தில் வேல் பாய்ந்து ஒரு யானை வருகிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் தேடி தேடுறாங்க, அவனுக்கு வேல் கிடைச்சிருச்சு. எங்க இருந்ததுன்னா, பகைவன் எரிந்த வேல் அவன் நெஞ்சில் இருந்தது, அந்த நெஞ்சை பார்த்து அவன் சிரித்தான் என்று எழுதினார் வள்ளுவர். வேலை பார்த்து சிரிச்சானாங்க பாருங்க, குறளை பாருங்க. கைவேல் களிற்றொடு போக்கி, கைவேல் களிற்றொடு போக்கி, வருபவன் மெய்வேல் பரியா நகும். பறித்து கொண்டே சிரித்தான். அடே வேல் கிடைச்சிருச்சுடா, இனி யானையா நானான்னு பார்த்துக்கிடுவோண்டான்ட்டு அந்த ஃபீல்டில் நின்னான். நம்ம வீரன் களத்தில் நின்றான். வீரன் யோசித்து பார்க்கிறேன், காதல் வீரம் என்பது ரெண்டும் கண்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த போர்க்களத்தில் காதல் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு யோசனை வரும்பொழுது அப்படி ஒரு காட்சி கொடுக்குறேன் தமிழில். எவ்வளோ நாளைக்குங்க இந்த இதே படிச்சுட்டு இருப்பீங்க? அனாட்டமி, கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கொஞ்சம் ஒரு 40 minutes 45 minutes தமிழுக்கு கொடுங்க. சுகானுபவம், ஒரு அருவியில் குளிக்கிற மாதிரி சுகானுபவம். பாரு தமிழ்ல ஃபால்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம்ல, தமிழ்ல என்னங்க சொல்றோம் அதுக்கு? வெரி குட். நீர்வீழ்ச்சின்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, நீருக்கு ஏதுங்க வீழ்ச்சி? நீருக்கு ஏது வீழ்ச்சி? நீர் எப்படி வீழும்? நீர் விழும், நீர் குதிக்கும், நீர் வீழ்ச்சி கிடையாது. நீருக்கு வீழ்ச்சியே கிடையாது, அது தப்பான சொல், எடுத்துடணும். அருவி தமிழ்ல மட்டும் எடுத்து பாருங்க, நீர்நிலைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு 26 பேர் இருக்குங்க. வாவி, அருவி, கிணறு, ஓடை, கடல், முன்னீர், ஊருணி, நீ தேடிக்கிட்டே போங்க, ஊற்று, சுனை, எத்தனை நீர்நிலைகள். அந்த நீர்நிலைகளினுடைய அந்த அழகு அருமையான மனதை மலர்த்தி காட்டுகின்ற பூங்க பூ. நான் எனக்கு உணர்ச்சிகள் மோதுகிறது, நான் தடுமாறுகிறேன். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்வேன் நீ? பூவ அப்புறம் அப்புறம் அப்புறம் ஏய் நான் சொல்ல வா, பூ பாரு, மொட்டு பூ. ஏங்க உண்மைய மாஸ்டருங்க, தமிழ கண்டுபிடிச்சவன் மாஸ்டருங்க. பாருங்க மொட்டுங்க, கொஞ்சம் இப்படி அப்படி, கொஞ்சம் அப்படி இருந்தா அரும்பு, இப்படி கொஞ்சம் அப்படி என்ன போகுது, இப்படின்னா அலர், இதுனா பூ, இதுனா மலர், இது வி. பொசிஷன்ல பேர் வச்சா பாருங்க, எந்த பொசிஷன்ல பூ இருக்குதோ, பூ மலர மலர பேர் வச்சாங்க. பூ மலரது யாராவது பார்த்திருக்கோமா? மலர மலர பேர் வைக்கிறான் இவன், மலர மலர பேர் வைக்கிறான். பெண்கள் வளர வளர பேர் வைக்கிறான். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர் இளம்பெண். கடைசியா முடிச்சாம்பார், பொண்ணுகிட்ட வயசை கேட்க கூடாதுன்னு சொல்றமா இல்லையா? பேர் இளம்பெண் ஆம்பளைங்களுக்கும் இருக்கு, 7 பருவம் இருக்கு ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு. பாருங்க நான் தொட்டு விட்ட இடத்துல இது தொடர்கிறேன், போர்க்களத்தில் ஒரு காதல் காட்சி, இந்த கலவரத்திலையும் ஒரு கிளுகிழப்பு. போர்க்களங்க, கேமரா ஆன் பண்ணுங்க, என் நேரம் நெருங்குகிறது, இன்னொரு 5 minutes. போர்க்களம், சரிஸ்மேட்டிக் வைஃப், சோல் லவபிள் வைஃப், அந்த மாதிரி ரெண்டு வைஃப் எனக்கு தெரியும். ஒன்னு மிஸ்ஸஸ் தசரதன் கைகேயி, ஒன்னு மிஸ்ஸஸ் ஷாஜஹான் மும்தாஸ். இந்த ரெண்டு பேரையுமே போர்க்களத்துக்கே கூட்டு போவானுங்களாம். இவங்க புருஷமானுங்க, போர்க்களத்துக்கே கூட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் பயங்கரமான லவ் பண்றான் மனைவிய, போர்க்களத்துக்கு கூட்டு போயிட்டான். இந்த பொண்ணும் நான் நீ போனாலாம் நான் இருக்க மாட்டேன், நீ பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு அப்படின்ட்டு வந்துட்டான். கூடவே காட்சி ஆரம்பிக்குது. இதை எழுதியவர் ஜெயங்கொண்டார். எழுதப்பட்ட நூல் பரணி. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. 1000 யானைகளை எவன் ஜெயிக்கிறானோ அவன் பேர்ல தான் பரணி பாடப்படும். அப்படி பாடப்பட்ட ஒரு பரணி இலக்கியத்தில் ஒரு காதல் காட்சி. போர்க்களம் போயிட்டு வைப் அனுப்பி வச்சிட்டான், தன்னுடைய மனைவி காதலனை கணவனை அனுப்பி வச்சிட்டான். அவன் போறான். நான் ஏன் காதலனை கணவனைன்னு ரெண்டு வார்த்தை சொன்னா, தமிழ் மரபுல ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற இல்ல. அதனால சொன்ன அனுப்பணுமா? நான் இன்னைக்கு சண்டை போட்டேங்க, பிரஸ் மீட்லயே சண்டை போட்டேன். காதல் கணவனை கொன்று கள்ளக்காதலுடன் மனைவி ஓட்டம். நான் சொன்ன வேர்டே தப்புன்னு முதல்ல. காதல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்துருச்சுனால கொல்ல முடியாதுங்க. உயிரை தான் கொடுப்போமே தவிர கொல்ல மாட்டோம். காதல் வந்துருச்சுன்னா, காமம் இருந்ததுன்னா அது வேறு. நான் பேசுறதெல்லாம் காதல், லவ், இஷ்க், சரியா, பியார், தெரிஞ்ச மொழியெல்லாம் சொல்லிடுறேன். பார்த்துட்டு இருக்கா சரியா களமாடுறான் அவன் காதலன் அப்படி ஒரு வேல் வச்சுக்கிட்டு நம்ம தம்பி ஆடினான்ல முன்னால அந்த ரேஞ்சில் ஆடுறான் அவனை வேற எப்படிதான் புகழறதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப அழகா ஆடுறான் அவ்வளவு லாபகமா ஸ்டைலிஷா பாக்குறான் வைப் பார்த்துட்டே இருக்கா. திடீர்னு என்னாச்சு, பகைவனுடைய வேல் அவன் மார்பில் பாஞ்சிருச்சு. அவன் இப்படி சாயிறாங்க. வேல் பாஞ்சா எவ்வளவு நொடிகள் இல்லைங்க சாயிவான், எவ்வளவு நொடிகள், 5 seconds, அவ்வளவு தூரம் நிற்குமா நம்ம பாடி நின்ன அப்படி சாயிறாங்க. எங்க இருந்தோ அவ வேல் பாஞ்சத பார்த்த உடனே நேர ஓடி வந்தாளாம். பாருங்களேன், ஆயிரக்கணக்கானவர்கள் களமாடி கொண்டிருக்க கூடிய அவையில் தன் கணவனை சரியா கண்டுபிடிச்சா பாருங்க, அதுவே காதல் தானே. ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே அந்த காதலை நான் அறிவேன். கண்ணதாசன் எல்லாம் பிரம்மாண்டம். எனக்கு கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும். ஒரு நீங்க உடலை ஆராயிர மருத்துவர்கள் தானே. ஒரு கணவன் வந்து மனைவியினுடைய உடல்ல எல்லா பகுதிகளையும் தொட்டு விடலாம், ஒரு பகுதியை மட்டும் தொடவே முடியாது. அதுக்கு பேர் கண்ணு. ஏய், நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன்னு கண்ணா தொட முடியாது. கண்ணதாசன் எழுதின காதலனுக்கு காதலியின் கண்களை தொட வேண்டும். எல்லாமே தொட்டாச்சு, கண்ணை தொடணும். இப்போ கண்ணை தொடாம எப்படி போறது? அவன் எழுதுறான், கண்ணதாசன் எப்படி வரிகளை எழுதுறான் பாரு. ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே அந்த காதலை நான் அறிவேன், அந்த காற்றினில் நான் கலந்தேன், உன் கண்களை தடவுகின்றேன். காத்துல கலந்து கண்ணை தழுவன காதலன் தமிழ் காதலன். அந்த மாதிரியான காதலன் கீழே விழுகிறான். தன் உயிருடும் ஆன்மாவோடும் ஒன்றிணைந்த கணவன் கீழே சாய்கின்ற அந்த வினாடியில ஜெயங்கொண்டார் எழுதுகிறார், ஓடி வந்து தன் உடம்பால தன் புருஷன் உடம்ப அப்படி தாங்கிட்டாளாம். புருஷன் உடம்பு மேல விழுந்து இவ கீழே விழுந்துட்டான். அவன் சாவரத்துக்கு முன்னால செத்துட்டான். இதுதான் விஷயம். பாட்டு சொல்றேன் பாருங்க, இதுல என்ன தெரியுமா? இந்த ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் கை தட்டுவாங்க இதுல. ஐயோ, நமக்காக ஒத்தி அப்படி ஓடி வந்து செத்து போயிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்காக தானே காத்திருக்கிறான். அவ செத்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்றார் ஜெயங்கொண்டார். அதான் இங்க கவிதையே. என்ன இருந்தாலும் மண்ணுனாலும் அவன் பொண்ணு தானே. கீழே விழுந்தா அவன் மண் என்கின்ற பெண்ணின் உடலை தானே தழுவான். தன் கொழுநன் மண்மகளை தழுவுவாள் முன் தன் உடலால் தாங்குவாளை காண்மின் காண்மின். ஒரு பாயிண்டா. அடுத்த பாயிண்ட், இந்த மாதிரி வீர மரணம் அடைஞ்சி மேல் லோகத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் கண்ணழகிகளும் உடல் அழகிகளும் பரிசாக இறைவனால் கொடுக்கப்படுமே. ஊர்வசி, ரம்ப, மேனக்க எல்லாம் அங்க நின்று உங்களை வரவேற்பாங்க. நீங்க இங்க வந்து வீர மரணம் அடைஞ்சா அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? அதனால தன் கணவன் செத்துட்டானா அங்க போன உடனே யாராவது ஒரு பெண் வந்து மகளிர் தன் கணவன் உயிரை புனரா முன்னம் தன் ஆவி ஒக்க விடுவாளை காண்மின் காண்மின். மண்மகள் தழுவாள் முன் தன் உடலால் தாங்கி பின்னாட்டு பெண்கள் அவன் உயிரை புணர்வதற்கு முன்பு தன் ஆவி ஒக்க விடுவாளை காட்டுகிறார் ஜெயங்கொண்டார் பரணியில். நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா MBBS-ல ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு ஒரு 4 semester ஆவது தமிழ பாடமா வைக்கிறதுக்கு போராடுங்க. இல்ல ஒரு 2 semester ஆவது படிங்கிற நான் 5 வருஷம் படிச்சு என்ன பண்ண போறீங்க? அவ்வளவு நோய் இருக்குது. நீங்க கொஞ்சம் நல்லமா நலம் அடையணும்னு சொன்னா ஒரு 2 semester ஆவது மொழி படிங்க, தமிழ் மொழி படிங்க. இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க, லீவ் போட்டுட்டு என் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நான் இப்படிதான் எடுப்பேன் கிளாஸ், என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆறது கிடையாது. ரெண்டே 2 கவிதை மட்டும் சொல்லிட்டு போறேன் மேடம், ரெண்டே 2 கவிதை ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கவிதை, 2 கவிதையும் உங்கள மாதிரி ஒரு பையன் எழுதின கவிதை. எனக்கு நான் ஸ்கூலுக்கு காலேஜ் போறதுக்கு முன்னால ஸ்கூல் போயிருந்தேன். உங்களை சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாம் கவிதை வரும், அது வயசு கோளாறுல வரும். ஃபர்ஸ்ட் எழுதுங்கிற நான் தப்பில்லை, யாராவது படிச்சா கிண்டல் பண்ணுவாங்க நம்மள. உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன், அப்படிதான் ஃபர்ஸ்ட் வரும். தப்பில்லைங்கிற நான் எழுதிரு, தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, கீழே பார்த்தேன் கற்பாம்பூச்சி, எடுத்து பார்த்தேன் செத்து போச்சு, கீழே விட்டா ஓடி போச்சு. எழுதுங்கிற கிண்டலா வந்தாலும் எழுது, எழுத்து நல்லது, அது ரிஃபைன் ஆகும், போக போக ரிஃபைன் ஆகும். என் கிளாஸ்ல 9th standard பாயிங்க, நான் இது பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், இந்த குழந்தைகளுக்கு அது புதுசுங்கிறதுனால சொல்றேன். நான் எம்ஏ முடிச்சுட்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட், எனக்கு வந்து ஒரு 3 மாசம் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு கிடைச்சிதுங்க. என்ன கொஞ்சம் வறுமையில் இருந்தவன், எனக்கு என் பெற்றோருக்கு காசு வேணும், அதனால நான் காலேஜில் யூனிவர்சிட்டியில் பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே போய் ஜாயின் பண்ணேங்க. எம்ஏ ஃப்ரெஷ் கிராஜுவேட்னா 4th year 5th year படிக்கிற ஒரு ஒரு வயசு எனக்கு. சரின்னு போய் உட்கார்ந்தேன். டிபார்ட்மெண்ட்ல சரியான வரவேற்பு இல்லை ஸ்கூல்ல, ஏன்னா புது ஆள் வந்திருக்கு உள்ளன்னு. 3 மாசம் இருக்க போறேன் வேற, அது ஆட்டிடியூட் காட்டுவாங்கல்ல, இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, அங்க காட்டுவாங்க, பயங்கரமா காட்டுவாங்க. நான் சரின்னு உட்காந்துட்டு இருந்தேன், எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு கிளாஸ் இல்லை. ஒரு நல்ல வளர்த்தியான ஒரு பையங்க, வளர்த்தியான ஒரு பையன் அப்படியே போனான், கிராஸ் பண்ணான், நின்று இப்படி பின்னால வந்தான் பாருங்க, வந்து இப்படி பார்த்தான். எவ்வளோ பயமா இருக்கும் தெரியுமா, அப்போ திக்குனுச்சு எனக்கு. சரி நான் போயிட்டான், மறுபடி இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிட்டான். அப்புறம் அவன் கிளாஸ்ல போனா அவன் இருக்கிறான் பின்னால, நான் அறம் அறத்துப்பால் நடத்திட்டு இருக்கிறேன், பின்னால உட்காந்து குடு குடு குடுக்குனு ஏதோ எழுதுறான். நான் இப்படி பேசினா இப்படி இருக்கணும் அவை, யாராவது ஏதாவது குனிஞ்சு ஏதாவது வேலை செஞ்சா கண்டுபிடிச்சிருவேன், இருக்கக்கூடாது அப்படி, என் கிளாஸ் அப்படி இருக்காது, அப்படி தீ பத்தி போட்டா அப்படி பத்தி எறியும், குப்புன்னு எரியும், அப்படி இருக்கும் கிளாஸ். அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன், அவன் குடு குடு குடுனு ஏதோ எழுதுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த தம்பி எழுதிட்டு இருந்துச்சு, எழுதிட்டே இருந்தான், வெறுப்பா இருந்துச்சு. ஏய் என்னடா யாரா அது, என்ன பண்றாரு? அவன் எழுந்துருச்சுல, நீங்க பேசுறீங்க, நான் என்னன்னு கேட்டேனா அப்படி நோக்காடுறான். இந்த பாரு, நான் வெளியில வந்தாதான் பயந்த மாதிரி நடிப்பேன், மேடையிலலாம் வந்துட்டேன், கிளாஸ்லலாம் வந்துட்டேன்னா சிங்கம் புலி யானை கூட ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருப்பேன் ஃபோர்ஸ்ஃபுல்லா. அவன் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் குடுக்குடுன்னு இருந்தான். இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணா, பின்னால பக்கத்துல உட்காந்துருந்தவன், கவிதை எழுதுறா மிஸ் அப்படின்ட்டு அவன் டைரியை புழுங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு முன்னால உட்காந்துட்டான். உஷாரா பின்னால போன அடிப்பான்ட்டு நான் பிரிச்சு படிக்கிறேங்க, என்ன எழுதுறான்ட்டு. 14 வயசு மேடம், 14 இயர்ஸ், பியூட்டிஃபுல்லாக ஒரு எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி, எனக்கு ஒரு 500-600 கம்பராமாயண பாட்டு தெரியும். பார்த்தா
1: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் வலம்பெற இருக்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பெலாரூஸ் குடியரசின் வெளிவிகார அமைச்சர் மெக்சிம் ரைஸ்கோன்காவின் அழைப்பின் பேரில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத் இன்று முதல் 15 தேதி வரையில் பெலாரூசுக்கு உத்தியோர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். தையெட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரேசபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரேசபை கைவிட வேண்டும் என்று பராளி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்குக்கான கட்டளை எதிர்வரும் மே மாதம் 21 தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் தியதியிட்டிருக்கிறது. தவிசாளர் மற்றும் பிரேசபை செயலாளர் ஆகியோர் மன்றில் முன்னிலையான நிலையில் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகி தமது தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தார். இந்திய அரசாங்கத்திடமிருந்து 600 மில்லியன் ரூபாய் மானிய உதவியுடன் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் 4 மாடி மருத்துவ விடுதி வளாகம் கட்டுவது தொடர்பாக அண்மையில் கையொப்பமிடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50 ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்பட உள்ள வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் முக்கிய சந்திப்பு வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் உண்டு உயிர் வாழ்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நினைவு கூறும் ஆரம்ப நிகழ்வு இன்று தமிழரசு கட்சியினால் தொண்டமனாறு சந்நிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நேரத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்று கட்டைக்காட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கிடையில் முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் 17 ஆண்டு நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உணர்வு பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடற்பரப்பில் தொடரும் கடல் கொள்ளைக்கு தீர்வு கோரி இன்று எதிர்ப்பு தெரிவித்து சாய்ந்தமருது பகுதி மீனவர்கள் படகுகளுடன் வீதியில் இறங்கி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன அழிப்பு நாளாக மே 18 அறிவிக்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினை ஆசிய நாட்டு நடுத்தர விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் விஸ்தரித்தல் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் கலந்துரையாடப்பட்ட நிலையில் அது தொடர்பில் மத்திய அரசாங்கத்துடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்த இருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருக்கிறார். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே தமது நிரபராதி தன்மையை நிரூபிப்பதற்கான சிறந்த வழிமுறை என்றும் அதனால் விசாரணைக்கு அழைக்கும் எந்த நேரத்திலும் சமூகமளிக்க தாம் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். திருவோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசு மரணமானது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க போராட்டத்தினால் ஏற்பட்டதல்ல என்றும் இதுகுறித்து தவறான கருத்துக்கள் பகிரப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. தொழிலாளர் பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து களத்துறை கோர்ஸ்ட்ரேட் நிறுவன ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொழிலாளர் அமைச்சின் நேரடி தலையீட்டினால் சுமூகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கே தெரிவித்திருக்கிறார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நஷ்ட ஈட்டுத் தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. இந்த தீர்மானமானது நாட்டின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடியாகும் என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. நாட்டில் தற்போது அமலில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை உடனடியாக நீக்கும் எண்ணம் அரசிடம் இல்லை என்று எரிசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக தெரிவித்திருக்கிறார்.
தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பரீட்சார்த்திகள் தங்களது விடைத்தாள்கள் மற்றும் புள்ளிகளை பெற்றுக் கொள்ள உரிமை உண்டு என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது. தெனியாயா கல்வி வலயத்தில் நிலவிய வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று தென்மாகாண கல்வியமைச்சின் செயலாளர் நிசாந்த் பத்ரன தெரிவித்திருக்கிறார். கணினி குற்றங்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் கிக்கடுவாவில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நேற்று சிறப்பு அதிரடிப்படையினரால் 54 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காலியில் உள்ள டிக்சன் சந்தியில் இன்று காலை துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான நபர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அஜபைதானில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரும் பாரியளவான போதைப்பொருள் கடத்தல் காரணமான படுவத்தை சாமர எனப்படும் மனோஜ் சுரங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரை 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பேராதனை பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துமாறு அந்த பல்கலைக்கழகத்தின் செனட் சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பல்கலைக்கழக வளாகத்தினுள் இவ்வாறான சம்பவங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் பணித்திருக்கிறது. தலவாக்கல்ல டயகம பிரதான வீதியில் கோல்புருக் நகருக்கு அருகில் இன்று காலை பாடசாலை வேன் ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை எட்டியுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக நாட்டிலவும் மழையுடனான காலண்டியால் 37 குடும்பங்களைச் சேர்ந்த 149 பேர் இதுவரையில் நேற்று மாலை வரை பாதிக்கப்பட்ட நிலையில் 10 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதோடு ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,63,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாட்டுப்படகு மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக இந்திய தமிழக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். மருத்துவர்களாக வர வேண்டும் என்ற கனவில் கற்றுவரும் மாணவர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு சிதைத்து விட்டதாக எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி தோல்வியடைந்து ஆட்சியை இழந்ததை தொடர்ந்து மாநில பொறுப்பு முதல்வர் பினராயி விஜயன் நேற்று அரசு இல்லத்தை காலி செய்துவிட்டு வாடகை வீட்டில் குடியேறினார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட உள்கட்சி மோதல் வலுவடைந்துள்ளது. பிளவை நோக்கி அந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது. சி வி சண்முகம் தலைமையில் குறைந்தது 30 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றி கழக தலைமையிலான ஆளுங்கூட்டணிக்கு இன்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தும் எண்ணம் தனக்கு கிடையாது என்று சி வி சண்முகம் கூறுகிறார். இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள 717 மதுபான விற்பனை கடைகளை 2 வாரத்துக்குள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி எப்போதும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கியே செயல்பட்டு வருகிறது. தேச நலனுக்கு முக்கியத்துவம் அளித்ததில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி பதிலளித்துள்ளது. நாட்டில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் தொடங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேற்கு வங்கத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியாக பதவி வைத்த மனோஜ் குமார் அகர்வால் மாநில அரசின் தலைமைச் செயலாளராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை குழு தலைவராக சௌமியா அன்புமணி நேற்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து திருப்பத்தூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.ஆர். பெரியகருப்பன் தாக்கல் செய்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினர் சீனிவாச சேதுபதிக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை மக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி 2வது நாளாக மீண்டும் வலியுறுத்தி இருக்கிற நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் பிணை மனுக்கள் நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்து வருகிறது. இதையடுத்து இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களுக்கு வழிகாட்டுதலுடன் கூடிய 8 கட்டளைகளை கொண்ட உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்தியாவில் கோதுமை விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்று மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கிறார். நிகழாண்டு நீட் தேர்வில் சில முறைகேடுகள் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. பருவநிலை மாற்றமடைந்து வருவதால் டெங்கு கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை அமல்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு வழங்க வேண்டிய கடனில் 476 கோடியை 50 மில்லியன் டாலரை மாலத்தீவு திருப்பிச் செலுத்தியதாக அந்த நாட்டு அதிபர் முகமது முயிஸ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் தேசிய பிரார்த்தனை தினத்தை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வில் இந்து முறைப்படி வேத மந்திரங்கள் அங்கு முழங்கின. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,14,640 ரூபாவுக்கும், கிராமுக்கு 230 ரூபாய் என்று, ஒரு கிராம் 14,330 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், நியூயோர்க்கில் ஆர்வலர் குழு எப்ஸ்டீன் ஆவணங்களை கொண்டு கண்காட்சியொன்றை தொடங்கியிருக்கிறது. ரஷ்யா மீண்டும் உக்ரைனை தாக்க தொடங்கியிருக்கிறது. இரு நாடுகளும் மேற்கொண்ட 3 நாள் சண்டை நிறுத்தம் இன்று முடிவுக்கு வந்தது. ரஷ்யா இரவோடு இரவாக 200 அதிகமான ஆளில்லா வானூர்திகளை பாய்ச்சியதாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த உடன்பாடு எந்த நேரமும் முறியலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். ஈரான் முன்வைத்த பரிந்துரைகளால் அமைதி உடன்பாடு மிகவும் பலவீனமாகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் உரம் தடைப்பட்டால் ஆயிரக்கணக்கானோர் பசி பட்டினியால் வாடுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அதனை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உளவு பார்த்த நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. போர்னால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் குறித்த கவலைகள் தற்போது அமெரிக்காவில் மேலோங்கி வருகின்றன. உக்ரைன் போரின் போது ஆயிரக்கணக்கான சிறுவர்களை கடத்தி சென்றதாக 16 ரஷ்ய அதிகாரிகள் மற்றும் 7 பயிற்சி மையங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. பாரிஸ் நகரில் டேவரேம் என்ற 26 வயதுடைய துனிசிய இளைஞர் லூவர் அருங்காட்சியகம் மற்றும் ஒரு யூத ஆலயத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் நேபாளத்தின் கத்மண்டு நகரத்தில் தரையிறங்கும் போது தீப்பற்றியது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் துணை அதிபர் சாரா துதேர்தேவுக்கு எதிராக அந்த நாட்டு நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் பதவி நீக்க தீர்மானம் பெரும்பான்மை வாக்குடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் முன்மொழிந்த யோசனைகள் நியாயமானவை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரான் போர் மனிதர்களை மட்டுமல்ல கடலடி உயிரினங்களையும் பாதித்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. தென்கொரியா அதன் சரக்கு கப்பல் ஒன்று கோர்முஸ் நீரிணையில் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதலை நடத்தியவர் யார் என்பதை கண்டுபிடித்து பதிலடி தாக்குதல் நடத்த இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. கொண்டா வைரஸ் தொற்று ஏற்பட்ட சோசு கப்பலில் பயணம் செய்த 6 பேரை ஆஸ்திரேலியா தனிமைப்படுத்த இருக்கிறது. தாய்லாந்தில் யானை தந்தங்களை சட்டவிரோதமாக விற்க முயன்ற சந்தேகத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரிட்டிஷ் பொப்பிசை நட்சத்திரம் டுவா லிபா சாம்சங் நிறுவனம் 15 மில்லியன் டாலர் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரி வழக்கு தொடுத்திருக்கிறார். ஒப்பனை பூசுவதும் நடனமாடுவதும் பொதுவாக யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதில்லை, ஆனால் அவற்றை கார் ஓட்டும் போது செய்வது சரியா என்று சீனாவில் இணையவாசிகளிடையே கடும் விவாதத்தை ஒரு சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவின் எமை மலையில் அருகி வரும் திபெத்திய மக்காக்கி குரங்கு ஒன்றை நபரொருவர் தள்ளிவிட்டதால் அந்த பகுதிக்குள் நுழைய அவருக்கு 3 ஆண்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் மேற்கில் பங்கோத்தீ அருகே கவிழ்ந்த படகில் காணாமல் போன 14 பேரை தேடும் பணி தற்போதும் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில், IPL போட்டியின் 55வது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை நேற்று வீழ்த்தியது. தோற்றால் வெளியேறும் நிலையில் இருக்கும் டெல்லி தட்டு தடுமாறி வென்று இந்த ஆட்டத்தில் தப்பித்திருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 5000 ஓட்டங்களை கடந்த 3வது வங்கதேச வீரர் என்ற சாதனையை மொமினுல் ஹெக் படைத்திருக்கிறார். இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் கோகோகாவ், ரஷ்யாவின் மீரா ஆட்ரிவா ஆகியோர் மோதுகின்றார்கள்.
இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் போட்டியில் நேற்று ருமேனிய வீராங்கனை சொர்னா மைக்கேலா கிறிஸ்டியா அபார வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்திருக்கிறார். ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியனான பார்சிலோனா எஃப்சி இந்த சீசனில் வெற்றி கோப்பையை நேற்று தக்க வைத்திருக்கிறது. அந்த அணி 29 முறையாக லாலிகா பட்டத்தை வென்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 378.52 இந்திய பெறுமதியில் 112.25 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 378.47 இந்திய பெறுமதியில் 94.49 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.82 இந்திய பெறுமதியில் 122.42 ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.16 இந்திய பெறுமதியில் 129.65 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.18 இந்திய பெறுமதியில் 69.73 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 du Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: Mélodie Tordobrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordobre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18, ஐக்கியராஜ்யத்தில் 10:18. இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சி இடம்பெறும். எங்களுடைய அதாவது துன்ப இயல்பு பிபி அவர்களுடைய இல்லத்தரசியினுடைய மரண வீடு செல்வதனால் அந்த நிகழ்ச்சி இடம்பெற மாட்டாது. அதற்கு பதிலாக நீங்கள் பாடலை கேட்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு உறவுகளே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாச்சப்பலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordre Brilaké Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: தங்கள் சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ்பர்த்தி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேரம் சரியாக 1:11:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மீண்டும் நிகழ்ச்சியில் இடம்பெறும் வரை திரைசை பாடல்களோடு இணைந்திருங்கள்.

0: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
0: எப்படி சொல்ல?

0: அர்ப்பணித்த கலையகத்துக்கும் சௌதரி புஷ்பவதி அவர்களுக்கும்.
1: உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்கள்

வார வாரம் இந்த நேரத்திலே பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பித்து வருகிறார். கடந்த வாரம் நேர் நேரத்திலும் பல நேயர்கள் பேராசிரியருடைய சிறப்புகள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கு பேராசிரியர் அவர்கள் ஒரு பதிலளிப்பார் என்றும் குறிப்பிட்டார்.

0: நிகழ்ச்சியிலேங்கே கலந்து கொள்வதற்காக வளமை போல் பேராசிரியர் அவர்கள் பல வேலைப்படக்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த நேரத்தை பயனுள்ள நேரமாக மாற்றுவதற்காக காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு திருக்கிறவர்களே, வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்க சொன்னது போல் இந்த உலகமா நிகழ்ச்சி
0: சத்தம் குறைத்து சரியான குறைவாக கேட்கிறீர்கள், தூரத்தில் வைத்திருக்கிறீர்களா அல்லது சத்தத்தை குறைத்து கேட்கிறீர்கள்?
1: சத்தம் குறைவாக கேட்கிறோம்,
0: தூரத்தில் வைத்து பேசுகிறீர்கள்.
1: இப்ப
0: சரி, இப்ப கிட்ட
1: நாங்கள் வழக்கம் சரியான சந்தோஷம் இன்னும் போனதுமே போன வாரம் நடந்த செய்தியை பற்றி நிகழ்ச்சி சொல்லியிருந்தீர்கள். திருமதி
0: விஸ்வநாதன்
1: லண்டன்ல இருந்து தன்னுடைய பொண்ணாக இன்னொருவருக்காக அர்ப்பணிச்சு
0: வாழும் போதே வாழ்த்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கொண்டு வந்திருந்தார்கள். பல நேயர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது அந்த நேரத்தில் ஒரு கவிதை ஒன்று கிடைக்க பெற்றிருந்தது, அது ஒலிபரப்ப மறந்து விட்டார்கள் நினைக்கிறேன். அந்த கவிதையை தருகிறேன், கேளுங்கள். உங்களை பற்றிய கவிதை தான், கேளுங்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மத்தியவை, இருவரி குரல் போல் குறையிலா கல்வி இப்படியும் ஒரு அறிவு பொக்கிசமா என்று வியப்புற வைக்கும் வித்தகராக எத்துணை அறிவு தன்மொழி ஆளுமை புத்தகங்களை கரைத்து குடிக்கிறாரா இந்த அதிசய மனிதர். தியப்போடு நினைப்பிலும் பெருமையாய் எங்கள் ஈழத் தமிழ் மகன் என கர்வம் எனக்களும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மத்தியவை, இருவரி குரல் போல் குறையிலா கல்வி இப்படியும் ஒரு அறிவு பொக்கிசமா என்று வியப்புற வைக்கும் வித்தகராக எத்துணை அறிவு பன்மொழி ஆளுமை புத்தகங்களை கரைத்து குடிக்கிறாரா இந்த அதிசய மனிதர். திகைப்போடு நினைப்பிலும் பெருமையாய் எங்கள் ஈழத் தமிழ் மகன் என கர்வம் எனக்களும். தமிழொலிக்கு வரமாக கிடைத்த பேராசிரியர் செவ்வாய் தோறும் ஆன்மீகமா அரசியலா கல்வியா சினிமாவா எந்த கேள்விக்கும் சட்டென பதில் சொல்லும் இந்த புத்திசாலி மனிதரை ஆச்சரியத்துடன் அகம் நிறைந்து வாழ்த்துகிறேன். தமிழொலிக்கு வரமாக கிடைத்த பேராசிரியர் செவ்வாய் தோறும் ஆன்மீகமா அரசியலா கல்வியா சினிமாவா எந்த கேள்விக்கும் சட்டென பதில் சொல்லும் இந்த புத்திசாலி மனிதரை ஆச்சரியத்துடன் அகம் நிறைந்து வாழ்த்துகிறேன். அகதி தமிழர்க்கும் அவர்தம் மகவுகட்கும் பள்ளிக்கூடங்கள் பல்வகை மொழி கற்கைகள் ஆங்கிலம் பிரெஞ்சு தமிழ் சிங்கள அகராதிகள் பல்வகை நூல்கள் பாரத நாட்டு படித்தவர் எல்லாம் பிரமிப்புடனே மதித்து போற்றிடும் பேராசிரியரை. வாழும் போதே வாழ்த்தும் வாய்ப்பளித்த கலையகத்துக்கும் சௌதரி புஷ்பவதி அவர்களுக்கும் நன்றிகள் கோடி. நலமாய் ஆண்டுகள் நூறு வாழி நீர் வாழி. அகதி தமிழர்க்கும் அவர்தம் மகவுகட்கும் பள்ளிக்கூடங்கள் பல்வகை மொழி கற்கைகள் ஆங்கிலம் பிரெஞ்சு தமிழ் சிங்கள அகராதிகள் பல்வகை நூல்கள் பாரத நாட்டு படித்தவர் எல்லாம் பிரமிப்புடனே மதித்து போற்றிடும் பேராசிரியரை. வாழும் போதே வாழ்த்தும் வாய்ப்பளித்த கலையகத்துக்கும் சௌதரி புஷ்பவதி அவர்களுக்கும் நன்றிகள் கோடி. நலமாய் ஆண்டுகள் நூறு வாழி நீர் வாழி. இதுதான் அவருடைய அனுப்பி வைத்திருந்த கவிதை.
1: கவிதையை
0: கேட்க நல்ல அருமையாக இருந்துச்சு.
1: எழுதினவர் யார் அந்த கவிஞர்?
0: பாரதி அவர்கள்.
1: ஓ, அப்படியே.

0: பதிவு செய்திருப்பார்களா இல்லையாண்டு தெரியல.
1: அவை கண்டிப்பா நடந்த கண்டுபிடிய முன்னூறு நன்றி சொல்ல வேண்டியது திருமதி புஷ்பவி சிவநாதனுக்கு. ரெண்டாவது வந்து இவ்வாறு எவ்வளவு பயனா இருந்து மிகவும் ஒரு நேரிலும் கலந்து கொண்டு தங்களுடைய தங்களுடைய பயன் தாங்கள் பெற்ற பயனை உணர்ச்சியாக வெளிப்படுத்தினது அதிகிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. அதிலே உண்டாக இந்த கவிதையை அனுப்புவதும் மிக பெருமையாத்தான் இருக்கு, மிக சந்தோஷம். இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன தோணும் என்று சொன்னால், இனிமே செய்யற பொழுது இனிமே கொஞ்சம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பயனான வழியில
0: பயனுள்ள விடயங்களை தானே சொல்லி வாருங்கள்.
1: இன்னும் சொல்வதில் செய்வதற்கு இப்போ ஏனோதானோ அந்த மாதிரி செய்யல. ஆனா அந்த நேரத்துக்கு எப்படி இருக்கும் இவ்வளவு இந்த ஏனதை சொல்றேன் கேட்டவர்கள் சொன்ன சொற்களை வச்சு கொண்டுதான் பாடம் இன்னுமே நல்ல அதிகமான அளவு சொல்லியிருக்கலாமே. நான் நினைச்சு கொள்வது என்னென்ன, ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் அந்த விடயத்தை முழுமையா ஏற்று சேர்த்ததே அல்பாத்துவமே காண சொல்வார்கள். அந்த வகையில சொல்ற அவனுக்கு அது எந்த வகையில பயன் அளிக்கும் என்றது தான். பத்தையும் பலது நாங்கள் கலந்து போட்டு இந்த சாம்பார் மாதிரி செய்யறோம். ஆனா நீங்கள் அதை சொல்லும் பொழுது நானே சிவகாமன் கேட்டிருக்கிறேன், இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு பயன் இருக்கா நேர்கள்
0: அதுக்கெல்லாம் பல காரணங்களை சொன்னார்கள். அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இங்கே வாழ்த்துகிறதாலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை, அவர்கள் வாழுகிற போதே அவர்களை வாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களை நீ நேரத்தில் குறிப்பிட்டார்கள்.
1: நீங்கள் அந்த ஆரம்பத்திலே வருடங்களுக்கு முதல் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை செய்வோம் சொல்ற பொழுது யாரும் எதுவும் எழுத கேட்டால் ஒன்றை பற்றி பேச சொல்லி சொன்னால் அந்த ஒரு நிகழ்ச்சி செய்ய சொல்லி கேட்டால் நான் ஒரு போதும் மறக்கிறது. அது என்னுடைய ஒரு இயல்பான முறை. அதுவர் என்று நான் பார்க்கவில்லை. எப்படி ஒரு மரம் மண் பார்த்து வளர்றது இல்லையோ அதே போல் நானும் யார் கேட்கிறார்னு யோசிக்கிறதில்லை, கேட்டால் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கல்வி சார்ந்தவுடைய அந்த வகையில் தான் நீங்களும் தொடர்பு கேட்ட பொழுது ஆனால் உங்களுக்கும் என்னை பற்றி அதிகம் அந்த நேரத்தில் தெரியாத நினைக்கிறோம். வாரீங்களா செய்வீங்களா என்று கேட்டீங்கன்னா இன்னொரு அந்த நிகழ்ச்சி செய்தவர் அதுக்கு ஒரு பக்கத்துலையும் பக்க வாக்கியம் கொண்டு வரந்தேன். அந்த சிஞ்சிஞ்சினா போடுற மாதிரி கேட்டிருப்பீங்கன்ட்டு நான் நினைப்போம். அவர் இல்லாமல் போயிட்டேன் தொடர்ந்து என்ன செய்ய சொல்லுமே செய்யணும். செய்தபடியும் கல்வி சார்ந்து ஒரு செய்தியை கொடுக்கிற பொழுது அதில் உண்மைத்தன்மை இருக்கணும் என்றது என்னுடைய ஒரு ஒப்பமே. நான் 17 வயதில் இருந்ததுல இருந்து அப்படியான ஒரு கருத்து தான் உடையவும் அந்த வயதுல தான் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கும் என்ன தெரியாதான் சும்மா கேள்விப்பட்டிருக்கின்ற மாஸ்டர் ராஜ்குமார் தெரியும் நீங்கள் ரேடியோ செய்வீங்கன்றது எனக்கு தெரியும், இயக்கம் சார்ந்தவருடைய ஒன்றும் தெரியும். இதை தவிர நீங்கள் எவ்வளவு
0: முன்னுக்கே முன்கூட்டியே தெரியும் எனக்கு ஓரளவுக்கு. மொழிபெயர்ப்பாளராக இருந்தது அந்த விடயங்கள் முந்தைய ஒரு பிரச்சனை இருந்தது. வானொலியில நான் யாரையாவது எடுக்க வேணும் என்று சொன்னா இங்க உள்ள அவர்களுக்கு உங்களுடைய பெயர் விவரங்களை சொல்லி அவர்கள் ஓமண்டா தான் எடுக்கலாம். அந்த நேரத்தில் எனக்கு இருந்த அந்த தொடர்பு அந்த வானொலியை உருவாக்குறதுக்கு அவர்கள் தான் கை கொடுத்திருந்தார்கள்.

0: அவர்களிடம், அவர்கள் தான் எனக்கு கைதர் அலி, அந்த வினாயம் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார், அந்த தொலைவீசி இலக்கங்களை தந்து அவர்களை வானொலிக்கு பயன்படுத்த சொல்லி ஆளு பிரெஞ்சு அதிகாரிமார் அவர்கள் கேட்டுத்தான் செய்யக்கூடியதாக இருந்தது. அப்போ அவர்கள் உங்களை பற்றியெல்லாம் பின்னர் நான் விரிவாக கேட்டபோது சில சில விஷயங்களை சொல்லி இருந்தார்கள். தொலைக்காட்சியோடும் தொடர்புல இருந்த டிஎஃப்என்ஓட, அதுக்கு ஒரு பரடைஸ் ஸ்ரீலங்கா ஆண்டு யுத்தம் முடிஞ்ச உடனே இலங்கைக்கு போகாதீர்கள் என்ற மாதிரியான ஒரு இதை செய்திருந்தார். அப்போ அது இங்கே ஒலிபரப்பின உடனே அங்கே கொத்தபாய் அவரை தேடின போது பிரான்ஸ் அரசாங்கம் தான், தூதராலயம் தான் அவரை நேபாளுக்கு கொண்டு வந்து இங்கே பிரான்ஸுக்கு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருந்தார்கள். அப்போ அவர்கள் அந்த நேரத்தில் அந்த இலங்கை பிரச்சனையை கையாளுபவர்கள் கைதர்லியின் தொலைவீசி இலக்கத்தையும் தந்தார்கள் அவரோட கதைக்கு பார்க்க சொல்லிண்டு. அப்படித்தான் எனக்கு அவற்றை தொடர்பு கிடைச்சது. அல்லாடி கைதர்லியே ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்காது.
1: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியர் சச்சிதானந்தம் ஆசிரியர் அவர்களோடு தர்சன் இணைந்து வழங்கிய உதவுமா நிகழ்ச்சியின் ஒரு சில துளிகளை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை இன்னும் ஒரு முறை உங்களுக்காக மறு ஒலிபரப்பாக தருகின்றேன். அன்பவர்களே, மதிய பிரதான செய்திக்கு இடம்பெற்று மதிய பிரதான செய்தியை இப்பொழுது கேட்கலாம். அன்பு உறவுகள்,
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaga.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie Todorbrelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Todorbe Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்,
7: வெற்றி மீது வெற்றி.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பெலாரஸ் குடியரசின் வெளிவிகார அமைச்சர் மெக்சிம் ரைசென்காவின் அழைப்பின் பேரில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் இன்று முதல் 15 தேதி வரையில் பெலாரூசுக்கு உத்தியோர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கிடையில் ராஜேந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் 25 ஆண்டு நிறைவை கொண்டாடியிருக்கின்ற நிலையில் இந்த பயணம் இருதரப்பு கூட்டாண்மையில் ஒரு மைல்கல்லாக அமையும். மின்ஸ்கிற்கான பயணத்தின் போது அமைச்சர் கெரத் பெலாருஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாசென்கோவை சந்திப்பதோடு பெலாருசின் வெளிநாட்டு அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நிகழ்த்துவார். அமைச்சர் கெரத் பெலாருசின் கல்வி மற்றும் சுகாதார அமைச்சர்களையும் சந்திப்பார். இந்த பயணத்தின் போது பெலாருஸ் குடியரசுடன் பல்வேறு துறைகளில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் கச்சாத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்ஸ்கில் பெலாருசின் தேசிய ஏற்றுமதி மையம் ஏற்பாடு செய்துள்ள வணிகம் மற்றும் சுற்றுலா வட்டமேசை மாநாட்டில் அமைச்சர் கெரத் உரையாற்றுவார். மேலும் பெலாருசில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்களையும் அவர் சந்திப்பார். கையெட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதிசபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதிசபை கைவிட வேண்டும் என்று பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்குக்கான கட்டளை எதிர்வரும் மே மாதம் 21 தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்ற தியதியிட்டிருக்கிறது. இந்த விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வலிவடக்கு பிரதிசபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகிறது. இந்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த 28 தேதி வீதி அளவீடு செய்யப்பட்டது. அதனை அடுத்து அந்த வீதியை மறித்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாரதிபதி அகற்ற வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் பிரதிசபை வேலியை அகற்றும் செலவினத்தை விகாரதிபதி பிரதிசபைக்கு வழங்க வேண்டும் என தவிசாளர் கடிதம் மூலம் விகாரதிபதிக்கு அறிவித்திருந்தார். அதனையடுத்து பிரதிசபை விகார வேலியை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் விகாரதிபதி முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி போலீசார் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கிடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும், எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என்று அச்சுறுத்தும் தொனியில் கூறியிருக்கிறார். அதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதிசபைக்கு சொந்தமான வீதியை விகாரதிபதியே அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியாக கூறியிருந்தார். அந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வலிவடக்கு பிரதிசபை வீதியை மீட்கும் பணியை கைவிட வேண்டும் என்றும், அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு வழங்க வேண்டும் என்று பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு மீதான விசாரணையின் போது ஒருதலைபட்சமாக விசாரணை செய்ய முடியாது என்று கூறிய மன்று வலிவடக்கு தவிசாளர் மற்றும் பிரதிசபை செயலாளர் ஆகியோரை நேற்றைய தினம் மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்திருந்தது. அதன் பிரகாரம் தவிசாளர் மற்றும் பிரதிசபை செயலாளர் ஆகியோர் மன்றில் முன்னிலையான நிலையில் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகி தமது தரப்பு வாதங்களை முன்வைத்தார். அதனையடுத்து அந்த வழக்கின் மீதான கட்டளைக்காக எதிர்வரும் 21 தேதி மன்று தேதியிடப்பட்டுள்ளது. அதேவேளை முறைப்பாட்டாளரான விகாரதிபதி மன்றில் முன்னிலையாகி இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசாங்கத்திடமிருந்து 600 மில்லியன் ரூபாய் மானிய உதவியுடன் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் 4 மாடி மருத்துவ விடுதி வளாகம் கட்டுவது தொடர்பாக அண்மையில் கையொப்பமிடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2026 ഏപ്രിൽ 19-20 തീയതികളിൽ ഇന്ത്യ പ്രതി ജനാധിപതി സി പി രാധാകൃഷ്ണൻ ഇലങ്കയ്ക്ക് മേൽക്കുള്ള ഇറക്കം പയണത്തെയൊട്ടി ഇലങ്കയ്ക്കാണ് ഇന്ത്യ ഉയർ ആണിയർ സന്തോഷ് യാവും സ്വാധാരം മറ്റും ബഹുജന ഊടക അമിച്ചകത്തിൻ പതിൽ സേലാളർ കലാനിധി ഡബ്ല്യു കെ വിക്രമസിംഗാവും ഇന്ന് പുരിന്തുണർവ് ഒപ്പന്ദത്തിൽ കയ്യൊപ്പമിട്ട് പരിമാറിക്കൊണ്ടാർ இந்த திட்டமானது முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் உயிர்காப்பு அமைப்பு குளிரூட்டும் அமைப்பு தீயணைப்பு ஜெனரேட்டர் மற்றும் UPLS அமைப்பு தீ பாதுகாப்பு மற்றும் குழாய் வழி மருத்துவ வாயு விநியோக அமைப்பு உள்ளிட்ட நவீன வசதிகள் மற்றும் அத்தியாவசிய உள்கட்டமைப்புடன் கூடிய 4 மாடி மருத்துவ விடுதி வளாகத்தின் கட்டுமான பணிகளை நோக்கமாக கொண்டுள்ளது முன்மொழியப்பட்ட மருத்துவ வார்ட் வளாகமானது 35 வயதுக்கு மேற்பட்டோருக்கான பரிசோதனை விகிதத்தை கணிசமாக அதிகரிப்பதன் மூலமும் பிற மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவதை குறிப்பிடத்தக்க அளவில் குறைப்பதன் மூலமும் தொற்று நோய்களால் ஏற்படும் அகால மரணத்தை தடுப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இது கட்டி முடிக்கப்பட்டதும் மருத்துவமனையில் படுக்கை நிரம்பல் வீதம் 150% மேல் அதிகரித்து மாவட்டத்தில் சுகாதார சேவைகளை கணிசமாக மேம்படுத்தும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்டுள்ள மருத்துவ வார்ட் வளாகம் 35 வயதுக்கு மேற்பட்டோருக்கான பரிசோதனை வீதத்தை கணிசமாக அதிகரிப்பதன் மூலமும் பிற மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவதை குறிப்பிடத்தக்க அளவில் குறைப்பதன் மூலமும் தொற்று நோய்களால் ஏற்படும் அகால மரணத்தை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இது கட்டி முடிக்கப்பட்டது மருத்துவமனையில் படுக்கை நிரம்பல் வீதம் 150% மேல் அதிகரித்து மாவட்டத்தில் சுகாதார சேவைகள் மேம்படுத்தும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது விவசாய தேசிய மாநாட்டில் அதன் இணைப்பாளர் மிமல் வத்துகோவா தற்போதைய உரப்பிரச்சினைக்கு அரசு விரைவான நடவடிக்கைகள் எடுக்காது உள்ளதால் ஏற்படுகின்ற பிரச்சினைகள் தொடர்பாக விளக்கினார்
1: மேமோ தற்போது உற்பத்தி செலவுகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளன இயந்திரங்களுக்காக செலுத்த வேண்டிய கட்டணங்கள் உயர்ந்துள்ளன கடந்த போகத்தில் 30,000 ரூபாய்க்கு உழுத ஒரு வயல் நிலத்தை இந்த போகத்தில் 30,000 ரூபாய்க்கு உழ வேண்டியுள்ளது அதே போன்று நெல் அறுவடை இயந்திரத்துக்கு கடந்த போகத்தில் 24,000 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 30,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது இவ்வாறு இது பாரிய அளவில் அதிகரித்துள்ளது இருப்பினும் அதற்கு இணையாக நெல்லின் விலை அதிகரிக்கவில்லை அதே போன்று 4 போகங்கள் கடந்துள்ள நிலையிலும் அரசாங்கத்தினால் இன்னும் உரத்திற்கான பணத்தை உரிய நேரத்தில் வைப்பிலிட முடியாமல் போயுள்ளது மற்ற பக்கம் பார்த்தால் உரத்தை உரிய நேரத்தில் வழங்கவும் தவறியுள்ளனர் உரத்தை உரிய நேரத்தில் வழங்குவதற்கும் உரப்பணத்தை உரிய நேரத்தில் வைப்பிலிடுவதற்கும் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்ற விடயத்தை நாம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்
2: விபில பிரிவை எடுத்துக்கொண்டால் சிறுபோகத்தில் 90% மேலதிக பயிர்களாகவே பயிரிடப்படுகின்றன
0: இந்த கருத்தானது ஈதனவத்தை விவசாய அமைப்பு தலைவர் HM நிரந்த விஜயசேன் அவர்களது
2: சோளம் பயறு வெண்டிக்காய் மிளகாய் போன்றவற்றை நாம் மேலதிக பயிர்களாக பயிரிடுகின்றோம் தற்போது அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்ட போது நெற்பயிற்சிகைக்கு மாத்திரம் உரம் விநியோகிக்கப்படுவதாக அவர்கள் அறிவிக்கின்றனர் எமது பிரிவில் தற்போது 90% இவ்வாறான மேலதிக பயிர்களாக பயிரிடப்படுமாயின் அரசாங்க மட்டத்தில் எமக்கு 10% உரம் மாத்திரமே கிடைக்கின்றது எனவே இந்த போகத்திற்கு எமக்கு உரத்தை வழங்கும் முறை ஒன்றை தயாரித்துக் கொடுங்கள் கடைகளுக்கு சென்றால் அங்கும் உரம் இல்லை
0: தொடர்ந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்பட உள்ள வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் முக்கிய சந்திப்பு வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் தமிழர் தாயகத்தின் 8 மாவட்டங்களையும் சேர்ந்த ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்ததோடு மாநாட்டுக்கான தீர்மானங்கள் திட்டமிடல்கள் மற்றும் விழிப்புணர்வு செயற்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது குறிப்பாக மே 14, 2026 முதல் மே 14, 2027 வரையான காலப்பகுதி வட்டுக்கோட்டை பிரகடன பொன்விழா ஆண்டாக உத்தியோர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த பொன்விழா ஆண்டின் ஆரம்ப நிகழ்வு மே 14 வட்டுக்கோட்டையில் நடைபெறுகிறது அத்தோடு ஜூன் 20 சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா கலையரங்கில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை பிரம்மாண்டமான எழுச்சி மாநாடும் நடைபெற உள்ளது தவத்திரு வேலன் சுவாமிகள் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் அருட்தந்தையர்கள் தமிழர் தாயகத்தின் 8 மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் உண்டு உயிர் வாழ்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நினைவு கூறும் ஆரம்ப நிகழ்வு இன்று தமிழரசு கட்சியினால் தொண்டமனாறு சந்நிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மே 12 தொடக்கம் 18 வரையான ஒரு வார கால பகுதியானது முள்ளிவாய்க்கால் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யுத்தம் நிறைவடைந்து பதினேழு ஆண்டுகள் கடந்த நிலையில் இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் கஞ்சிய மாத்திரம் குடித்து உயிர் வாழ்ந்த தமிழ் மக்கள் அதனை நினைவு கூறும் முகமாக வருடந்தோறும் கஞ்சி சமைத்து அனைவருக்கும் கொடுத்து பகிர்ந்துண்ணும் வழக்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று சன்னிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் போது அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு சிரட்டையில் கஞ்சி வாங்கி உண்டு இறுதியுத்த முள்ளிவாய்க்கால் நினைவை பகிர்ந்து கொண்டார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுயர்தன் தலைமையில் பிரதேச உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கஞ்சி வழங்கினார்கள். இதே நேரத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்று கட்டைக்காட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலை மக்கள் ஆரம்பித்துள்ளார்கள். கட்டைக்காடு கிராம மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நினைவேந்தல் வீதியால் சென்று வரும் அனைவருக்கும் தேங்காய் சிரட்டையில் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் பதினேழாம் ஆண்டு நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 2009 ஆண்டு இறுதிப் போரின் போது எந்தவித உணவுப் பொருட்களும் இன்றி பட்டினியால் வாடிய தமிழ் மக்களுக்கு உயிர்காக்கும் உணவாக அமைந்த அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஒரு வரலாற்று அடையாளமாக குறியீடாகவும் பயந்து கொள்ளும் நோக்கில் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நிகழ்வின் ஆரம்பத்தில் போரில் உயிரிழந்த மக்களுக்காக ஊடுவிலாளர் நெவு தூபியில் ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் வழிப்போக்கர்களுக்கு கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. இதில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிகழ்வின் போது கருத்து தெரிவித்த உறவுகள் எமது மக்களின் வலிகளையும் அவர்கள் அனுபவித்த பசி பட்டினியையும் இளைய தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. இந்த நினைவேந்தல் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது நீதிக்கான எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் ஒரு வடிவம். முள்ளிவாய்க்கால் மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தமும் அனுபவித்த துயரமும் சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்த கோரியும் சர்வதேச நீதியை வேண்டியும் கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து போராடி வரும் தாய்மார்கள் இந்த முறையும் இந்த நினைவேந்தல் வாரத்தை முன்னெடுத்துள்ளார்கள். மட்டக்களப்பின் பல்வேறு இடங்களிலும் எதிர்வரும் மே 18 வரை இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் மற்றும் நினைவேந்தல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. கடற்பரப்பில் தொடரும் கடல் கொள்ளைக்கு தீர்வு கோரி இன்று எதிர்ப்பு தெரிவித்து சாய்ந்தமருது பகுதி மீனவர்கள் படகுடன் வீதியில் இறங்கி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து இடம்பெற்று வரும் கடல்வள கொள்ளை மற்றும் வெளிமாவட்ட மீனவர்களின் சட்டவிரோத அத்துமீறிய கொள்ளை நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டார்கள். சாய்ந்தமருது பிரதான கடற்கரை வீதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது பல மீன்பிடி படகுகள் வீதிக்கு கொண்டுவரப்பட்டமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. தமிழக முதல்வர் விஜய் அவர்களை இன அழிப்பு நாளாக மே 18 அறிவிக்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அனுப்பி வைத்த கடிதத்திலே இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரிய சாதனையை முதற் தடவையிலே நிலாட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாங்கள் பதவியேற்றுள்ளமையிட்டு தமிழ் தேசிய பேரவையினராகிய நாம் மீளமும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்று நிற்கும் தங்களுக்குள்ள பாரிய பணிசுமைகளுக்கு மத்தியில் எங்களது கோரிக்கைகளை கவனத்தில் கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக் கொள்கிறோம். ஸ்ரீலங்கா அரசு ஈழத்தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றிய தமிழின அழிப்பை நினைவு கூறும் வகையில் கடந்த 2009 பின்னர் ஆண்டுதோறும் மே 18 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளாக ஈழத்தமிழ் மக்கள் பிரகடனம் செய்து அந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரமாக ஒன்று கூடி நினைவு கூர்ந்து வருகிறார்கள். ஈழத்தமிழ் மக்களது இந்த நீதிக்கான போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் கடந்த 2013 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரதித்துவம் பெற்றிருந்த அனைத்து கட்சிகளதும் ஆதரவுடன் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது இன அழிப்பு என்றும் அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தங்களது கட்சி நிறுவப்பட்டிருக்கவில்லை. ஆயினும் அதன் பின்னர் தமிழக வெற்றி கழகம் தோற்றம் பெற்று அதன் முதலாவது தேர்தலில் பெரு வெற்றியீட்டி தாங்கள் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளீர்கள். இந்த நிலையில் தாங்களும் தங்களது தலைமையிலான தமிழ்நாடு அரசாங்கமும் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது இன அழிப்பு, அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற அதே நிலைப்பாட்டிலே மிகவும் இறுக்கமாகவும் உறுதியாகவும் பயணிப்பீர்கள் என்ற செய்தியை அனைத்து தரப்புகளுக்கும் வழங்கும் வகையில் மேற்படி 2013 சட்டசபை தீர்மானத்தையொட்டிய ஒரு தீர்மானத்தை இந்த மே மாதத்தில் கூடும் தமிழ்நாடு சட்டசபையின் ஆரம்ப அமர்விலே தங்களது தலைமையில் நிறைவேற்றுவது ஈழத்தமிழ் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தொடர்ச்சியான உறுதியான நிலைப்பாடு உள்ளமையை வெளிப்படுத்துவதாக அமையும். அதன் மூலம் ஈழத்தமிழினம் மீது நீங்கள் காட்டும் அக்கறையானது கொடிய இன அழிப்புக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி வரும் ஈழத்தமிழர்களுக்கு வலு சேர்ப்பதாகவும் அமையும் என்பதோடு உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர் இதயங்களில் நீங்காத இடத்தை தங்களுக்கு வழங்கும் என்பதை தெரிவித்து மீண்டும் எமது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சர்வதேச விமானியத்தினை ஆசிய நாட்டு நடுத்தர விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் விஸ்தரித்தல், இது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் கலந்துரையாடப்பட்ட நிலையில் அது தொடர்பில் மத்திய அரசாங்கத்துடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயனுக்கும் அபிவிருத்திக்கும் சுயிட்சத்துக்குமான மக்கள் மன்றத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதன் போதே விமானிய விஸ்தரிப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அந்த கலந்துரையாடலில் மாணவர் பற்றாக்குறையால் மூடப்படும் பாடசாலைகளை அரசுக்கு கையளித்த அமைப்புகளிடமே மீண்டும் கையளித்தல் மற்றும் ஒவ்வொரு வலயத்திலும் மூடப்படும் ஒரு பாடசாலையை நவீன ஆய்வுகூட வசதிகளுடன் மேம்படுத்தல் குறித்து பரிசீலிக்கப்பட்டது. மேலும் பின்தங்கிய கிராமப்புற பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி பிரபல்யமான பாடசாலைகளுடன் சூம் தொழில்நுட்பத்தினூடாக நேரடி இணைப்பை ஏற்படுத்தி கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அத்துடன் சாவுச்சேரி ஊர்காவத்துறை உள்ளிட்ட பிராந்திய மருத்துவமனைகளை தரமுயர்த்துவதுடன் அங்கு நிலவும் மருத்துவர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல், அத்துடன் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையை சூழ உள்ள நகர போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு வீதியோரங்களில் தரித்து நிற்கும் வெளிமாவட்ட அரச மற்றும் தனியார் பேருந்துகளை வீரசிங்க மண்டபத்துக்கு அருகில் உள்ள புதிய பேருந்து நிலையத்துக்கு மாற்றுவதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. பலாலி விமானியத்தை ஆசிய நாட்டு நடுத்தர விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் விஸ்தரித்தல் தொடர்பாகவும் அங்கு பேசப்பட்டது. கிரிமலை காங்கிசன்துறை பலாலி விதிகளில் 764 769 வழித்தடங்கள் முன்னிய பாதைகளிலே பேருந்து சேவைகளை அனுமதிக்க கோருதல் மற்றும் தம்பாலை இடைக்காடு வளலாய் வீதியை பலாலி வீதியுடன் இணைப்பதற்கான எஞ்சிய 500 பகுதியை விரைவாக விடுவித்தல் தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் தீவு பகுதி மற்றும் குறிகட்டுவான் இறங்கு துறைக்கான போக்குவரத்து மேம்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. யாழ்நகரம் உட்பட வடமாகாணத்தில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர குளங்களை நன்னீர் தேங்கி நிற்கும் வகையில் புனரமைப்பதோடு வடிகால் அமைப்புகளை சீரமைத்தல் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. பிரதிகளால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கேட்டறிந்த ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பல விடயங்கள் கொள்கை ரீதியான முடிவுகளை கொண்டிருப்பதால் அவை தொடர்பில் மத்திய அரசாங்கத்துடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்த வேண்டியுள்ளது. அதேவேளை மாகாண நிர்வாகத்தின் அதிகார வரம்புக்குட்பட்ட விடயங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்களுடனான விசேட கலந்துரையாடல்களை மிக விரைவாக ஏற்பாடு செய்து உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருந்தார்.
3: முன்னாள் ஜனாதிபதி காலை 9:40 அளவில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்றார். ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக 2 அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. லஞ்ச பணத்தில் 60 ரூபாவை மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கியதாக இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபரான ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபை உறுப்பினர் விலிகமகே நேற்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தார்.
0: தொடர்ந்து விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே தமது நிரபராதி தன்மையை நிரூபிப்பதற்கான சிறந்த வழிமுறை என்றும், அதனால் விசாரணைக்கு அழைக்கும் எந்த நேரத்திலும் சமூகம் அளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நெல்லும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சமூகம் அளிப்பாரா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். எப்போது வரை சொன்னாலும் தாம் வருவதற்கு தயாராக இருப்பதாகவும், அரசாங்கம் அச்சுறுத்தல் விடுத்தோ அல்லது அழுத்தங்களை பிரயோகித்தோ இந்த பயணத்தை முன்னெடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விசாரணை இடம்பெறுவதை தாம் வரவேற்பதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ச, ஆனால் அந்த விசாரணைகள் அழுத்தங்களுக்கு உட்பட்டதாகவோ அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அமைய பலவந்தமாக வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கிலோ அமையக்கூடாது என்று வலியுறுத்தினார். அவ்வாறு நீதிக்கு புறம்பாக செயற்படுவதால் இறுதியில் நாட்டு மக்களை நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும், மக்களை ஏமாற்றுவதற்காகவே இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். தாம் எதற்கும் பயந்து விசாரணைகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும், ஆனால் தற்போதைய அரசாங்கம் பல பொறுப்புகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நழுவிச் செல்லவே முயற்சிப்பதாகவும், அவ்வாறு நழுவிச் செல்வதன் மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். இதற்கிடையில் சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஜனாதிபதி அன்றுகுமார தேசநாயக்கா மாத்தறை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார்.
4: அரசு உத்தியோகத்தர்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தை உருவாக்க சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதனை நான் நன்கு அறிந்துள்ளேன். யாரும் அச்சப்பட வேண்டாம் என நான் கூறுகிறேன். ஆனால் முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கு அச்சப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் முதலாவதாக நாம் சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக சட்டத்துக்கு அச்சப்பட வேண்டும். ஜனாதிபதி தொடக்கம் கிராம உத்தியோகத்தர் வரை நாம் அனைவரும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள், அதே போன்று சட்டத்துக்கு பயப்படுபவர்கள். இருப்பினும் நமது சமூகத்தில் ஒரு கலாச்சாரம் உருவாகி இருந்தது. அரசியல் செல்வாக்கு, அதிகாரம், செல்வம் அல்லது அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு கலாச்சாரம் நிலவியது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டினால் முன்னேற முடியாது. எனவே நாம் ஒரு புதிய அணுகுமுறையை நாட்டுக்குள் கொண்டு வருவதனால் அனைவரும் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், சட்டத்துக்கு அச்சப்பட வேண்டும். சட்டத்துக்கு முன் அவரும் பெரியவர்கள் அல்ல. எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு காலம் ஆட்சி செய்திருந்தாலும், எத்தகைய கைகள் பின்னணியில் இருந்தாலும் அவை எதற்கும் சட்டம் அடிப்பணியாது. ஏனென்றால் நமது நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை. பொதுவாக ஒரு விசாரணையின் போது ஒருவரின் பெயர் குறிப்பிடப்பட்டால் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட வேண்டும். அந்த வாக்குமூலம் பெறுவதை ஒரு பெரும் அனர்த்தமாக சித்தரிக்கும் கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை. ஒரு சம்பவம் தொடர்பாக எனது பெயர் குறிப்பிடப்பட்டால் என்னிடம் வாக்குமூலம் பெற முடியாதா? நாம் சட்டத்துக்கு மேலானவர்களா? இல்லை. இருப்பினும் அத்தகைய ஒரு சமூக கருத்தை உருவாக்க ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. இந்த மாற்றத்துக்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சட்டத்தின் முன்பாக சமமான, சட்டத்துக்கு அடிப்படையும் சட்டத்துக்கு அச்சப்படும் ஒரு சமூகம் நமக்கு தேவை. இருப்பினும் அது அரசு உத்தியோகத்தர்கள் தமது வரம்பிற்குள் பணியாற்றுவதற்கு எந்தவித தடையும் ஏற்படுத்தாது. சட்டம் ஒருபோதும் அநீதியாகவோ பழிவாங்கும் எண்ணத்துடனோ அல்லது கோபத்துடனோ நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. சட்டம் நியாயமாகவே நடைமுறைப்படுத்தப்படும். சட்டம் நியாயமாக நடக்காத இடங்கள் இருந்தால் எம்மிடம் கூறுங்கள். அதற்காக சட்டத்திலேயே வழிகள் உள்ளன. ஆகவே அச்சமின்றி வேலை செய்யுங்கள். சட்டம் தம்மை நெருங்காது என்று நினைத்த சில குழுக்கள் இருந்தன. சட்டம் அவர்களை நெருங்கும் போது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் சட்டத்தை விட தாம் உயர்ந்தவர்கள் என நினைத்தார்கள். சட்டம் தராதரம் பாராமல், கடந்த கால பெருமைகளை கருதாமல் கிரமமாக நடைமுறைப்படுத்தப்படும். அந்த மாற்றம் நாட்டுக்கு அவசியமானது. நாம் எந்த பதவியில் இருந்தாலும் நமக்கென்று ஒரு சட்ட வரையறை உள்ளது. அந்த எல்லைக்குள் மாத்திரம் நாம் செயற்பட வேண்டும். இருப்பினும் நமது நாட்டில் அதிகாரம் என்பது எல்லையற்றது என்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. நமது நாட்டில் பல ஜனாதிபதிகள் அரசியலமைப்பை மீறியுள்ளனர் என்பது உயர் நீதிமன்றத்தினால் பல தீர்ப்புகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிகள் அரசியலமைப்பை மீறினால் இந்த நாட்டில் என்ன மிஞ்சி இருக்கும்? எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சட்ட கட்டமைப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறோம். நாம் அந்த சட்ட வரையறைக்குள் சிறப்பாக பணியாற்றுவோம். அந்த சட்ட வரையறை நமது பணிகளுக்கு தடையாக இருந்தால் நாம் அந்த சட்ட கட்டமைப்பை
5: மாற்றுவோம்.
6: இதனிடையே பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
7: சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, சமனானது. கடந்த காலத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தால் சட்டம் அவருக்காக சமனாக காணப்பட்டது. எனவே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை அழைத்திருக்கிறார்கள். எனவே பொதுவான சட்டம், எனவே அந்த சட்டத்திற்கிணங்க அவர் கேட்கின்ற அந்த விடயம் தொடர்பாக பதிலளிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கின்றது. எனவே இது பொதுவான செயல்பாடு. ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு செய்கின்ற பொழுது அந்த விடயம் தொடர்பாக சென்று சாட்சியங்களை அவர் வழங்க வேண்டும். எனவே அந்த சாட்சியங்கள் வழங்கப்படுகின்ற நிலையில் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். அது வழக்கு தொடரப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்புதான் குற்றவாளியா அல்லது அவர் குற்றமற்றவரா என்று கூறப்படுவார். எனவே இது ஒரு சாதாரண பொதுவான ஒரு நிகழ்வு. எனவே இதற்கு யாரும் அஞ்சவோ குழப்பமடையவோ பதறவோ பதற்றமடையவோ வேண்டிய அவசியம் கிடையாது.
0: தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசு மரணமானது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க போராட்டத்தினால் ஏற்பட்டதல்ல என்றும் இதுகுறித்து தவறான கருத்துக்களை பகிரப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் நேற்று விசேட ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி திருவண்ணாமலை வைத்தியசாலையின் பிரசவ அறையில் இடம்பெற்ற சிசு மரணம் தொடர்பில் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் காலப்பகுதியிலும் அவசர சிகிச்சை பிரிவுகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் பிரசவ அறைகளின் செயற்பாடுகள் எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை தமது கிளை சங்கங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், புற்றுநோய் மற்றும் சிறுநீரக சிகிச்சை நிலையங்களின் சேவைகள் எந்த காரணம் கொண்டும் பாதிக்கப்படாமல் இருப்பதை சங்கம் உறுதி செய்துள்ளது. இவ்வாறான நிலையில் குறுகிய அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி வைத்தியர்களின் தொழிற்சங்க போராட்டமே இந்த சோக சம்பவத்துக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக அந்த சங்கம் விசனம் தெரிவித்துள்ளது. இந்த சிசு மரணம் தொடர்பில் முறையான தொழில்நுட்ப அறிவும் அனுபவம் கொண்ட நிபுணர் குழுவை கொண்டு சுதந்திரமான மற்றும் பக்கசார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சுகாதார அமைச்சிடம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான முறையான விசாரணைகளுக்கு தமது சங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் உண்மையிலேயே வெளிக்கொண்டு வருவதே தமது நோக்கம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டு அந்த பிரிவு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் லசந்த லியனகே தெரிவித்திருக்கிறார். இதன்படி அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 4 நோயாளர்களில் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கும் மற்றொருவர் கல்கமுவ பொது வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டுள்ளார். ஏனைய 2 நோயாளர்களும் புத்தளம் வைத்தியசாலையிலே தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பதில் படிப்பாளர் வைத்தியர் லசந்த லியனகே தற்போது நிலவும் மழையுடனான வானிலையால் அவசர சிகிச்சை பிரிவை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்வதில் சிக்கலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தி அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவை மீண்டும் இயங்க செய்ய முடியுமா என்பதை ஆராய புத்தளம் பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் அலுவலகத்தைச் சேர்ந்த குழுவினர் வருகை தருகிறார்கள். அவர்களின் தீர்மானத்துக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவானது 6 கட்டில்களை கொண்டதாகும். புத்தளம் ஆனைமடுவ, கல்ப வனாத்து வில்லுவ, நவகத்தேமக, மக கும்பக்கடவல மற்றும் முந்தல் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நோயாளர்கள் அவசர சிகிச்சைக்காக இந்த ஒரு பிரிவியை நம்பியுள்ளார்கள். தற்போது இந்த பிரிவு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் அவசர நிலையில் வரும் நோயாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இந்த அவசர சிகிச்சை பிரிவானது பல வருடங்களாக மிகவும் சிதிலமடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் அதனை அகற்றிவிட்டு புதிய பிரிவை அமைப்பதற்கான திட்டங்கள் இருந்த போதிலும் அவை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். தொழிலாளர் பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து களத்துறை கோட்ஸ்திரேட் நிறுவன ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொழிலாளர் அமைச்சின் நேரடி தலையீட்டினால் சுமூகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். தொழிலாளர் அமைச்சில் களத்துறை கோட்ஸ்திரேட் நிறுவனத்தினருடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த முக்கிய கலந்துரையாடலில் தொழில் ஆணையாளர் நாயகம் நதிக வெட்டலியந்த கோட்ஸ்திரேட் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் இடைக்கம்பெனி ஊழியர் சங்கத்தை பிரதிவப்படுத்தி ஜானக அதிகாரியை உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். களத்துறை கோட்ஸ்திரேட் நிறுவனத்தில் சுமார் 500 மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். தங்களது தொழில் பாதுகாப்பு உள்ளிட்ட சில முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4 முதல் இவர்கள் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் நேற்று தொழிலாளர் அமைச்சில் இடம்பெற்ற விசேட பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. எனது தலைமையில் நிறுவனத்தின் தொழிற்சங்க பிரதிகள் மற்றும் நிர்வாகத்தினருக்கிடையில் இன்று பல சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் விளைவாக தொழிலாளர் மற்றும் நிர்வாக தரப்பினருக்கிடையில் நிலவிய முரண்பாடுகளை களைந்து தொழிலாளர் பிணக்குகள் சட்டத்தின் 12(1) பிரிவின் கீழ் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கையெழுத்திடப்பட்டது. ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் மிகுந்த அவதானம் செலுத்தியுள்ளது. களத்துறை கோட்ஸ்திரேட் நிறுவனத்தில் நிலவிய அசாதாரண சூழலை முடிவுக்கு கொண்டுவர தொழில் அமைச்சு காத்திரமான பங்களிப்பை வழங்கியுள்ளது. இரு தரப்பினருக்கிடையில் எட்டப்பட்ட உடன்படிக்கையின் ஊடாக ஊழியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு சுமூகமான முறையில் பணிகளை மீள ஆரம்பிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையை தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக நீடித்து வந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நிறைவுக்கு வந்திருப்பதோடு ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப இணக்கம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நஷ்ட ஈட்டுத் தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் தற்போது உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஊடகங்களுக்கு இது தொடர்பாக கருத்து தெரிவித்த வலுசக்தி அமைச்சர் அனுர கண்ணதிலக்க, விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் வெளியேறும் 1896 ஊழியர்களுக்காக மொத்தம் 8.5 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்தார். மறுசீரமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நஷ்ட ஈட்டுத் தொகையை வழங்குவதற்கு திரைசேரி நேரடி பங்களிப்பை வழங்குகிறது. அமைச்சரின் கூற்றுப்படி நஷ்ட ஈட்டுத் தொகை பயந்தளிக்கப்படும். லங்கா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா மற்றும் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான முழு நஷ்ட ஈட்டையும் திரைசேரி ஏற்கிறது. தேசிய அமைப்பு இயக்கி மற்றும் தேசிய மின் பகிர்மான வலையமைப்பு சேவை வழங்குநர் ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நஷ்ட ஈட்டில் 50% திரைசேரி வழங்கும். இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் மிக விரைவில் பெற்றுக் கொள்ளப்படும் என்று அமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஆரம்பத்தில் இந்த நஷ்ட ஈட்டுத் தொகையை மிக விரைவாக வழங்க திட்டமிட்டிருந்தோம். இருந்தாலும் இலங்கை மின்சார சபையின் தற்போதைய நிதி நெருக்கடி காரணமாக அது தாமதமானது என்று அமைச்சர் விளக்கம் அளித்தார். இவ்வாறாயினும் இந்த வாரத்துக்குள் கொடுப்பனவுகளை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் தங்களால் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த மார்ச் 9 முதல் 1969 17 மின்சார சபை சட்டம் ரத்து செய்யப்பட்டு இலங்கை மின்சார சபை உத்தியோர்வமாக கலைக்கப்பட்டது. அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் தமது செயல்பாடுகளை தொடங்கியுள்ளன. லங்கா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் பிரைவேட் லிமிடெட், தேசிய மின் பகிர்மான வலையமைப்பு சேவை வழங்குனர் பிரைவேட் லிமிடெட், தேசிய அமைப்பு இயக்கி பிரைவேட் லிமிடெட், எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட், ஊழியர் நிதியம், எனர்ஜி வென்சர்ஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட், இந்த பாரிய மாற்றத்தின் ஒரு அங்கமாகவே புதிய நிறுவனங்களில் தொடர விரும்பாத ஊழியர்களுக்கு இந்த விருப்ப ஓய்வு திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்த நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது நாட்டின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடி என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் புஷ்பகுமார கர்ணரட்ன கருத்து தெரிவிக்கையில், இந்த ஆண்டில் மட்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் 3 அல்லது 4 சந்தர்ப்பமாகும். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியால் வீழ்ச்சியடைந்துள்ள உள்நாட்டு கைத்தொழில்கள் இந்த மேலதிக சுமையினால் முற்றாக முடங்குகின்ற நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. மின்சார கட்டண உயர்வு காரணமாக உற்பத்தி செலவு அதிகரிக்கும் என்பதால் பொருட்களின் விலைகளை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதன் விளைவாக பொதுமக்கள் பொருட்களை வாங்குவது குறைகின்ற சந்தர்ப்பத்தில் கைத்தொழிற்சாலைகளை நிரந்தரமாக மூட வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் பெருமளவானோர் வேலை வாய்ப்புகளை இழந்து வீதிக்கு வரும் அபாயம் உள்ளதோடு பலர் நாட்டை விட்டு வெளியேறும் நிலையும் உருவாகும். தேர்தல் மேடைகளில் உரையாற்றிய ஜனாதிபதி தற்போதைய மின்சார கட்டணத்தை மூன்றில் ஒரு பங்காக குறைப்பதாக பொய் வாக்குறுதிகளை அளித்தே மக்களின் வாக்குகளை பெற்றார். நாங்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து இவ்வாறான செயற்பாட்டை எதிர்பார்க்கவில்லை. வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாக மக்கள் மீது சுமை சுமத்தப்படுகிறது. அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட கன்வெல, கிருந்திவெல, பூகொட மற்றும் கடவுளை போன்ற பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு இன்னமும் உரிய நிவாரண கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து திரைசேரியிடம் கேட்டபோது திரைசேரியில் பணம் இல்லை என்றே பதிலளிக்கப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து பணம் வருவதாக கூறப்பட்ட போதிலும் சாதாரண மக்களுக்கு அதன் பயன்கள் சென்றடையவில்லை. எனவே 11% மின்சார கட்டண அதிகரிப்பை உடனடியாக கைவிட வேண்டும். காற்றாலை மற்றும் சூரிய சக்தி போன்ற மாற்று எரிசக்தி திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தி உள்நாட்டு தொழில் முனைவோரை பாதுகாக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டில் தற்போது அமலில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை உடனடியாக நீக்கும் எண்ணம் அரசிடம் இல்லை என்று எரிசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் தற்போது எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என்றும் தடையின்றி விநியோகிப்பதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு ஏற்கனவே ஓர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் தேவையற்ற எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்துவது அவசியம். எரிபொருளுக்காக அதிகளவு அந்நிய செலாவணி வெளியேறுவதை தடுப்பதற்கு இந்த முறையானது ஒரு கட்டுப்பாட்டை வழங்குகிறது. வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் பீதி கலந்த கொள்வனவை தடுப்ப இந்த முறைமை உதவியாக உள்ளமை போன்ற காரணங்களால் QR முறையை தொடர்வதாக குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் எரிபொருள் கோட்டாக்களை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாமே தவிர QR முறையை முழுமையாக நீக்கப் போவதில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். சில எரிபொருள் ரப்பிலியங்களில் QR குறியீடுகளை முறையாக சரிபார்க்காமல் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதியமைச்சர் அர்கம் இலியாஸ் விளக்கம் அளித்தார். எரிபொருள் விநியோக முறைமையை அமைச்சு தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது. விடுவிக்கப்பட்ட எரிபொருளின் அளவுக்கும் QR முறை மூலம் விநியோகிக்கப்பட்ட அளவுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் காணப்பட்டால் அந்த எரிபொருள் டப்பு நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். இத்தொடர்பான தகவல்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பரீட்சார்த்திகள் தங்களது விடைத்தாள்கள் மற்றும் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள உரிமை இருப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான ஆர் குருசிங்க மற்றும் சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் கடந்த 2026 மே 8 அன்று இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 2023 ஜனவரி 8 அன்று நடைபெற்ற திறந்த பல்கலைக்கழக சட்டத்துறை தெரிவு பரீட்சையில் தோற்றிய தனது மகளின் விடைத்தாள்கள் மற்றும் புள்ளிகளை வழங்குமாறு ஆரை ஜனக ரோஷா ரணசிங்க என்பவர் கூறியிருந்தார். எனினும் பரீட்சை விவரங்களை வெளியிடுவது அதன் ரகசியத்தன்மையை பாதிக்கும் என்று கூறி பல்கலைக்கழகம் அதனை மறுத்திருந்தது. அத்துடன் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு விடுத்த உத்தரவை எதிர்த்து பல்கலைக்கழகம் மேன்முறையீடு செய்திருந்தது. இதனை விசாரித்த நீதியரசர் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர தனது தீர்ப்பில் ஒரு பரீட்சார்த்தி தான் எழுதிய விடைத்தாளையும் அதற்கு எவ்வாறு புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதையும் கோரும்போது அதனை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆகியவற்றின்படி வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவை மிக முக்கியமானவை. இந்த நிலையில் உயர்கல்வி நிறுவனங்களில் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட முடியாது என்று நீதியரசர் தனது தீர்ப்பில் கடுமையாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு நிறுவனத்தின் விதிகளை விட நாட்டின் பொதுவான சட்டமே மேலோங்கியது என்று நீதியரசர்கள் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை விடைத்தாள்களை பார்வையிட அனுமதி வழங்கினாலும் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்த பரீட்சகர்களின் விவரங்களை ரகசியமாக வைத்திருக்க முடியும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. மதிப்பீடு செய்யப்பட்ட விடைத்தாள்களை பார்வையிட பரீட்சார்த்திகளுக்கு உரிமை உண்டு என்ற விடயத்தில் இலங்கை மற்றும் இந்திய நீதிமன்றங்கள் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்புகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் போது சுட்டிக்காட்டியுள்ளது. விடைத்தாள்களை காண்பிப்பதன் மூலம் பரீட்சை முறைமையின் நம்பகத்தன்மை அதிகரிக்குமே தவிர அது ரகசியத்தன்மையை பாதிக்காது என்பது நீதிமன்றத்தின் கருத்தாகும். இந்த தீர்ப்பின் மூலம் இனிவரும் காலங்களில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய பொது நிறுவனங்கள் நடத்தும் பரீட்சைகளில் மாணவர்கள் தங்களது பெறுபேறுகள் மற்றும் விடைத்தாள்கள் தொடர்பில் கூடுதல் வெளிப்படைத்தன்மையை கோர முடியும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தெனியாவில் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுக்கு மெனிக்ராஸ் என்ற மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது.
6: மெனின்கிட்டிஸ் மூளை மற்றும் தண்டுவடத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பு சவ்வுகளில் பாக்டீரியா வைரஸினால் ஏற்படும் தொற்று நிலைமையாகும். இது மிகவும் பாரதூரமான நோய் நிலைமை என்பதால் முறையான சிகிச்சையை பெற்றுக் கொள்ளாவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனவும் நரம்பு மண்டலத்திற்கு நிரந்தர பாதிப்பு ஏற்படலாம் எனவும் வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடுமையான தலைவலி, கடும் காய்ச்சல், கழுத்தை அசைப்பதில் அல்லது வளைப்பதில் சிரமம் ஏற்படுதல், வெளிச்சத்தை பார்ப்பதில் சிரமம், வாந்தி மற்றும் குமட்டல், மயக்க நிலை என்பன இந்த நோய் தொற்றின் அறிகுறிகளாக காணப்படுகின்றன. நோய்க்கிருமிகள், இருமல், தும்மல், ஸ்பரிசம் அல்லது நோயாளி பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்தல் என்பவற்றின் மூலம் மற்றொருவருக்கு பரவும் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளல், நுண்ணுயிர் கொல்லி மருந்துகளை உட்கொள்ளுதல், சுகாதார பழக்க வழக்கங்களை பேணுவதனூடாக இந்த நோய் நிலைமையை தடுத்துக் கொள்ள முடியும் என அவர்கள் கூறுகின்றனர். இந்த காய்ச்சல் நிலைமை குறித்து ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோயில் பிரிவின் விசேட வைத்திய குழுவினால் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிசோதனை அறிக்கைகளுக்கு அமைவாகவே தெனியாயவில் சில இடங்களில் மூளைக்காய்ச்சல் பரவி வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தென்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் NGS பண்டிதரத்ன தெரிவித்தார். தற்போது 50 பேர் வரை வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
0: தொடர்ந்து தெனியாய கல்வி வலயத்தில் நிலவிய வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று தென்மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நிசாந்த் பத்ரன தெரிவித்திருக்கிறார். ஆரம்பத்தில் இன்று பாடசாலைகளை திறக்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை முழுமையாக நிறைவு செய்யும் நோக்கில் இந்த தீர்மானம் ஒருநாள் தாமதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் கற்றல் நடவடிக்கைகள் வழமை போல் ஆரம்பமாகும். பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாக மாணவர்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்களிலும் பாடசாலை வளாகங்களை தூய்மைப்படுத்தும் மற்றும் கிருமி நீக்கம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பாடசாலைகள் மற்றும் முன்பள்ளிகளை தூய்மைப்படுத்தும் இந்த பணிகளில் பங்களிக்க விரும்பும் தன்னார்வலர்கள் அல்லது நிறுவனங்கள் இருப்பின் தெனியாய வலய கல்வி அலுவலகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதேவேளை தற்போது விடுமுறை வழங்கப்பட்டுள்ள முன்பள்ளிகள் இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2015 2019 தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வீடமைப்பு திட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக விசேட நிபுணர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது.
6: குறித்த குழுவினால் 3 மாத காலத்திற்குள் 2015 தொடக்கம், 2019 தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வீடமைப்பு திட்டத்தில் உள்ள சிக்கல்களை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகள் பரிந்துரைக்கப்பட உள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார். வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பரிந்துரைகளை பெற்றுக் கொள்வதற்காக விசேட நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அண்மையில் அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. 2015-2019 கால பகுதிகள் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் 2562 வீடமைப்பு திட்டங்களை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்ததுடன் அதன் கீழ் நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்பட்ட மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 64,407 ஆகும். இதற்கமைய உதவி திட்டத்தின் கீழ் 6,138 கிராமங்களும் பயனாளிகளுக்கு வீடமைப்பு கடன் வழங்குவதனூடாக 1,334 கிராமங்களும் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் 90 கிராமங்களும் என வீடமைப்பு திட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்தன. எனினும் அவற்றில் நிர்மாண பணிகளை நிறைவு செய்து 386 கிராமங்களை மாத்திரமே அங்குரார்ப்பணம் செய்ய முடிந்ததுடன் பூர்த்தி செய்யப்பட்ட மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 10,532 ஆகும். எஞ்சிய வீடுகளை பூர்த்தி செய்வதற்கு மேலும் 11.26 பில்லியன் ரூபாய் மேலதிக நிதி தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து தென்மாகாணத்தின் 3 வெவ்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளின் போது கணனி குற்றங்களில் ஈடுபட்ட 198 வெளிநாட்டு பிரஜைகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மிதிகம, கிக்கடுவ மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இதன்போது இந்தியர்கள் 174 பேரும் நோயாளிகள் 24 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
6: இடங்களில் இணைய குற்றங்களில் ஈடுபட்டிருந்த வெளிநாட்டு பிரஜைகளை குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் ஆகியன கைது செய்திருந்தன. கொழுப்பேட்டை, புத்தளம், கொழும்பு ஆகிய பிரதேசங்களில் உள்ள ரகசிய கட்டடங்களில் கடந்த காலங்களில் தங்கியிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து கணினிகள், கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல உபகரணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை இணைய குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் நாடுகளில் இருந்து வெளிநாட்டவர்கள் நாட்டிற்கு வருகை தரும் போது விமான நிலையத்தில் விசேட பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களமும் நாட்டில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் தொடர்பில் பிரத்யேக விசாரணையை முன்னெடுத்து வருகின்றது.
0: தொடர்ந்து முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவுக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு பிணை நின்ற இருவரை இணைப்பதற்கு இடைத்தரகராக செயற்பட்டதாக கூறப்படும் 76 வயதுடைய நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காலியில் உள்ள டிக்சன் சந்தியில் இன்று காலை துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான நபர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான நபர் காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அம்பலாந்தோட மாமடலத்திற்கு பொகுடுயாய பகுதியில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டமை மற்றும் மற்றொருவருக்கு பாரிய காயம் ஏற்படுத்தியமை தொடர்பில் அம்பலாந்தோட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இவ்வாறு கொல்லப்பட்டவர் 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என்றும் காயமடைந்தவர் அவரது மனைவியின் தந்தை என்றும் போலீசார் தெரிவித்தார்கள். அந்த நபரை கொலை செய்வதற்காக மூவர் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளதோடு அவரை கொலை செய்த பின்னர் அவரது தலை துண்டிக்கப்பட்டு மாமடல சந்தியில் உள்ள ஒரு சிலைக்கு அடியில் வைத்துவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கொல்லப்பட்ட நபர் கடந்த ஆண்டு ஜனவரி 2 அம்பலாந்தோட்டை அலைகுட மேற்கு பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்தின் சந்தேக நபர். இது தொடர்பாக விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த மார்ச் 30 பிணையில் வெளிவந்திருந்தார். அந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். கொலையாளிகளால் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகப்படும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றையும் அந்த இடத்தில் விட்டு சென்ற நிலையில் போலீசார் மீட்டுள்ளார்கள். அஜபைதானில் வைத்து கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரும் பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல் காரணமான படுவத்தே சாமர எனப்படும் மனோஜ் சுரங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரை 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அரச புலனாய்வு பிரிவு மற்றும் அஜபைதான் புலனாய்வு பிரிவு இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் மூலம் அந்த நாட்டில் தலைமறைவாக இருந்த 48 வயதான மனோஜ் சுரங்க என்ற படுவத்தே சாமர கைது செய்யப்பட்டிருந்தார். பேராதனை பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துமாறு அந்த பல்கலைக்கழகத்தின் செனட் சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பல்கலைக்கழக வளாகத்தினுள் இவ்வாறான சம்பவங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் பணித்துள்ளது. பேராதனை பல்கலைக்கழக பல் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் WA திலகரட்னாவிடம் முது தத்துவமானி பட்டத்தை பயின்று வந்த அதே பீடத்தைச் சேர்ந்த 2 விரிவுரையாளர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான தீர்ப்பை அறிவித்த போதே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட நீதி மற்றும் சமத்துவ அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்ற பேராசிரியர் WA திலகரட்ன பல்கலைக்கழக கட்டமைப்பிலோ அல்லது ஏதேனும் உயர்கல்வி நிறுவனங்களிலோ எந்தொரு பதவியையும் அல்லது கௌரவ பதவியையும் வகிப்பதை தடை செய்தது. இத்தொடர்பான உத்தரவை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான ஜனக்ரி சில்வா, அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பல் வைத்திய உதாரி அபசிங்காவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் முதலாவது பிரதிவாதியாக பேராசிரியர் WA திலகரட்ன பெயரிடப்பட்டிருந்ததோடு பல்கலைக்கழக உபவேந்தர் மற்றும் செனட் சபை உறுப்பினர்களும் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். இந்த பேராசிரியர் மனுதாரரான விரிவுரையாளருக்கு அவ்வப்போது பாலியல் துன்புறுத்தல்களை இழைத்து வந்துள்ளார். இதுகுறித்து விரிவுரையாளரின் தாயாரால் பேராதனை பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட உள்ளதாக விசாரணையில் பேராசிரியர் மீதான குற்றச்சாட்டுகள் சில நிரூபிக்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு எதிராக பல்கலைக்கழக செனட் சபை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது நீதியரசர் ஜனக்ரி சில்வா வழங்கிய தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே பாதிக்கப்பட்ட பெண்ணின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் கோல்புருக் நகருக்கு அருகில் இன்று காலை பாடசாலை வேன் ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளாகின. இன்று காலை

0: திணைக்களகத்தின் பணிப்பாளர் வசந்த சூரிய பண்டாரா தெரிவித்தார். இதில் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 12 நீர்த்தேக்கங்களும் 6 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் ஏற்கனவே வான் பாய்ந்து வருகின்றன. தற்போதைய எல்லையில் நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் பெரிய அளவிலான வெள்ள அபாயம் இதுவரை ஏற்படவில்லை. இருந்தாலும் எதிர்வர நாட்களில் மழை அதிகரித்தால் நீர் வெளியேற்றத்தின் அளவு அதிகரிக்கப்படலாம். குறுகிய நேரத்தில் பெய்யும் கடும் மழை காரணமாக ஆறுகள் இல்லாத தாழ்ந்த பகுதிகளில் கூட திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கையின் ஆண்மித்து பகுதிகளில் நிலவும் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் ஏற்பட்டுள்ள தழம்பு நிலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாட்டின் வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டின் தற்போது நிலவும் வளிநாடு வானிலை 13 மற்றும் 14 தேதிகளிலும் நீடிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதுடன் சில சந்தர்ப்பங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து நாளாவிய ரீதியில் 42 பகுதிகள் டெங்கு நோய் பரவக்கூடிய அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது.
1: இதுவரை 10 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் 27,465 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு, கம்பஹா மற்றும் கல்துறை மாவட்டங்களில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 5,930 நோயாளர்களும் கம்பஹா மாவட்டத்தில் 4,465 நோயாளர்களும் கல்துறை மாவட்டத்தில் 1,572 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர்.
0: செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,63,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகள்.
3: வணக்கம் நேயர்களே, நேரம் சரியாக 2:25. ஐக்கிய ராஜ்யத்தில் 1:25 தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சியப்பல்லில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் குவனேசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதய பூர்வமான நன்றிகள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நாட்டு படகு மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நிகழாண்டு நீட் தேர்வில் சில முறைகேடுகள் நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டு எழுந்த நிலையில் அது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. மருத்துவர்களாக வர வேண்டும் என்ற கனவில் கற்றுவரும் மாணவர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு சிதைத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் தேர்வில் மூத்த தலைவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கடும் போட்டியால் காங்கிரஸ் மேலிடம் தடுமாறி வருகின்றது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தோல்வியடைந்து ஆட்சியை இழந்ததைத் தொடர்ந்து மாநில பொறுப்பு முதல்வர் பினராயி விஜயன் நேற்று அரசு இல்லத்தை காலி செய்துவிட்டு வாடகை வீட்டில் குடியேறினார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏற்பட்ட உள்கட்சி மோதல் வலுவடைந்துள்ளது. பிளவை நோக்கி அக்கட்சி சென்று கொண்டிருக்கின்றது. சட்டப்பேரவை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை நியமிக்க 17 சட்டசபை உறுப்பினர்களும் எஸ்பி வேலுமணியை நியமிக்க 30 சட்டசபை உறுப்பினர்களும் தனித்தனி அணிகளாக இடைக்கால சட்டப்பேரவை தலைவரிடம் நேற்று கடிதம் கொடுத்ததன் மூலம் அக்கட்சியில் நிலை வரும் கொஸ்டி மோதல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சி வி சண்முகம் தலைமையில் குறைந்தது 30 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான ஆளுங்கட்சிக்கு இன்று ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். எனினும் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தும் எண்ணம் தனக்கு இல்லை என்று சி பி சண்முகம் கூறியுள்ளார். இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள 717

மதுபான விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி எப்போதும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய செயல்பட்டு வருகின்றது, தேச நலனுக்கு முக்கியத்துவம் அளித்ததில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி பதிலளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்த சிக்கன நடவடிக்கை அழைப்பை ராகுல் விமர்சித்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இவ்வாறு தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் தொடங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேற்கு வங்கத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியாக பதவி வகித்த மனோஜ்குமார் அகர்வால் மாநில அரசின் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை குழு தலைவராக சௌமியா அன்புமணி நேற்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து திருப்பத்தூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கே ஆர் பெரியஹருப்பன் தாக்கல் செய்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தமிழ் வெட்டிக்கழக சட்டசபை உறுப்பினர் சீனிவாசிபதிக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஆவணங்களை பெற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை மக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி 2வது நாளாக மீண்டும் வலியுறுத்தியுள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தங்க நுகர்வை பொதுமக்கள் குறைக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தி இருப்பதாக நகை வியாபாரிகளும் சிறு வணிகர்களும் கவலையை ஆழ்த்துள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் ஜமீன் மனுக்கள் நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்து வருகின்றது. இதையடுத்து இந்த நடவடிக்கை எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது அப்போது நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களுக்கு வழிகாட்டுதலுடன் கூடிய 8 கட்டளைகள் கொண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டில் கோதுமை விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்று மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பேரூரி அருகே கல்குவாரி அமைக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் அனுமதியை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார்கள். இந்தியாவுக்கு வழங்க வேண்டிய கடனில் 476 கோடியை $50 மில்லியன் மாலத்தீவு திருப்பி செலுத்தியதாக அந்த நாட்டு அதிபர் முகமது முயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய பிரார்த்தனை தினத்தை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வு இன்று முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்கின. அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் வியாழக்கிழமை தேசிய பிரார்த்தனை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. பலாப்பழ சீசன் முடியும் வரை கூடலூரில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்பதனால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகை அரசு ரோசா பூங்காவில் பூத்து குலுங்கும் பச்சை நிற ரோசாக்கள் சுற்றுலா பயணிகளை விழிபிரிய வைத்துள்ளது. மஞ்சள் நீராட்டு விழாவிற்காக 12 லட்சம் ரூபாய் சீர்வரிசையை உழவு இயந்திரத்தில் கொண்டு வந்த தாய் மாமன்களின் செயல் தூத்துக்குடியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,640 ரூபாவுக்கும் கிராம் 830 ரூபாவுக்கும் உயர்ந்தது. ஒரு கிராம் 14,330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மத்திய பிரதான செய்திகள் தொடர்கின்றது. உலக செய்திகள் உலக செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் GMPH நிறுவனத்தினர் அவர்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நியூயார்க்கில் ஆர்வலர்கள் குழு எஸ்டின் ஆவணங்களை கொண்டு கண்காட்சி ஒன்றை தொடங்கியுள்ளது. ரஷ்யா மீண்டும் உக்ரைனை தாக்க தொடங்கியுள்ளது. இரு நாடுகளும் மேற்கொண்ட 3 நாள் சண்டை நிறுத்தம் இன்று முடிவுக்கு வந்தது. ரஷ்யா இரவோடு இரவாக 200க்கும் அதிகமான ஆளில்லா வானூர்த்திகளை பயன்படுத்தி உக்ரைனிய அதிபர் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கியை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்த உடன்பாடு எந்த நேரம் முறியலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் உரம்
தடைப்பட்டால் ஆயிரக்கணக்கானோர் பசி பட்டினியால் வாடுவார்கள் என ஐக்கிய நாட்டு நிறுவனம் அதனை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் உளவு பார்த்த நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. போரினால் ஏற்பட்ட பொருளாதார தாக்கங்கள் குறித்து கவலைகள் தற்போது அமெரிக்காவில் மேலோங்கி வருகின்றது. உக்ரைன் போரின் போது ஆயிரக்கணக்கான சிறுவர்களை கடத்தி சென்றதாக 16 ரஷ்ய அதிகாரிகள் மற்றும் 7 பயிற்சி மையங்கள் மீது ஐரோப்பிய யூனியன் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. பாரிஸ் நகரில் டஃபர் எம் என்ற 26 வயதுடைய துனிசிய இளைஞன் லூவர் அருங்காட்சியகம் மற்றும் ஒரு ஜூத ஆலயத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். துருக்கிஸ் ஏர்லைன்ஸ் விமானம் நேபாளத்தின் கத்மாண்டு நகரத்தில் தரையிறங்கும் போது தீப்பற்றியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் துணை அதிபர் சாரா டூதேவிற்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் பதவி நீக்கம் தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் முன்மொழிந்த யோசனை நியாயமானது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் மனிதர்களை மட்டுமல்ல கடலடி உயிரினங்களையும் பாதித்துள்ளது. ஏறக்குறைய 3 ஆண்டுக்கு முன்பிருந்தே செங்கடல், சுயஸ் கால்வாய் ஆகிய இடங்களெல்லாம் கப்பல்கள் தவிர்க்க தொடங்கியே உள்ளன. தென்கொரியா அதன் சரக்கு கப்பல் ஒன்று ஹார்முஸ் நீரணியில் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதலை நடத்தியவர் யார் என்பதை கண்டுபிடித்து பதிலடி தாக்குதல் நடத்த இருப்பதாக தெரிவித்துள்ளது. வைரஸ் தொற்று ஏற்பட்ட சொகுசு கப்பலில் பயணம் செய்த 6 பேரை ஆஸ்திரேலியா தனிமைப்படுத்தியுள்ளது. தாய்லாந்தில் யானை தந்தங்களை சட்டவிரோதமாக விற்க முயன்ற சந்தேகத்தின் பேரில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரிடிஸ் பொபிசை நட்சத்திரம் டுவா லிபா சாம்சங் நிறுவனம் $15 மில்லியன் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரி வழக்கு தொடுத்துள்ளார். ஒப்பனை பூசுவதும் நடனம் ஆடுவதும் பொதுவாக யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதில்லை, ஆனால் அவற்றை கார் ஓட்டும் போது செய்வது சரியா என்று சீனாவில் இணையவாசிகள் இடையே கடும் விவாதம் நடைபெற்று வருகின்றது. சீனாவின் எமை அருகி வரும் தீபெத்திய மக்காக்கி குரங்கொன்றை நபர் ஒருவர் தள்ளிவிட்டதனால் அந்த பகுதிக்குள் நுழைய அவருக்கு 3 ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் மேற்கில் பங்கோர் தீவு அருகே கவிழ்ந்த படகில் காணாமல் போன 14 பேரை தேடும் பணி தொடர்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் விளையாட்டுச் செய்திகள். IPL போட்டியின் 55வது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை நேற்று வீழ்த்தியுள்ளது. தோற்றால் வெளியேறும் நிலையில் இருக்கும் டெல்லி தட்டு தட்டுமாறி வென்று இந்த ஆட்டத்தில் தப்பித்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 5000 ஓட்டங்களை கடந்து 3வது வங்கதேச வீரர் என்ற சாதனையை மோமினுல் ஹெக் படைத்துள்ளார். இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் கோகோ ஹவ் ரஷ்யாவின் மிரா ஆண்டரிவா ஆகியோர் மோதுகின்றார்கள். இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் போட்டியில் நேற்று ரொமேனிய வீராங்கனை சொரோனா மைக்கோலா கிறிஸ்டியான் அபார வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்தாட்ட போட்டியில் நடப்பு சாம்பியனான பார்சிலோனா FC இந்த சீசனில் வெற்றி கோப்பையை நேற்று தக்க வைத்து அந்த அணி 29வது முறையாக லாலிகா காத்தடத்தை வென்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம் நாணய மாற்று கணசனை வழங்குகின்றார்கள் TRTTamilolli.com இணையதளம். ஒரு யூரோ இலங்கையில் 378.52 இந்தியாவில் 112.25 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 378.47 இந்தியாவில் 94.49 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 412.82 இந்தியாவில் 122.42 ஒரு ஐக்கிய ராஜ்ய பவன் இலங்கை 437.16 இந்தியாவில் 129.65 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 235.18 இந்தியாவில் 69.73. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இந்திய செய்தி இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியதால் நூல் புத்தகங்களை விற்று வரும் நூலுலகம் நிறுவனத்தினர் இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பரிசு ஆட்சியப்படல் அமைந்திருக்கும் பி.டி. கேஷங்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி.டி. சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர்
உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்தியை செயல்படுத்தி கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது.

நேரம் சரியாக 2:39 ஐக்கியராஜ்யத்தில் 1:39 இந்த நேரத்தில் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 2:30 to 3 வரை இடம்பெறும் இசையும் தாளாட்டு நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காட்டெளிகளில் மிதந்து உங்கள் வாசல் தேடி வரும் நான் ஆர்ஜே விஜி.

0: சொன்னாடி வார்த்தையில் இல்ல.
1: கண்ணிலேவா
2: முகத்தின் பேரழகு பார்வைகளின் வினோதம் ஆப்டிக் 77. நீங்கள் உங்கள் கண் பார்வைகளுக்கு கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முக அழகுக்கு ஏற்ப விதவிதமான தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்களுக்கான பெரியவர்களுக்கான அழகான தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் கண் பார்வைகளுக்கு உற்ற நண்பன் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சிஎம்ஓ வைத்திருக்கின்றவர்களும் உங்களுக்கு பிடித்தவாறு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணத்தை செலுத்தலாம். தமிழில் உரையாடி கண்ணாடிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆப்டிக் 77 சென்று வாருங்கள். நேரடியாக நீங்க செல்வதற்கு இதோ முகவரி:
3: 77 37 77 500.
2: சரி, அழைத்து பேச தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. உங்கள் கண் பார்வைகளின் உற்ற நண்பன் ஆப்டிக் 77. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது. இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 to 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.

0: மே 18 நினைவுகளை சுமந்து இன்றைய இசையும் தாளாட்ட நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியாக மலர உள்ளது.
1: கண்கள் மூடி நிற்கின்றோம், கண்கள் மூடி நிற்கின்றோம்.
0: எங்களுடைய இனம் எங்கள் மண்ணிலே வைத்து அரக்கர்களால் கொண்டொழிக்கப்பட்ட வலி சுமந்த நாட்களை நினைத்து நினைத்து மெல்ல மெல்ல கடந்து கொண்டிருக்கின்றோம். நெஞ்சிலே வலி கணக்க கண்கள் ரெண்டும் குளமாக அழு குரல்களையும் மரணங்களையும் நினைத்து எங்களே நாங்கள் சமாதானம் செய்து கொண்டு மனப்பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நினைவுகளோடு இன்றைய இசையும் தாளாட்டு நிகழ்ச்சி வானலைக்கு வருகிறது.

செடியும் முளைக்க மறுக்கும் கருமை படர்ந்த கந்தக மண்ணில் துள்ளி எழுந்து விழுந்த அலைகளின் துயரை சொல்ல முடியாது மெல்ல அசையும் நந்திக் கடலும். வெள்ளி முளைக்கும் அந்தி கருக்கள் அவனப்பட்ட இனமொன்று தலையில் கொள்ளி விழுந்தது நாளை கூறும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தமிழர்களின் உரிமை குரல் டிஆர்டி தமிழ் ஒலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையும் தாளாட்டும். அள்ளி அவன் அன்று வீசிய குண்டில் காயம்பட்ட நிலவொளி நள்ளிரவை கூட பகலாய் எரித்தது. கண்ணட்டும் திசையெங்கும் மண் திட்டியாய் கிடக்கும் புதைகுழியில் கிடக்கும் உறவுகளின் இறுதி மூச்சு வீசும் காற்றில் உஷ்ணமாய் தெரியும். அதை நினைக்க எங்களுடைய மனமும் தீயிலே எரிகிறது.

மெல்ல மெல்ல கடந்தோடும் இந்த வார நாட்கள் கருப்பு நாட்கள், ஈழ தேசம் குருதியில் குளித்த நாட்கள். பாடும் குயில்களும் சொல்லி ஆளுகிறது, ஆடும் மயில்களும் இன்னும் திகைத்து நிற்கின்றது. குண்டு சத்தங்களின் அதிர்வுகள் இன்னும் இயற்கை கூட விட்டு வைக்கவில்லை. உதிர்ந்த மரங்களை பார்த்து கிளைகள் உயர்ந்த மரங்கள் அஞ்சுகின்றன. மனித மனங்கள் எப்படித்தான் அதை கடந்து போகும்? நினைத்து நினைத்து அழுகின்றோம்.

மரண ஓலம் காதை கிளிக்க, மனித சடலம் சிதறி கிடக்க, சதைகளின் சகதிகளில் சர்வ அதிகார பேய்கள் பிணம் தின்று பெருமை கொண்ட நாட்களை கடந்து கொண்டிருக்கின்றோம். அழிக்கப்பட்டது காடும் மலையும் அல்ல, கூட்டமாய் சேர்ந்து வாழ்ந்த எங்களுடைய உறவுகள். கூடு சிதைந்து பறந்த பறவைகளாய் உலகெங்கும் நாங்கள் பறந்து வாழ்ந்தாலும் கூட்டமாய் கொன்று குவித்த உறவுகளை மறந்து

நந்திக்கடல் அலைகள் இன்னும் பாடிக்கொண்டிருக்கின்றன. எங்கள் மண்ணிலே இறந்தவர்களுக்கான ஒப்பாரியை தேசக்காற்று இன்னும் வீசிக்கொண்டே இருக்கின்றது. எங்கள் இனச்சாவுக்கு நீதி தருவோரை தேடி தேடி கைவிடப்பட்ட இனமல்ல நாங்கள். இந்த உலகின் முதல் குடி ஜார் மறந்தாலும் நாங்களே வேரூன்றிக் கொள்வோம். நாங்கள் கண்ட கனவுகள் கலைந்து போக அல்ல, எமக்கான வரலாற்றை எழுதுவதற்காக விரிந்து வரும் காலம் எங்கள் சாவுக்கான கல்லறைகளை எங்களுக்கான தேசத்திலே கட்டி எழுப்பும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் செத்து மடிந்த உங்களை மறந்து விட மாட்டோம். நினைத்து பார்த்து மனதில் வைத்து பூஜிப்போம்.

0: பாடலோடு நிறைவு பெற்றது இசையும் தாளாட்டம். இருவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ ஜே விஜி.
1: அன்பு உறவுகள், இதுவரை விஜி ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய இசையும் தாளாட்டு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:13 தமிழொலியில் தொடர்கின்றது. உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா அண்ணா.
1: வணக்கம் மிஸ்டர் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்கணும் ராஜா.
2: தென்னாள் கலந்து கொள்ளவில்லை.
1: ஓம் ராஜா.
2: அது உடைய அன்னைக்கு
1: விஜய் இந்த விழாவுக்கு போயிட்டீங்களா?
2: இல்ல, சொந்தத்துக்குள்ளேயே ஒரு
1: என்ன பாடலுக்கு போறீங்க?
2: அன்னைக்கு தெரியாது அது என்னடா, அது என்னங்க இது? பொல்லாப்பு என்னவும் சின்ன புள்ளி ஆட்டமா? அது என்னங்க இது? பொல்லாப்பு எனவும் சின்ன புள்ளி ஆட்டமா? எடுக்கலாம் இருக்கண்ண ராஜாண்ண, இருக்கு அது, நீ எடுக்கலாம் தானே, சகலாயில வல்லவன் தானே? அது என்னாங்க இது? பொல்லாப்பு எனவும் சின்ன புள்ளி ஆட்டம், உங்க குடும்ப வருவாள் ரெண்டு மகள், சின்ன புள்ளி ஆட்டம் ஒன்று இருக்கும்.
1: அது என்னங்க பொல்லாத?
2: இல்ல இல்ல, அது என்னாக்க இது?
1: என்னங்க
2: பொல்லா பொல்லாப்பேனாவும் சின்ன புள்ளியாட்டம் தான் இருக்கலாம். சரி, நல்லதோ கெட்டதோ அத கலந்து கொள்வோமே.
1: என்ன படம்?
2: நான் வந்து கோபிநாத் சிவாஜி படம். படம் சிவாஜி படம்.
1: என்ன கொடுமை
2: நடிச்சு அந்த மாதிரி நடிச்சு அந்த மாதிரி அந்த கேர் விஷயமும் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் கதாபாத்திரம் வச்சிருப்பாங்க.
1: எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஏற்ற மாதிரி நடிப்பா?
2: ஏற்ற மாதிரி நடிக்கிறா கேஆர் விஜயா தான்
1: உங்களுக்கு பிடிச்ச. நன்றி சகோதரம், உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம், கேட்டு மாலுங்கள். நன்றி,
2: நன்றி வணக்கம் ராஜா. நம்ம
1: நன்றி இப்போ

0: பொங்கல் விருப்ப நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் குங்கையூர் ராஜா அவர்கள். அடுத்து ஜெர்மனி ராஜா வந்தால் அமெரிக்க ராஜா விட்டுவாரா? வணக்கம் அமெரிக்க ராஜா. வணக்கம் சகோதரன், நலமா இருக்கிறீங்களா? ராஜா ராஜா அமெரிக்க ராஜா, என்ன அமெரிக்க ராஜா, என்ன விக்கி விக்கி வர்றீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் என மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோகரி குலராஜா
0: கதைக்கு. வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நாம் நலமாக இருக்கிறோம், நீங்கள்?
0: நாங்கள் நல்ல சூப்பராக இருக்கிறோம் ஜோசரி அம்மா.
1: சொல்லுறதான் சூப்பர் என்று ஒருவர் மனதில் ஒன்பது உள்ளுக்கு இடம் சேர்ந்து எனக்கு இன்றைக்கு ஒரு சரி எனக்கு கவலையா போச்சு. நான் இன்றைக்கு என்ன பாடு கேட்க போறேன்டா?
0: ஏன் கவலைப்படுறீங்க?
1: அது மனதுக்குள்ள இருக்கிற கவலை. கடவுளேன் கல்லானார்
0: கல்லாய் போ நம் மனிதர்களாலே. யார் அந்த கல்லா?

0: சாலையில இந்த படத்தை எடுத்தது. எம்ஜிஆர் சும்மா குதிரை வண்டியில சும்மா பிச்சு தரிக்கிட்டு போறார். அண்ணாண்ட படத்தை கொண்டு வந்து கை எடுத்து கும்பிடுவார். அண்ணாந்து பாக்குற மாளிகை கட்டி அதன் அருகில ஓட்டை குடிசை ஒன்று கட்டி பொல்லாத அப்படி வெறும் பாடல்
1: கேட்டு
0: பாருங்க. நன்றி வாழ்த்துக்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தேன் உங்களுக்கு.
1: நன்றி.
0: அவர் ஜோயஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இப்பொழுது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய என்னென்ன திரைப்படத்தில் இருந்து வரும் பாடல்
2: மனம் கல்லா.

கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்த

0: ஒலித்த பாடலை யோகேஸ்வரி அம்மா கேட்டிருந்தார். விரும்பி மனவருத்தத்துடன் இந்த பாடலை கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து மேரி அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமா இருக்கிறேன். நீங்க
0: நல்லா இருக்கிறோம் சௌரம்.
1: நான் கேட்கிற பாடல், சின்ன குருவி ரெண்டு புன்ன மரக்கிளையில் ஒன்றாய் குடியிருக்க கூடு கட்டிச்சான்.
0: ஒன்றா குடியிருக்க வீடு கட்டிச்சுதான். இப்ப அதுக்கு என்ன, இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன பிரச்சனை,
1: என்ன பாரு என்ன வந்து
0: நீங்க துவக்கெடுத்து சுடு.

0: 생각 우리 위에. 아? 아, 어떤 제일 알아 갈래 이래.
1: 마람 불은디트.
0: 마람 불은디트 தானங்க துட்டு.
1: 어, இந்த பாட்டு.
0: 근데 இதானங்க.
1: 그럼 பாடல.
0: 근데 நீங்க தான் சிரிச்சிட்டிருக்கீங்க நான் கேட்டிருக்கறேன் மகிழ்ச்சியா இருக்கு
1: நான். அப்ப தெரியும். அப்ப நான்
0: நன்றி உள்ளே வா. ஒரு நாளும் சிரிக்க முடியல சும்மா கவலைப்படாம.
1: நான் சிரிக்கிறேன் நான் தானே.
0: உண்மையாவா? இல்ல நீங்க சிரிச்சதான் ஒரு நாள் அங்க கிளண்டே தான் சிரிச்சிருக்கீங்க. நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கான பாடல் வருகிறது.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை மேரி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கிடந்து அவரை தொடர்ந்து காத்திருக்கின்றார் மிஸ்டர் ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
1: வணக்கம்.
0: நலமாக நல்ல உற்சாகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க ராஜா?
1: நலமா இருக்கிறோம் அண்ணா. இல்ல எங்க சுங்க ராஜா அண்ணா வந்து
0: நீரோடு
1: செல்கின்ற அஜுமையான பாடல். அண்ணா நான் ஒரு பாடல்
0: கேட்டிருக்கேன்.
1: கிடைத்த வரமே
0: சத்தியாவை சொல்றீங்களா புள்ளியில சொல்றீங்களா?
1: உங்களை சொல்லும்
0: என்ன சொல்றீங்க? நான் என்ன செய்யறேன் பாவம்
1: வேற செய்யாது. அது நீங்க ஒட்டுக்கொள்ள மாட்டீங்களா? நன்றி நன்றி
0: நன்றி. சாப்பிடு. டீ குடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு பசிக்காதா?
1: அமிலம்
0: நன்றி ராஜா, உங்களுக்கான பாடலை தருகின்றேன். கேட்டு மகளுங்கள் நன்றி.

0: ஒலித்த பாடலை அமெரிக்காவிலிருந்து ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ராஜாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் மிஸ்டர் ராஜலிங்கம் அவர்கள் இதில் வந்து நிற்கிறார். ராஜலிங்கம் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஓகே. அப்ப என்ன பாடல்?
1: சமையல் சாப்பாடு இல்ல, நம்மோடதான் வீட்டுல சம்சாரம் வந்தால நிக்கிறேன், கூட்ட போகணும். அதுக்கு அழைத்தவங்கள் நடந்துட்டு இருக்குது. பொருளுக்கு ஒருக்கா இந்த பாடல ஒருக்கா கேப்போம்.
0: எந்த பாடல்?
1: ஒருக்கா ஆண்டவன் முகத்தை பார்க்கணும்.
0: அவரோட என்ன கேட்க போறீங்க?
1: ஏதோ ஒண்ணு ஒண்ணு கேப்போம்.
0: அப்படியா?
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராஜலிங்கம்.
1: நன்றி. தாங்கள் நிலைமை இருக்கு இல்லாமல்
0: நன்றி சதுரம்.
1: நன்றி.
0: அவர் மிஸ்டர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் கவியரசருடைய கவிதை வரி, டிஎம்எஸ் உடைய இனிமையான குரல். பார்த்த சாரதி அவர்களுடைய இசை.

ஒலித்த பாடலை ராஜலிங்கம் அவர்கள் விரும்பிக்கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: அன்பர்களே, சென்னை சில்க்கு நீங்கள் அடிக்கடி செல்லுங்கள். மலிவு விலையில் விற்பனை செய்ய ராசவெளி கிழங்கு வாங்கி சாப்பிட்டேன் அன்பர்களே. சும்மா அந்த மாதிரி இருந்தது நிறம் அப்படியே மணி மணி மணி. நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறீங்களோ சரியே இல்லை, உங்களை போக தூரமோ சரியே இல்லை, போங்க போங்க, அள்ளி கொண்டு போய் வாங்குங்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சகோதரம், நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நல்ல சுகமா இருக்கேன்.
1: நீங்க இப்ப கடைசியா ராசவெளி கிழங்கு சாப்பிட்டீங்க?
2: போயிடும்.
1: நீங்க பெரிய காயை பார்த்தா வாங்கணும். நான் ஒரு கிழமைக்கு வாங்கிட்டு
2: போவேன்.
1: தேன் அமிர்தமா இருக்கும் உங்களுக்கு. அப்படியே சீனியும் போட்டு வடிவே தாப்பாலும் தேங்காய் பாலும் விட்டு அம்மா அந்த கையால சாப்பிட அப்படி கொடுத்து எல்லாம் வச்சிருக்கோம்.
2: அம்மா அந்த கையால சாப்பிடுறது இல்லாம வச்சு எங்க கையால எங்க உள்ளே சாப்பிடுங்க அதே சொல்ல. அம்மா அந்த கையால சாப்பிடுறேன்.
1: அப்ப குணமா எப்படி, சௌக்கியமா இருக்கீங்களா?
2: ஓ, நல்ல சௌக்கியம்.
1: சாப்பிட்டீங்களா?
2: இல்ல, இனிதா.
1: என்ன சாப்பிடல? வதனா விட்டு நிக்கிறீங்களா?
2: இல்ல இல்ல, நாங்க என்ன கொண்டு வந்தாரு லகாரில் உண்டு லகிட்ட வேற அங்கதான் கொண்டு ஏந்தி விட்டு திருப்பி வந்துடும்.
1: நீங்க ஏன் அடம் பிடிக்கல? என்ன போயிட்டு கொண்டு இறக்குங்க, எனக்கு பசங்கிது. நீங்க என்ன?
2: ஐயோ, அவையில விட்டுங்க, நவருங்க, திருப்பி ஒரு முடியாது. நீங்க
1: அதெல்லாம் அப்படியெல்லாம்
2: நினைச்சு கொடுக்க மாட்டேங்க. என்ன கூட்டிட்டு வர்றதே பெரிய விஷயம்.
1: ஒரு லகாரில இறக்கி விட்டு போயிட்டாரு.
2: இல்ல, நான் தான் அப்படி சொல்றேன். கரைச்ச விட கூடாது.
1: நீங்க காசு
2: அங்க இருந்தீங்களே, ஒன்றரை மணித்திலும் செல்லுவோம். இந்த வீட்டுல வந்து ரேம் எடுத்து வசதியான
1: வேற.
2: இப்பதான் 3:10 தான் வந்து சேர்ந்தேன்.
1: வந்து சேர்ந்துட்டீங்க?
2: வந்து சேர்ந்து குளிச்சு கழிச்சுட்டு சமைச்சு எல்லாம் வச்சுட்டு நேற்று பின்னே செவ்வாய்க்கிழமை தானே. அப்ப இப்ப அப்பதான்
1: சாப்பிட போறீங்க?
2: சாப்பிட போறேன்.
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு ரோஜா வித்தால் எனக்கு முன்னடக்கணும் வரையுது அந்த பாட்டை தாங்க. ரோஜா வித்தால்
1: அந்த செல்ல சில்க்ல சகோதரம் பட்டு புடவைகள் வந்து 10 யூரோவில் இருந்து சகோதரம், 20 யூரோ, 40 யூரோ, 50 யூரோ, 60 யூரோ, 250 யூரோ மட்டுமே இருக்கு. சும்மா பால் 20 ரூபா பட்டு புடவை சும்மா அந்த மாதிரி கலக்குதுன்னு அள்ளிக்கண்டு போய் கொண்டே கொடுக்க அது கட்டுறேன்.
2: உங்களுக்கு
1: ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
1: நீங்க கேட்ட பாடல் வருகின்றது உங்களுக்காக.

0: ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரேமா. நலமா இருக்கீங்களா பிரேமா? நாங்களும் நல்லமா இருக்கிறோம். என்ன பாடல் பிரேமா? நேரமாகின்றது.
1: ஆமா, நானும் வழியில நிக்கிறேன்.
0: வெளியில இருக்கிறீங்களா?
1: ஓ, வழியில நிக்கிறேன், காரக்கல இருக்கிறேன்.
0: ஓ, காரக்கல இருந்து பாட்டு கேக்குறீங்க. எவ்வளவு கொடுத்து வச்சிருங்க?
1: அடிச்ச லைன் போயிட்டது.
0: ஓ, அடிச்ச லைன் போகும் தானே.
1: இந்த காட்டில் வரும் கீதங்கூடத்துல கண்ணீர் நெங்கும்
0: நன்றி, வணக்கம். அவர் பிரேமா கைலாயநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது. அன்பு உறவுகளே,

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது என்று உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டோம். மணித்தியால செய்திகள், அதனைத் தொடர்ந்து சிந்தனை சிறகு நிகழ்ச்சி வானொலியில் மலரும்.

நேரம் சரியாக 4 மணி. ஐக்கிய ராஜ்யத்தில் 3 மணி. மணித்தியால செய்திகள். முள்ளிவாய்க்கால் தமிழ் இன படுகொலைகளின் நினைவு ஊர்தி பவனி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை நல்லூரில் உள்ள தியாகதீபன் நினைவிடத்தில் இருந்து ஆரம்பமானது. இந்த ஊர்தி பவனியானது வடகிழக்கின் பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது. கடற்பரப்பில் தொடரும் கடல் கொள்ளைக்கு தீர்வு கோரி செவ்வாய்க்கிழமை எதிர்ப்பு தெரிவித்து சாய்ந்தமருது பகுதி மீனவர்கள் படகுகளுடன் வீதியில் இறங்கி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஈடுபட உள்ளார்கள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மருந்து கலங்கிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் கொழும்பில் இருந்து வருகை தந்திருந்த அரச பகுப்பாய்வு திணைக்கள விசேட குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவித்தல் தொடர்பில் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட சுமார் 3000 ஏக்கர் காணிகள் தொடர்பில் காணி சுவீகரிப்பு சட்டம் தொடர்பாக வெளியான வர்த்தமானியை மீளப்பெறுவது தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கும் அபிவிருத்திக்கு சுவிட்சத்துக்குமான மக்கள் மன்றத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. ஜனாதிபதியின் வழக்கு தீர்ப்பு தொடர்பான கூட்டால் 25ஆம் தேதி வழக்கு தீர்ப்புகளை அளிக்கக்கூடிய நீதிபதிகள் சங்கடமான நிலைக்கு ஆளாகியிருக்கின்றார்கள். அதனால் ஜனாதிபதியின் இந்த கூட்டு தொடர்பில் கூட்டு எதிர்க்கட்சி பிரதம நீதியரசருக்கு மகஜர் ஒன்றை அனுப்பியுள்ளோம் என பேராசிரியர் GLP தெரிவித்துள்ளார். தைட்டியில் சட்டவிரோத விகாரை அமைத்துள்ள காணிகளுக்கு கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபையை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாக நீதிமன்ற நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் மே மாதம் 21ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே தமது நிரபராதித்தன்மையை நிரூபிப்பதற்கான சிறந்த வழிமுறை என்றும் அதனால் விசாரணைக்கு அழைக்கும் எந்த நேரத்திலும் சமூகம் அளிக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்த நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது நாட்டின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடியாகும் என்று தேசிய தொழில் முன்முனைவோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. பேராதனை பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துமாறு அந்த பல்கலைக்கழகத்தின் செனட் சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் ஹால்புரூக் நகருக்கு அருகில் இன்று காலை பாடசாலை வேன் ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இலங்கை வடகிழக்கே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் தாக்கம் காரணமாக மேல் சப்ரமுக மத்திய உவா வடமேல் மற்றும் வடமாகாணங்களின் காலி திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடரும் இந்திய செய்திகள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நாட்டு படகு மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மருத்துவர்களாக வர வேண்டும் என்ற கனவில் கற்றுவரும் மாணவர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு சிதைத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் வலுவடைந்துள்ளது. பிளவை நோக்கி அக்கட்சி சென்று சிபி சண்முகம் குழுவில் 30 பேரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் 17 சட்டசபை உறுப்பினர்களும் உள்ளார்கள். சிபி சண்முகம் தலைமையிலான குறைந்தது 30 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான ஆளும் கூட்டணிக்கு இன்று ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். மேற்கு வங்கத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியாக பதவி வைத்த மனோஜ்குமார் அகர்வால் மாநில அரசின் தலைமைச் செயலாளராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார்.
தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து திருப்பத்தூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கே ஆர் பெரியகருப்பன் தாக்கல் செய்த வழக்கை திகதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அமெரிக்காவின் தேசிய பிரார்த்தனை தினத்தை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வு இன்று முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்கி செய்யப்பட்டன. பழைய குற்றாலம் அருவியின் குளிக்க செல்பவர்களுக்கு நுழைவு கட்டணம் வசூலிப்பது நிறுத்தப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக 12 லட்சம் ரூபா சீர்வரிசையை உழவு இயந்திரத்தில் கொண்டு வந்த தாய்மாமன்களின் செயல் தூத்துக்குடியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க் நார்வலர் குழு எப்டின் ஆவணங்களை கொண்டு கண்காட்சி ஒன்றை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீருணையை வழியாக செல்லும் முரம் தடைப்பட்டால் ஆயிரக்கணக்கானோர் பசி பட்டினியால் பாடுவார்கள் என ஐக்கிய நாட்டு நிறுவனம் அதனை தெரிவித்துள்ளது. பாரிஸ் நகரில் டெஃபரேம் என்ற 26 வயதுடைய துனிசிய இளைஞர் லூவர் அருங்காட்சியகம் மற்றும் ஒரு யூத ஆலயத்தை தாக்க திட்டமிட்டுள்ளதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் முன்மொழிந்த யோசனைகள் நியாயமானவை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தென்கொரியா அதன் சரக்கு கப்பல் ஒன்று ஹோர்முஸ் நீர்நிலையில் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் பொப்பிசை நட்சத்திரம் டுவா லிபா சாம்சங் நிறுவனம் $15 மில்லியன் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரிக்கை வழக்கை வைத்துள்ளது. ஒப்பனை பூசுவது நடனமாடுவது பொதுவாக யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதில்லை, ஆனால் அவற்றை கார் ஓட்டும் போது செய்வது சரியா என்று சீனாவில் இணையவாசிகள் இடையே கடும் விவாதம் நடைபெற்று வருகின்றது. விளையாட்டு செய்திகள். IPL போட்டியின் 55வது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை நேற்று வீழ்த்தியுள்ளது. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் கோகோ ஹவ் ரஷ்யாவின் மீரா ஆண்டரிவா ஆகியோர் மோதுகின்றார்கள். ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்தாட்ட போட்டியில் நடப்பு சாம்பியனான பார்சிலோனா FC இந்த சீசனில் வெற்றியை கோப்பையை நேற்று கக்க வைத்தது. அந்த அணி 29வது முறையாக லாலிகா பட்டத்தை வென்றுள்ளது. நிறைவாக நாணய மாற்று வீதம். நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRT Tamil.com நிறுவனத்தினர். ஒரு யூரோ இலங்கையில் 379 ரூபா 52 சதம், இந்தியாவில் 112 ரூபா 25 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 322 ரூபா 97 சதம், இந்தியாவில் 94 ரூபா 49 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 412 ரூபா 82 சதம், இந்தியாவில் 122 ரூபா 42 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 437 ரூபா 16 சதம், இந்தியாவில் 129 ரூபா 65 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 235 ரூபா 18 சதம், இந்தியாவில் 69 ரூபா 73 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பாளர் அமைந்திருக்கும் VT கேஷன்கரி, அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லெஸ் கோனேஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள்.

0: மாளிகை மகாலன் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 Midi Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 4:10 ஐக்கியராட்சியத்தில் 3:10 தமிழொலியில் தொடர்கின்றது. விஜய் ராஜேந்திரம் அவர்களோடு முன்னணி கலைஞர்கள் ரதினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது.

இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சிகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி

உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மாரிஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்துவிடாது.

0: தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.
1: சிந்தனை சிறகுகள்.
0: இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்
2: நமது வாழ்க்கையை அளிக்கக்கூடிய இரண்டு பெரிய தவறுகள் இருக்கின்றன. அதாவது முதலாவது தன்னம்பிக்கை குறைவு, அடுத்தது பயம். நமக்கு இருந்த திறமைகள் பலவாக இருந்தாலும் நம்மில் நாமே நம்பிக்கை இல்லாதால் அந்த திறமைகளை பூரணமாக வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். இதனால் நமக்கு வரும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கைவிட்டுவிடும். எடுத்துக்காட்டாக கவிஞர் கண்ணதாசன் அவர் தன்னம்பிக்கையுடன் முன்னேறிய பிறகுதான் தன் திறமையால் உலகம் அறியப்பட்டார். ஆரம்பத்தில் தன்னம்பிக்கை இல்லாதால் அவர் பல சிரமங்களை சந்தித்தார். தன்னம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் உலகம் என்ற கவிதையின் மூலம் கண்ணதாசன் இதனை எடுத்துரைத்தார். பிறர் என்ன நினைப்பார்கள், என் செயல் தோல்வியாகிவிட்டால் என்ன செய்வேன் என்ற பயம் நம்மை முன்னேறவிடாது. ஓஷோ இதற்கான அழகான மேற்கோள் சொல்கின்றார், உலகத்தில் பெரிய பயம் பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதில் தான் உள்ளது. அந்த பயத்திலிருந்து விடுபட்ட பிறகுதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். அதிலிருந்து விடுபடும் நிமிடம் நீங்கள் ஆடாக இருந்தால் சிங்கமாக ஆகின்றீர்கள். இந்த தவறுகளில் இருந்து எப்படி மீளலாம்? நம்மை நாமே நம்ப வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். தன்னம்பிக்கை அதிகரித்தால் பயம் தானாகவே குறைந்துவிடும். இதனால் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நம் வாழ்க்கையை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் தன்னம்பிக்கை குறைவு மற்றும் பயம். இதை விட்டுவிட்டு நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தினால் நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: பறவைகளில் பலம் வாய்ந்தது கழுகு. அதன் ஆயுட்காலம் சுமார் 70 ஆண்டுகள். ஆனால் அந்த பறவை 40 வயதை அடையும் போது ஒரு சவாலை சந்திக்கும். அதில் வென்றால் அதற்கு மரப்பிறவி கிடைக்கும். கழுகுக்கு 40 வயதானவுடன் இரையை கொத்தி தின்னும் அதன் அழகு மழுங்கி வளைந்து விடும். இரையை பற்றிக் கொள்ளும் நகங்கள் கூர்மை இழக்கும். அது பறப்பதற்கு துணை நிற்கும் இறகுகளோ பெரிதாகி பாரமாகிவிடும். இதனால் கழுகின் பலம் குறைந்து முதுமை அடையும். இந்த நிலையில் கழுகு தனித்திருக்க தொடங்கும். தனித்திருப்பதற்காக காட்டில் உள்ள மலையின் உச்சிக்கு பறந்து செல்லும். அங்கு சென்று தனது அழகின் மூலம் அதன் சிறகுகளையும் நகங்களையும் பிடுங்கிவிடும். பின்னர் அதன் அழகினை பாறையில் உரசி உதித்துவிடும். இதனால் அதன் உடலெங்கும் தீராத வலியுடன் ரத்தம் சொட்டும். அப்போது அது ஒரு புதிதாய் பிறந்த கழுகின் அளவுக்கு உருமாறி இருக்கும். எவர் கண்ணிலும் படாமல் தனியாய் பாறைகளின் அடுக்குகளில் கிடைக்கும் சிறு புழுக்களையும் பூச்சிகளையும் தின்று உயிர் வாழும். இவ்வாறு தொடர்ந்து 3 மாதங்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு கிடைத்ததை உண்டு உயிர் வாழ்ந்து அது வளர்ச்சி பெறும். 4ஆம் மாதத்தில் அதன் இறக்கைகள் நீண்டு நகங்களும் அழகும் கூர்மையாகவும் வளர்ந்து ஓர் இளம் பறவையாக மீண்டும் நீலவானில் சிறகடித்து பறக்கும். அதற்கு அடுத்த 30 ஆண்டுகளும் அது வானில் சக்கரவர்த்தியாக வளம்பெறும். 3 மாதம் தனித்திருத்தலின் மூலம் தனக்கு புதியதொரு 30 ஆண்டுகள் காலத்தினை தனக்காக உருவாக்கிக் கொள்கின்றது கழுகு. கழுகின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் கிடைத்திருக்கின்றது. தனித்திருத்தல் என்பது புதிய வாழ்க்கையின் முதல் அத்தியாயம். அது வலியோடு ஆரம்பித்தாலும் அற்புதமானதொரு புதிய வாழ்க்கையை வகுத்துக் கொடுக்கும். தனித்திருத்தலில் வழிகளை நீத்துக் கொண்டிருக்காமல் புதிய வழிகளை உருவாக்குவதற்குத்தான் அது சாத்தியமாகும். தனித்திருப்பது சாபமல்ல, வரம்.
3: உங்கள் சிந்தனைக்கும் ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிறகுகள்.
2: மனித கணினி ஹியூமன் கம்ப்யூட்டர் என உலகம் போற்றிய சவுந்தலா தேவி 1929 நவம்பர் 4 பிறந்த இவர் சிறு வயதிலேயே கணித அதிசயமாக வளம் வந்தார். மூன்று வயதிலேயே கார்ட் கேம்ஸ் விளையாடும் போது கணக்கு திறமை வெளிப்பட்டுள்ளதா? ஆறு வயதிலேயே மேடைகளில் கணக்கு நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பித்துள்ளார். அது சாதாரண விடயமல்ல. அவருடைய அப்பா ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட். பள்ளி கல்வி கூட முறையாக இல்லாத நிலையில் அவர் தன்னுடைய இயல்பான திறமையால் உலகத்தை ஆச்சரியப்படுத்தினார். 1977 அமெரிக்காவில் ஒரு கணித போட்டி நடந்தது. எதிரே நின்றது அன்றைய காலத்தின் டாப் சூப்பர் கம்ப்யூட்டர். ஒரு பிரமாண்டமான எண்ணின் 23வது மூலத்தை யார் முதலில் கண்டுபிடிப்பது என்பதுதான் சவால். கம்ப்யூட்டர் எடுத்த நேரம் 62 நொடிகள், சவுந்தலா தேவி எடுத்த நேரம் வெறும் 50 நொடிகள். ஆம், மிஷினை விட 12 நொடிகள் முன்னதாகவே விடையை சொல்லி உலகையே அதிர வைத்தார். இதற்காகவே அவரை அனைவரும் மனித கம்ப்யூட்டர், ஹியூமன் கம்ப்யூட்டர் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். இதில் சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், அந்த பெரிய எண்ணின் விடையை சரிபார்க்கவே அந்த யூனிவர்க் 1108 கணினிக்கு அவ்வளவு நேரம் தேவைப்பட்டது. சவுந்தரா தேவி விடையை மிக விரைவாகவே கூறிவிட்டார். அதன் பின் June 18, 1980 இம்பீரியல் காலேஜ் லண்டனில் நடந்த போட்டியில் 28 வினாடிகளில் மனதிலேயே கணக்கிட்டு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். இவர் கணிதம் மட்டுமன்றி ஜோதிடம், பெண் விளையாட்டுகள் மற்றும் மன வளர்ச்சி குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். அவரது ஃபிகூரிங் தி ஜாய் ஆஃப் நம்பர்ஸ் புத்தகம் இன்றும் கணித ஆர்வலர்களுக்கு ஊக்கமளிக்கின்றது. ஜோதிடத்திலும் வல்லவரான சவுந்தலா பலரின் ஜாதகங்களை கணித்து புத்தகங்களாக வெளியிட்டுள்ளார். அஸ்ட்ரோலஜி ஃபார் யூ என்ற அவரது நூல் அந்த காலத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. கணிதம், ஜோதிடம் மட்டும் அல்லாமல் அவர் ஓர் எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். 1980 இந்தியாவில் LGBTQ உரிமைகள் குறித்த விவாதம் அரிதாக இருந்த போது தி வேர்ல்ட் ஆஃப் ஹோமோசெக்சுவல் என்ற புத்தகத்தை எழுதி சமூகத்தில் பேசப்படாத விடயங்களை வெளிக்கொண்டு வந்தார். இது அவரின் துணிச்சலையும் திறந்த மனப்பான்மையையும் காட்டுகின்றது. சவுந்தலா தேவி அவர்கள் 2013 April 21 காலமானார். 2020 அவரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு சகுந்தலா தேவி என்ற திரைப்படம் வெளியானது. நடிகை வித்யா பாலன் சவுந்தலா தேவியாக நடித்தார். இதன் மூலம் புதிய தலைமுறைக்கும் அவரது சாதனைகள் அறிமுகமானது. எண்களின் உலகை எளிமையாக்கி இந்திய பெண்ணின் அறிவாற்றலை உலகறிய செய்த அந்த அற்புத மேதைக்கு நமது வணக்கங்களும் நெஞ்சார்ந்த நினைவுகள்.
0: உங்கள் TRT தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது
1: பேனா முனை.
0: நாம் படித்த, சுவைத்த, எழுதிய கவிதைகள்,

மரங்களை பாடுவேன். வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பில்லாதவரை என்ன சொன்னீர்? மரம் என்றீர். மரம் என்றால் அவ்வளவு மட்டமா? வணக்கம் ஔவையே, நீட்டோலை வாசியான் யார் என்றீர்? மரம் என்றீர். மரம் என்றால் அத்தனை இழிவா? பக்கத்தில் யாரது? பாரதிதானே. பாஞ்சாலி மீட்காத பாமரரை என்னவென்றீர்? நெட்டை மரங்கள் என்றீர். மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம், பூமியின் ஆச்சரியக்குறி. நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம். விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர் ஒழுகும் மலர்கள். மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு. மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று. மரம் நமக்கு அண்ணன், அண்ணனை பழிக்காதீர். மனித ஆயுள் குமிழிக்குள் கட்டிய கூடாரம் மரம். அப்படியா? வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான். மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே, வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா? மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயது சொல்லும். மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும். மரத்திற்கும் வழுக்கை விழும், மறுபடி முளைக்கும். மரத்திற்கும் வழுக்கை விழும், மறுபடி முளைக்கும். நமக்கோ

0: உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆடத்தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம், துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம், நடந்தோம் பாதகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பெட்டி பாறை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம், மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மனிதான் மனிதனாக வேண்டுமா? மரத்திடம் வா, ஒவ்வொரு மரமும் போதி மரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி.

அன்றாட வாழ்வியலின் அழுத்தத்தில் இருந்து கொஞ்ச நேரமாவது தப்பிக்க மனித மனம் நாடுவது இசைதான். இனம் புரியாததொரு அமைதி இதில் இருப்பது என்னவோ உண்மைதான். ஆழமான கர்நாடக சங்கீதத்தை அறிந்து கொள்ளும் ஞானம் அனைவருக்குமே வாய்ப்பதில்லை. அதை ஈடுகட்டுவது இங்கிருக்கும் திரை இசை. அட, சினிமா பாட்டு தானே? சிலர் அசால்ட்டாக சொல்லி விடுகிறார்கள், ஆனால் அதிக மினக்கடல்கள் இதில் தான் இருக்கின்றது. பொதுவாக கர்நாடக சங்கீதங்கள் பக்தியை மையமாகவே கொண்டிருக்கும், குறிப்பிட்ட ராகங்களிலேயே பயணிக்கும். ஆனால் திரை இசைக்கு இந்த இலக்கணங்கள் தேவையில்லை, அது பயணிக்க பாத்திரங்கள் தேவை. பாத்திரங்களின் உணர்வுகள் இங்கே முக்கியம், காட்சிக்கான சூழல் முக்கியம், கதையின் போக்கு முக்கியம். திரையில் ஒரு 5 நிமிட பாடல் பிறக்க பலரது மினக்கடல்கள் இங்கே தேவைப்படுகின்றது. இயக்குனர் படைக்கும் பாத்திரங்களை முதலில் ஒரு இசையமைப்பாளர் உள்வாங்க வேண்டும். தோதான சூழலில் வரிகள் வழங்க கவிஞர்கள் தயாராக வேண்டும். அனைவரையும் கரையேற்றிவிட பாடல்கள் தங்களது பங்களிப்பை தர வேண்டும். மொத்த விற்பனர்களும் இங்கே நம்பி இருப்பது இவர்களைத்தான், அவர்களது குரல் வழியாகத்தான். இவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். திரை இசையின் ஜீவனாக இந்த குரல்கள் 100 ஆண்டு கால சினிமாவில் அநேக குரல்கள் நமக்கெல்லாம் அத்துப்படி. நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான ஜானகி அம்மா. கண்ணை மூடி இந்த குரலை கேட்கும் போது காற்றில் மிதக்கும் ஃபீலிங். திரையின் நாயகியின் உணர்வுகளை லாபகமாக நம்மள் கடத்துவது சாதாரண விடியமல்ல. எஸ் ஜானகி எனும் இனிய தோழி உணர்வுகளின் ஊற்றாக இன்றும் நம்மிடையே உலாவுகின்றார். இசையரசி குரலில் ஒரு மரியாதை இருக்கும், கண்ணியம் கனிவு இருக்கும். அது ஒரு தாயின் குரல். ஆனால் ஜானகியின் குரலில் ஒரு குலைவு இருக்கும், குரலில் ஒரு கொஞ்சல் இருக்கும். ஒரு ஆத்மார்த்தமான தோழி அருகே வந்து கொஞ்சி பேசும் அழகு. இயல்பிலேயே அவர் பேசும் போதே அதை நாம் பார்க்கலாம். இறுக்கமான சூழலை அவரிடம் எப்போதுமே பார்க்க முடியாது. இயல்பாக வந்து ஒட்டி கொள்ளும் குரல். ஆனால் பாத்திரமாக மாறிவிட்டாலோ அவ்வளவுதான், வெளியுலகை மறந்து விடுவார். அங்கங்கள் அசையாமல் அவர் தரும் எக்ஸ்பிரஷன் அசத்தியமானது. திரையுலகிற்கு அவர் வந்த வரலாறு அனைவருக்கும் தெரிந்ததுதான். அந்த அம்மாவின் அசாத்தியமான இசை ஞானத்தை நாம் சிங்கார வேலையிலேயே பார்த்து விட்டோம். காரக்குறிச்சியின் நாதத்தோடு போட்டி போட்ட அழகை நாளெல்லாம் பேசலாம். சுப்பையா நாயுடு இப்படி ஒரு குரலுக்காக எப்படியெல்லாம் மினக்கட்டார் என்பது இசை வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கேட்டு பாருங்கள். வீணையின் நாதத்தோடு போட்டி போடும் ஜானகி அம்மா ஒரு இசை வேள்வியையே அந்த பாடலில் நடத்தி காட்டியிருப்பார். பி சுசிலா என்னும் பட்டத்து யானை பவடி வந்த காலகட்டத்தில் ஒரு ஊர்காயாகத்தான் எஸ் ஜானகியின் குரலை இந்த திருவுலகம் பயன்படுத்தி கொண்டது. இதில் இசை தெரிந்தவர்களுக்கு இப்போதும் சங்கடம் உண்டு. இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கலாமோ என்கின்ற ஆதங்கமும் உண்டு. ஆனால் அந்த ஊர்காயில் கூட தனக்கென தனி முத்திரை பதித்த ஜானகி அம்மா. இசையரசியின் திசையில் இவருக்கான வாய்ப்புகள், இசையரசியோடு பிறர் மோதலில் வந்த வாய்ப்புகள், பிற மொழிகளில் பரபரப்பாக இருந்தாலும் 60களில்

கருணாநிதியின் குரல் தமிழில் அளவோடுதான் பலம் வந்தது. இயக்குநர் ஸ்ரீதரின் நாயகிகளுக்காக வந்த வாய்ப்புகள் கூட இசை அரசியோடு அவர் மோதிய நேரத்தில் தான். அசுத்தலான பல பாடல்கள் அப்போதுதான் நமக்கு கிடைத்தன. வண்ண மலர்களில் அரும்பானால் உன் மனதுக்கு கரும்பானால் இன்று அலை கடல் துரும்பானால் என்று ஒரு மொழி கூறாயோ. நாளே வரிகளில் நாட்டியமாடிய குரல். அரும்புக்கு ஒரு உணர்வு, கரும்புக்கு ஒரு உணர்வு, துரும்புக்கு இன்னொரு உணர்வு. தனது உள்ளத்து உணர்வுகளை நாயகனுக்கு கடத்த மன்றத்தில் ஓடிய தங்களை தூதுவிட்ட தோழி. அசாத்தியமான எக்ஸ்பிரஷன். கண்களில் பொங்கும் வெள்ளம், கலகலவென்னும் உள்ளம், அடங்கிய பின்னே ஆடாது, என்னென்ன இன்பம் எங்கெங்கு உண்டு, தேடி தேடி அனுபவிக்க துடிக்கும் ஆர்வம். அழகுடன் நிலைமை திரும்ப வராது, அதற்குள் வா வா. அந்த அழைப்பில் ஒரு கிறக்கம் இருந்தது. தொட்டவுடன் நெங்கில் துள்ளி வரும் வெள்ளம் கண்டு கண்டு நானும் கழித்திருப்பேன். கவிஞரின் உணர்வுகளுக்கு உயிரூட்டிய குரல். ஜானகி என்னும் ஆத்மாவை வெறும் பாடகியாக நாம் கடந்து போக முடியாது. திரையில் உழவும் நாயகிக்கு உயிரூட்டிய ஆத்மா.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு. மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு.
0: பரவாயில்லையே. பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

வசனிக்கும் விருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க சிரிக்க ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: தமிழர்கள் தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: வெண்பா என்பது தமிழ் நரம்பு கவிதைகளில் ஒரு வகை. இது செயல் வடிவம் கொண்டது மற்றும் அதன் ஓசை செப்பல் ஓசை என்று அழைக்கப்படுகின்றது. இது 2 முதல் 12 அடிகள் வரை இருக்கும். மேலும் இதில் நீரசை நீரைசை என்று நிரசை என்பது 2 குறில் அல்லது 1 குறில் 1 நெடில் சேர்ந்து வருவதையே குறிக்கும். வெண்பா ஒரு விகற்பத்தாலோ அல்லது பல விகற்பத்தாலோ வரலாம். விகற்பம் என்பது எதுகை அமைப்பை குறிக்கும். அதாவது எதுகை என்பது பாடலில் வரும் 2ஆம் எழுத்து 1ஆக வருவதை குறிக்கும். வெண்பா பல வகைப்படும். அவற்றில் சில நீரிசை வெண்பா, இது 4 அடிகளை கொண்ட வெண்பா ஆகும். இதில் 2வது அடியில் தனிச்சொல் வரும் பகடை வெண்பா, இது பல அடிகளை கொண்ட வெண்பா ஆகும். குறளும் 4 அடியாரும் வெண்பாவில் அமைந்து சிறந்த எடுத்துக்காட்டு.

0: தமிழ் ஒலி காட்டலிகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
2: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
3: என்ன கதைப்பா?
2: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரே ராஜாவா?
3: ஒரே ஒரு ராஜாவா? ஊர்ல வேற யாரும் இல்லையா?
2: இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க நாலு பேரு கூஜாவா?
0: எங்கள் கண்கள் படம் பிடித்த,
1: காதுகளில் வந்து விழுந்த,
0: பயணங்களின் போது நாங்கள் பார்த்து உணர்ந்த,
1: வாழ்க்கை தந்த பாடங்கள்
0: சிறுகதையாக மலர்கின்றது.
4: சுமையும் சுகமும் எழுதியவர் விமல் சரப். என்ன செய்வாய்? இன்னைக்கு ஒரு நாளாவது ஆதலா படுத்து எழுந்தக்கூடாதே. நான் சொன்னதை கேட்டு கலகலவென்று சிரித்தாள் ஆதரா. இனிமா வீட்டு என்று ஒரு வேலையும் செய்யக்கூடாதே. தேநீரோடு பக்கத்தில் வந்து நின்றாள். இன்று உனக்கு 27 வயசு தொடங்குது. ஹாப்பி பர்த்டே ஆதிமா. அவளின் தலை தடவி முத்தமிட்டி. அம்மா, இரண்டு பேரும் கோயிலுக்கு போவோமே? அவளோடு கேட்டார். பிறந்த நாளுக்கு கட்டாயம் போவனும் தான். மதிய பூசைக்கு போவோம். மதியம் விட்டாலோ? அவளுக்கு விஷ் பண்ணிட்டியே, அவளும் வராளே. அவளை பத்தி தெரியும் தானே அம்மா? இன்னும் அறைய விட்டு வெளியே வரல. இன்றைக்கு அவளுடைய நாளம்மா. சந்தோஷமா தனக்கு பிடிச்சதை செய்யட்டும். விடுங்கோ. செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லலையே. செய்யறத உன்னோட சேர்த்து செய்யண்டுதான் நீ சொல்ற. வேண்டாம் அம்மா, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாட பிடிச்சிருக்கு. கொண்டாடட்டு. எனக்கு என் அம்மாவோட ஈலிங் அம்மன் கோயிலுக்கு போக பிடிச்சிருக்கு. பிடிச்சதை செய்வோம். அவளை கட்டாயப்படுத்தாதீங்கோ. என்னை சமாதானம் செய்தாள். லண்டனில் பிறந்து வளர்ந்தாலும் ஆதராவின் இயல்புகள் ஊரோடு ஒத்திருந்தது. மேன்மையான குணமும் மற்றவர்களின் மனம் நோகாமல் விட்டு கொடுத்து அரவணைத்து போகும் பண்பும் இவளோடு கூட பிறந்தவை. இவளை நினைத்து பெருமைப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மதுராவை நினைத்து கவலைப்படுவேன். இவளுக்கு நேர் எதிராக இருப்பாள் அவள். நேர்த்தை சாதிக்கும் பிடிவாதம், தன்னை பற்றியே சிந்திக்கும் சுயநலம். அவளுக்கு நின்று பிறந்த நாள். ஒரே திகதி, ஒரே மாதம், 2 ஆண்டுகள் இடைவெளி விட்டு பிறந்த எளியவள். சின்ன வயதில் சேர்ந்து கொண்டாடிய பிறந்த நாளை மதுராவின் பிடிவாதத்தால் இப்பொழுது தனித்தனியாக கொண்டாடுகின்றார்கள். ஒரு வயிற்றில் பிறந்தும் இரு வேறு குணங்களோடு இருக்கும் இவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொடுக்கப் போகின்றேன்? நினைக்கும் போதே தனிமை என்னை பயமுறுத்தியது. என் பார்வை சுவரில் தொங்கிய மரச்சட்டத்துக்குள் மாலையோடு இருந்த ஆனந்தனின் மேல் பதிந்தது. திருமணமாகி லண்டனுக்கு வந்து வாழ்க்கையை தொடங்கியதும் வசதி குறைவாயிருந்தாலும் நிறைவாய் வாழ்ந்ததும் நினைவுக்கு வந்தது. வேலைக்கு போக விருப்பம் என்றால் போய் வா. போனால் நல்லது. 4 விஷயங்கள் அறியலாம். உனக்கும் பொழுது போகும், லண்டன் வந்த தொடக்கத்தில் சொன்னார் அவர். வேலைக்கு போக பயமாகவே இருந்தது. புது இடம், புரியாத பாசை. சில மாதங்களுக்கு பிறகு ஆனந்தனுக்கு தெரிந்த கம்பெனி ஒன்றில் வேலை செய்தேன். ஆத்ரா மத்ரா பிறந்த பின் வேலையை தொடரவே முடியவில்லை. குழந்தைகளோடு என் பொழுதுகள் போனது. ஆனந்தனின் கடும் முயற்சியினால் வாழ்வில் முன்னேற்றம் வந்தது. மதுரா பிறந்த அதிர்ஷ்டம் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் என்றார் அவர். கஷ்டப்பட்டு உழைக்கிறது நீங்கள், அவள் வந்த அதிர்ஷ்டம் என்று சொல்றீங்க. உழைக்கிறது கையில சேர அதிர்ஷ்டமும் வேணும், மதுராவை பார்த்தபடி சொன்னார். சின்ன வயசிலிருந்தே அமைதியாக என் பின்னே சுற்றி கொண்டிருப்பாள் ஆத்ரா. அழகிலும் புத்திசாலித்தனத்திலும் எல்லோரையும் கவருவாள் மதுரா. அப்பா செல்லம் அவள். அதிர்ஷ்ட குழந்தை என்றதும் செல்லம் அதிகமாகிவிட்டது. தனக்கு வேண்டியதை அழுது அடம்பிடித்து சாதித்துக் கொள்வாள். அக்காவை விட இதிலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணமும் அவள் கூடவே வளர்ந்தது. போட்டி போட்டு ஜெயிக்கும் அவளின் குழந்தைத்தனத்தை முதல் ரசித்தாலும் வளர வளர அவளின் செய்கைகள் அதிகமாகிவிட்டதை காண கவலையாகவே இருந்தது. ஆனந்தனும் திடீரென்று போனதும் அவளை சமாளிக்கவே முடியவில்லை. என்னால் பிடிவாதம் அதிகமானது. கேட்டது கிடைக்காவிட்டால் வார்த்தையால் நோக வைப்பாள். 20 வருஷ வாழ்க்கை போதுமென்று நீங்கள் போயிட்டீங்க. வயசு பிள்ளைகளோடு நான் என்ன செய்வேன் என்று நினைச்சு பார்த்தீங்களா? மனம் தவிக்கும் போது ஆனந்தனிடம் கேட்கும் கேள்விக்கு வளமை போல் இன்றும் பதில் இல்லை. குளிர்காலம் தொடங்கிவிட்டது. எழுந்து ஜன்னல் திரையை விளக்கினேன். பனி கொட்டி கொண்டே இருந்தது. கொட்டிய பனியில் பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளைப்பூக்கள் பூத்தது போல் இருந்தது. லண்டனுக்கு வந்து 30 வருடங்களானாலும் இந்த குளிரை தாங்க முடியாமல் அவதிப்படுகின்றேன். குளிர் தொடங்கியதும் சில வருத்தங்கள் சொல்லாமலேயே வந்து ஓட்டிக் கொள்ளும். எந்த நேரமும் அடித்த குளிர் உடுப்புகளை போட்டு சமாளிக்க வேண்டி இருக்கின்றது. அம்மா அழைத்தபடி அருகில் வந்து அனைத்து மதுராவை வாழ்த்தியபடி நினைந்தேன். அவளின் உடையும் அலங்காரமும் அசத்தலாகவே இருந்தது. ஆத்ராவை பார்த்தேன். சாதாரணமான உடையில் இருந்தால் சந்தோஷம் காணாமலே போய்விட்டது. ஒரே மாதிரி உடுப்பு எடுக்காவிட்டாலும் அவளுக்கும் சேர்த்து எடுத்துட்டா மீனி? மனம் பொறுக்காது கேட்டே விட்டேன். நான் படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுனான். பிடிவாதமா நின்று படிச்சதால நல்ல வேலை கிடைச்சு கை நிறைய உழைக்கிற ஆசைப்பட்டதை வாங்குற அவளும் படிச்சிருக்கலாம் தானே. படிப்பை விட்டுட்டு கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை செய்து கஷ்டப்பட்டால் நான் என்ன செய்வதம்மா? நெடுகோமினால வாங்கி கொடுக்க முடியாது. முகத்தில் அடித்தால் போல் பதில் சொன்னான். படிச்சு கொண்டிருந்தவள் இடையில விட்டது உன்னாலதானே. அப்பா போன கஷ்டத்திலும் படிக்க வேண்டும் என்று அடம் பிடிச்சாய் நீ. அவள் மேலதிகமா உழைக்கிறதுக்கு படிப்பையே விட்டுட்டாள். அப்பா இருக்க மட்டும் குறையில்லாமல் எங்களை பார்த்தவர். பிறகு நீங்கள் தானே பார்க்க வேணும். இந்த நாட்டுல உழைக்கிற வசதி இருந்தும் நீங்கள் வேலைக்கு போயில. பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதுமே, குறையில்லாமல் வளர்க்கறதும் உங்களோட கடமைதானே. ஆனந்தன் போன அதிர்ச்சியில் இருந்து மூன்று ஏழு தாமதமானாலும் வேலைக்கு போனேன். உடல் ஒத்துழையாமையால் அடிக்கடி நோயில் படுத்ததால் வேலையை தொடரவே முடியவில்லை. ஆதராவும் விடவில்லை. தெரிந்து மதுரா அப்படி கேட்டது எனக்கு வலித்தது. அந்த நேரங்களில் வீட்டுக்கு கட்டும் பணம், வீட்டு செலவு, படிப்பு செலவு என்று நாலா பக்கமும் வரும் செலவுகளை சமாளிக்க முடியாமல் இடிந்து போயிருந்தேன். நிலைமை தெரிந்தும் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று அடம் பிடித்த மதுராவை சமாளிக்க முடியவில்லை. தன் படிப்பை நிறுத்தி வேலைக்கு போய் படிக்க வைத்தாள் ஆதரா. அந்த நன்றி இல்லாமல் வார்த்தைகளால் நோக வைப்பவளை என்ன செய்வது?
5: ஏனம்மா, ஒரே நாள் எங்களை பெற்று நீங்கள் எந்த ஆசைப்படி பர்த்டே கொண்டாட ஒவ்வொரு முறையும் உங்கள்ட்ட கிஞ்சி வேண்டி இருக்கு. ஆதிக்கும் செய்யண்டு என்ன நிம்மதியா நீங்க கொண்டாட விடுறதே இல்ல. அவளும் வேலை செய்வாள் தானே, அவளோட தகுதி கேட்டதாக உடுப்பு வாங்கி கொள்ளட்டு கொண்டாடட்டும். அவளை விட மூன்று மடங்கு உழைக்கிற என்ன அவளோட ஒப்பிட்டு கதைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் பர்த்டேன்னு ஏதாவது சொல்லி இந்த மூட்டை குழப்பறீங்க. எவ்வளவு சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக நினைச்சு நான் கோபத்தில் கத்தினான். உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவளை நீ பார்க்க கூடாது. சின்ன வயசுல அக்காண்டு கூப்பிட்ட நீ இப்ப அவளை விட படிச்சுட்டு பேர் சொல்லி கூப்பிடுறாய். அவள பாசமாவது இருக்கிறா உனக்கு? அவளை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறாய், ரெஸ்டாரண்ட் போறாய். அதுக்கு நானும் கத்தினேன். நான் என்ன சின்ன பிள்ளையே, உழைக்கிற எனக்கு என்ன செய்ய வேணும், எப்படி கூப்பிட வேணும்னு எனக்கு தெரியும் தானே. முடிங்கம்மா, அவள் விருப்பப்படி செய்யட்டுக்கும், நீ போயிட்டு வாமாது. அவளை அனுப்பினால் ஆதரா, உழைச்சதெல்லாம் நீ வீட்டுக்கு செலவழிக்கிறாய். இவ்வளவு போல நீயும் சீலமாயிருப்பில்ல. மனநோக மதுரா நடந்தாலும் ஆதரா அவளுடன் பாசமாக இருந்தாள். பேசியதை மறந்து இருவரும் ஒன்றாக இருந்த கதைக்கும் போது பார்க்க சந்தோஷமாயிருக்கும். இப்படியே இருக்க கூடாதா என்று மனம் ஏங்கும். எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யும் ஆதராவுக்கு திருமணத்தின் மூலமாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். வயசு மாறிக்கொண்டு போகிறது. படித்தவர்களாக நல்ல வேலையில் இருப்பவர்களாக பார்த்து செய்வதற்கு இரண்டு வருடமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. வருவதெல்லாம் சரிவராமல் குழம்பிக் கொண்டே இருந்தது. ஆதீன தகுதி கேட்டதாக பாருங்கோ, படிக்காமல் படிச்சவன் வேணுமென்றால் கல்யாணம் குழம்பும் தானே. மதுரா சொன்னதை கேட்க எனக்கு கோபம் வந்தது. படிக்காமல் என்று சொல்றியே, என்ன எழுத படிக்க தெரியாமல் இருக்காள். அவளும் படிச்சவள் தானே, உன்னை போல யூனிவர்சிட்டிக்கு தான் போயில. இப்போவும் நான் உழைச்சு கொண்டு இந்த முன்னேற்றத்துக்கு படிக்கிறேன். எந்த சம்பளமும் உயர்ந்து கொண்டே போகுது. இரண்டு இடத்துல வேலை செய்தாலே தவிர படிக்கிற எண்ணம் அவளுக்கு இல்லை. அவள் சனக்காகவே உழைக்கிறாள். ஓடி ஓடி உழைக்கிறதெல்லாம் இந்த வீட்டுக்காக தானே. உன்னை போல சனக்காக சேமிக்க அவளுக்கு தெரியாது. எரிச்சலோடு சொன்னேன். வீட்டு செலவுக்கு என்ற பங்கால நானும் தாரம் தானே. அவளுடைய கல்யாணத்துக்கு அவளை சேர்க்க சொல்லுங்கோ. பிறகு ஆதிக்கு காசு தான் என்று என்னட்ட வந்து நிக்க வேண்டாம். கராராய் சொன்னவளை பார்த்து முறைத்தேன். நீ இப்படி இருக்கிறாய், அவளுக்கு செய்யாமல் நீ யாருக்கு செய்ய போறாய்? அவள் செய்வதை மறந்துட்டியே. நான் ஏழாமல் படுக்கையில் கிடந்தாலும் நீ பார்க்க மாட்டாய். உனக்கு காசு தானே முக்கியம். தொண்டை அடைத்தது. எங்கம்மா இது, நீங்கள் ஏன் கவலைப்பட்டு அவளோட கத்துறீங்கள்? எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் விடுங்கோ. ஆதரா சொல்லப்பட்டன்று எழுந்து தன் அறைக்கு போனாள் மதுரா. ஆதராவோடு இரவு சமையலை தொடங்கும் போது உள்ளே வந்தாள் மதுரா. அம்மா சமைக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுங்கோ, சாப்பாட்டுக்கு ஓர்டர் பண்ணிட்டேன், இப்ப வந்தது என்றாள். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுவாய், என்ன தெரியும் ரெண்டு வீட்டுக்கெல்லாம் ஓர்டர் பண்றாய்? ஒன்றும் செய்யவில்லை என்று குறை சொல்றீங்க, செய்தால் ஏன் என்று கேட்கறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணுமிடா கேளுங்க, நான் செய்யறேன், நான் உங்களை பார்ப்பேன். அவள் உழைக்கிறவள் தன்னை பார்த்துக் கொள்ளட்டும் என்றாள். பதில் சொல்ல வாய் எடுத்த போது சாப்பாடு வந்து விட்டது. மதுரா வந்து உணவுகளை பிரித்து மேசையில் பரப்பி வைத்தாள். சாப்பிட உட்கார்ந்தோம். உணவை வாயில் வைத்ததும் வித்தியாசமான ருசியில் நன்றாகவே இருந்தது. சாப்பாடு நல்லா இருக்குது மது, இவ்வளவு ருசியை நான் சாப்பிட்டதே இல்லை என்றால் ஆதரா சாப்பிட்டுக் கொண்டேன். ஒவ்வொரு கிழமையும் ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இதான் நான் சாப்பிடுறேன்னா, நீ சாப்பிட்டு இருக்க மாட்டாய், வாங்கி சாப்பிட உனக்கு கட்டுப்படி ஆகாது, கிடைக்கிற நேரம் படியா சாப்பிடு. அவள் சொன்னதை கேட்டு சூதாய் அவளுக்கு பதில் சொல்ல நிமிர்ந்த போது ஆதரா கண்ணில் பட்டாள். தங்கையை பார்த்து சிரித்துவிட்டு அமைதியாக உணவை ருசித்து சாப்பிடுவதை கண்டதும் மதுராவிடம் இருந்த கோபம் சற்று குறைந்தது. ஆதராவுக்கு வந்த குறிப்புகளில் ஒன்று பொருந்தியதால் குறிப்பு வந்த இடத்தில் பிடியினை பற்றி விசாரித்தேன். பெயர் சுந்தர். யாழ்ப்பாணத்தில் ஏயில் படிச்சுட்டு 19 வயசுல ஏஜென்சி மூலம் லண்டன் வந்தவனாம். விசா எடுத்த பிறகு மூன்று தங்கச்சிமாரையும் கூப்பிட்டு படிக்க வச்சு ஒரு தங்கச்சிக்கு கல்யாணமும் செய்து வச்சுட்டானா. மற்ற இரண்டு பேரும் வேலை செய்யணுமா. இப்ப படி எனக்கு 34 வயசாகுது, கடை வச்சு நடத்துறானா என்றார்கள். கேட்டதும் மனம் சங்கடப்பட்டது. வயசு அதிகமோ? லண்டனுக்கு வந்த பின்பு தொடர்ந்து படிச்சுக்கலாமே. சின்ன சின்ன வீடுகளை செய்தானே குடும்பத்தை பார்த்திருப்பான். பொறுப்பு நிறைந்திருக்கும். கடையில் பெருசாக என்ன லாபம் வரப்போகின்றது? போற இடத்திலும் இவள் கஷ்டப்பட போறாளி என்று நினைக்க வேறு இடம் பார்க்கலாம் என்று தோன்றியது. சொன்னதும் மதுரா குரல் எடுத்து கத்தினான். இப்படியே ஒவ்வொன்றையும் தாட்டி கொண்டு வாங்கோ, கல்யாணமே நடக்காது. இரண்டு பேருக்கும் படிப்பு வேலையெல்லாம் பொருத்தமாயிருக்கம்மா. ஆதியும் ஒரு கடையில தான் வேலை செய்வாள். அவசரப்பட்டு செய்யலாது, வேற குறிப்பையும் பாப்பம். நீ என்ன சொல்றாய் ஆதரா? உங்களை விருப்பம் அம்மா, அமைதியாக பதில் சொன்னாள். அம்மான் சொல்லி கேட்டியோ, உனக்கு கல்யாணமே நடக்காது, உன்னால எனக்கும் நடக்காது, கத்தினாள் மதுரா. கவலைகள் மனதை அழுத்த அடிக்கடி உடம்புக்கு முடியாமலே இருந்தது. அன்று என் தோழி திலகாவிடமிருந்து போன் வந்தது. அவளிடமும் என் கவலைகளை புலம்பி இருக்கின்றேன். நல்ல இடம் இருந்தால் பார்க்க சொல்லி ஆதராவின் குறிப்பையும் அனுப்பியிருந்தேன். வாசுகி, எந்த மகனுக்கு ஆதராவிட குறிப்பு பொருந்தி இருக்குது? உங்களை பற்றி சொல்ல நேரில் வந்து கதைச்சு பார்த்து பிடிச்சால் ஓகே என்றார். எனக்கு அவன் ஒருத்தன் தானே, அவன் சம்பளம் தான் முக்கியம் எனக்கு. இரண்டு பேரும் கதைச்சு பழகாட்டுக்கும், பிறகு முடிவு பண்ணலாம். இந்த சனிக்கிழமை வாரம் என்ன என்றாள். எனக்கு படபடப்பில் மூச்சு வாங்கியது. சின்ன வயது தோழி அவள், வசதியானவள். மகனை பற்றியும் அவனின் படிப்பு செய்யும் வேலையின் விவரங்களையும் அனுப்பியிருந்தாள். ஆதி இந்த படிப்பை கேட்டால் வேண்டாம் என்று ஓடி விடுவினம் என்றாள் மதுரா. அக்கா அந்த மதிச்சு கதை இல்லாடி பேசாமல் இரு, அவளுக்கு நல்லது நடந்தால் உனக்கு பிடிக்காதே, சத்தம் போட்டு அவளை அடக்கினேன். வீடு அவர்களை வரவேற்க ஆயத்தமானது. அவர்கள் வந்தபோது மதுரா வெளியே போயிருந்தாள். சிரித்த முகத்தோடு வந்து தன்னை அறிமுகப்படுத்தினான் சுரே. இயல்பா எங்களுடன் கதைத்த விதம் அவனிடம் நல்ல அபிப்பிராயத்தை வரவழைத்தது. அவனுக்கு ஆதராவை பிடிக்க வேண்டுமே என்று வேண்டிக் கொண்டேன். மதியம் சாப்பிட ஆயத்தமான போது மதுரா வந்தாள். சுரேனை பார்த்ததும் திகைத்து நின்றவளின் கண்களில் ஒரு கணம் பொறாமை ஓடி மறைந்ததை கவனித்தேன். வந்து கைகுலுக்கி தன்னை அறிமுகப்படுத்தினாள். அவர்களோடு இருந்து கதைத்தாள். எதையும் அலட்சியமாய் நோக்கும் அவளின் முகம் மாறியே இருந்தது. அவர்கள் போனதும் ஒன்றும் சொல்லாமல் தன் அறைக்கு போய்விட்டாள். சுரேனை பற்றி என்ன நினைக்கிறாய்? ஆதராவிடம் கேட்டேன். நான் என்னமா சொல்றது, அவையில் தானே முடிவு சொல்ல வேண்டும் என்றாள் சிரித்தபடி. மதுராவை அழைத்தேன். நீ என்ன நினைக்கிறாய் மது, ஒன்றும் சொல்லாமல் அறைக்குள்ள போயிட்டாய்? அவையில் என்ன சொல்லினோம் என்று பாப்பா வீணாயா நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? நல்ல வார்த்தையா சொல்லு, அவளோட மீன் என்று கேட்டேன் என்றாகிவிட்டது எனக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் வந்தார்கள். தோட்டத்தில் கதிரைகள் போட்டு எல்லோரும் இருந்து கதைத்துக் கொண்டிருந்தோம். வேலியோரத்தில் உள்ள பூமரங்களில் தளர்ந்த பூக்கள் பூத்திருந்தன. பூக்களின் வாசனையோடு மெல்லிய குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்தது. சுரேனும் ஆதராவும் மனம் விட்டு கதை கட்டுத்தோம். நாங்கள் உள்ள போவோம் எழுந்தால் திலகா. வேண்டாம் அம்மா, உங்களோட ஃப்ரெண்டா இருந்தாலும் படிப்பு வேலை என்று நான் விலகி இருந்துட்டேன். நீளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, கதைச்சு ஒருவருக்குள்ள தெரிஞ்சு கொள்ளலாம். சுரேன் சொல்ல தலையாட்டி சிரித்தபடியும் மறுபடியும் உட்கார்ந்தாள் திலகா. சுரேந்தான் நிறைய கதைத்தான். கேட்டதுக்கு பதில் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தாள் ஆதரா. மதுரா தன்னுடைய வேலையை பற்றி சொல்லி அவனிடமும் கேட்டாள். அவன் சொன்ன போது ஆர்வத்துடன் கேட்டு அதை பற்றிய விவரங்களை கேட்டு கதைக்க கதை வேலையிலிருந்து பொது விடயங்களுக்கு தாவி சிறிது நேரம் அவர்கள் இருவர் மட்டுமே கதைத்துக் கொண்டிருந்தார்கள். அனியரோடும் அவர்களுக்கு ஏற்றவாறு கதைத்து அந்த இடத்தை கலகலப்பாக்கிக் கொண்டிருந்தான் சுரே. அவர்கள் போன பின்பு ஆதராவின் முகம் யோசனையில் இருந்தது. என்ன யோசிக்கிறாய்? என்னை போல அவரும் படிச்சிருக்கிறார், பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றார். சம்மதிப்பார் என்று நினைக்கிறியே? நான் என்றால் சம்மதிக்கவே மாட்டேன் மதுரா சொல்ல. நீ அவளை குழப்பாத, ஒரு குழம்புக்குள்ள பதில் சொல்றதாக திலங்கா சொன்னாள் என்றேன். சுரேனின் சம்மதத்துக்காக காத்திருந்தோம். ஆதரா வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள். ஒரு கிழமையாகிவிட்டது. அன்று சுரேனோடு வெளியில் போயிருந்தாள் ஆதரா. தாமதமாக வந்த ஆதராவின் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. என்னடா விஷயம் கேட்டேன். நல்ல விஷயம் தானம்மா, சுரேனுக்கு சம்மதமா? நாளைக்கு அம்மாவோட வந்து உங்கள்கிட்ட சம்மதம் கேட்பாராம். சந்தோஷம் தாங்க முடியவில்லை. திரும்பி மதுராவிடம், இது சரிவராது என்று சொன்னியடி, அவளுக்கு ஆதராவை பிடிச்சிருக்கு. சொன்னது முகத்தை திருப்பி கொண்டு போனவளை இழுத்து வந்தாள் ஆதரா. அவளுக்கு நீதான் மதுரா சம்மதம் சொல்ல வேணும், சிரித்தபடி என் தலையில் குண்டை போட்டாள். மதுராவும் திகைத்து போனாள். என்னடி சொல்றாய்? அதிர்ந்து போய் கேட்டேன். சுரேனை பார்க்கிற போதும் கதைக்கிற போதும் இவர் மதுராவுக்கு தான் பொருத்தமடி நிற்பேன். அது எப்படி உங்களுக்கு சொல்றது என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான், நேற்று நீங்கள் முதல் பார்த்தீங்களே சுந்தர் கடை வச்சிருக்காரே, அவர் நீங்கள் முடிவோன்னு சொல்லாதால என்ன சந்திச்சு கதைச்ச. பொறுப்பு இருந்தாலும் தங்கச்சி ஆட்கள் நல்ல வேலை செய்யணுமா, அவையலுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்ததால அவையிலேயே தங்களை பார்த்துக் கொள்வினுமா. நான் வேலை செய்யறது என்னுடைய சொந்த கடை, கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறலாம் என்று தந்தை நிலைமையை சொன்னார். எனக்கு அது பிடிச்சிருந்ததம்மா. இன்றைக்கு சுரேனை சந்திச்சு மதுவை பற்றி சொன்னேன். அவருக்கு மதுவை பிடிச்சிருக்குதா? இனி என்னம்மா மதுவுக்கு சுரேனை பிடிச்சிருக்குதா என்று நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்க வேணும் என்றபடி சிரித்தார்.
4: சுகையை போல ஒருத்தான் இந்த வாழ்க்கையில வர வேண்டும் என்று நினைச்சது உனக்கு எப்படி தெரியும் அக்கா? மதுராவின் குரல் தளதளத்தது. அப்பா போன பிறகு அவர் ஸ்தானத்தில இருந்து உன்னை பார்த்து வளர்த்தது நான் தான் அடி. உங்க மனம் எனக்கு தெரியாதா? இந்த வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு போயிடுவோம் தான் நினைச்சனி அக்கா. குரல் அடிக்க சின்னவளை அணைத்துக் கொண்டால் ஆதரா. மனம் லேசாக என் கண்களும் கலங்கின.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள்.

0: இதுவரை நிறமும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு விடுவித்துக் கொள்கின்றோம். நன்றி.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப. விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள். தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 ஒன்று பி கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:04 மைக்கராட்சத்தில் 4:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. ஜெர்மனிய நேரம். ஜெர்மனி நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலிக்கு வலம் வருகின்றது ஜெர்மனிய நேரம். வளைமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதன் முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவர்களை விட தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளலாம். நேரம் பொன்னானது அன்புறவுகளே. கடந்த 3 நாட்களாக நீங்கள் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள், ஆனால் சரியான பதில் இன்னும் வரவில்லை அன்புறவுகளே. அதாவது மீண்டும் அந்த கேள்வியையும் அந்த பாடலையும் தருகின்றேன். புலம்பெயர்ந்து அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து புலம்பெயர்ந்து அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குவற்றில் ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையில் விடையை பெறலாம். சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குவற்றில் ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையில் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை பிலோமினா அவர்கள் தம்பி தாக்கம் என்றால் சூடு, சசியம்மா அவர்கள் வில்லன் விட்டமின், பாரதி அவர்கள் கைகால் என்று சொல்லியிருந்தார், பின்பகுதி விடை சொல்லவில்லை. குணநாயகி அவர்கள் அறிவாளி, அம்மன் பெருத்தம் என்று சொல்லியிருந்தார். ராணி அவர்கள் கைகால் கைராசி என்று சொன்னார். பிறகு ராசாண்டு ஈனால் வரக்கூடிய தமிழ் இறப்பு என்று சொல்லியிருந்தார். பிரேமா அவர்கள் ஊர் சொல்லியிருந்தார், வதனா அவர்கள் பதில் சொல்லவில்லை. சின்ன பொண்ணு சியாமலா சூரன் சொல்லி சூகை என்றால் தலைச்சுற்று சூடு, சித்ரா அவர்கள் நினைந்து கொண்டார் பதில் சொல்லவில்லை. சுவாசினி அவர்கள் சூரன் சூதை, ராதா அவர்கள் சொன்னாங்க சோரி, ஜெயந்தி மாலா அவர்கள் சூரன் சூசை, வதனி மோகன் வீரம் வீக்கம், ஏஞ்சல் கால் காய்ச்சல், டிவி என்று நல்லது நாமக்கல் நமைச்சல் நமைச்சல் நமைச்சல், ரதியம்மா அவர்கள் சூரன் சூகை, மீனா அவர்கள் உண்மை உடல் ஊறுப்பு, உதிய நல்லது நமைச்சல் என்று சொல்லியிருந்தார்கள். நீங்கள் முன்பகுதி விடையும் சொல்லவில்லை, பின்பகுதி விடையும் சொல்லவே இல்லை அன்புறவுகளே. உங்களுக்காக திரும்ப பாடலை ஒலிபரப்புகின்ற அந்த பாடலிருந்து பதிலை கண்டுபிடிங்கள் பார்ப்போம் அன்பு உறவுகளே.

0: சரி அன்பு ஒருபலி ஒழித்த பாடலை கேட்டீர்கள். ஒழித்த பாடலிருந்து உங்களுக்கான சொல்லை நீங்கள் கண்டுபிடித்து அதற்கான பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பர்களை பதில் தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளலாம், வைவரூடாக இணைந்து கொள்ளலாம். லேண்ட் போன் நம்பர் இருக்கின்றது, அந்த போன் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பர்களை பயப்படாதீர்கள், நீங்கள் வந்து கூறும்போது அங்கே அது பாடல் வந்து சொல் ஒன்றுதான் பதிலாக வருவோம், அதை கூட கண்டுபிடியுங்கள். அன்புறவுகளை இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம் பஜனா.
0: வணக்கம் பஜனா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்கள்.
1: நான் சொல்றது இந்த குலைக்க வரல, உழைக்கிறோம் வேணும் என்று.
0: என்ன சொல்லு?
1: இப்ப வரையில நாங்கள் இங்க வந்து நல்லா உழைக்க வேணும் என்று
0: உழைப்பு சொல்லிடணும்.
1: கண்டுபிடிச்சார்கள்
0: நீங்கள் வேற புதினமா வேலை எல்லாம் வந்துட்டு
1: சொல்லாத
0: நீங்க கேட்கணும் நிகழ்ச்சி என்றது.
1: உங்களுக்கு
0: வேலையா கிடைக்குது? முதல் விசாருக்கு ஒண்ணு, நீங்க வேலைக்கு எத்தனை விளையாட்டு எல்லாம் இருக்கு? அப்ப என்ன வரையக தெரியாம அப்படியே இருக்கு? இந்த மாதிரி அப்படி வார காட்டி சொல்றீங்க.
1: கடன் பட்டு வர்றது என்ன பண்ண, நாங்கள் இங்க வந்து நல்லா உழைச்சு கடனை அனுப்பணும். அப்ப வேலை செய்வதுதான் கடனை அனுப்பணும்.
0: அப்படியே வந்தீங்க?
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். உங்களுடைய விவரமான விஷயத்துக்கு நன்றி. நம்முடைய கண்டுபிடிச்சு வாங்க. நன்றி,
1: நன்றி.
0: அவர் வதனா தயாளன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
2: வணக்கம்
0: என்ன செய்யறது? ஒண்ணுமே செய்யல,
2: ஒண்ணுமே செய்யாது. ஒன்றத்தான் சொல்றேன், என்ன மற்றது சொன்னப்புறம் நீங்க பேசுங்க. அது கூடாது, சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. நான் இப்ப அடுத்தவன் என்று சொல்றேன்.
0: அடுத்தவன்
2: வாழ்க்கைய
0: போய் 45 வருஷமா போய் தலையும் இல்லாம முடியும் இல்லாம என்ன சௌகரியம்
2: அப்படி போயிருது.
0: தலை தலை அது கடவுளின் விதியின்படிதான் எல்லாம் நடக்கும் சௌகரி. முயற்சி அதான், அதுக்கு விதியும் விதியும் விட்டு கொடுக்கணுமே.
2: ராஜனோட கனக கதைக்கு வாழாடுவோமே ரெண்டு பேரும். சரி, இப்ப நான் அடுத்தவன் என்று சொல்லி பின்னால அனல்
0: சொல்றேன். சூட்டுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சௌதரி பிலோமினா அவர்கள், பிலோமினாவை தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
3: வணக்கம் ராஜண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க ராணி?
3: நான் நல்ல சுமையா இருக்கிறேன்.
0: நன்றி. என்றும் அப்படி இருக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டோம்.
3: என்றும் அப்படியே இருக்கணும் என்று ரவினை வேண்டிக் கொண்டான்னா, அது அன்றைக்கு பிலோமினா கேக்கல போல இவ ஏஞ்சல் மாசிலின்னு சொல்லிட்டு
0: அடுத்தவன் சொல்லிட்டாவா? என்ன நானே மறந்து வாரம்
3: இல்ல இல்ல, அவ அந்த முதல் நாள் சொல்லிட்டு அது
0: வந்து
3: ஏஞ்சல் மாசிலின் அம்புலி சொல்லி இருக்கிறா பாருங்க.
0: அடுத்தவன் சொல்லி போட்டா
3: சொல்லிட்டுரன் பேரம் போராடு இந்த நாலஞ்சுதான் நிக்குது எல்லாம் பண்றீங்க. இப்ப நாங்க வந்தது வந்து இங்க வந்து போராடுவோம் வந்தோமோ, அல்லது பேரம் போராடுவோம் வந்தோமோ, போராடு எடுக்கிறோம். அங்க நாலுதான் நிக்குது, தப்பு நிக்குது, உத்தமன் நிக்குது, பேரன்
4: நிக்குது,
3: புத்திரனா இருக்கலாம். போராடுவோம்னு சொல்லி அதுக்கு பிறகு அதை தேடிக்கொண்டு வரேன் ராஜாண்ணா.
4: நன்றி, வாழ்த்துகள்.
3: நன்றி.
4: அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
5: வணக்கம் ராஜாண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
4: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
5: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம் அண்ணா.
4: நன்றி.
5: நான் வந்து முட்டாள் என்ற சொல்லு வந்ததாண்ணா.
4: முட்டாள்?
5: வெளிநாட்டுக்கு போகணுமன்றால்
4: இருக்கா சொல்ல
5: பாட்டுல
4: முட்டாள் எல்லாரும் இங்க வந்தது
5: என்ன விட வச்சுக்கிறீங்க? அதுல இருந்து நான் முகப்பரு
4: சொல்றேன். சூட்டால வரதா முகப்பரு?
5: முகப்பரு அநேகமா வெயிலத்துக்கு வரும் சொல்லி பாக்குறேன். வேற ஏதும் விட கிடைச்சா கண்டுபிடிச்சு
4: வாரேன்.
5: நன்றி.
4: ஜெயந்திமால 5 கிலோமீட்டர் நடக்கிறான்டா, நீங்க ஜோதி பாருங்க. அதெல்லாம் போய்
5: குற்றம் இருக்கு, போராடு உத்தம
4: புத்திரன்.
5: என்ன
4: என்ன
5: என்ன
4: செய்ய பாருனால் கொண்டு விடலாம் சொல்றீங்க. அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானிலை வந்திருக்கும் அடுத்த அன்புறவு. வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் வதனி. என்ன வதனி நேரத்துக்கு வந்துட்டீங்க வதனி?
6: இந்த உத்தமன் உத்தமன் சொல்லி கொண்டிருக்கேன்.
4: நான் என்ன சொல்லல பிள்ளை, பாட்டுல வந்த பிள்ளை
6: விட்டுட்டு
4: உண்டு.
6: என்ன
4: விளையாட்டு இல்லையோ
6: அந்தந்த எல்லாம் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி
4: அப்படி சொல்லக்கூடாது. இவ்வளவு நல்லா உழைச்சு உங்களுக்கு வீடெல்லாம் தனி வீடெல்லாம் வாங்கி கட்டி
6: மனுஷன்
4: மகிழ்ச்சியா
6: இருக்கும்.

0: குடியே பெத்தனே,
1: இந்த நாட்டுல போய் இந்த ஊரை விட்டு அந்த வெளிநாடுகளுக்கு போய் பாச தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் ஒரு ரேடியோ ஒன்ற திறந்து ஊர் மக்களே நீங்கள கேட்கலாம் நினைக்கிறேன்.
0: என்ன செய்யறது பிள்ளை, காசு எல்லாம் வேணும் பிள்ளை.
1: கூட்டிட்டு
0: சாப்பிட பிள்ளைகள் வரையில்லா பெத்த வயிறு பற்றி எரியுதுன்னு சொல்லுவேன். எங்க அம்மா அந்த
1: பிள்ளைகளை
0: உங்களோட கதைக்கும் நன்றி மாதிரி என்ன அப்பன்மாரோட கதைக்காதுகள், பாசம் இருக்கும் ஆனா கதைக்காதுகள்.
1: அப்பனை பேசினா அழுது கொண்டு போடும்.
0: நன்றி வதனி, நல்லா கதைப்பீங்க விட்டா.
1: நான் இல்ல சொல்றேன், நான் உத்தமனை எடுத்து நான் உஷ்ணம் சொல்றேன்.
0: வெயில் வெக்கையில வெக்கையில முகப்பெருப்பு வாழ்த்துக்கள் நன்றிகள். அவர் சகோதரி வதனி மோகன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வைபரோடாக ராணி மீண்டும் பாரா என்னென்று கேட்டு பாப்போம். சொல்லுங்க ராணி.
2: உஷ்ணா இது எடுத்து ராஜா உத்தமம் எடுத்து
0: உத்தமன் எடுத்துட்டா எங்க வதனி.
2: நன்றி
0: வாழ்த்துகள். அவர் ராணிமகா ராணி அவர்கள் இணைந்து கொண்டார். ராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம்
0: சுவா, நலமா இருக்கிறோம் சுவா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும்
0: நலமா இருக்கோம். என்ன பெரிய தங்கச்சி விட்டுட்டு போயிட்டான்
3: என்ன செய்யறாவா?
0: சின்ன தங்கச்சி தான் வீட்டுல நிக்கிறான். அப்ப உத்தமன்ல இருந்து உஷ்ணம் என்று சொல்ற எங்க வதனி.
3: நானு மகத்தான் எடுத்தன உத்தமன் வந்து உஷ்ணம் வந்து உச்சி வெயில் என்று அதுதான்.
0: உத்தமனா இருந்தா நல்ல மென்ன காந்தி மாதிரி.
3: ஆமா,
0: தலைமையிலையும் கூட்டி உத்தமனா போய் தாய் சொல்லி
3: விடுவேன்
0: போய் நல்ல பிள்ளையாக காந்தி மாதிரி, காந்தி மாதிரி போய் காந்தி மாதிரி வா.
3: உத்தம புத்திரன் மாதிரி
0: உத்தம புத்திரனா இருந்ததான். ஓகே,
3: நன்றி
0: வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாசினி, சுபாசினியை தொடர்ந்து திருமதி ஜெயா நடேசன் அவர்களிடம் போவோம். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன்.
4: வணக்கம் ராஜா,
0: நல்லா இருக்கிறீங்களா?
4: நன்றி.
0: அப்படி இந்த வெயிலுக்கு கரத்து போயிருவோம் என்ன.
4: குளிர்தான
0: குளிர் வர, இந்த ஒரு நாளைக்கு வெயில் இருக்கு, ஒரு நாளைக்கு மழை பெய்யுது, ஒரு நாளைக்கு சரியான அந்த

0: காலநிலையெல்லாம் பெருசா மாற்றமா இருக்கு பிள்ளை.
1: மக்களின் மாற்றம் மரியாதை,
0: அதுவும் மாற்றம் என்ன. நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரம்.
1: நன்றி ராஜா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலா, நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்க நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள்
0: ஆச்சார் எப்படி இருக்கிறார்?
2: நலமா இருக்கிறேன்.
0: சூப்பரா சாப்பிட்டீங்களா? ஓகே.
2: நான் என்ன சொல்ல,
0: என்ன என்ன என்றாலும் சொல்லுங்க. நீங்க உத்தரவன் தானே கட்டி வச்சிருக்கீங்க, சொல்லுங்களா. ஒரு உத்தமன என்ன உள்ள கதைய கதைய
2: நல்லதண்டு சொல்லி நல்லதண்டு நம்பி வந்தேன்னு சொல்றேன்.
0: நல்லதா?
2: நல்லதண்டு சொல்லி வந்தாது.
0: பாடலையா? அதுல நல்லது நல்லது நல்லதண்ட என்ன உள்ள
2: நல்ல நாடண்டு நாங்க நம்பி வந்தோம்.
0: நல்ல நாடுதானே. மெட்ரோ ரேம்ப் வருது, மெட்ரோ 5 நிமிஷத்துல வருது, ரயின் லாங் லாங் இதுக்கு போறதுக்கு நீள தூரத்துக்கு மீண்ட தூரத்துக்கு போறது ரயின் வந்திருக்குது. வீட்டுக்கு படியில போறதுக்கு 5 லிப்ட போடுறான், லிப்ட போட்டுட்டு போற கால இது போடுறான்டா, இது போடுறான், அது போடுறா, இது போடுறான். இப்படி ஒரு நாடு இந்த உலகத்துல எங்க இருக்குள்ள?
2: என்ன
0: மண்டே திருமணம் செய்யாம இருக்குது, அப்படி இருந்து யோசிக்கிறதான் நாங்கள் வந்து நாங்கள்
2: மனதிற்கு
0: யோசனை இல்ல, உங்களுக்கு யோசனை இல்ல, நீங்க நல்ல ஹலகலப்பான ஆள்
2: வச்சிருங்க.
0: என்ன மாற்றம்? அரசாங்கத்தின்ட காசு எடுத்து வரி, அதுவும் அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய காசு எடுத்து நீங்க செய்யறதுக்கு மாற்றம். தமிழ்நாடு தானே நம்பர் ஒன் ஐக்கிய நாடுகள் சபையிலேயே வந்து ஸ்டாலினை பற்றி கதைச்சு, ஒரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி ஐக்கிய நாடுகள் சபையில கதைச்சது. அப்படி கொண்ட ஒரு சுப்பு தான் கண்ணீர் விட்டு எல்லாம் அழுகுது பொம்பளை பிள்ளைல எல்லாம்.
2: அதெல்லாம் அரசியல் தந்திரங்க,
0: அரசியல் இல்ல பிள்ளை, உண்மையா அந்த விசுவாசமா செய்தது உள்ள
2: சரி செய்யட்டும். எங்கதான் நடந்தாலும் நாங்க உள்ள மேதான் இருக்க போறோம். நான் இப்ப அப்ப நானும் முத்தமனோட போறேன்.
0: உத்தமன் புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை புலம்பெயர்ந்து அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குவவற்றில் கணக்கு தாக்கத்தை உருவாக்கும் சூரிய ஒளி ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையில் விடையாக பெறலாம். திருப்பி சூரிய ஒளி மின்சாரம் இல்லை, உங்கள் உடல்ல இருந்து வாரதா? அவர் திருமதி கமலமணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பிரான்சில் இருந்து. அவருக்கு நமது இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா,
0: உதயன் நலமா இருக்கிறீங்களா?
3: உதயன்
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம். உத்தமனா உத்தமனா இருக்கிறாங்களா? நீங்க அப்படியா? மல்லியே தான் கேக்கணும். என்ன எப்படி இருக்கிறா மல்லி? மல்லி வந்து பாரு இல்லையா இப்ப சௌரம்?
3: இல்ல, ஆர்வங்கள் குறைஞ்சிட்டு.
0: ஆர்வம் குறைஞ்சி நீங்க தான் செய்த விளையாட்டு இல்ல. என்ன கடவுள் கடவுள்,
3: நாங்கள் இங்க விறக்குல கண்டிப்பா ஒரு அவஞ்ச தெரிஞ்சவர்கிட்ட தங்கி அவையில் சாப்பாடு போட்டுதான் வேலை தேடும் வரையும் இங்க எல்லாமே அப்படித்தான் இருக்கும்.
0: உதயன் தண்டச்சோறு தண்டச்சோறு பாடல
3: படத்துல நாங்கள் உழைச்சி சாப்பிடுவோம் என்று சொல்ல முடியாது. அப்ப கொஞ்ச நாளைக்கு உதவியில் எடுத்து வாழ்ந்து அல்லது அண்ணன் தங்கச்சி தம்பி என்று சொல்லி நண்பர்கள வீட்டுல தங்கி மூணு நாலு மாசத்துக்கு சாப்பிட
0: அப்படியே இருந்தீங்க.
3: அப்படி அப்படி
0: நாங்க புதுசா வந்த காலத்துல அப்ப நல்ல காசு தந்தவன் சோதரன்.
3: ஓ,
0: பயங்கர காசு, 1000 francs.
3: ஓ,
0: ரெண்டு திறந்துருவான் 2 மாதம். மணி காசு அனுப்பி விட்டாசம் அங்கே ஒரு 2 ரூபா பத்தம் போனது. எங்கட ஃப்ராங்குக்கு லோன்ல 2 ரூபா பத்தம் ஒரு ஃப்ராங்க் மாத்தினா 1000. சிலர் வந்து அந்த 1000 எல்லார்டையும் கேட்டுடே, இந்த தங்கச்சி கல்யாணம் வாடா தாங்கடா காசு, அப்புறம் நான் தாரணுன்னு வாங்குவாங்க. அப்புறம் அவங்க மாறிடுவாங்க நாட்டை விட்டு நாடு. கொடுத்து போட்டு வாயா அவன் இருந்ததா தண்டச்சோதுக்கு பின்னால வாழ்த்துக்கள், நன்றிகள். அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவருக்கு நமது நன்றிகள். நேரம் சரியாக 5:36 ஐக்கிய ராஜ்யத்தில், 4:36 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: மீண்டும் எழுதுறதுக்கு இடம் இல்லையே.
2: நானும் அந்த தண்டை ஜோரதான் எடுத்து வச்சோம். இத்தனை நேரம் அடிக்க அடிக்க நீங்களும் அடிக்கிறது அப்படியே நன்றி.
0: எங்க இருக்கு நீங்க அடிக்கிற இடத்துல?
2: 48 தான்.
0: எல்லாரும் அதுல நிக்கணுமே.
2: என்ன
0: பிள்ள
2: ஒளி வந்து திருப்பி கண்ணாடியில விழும் மண்டமா திருப்பி
0: வேற எவ்வளவு பேருக்கும் சண்டைச்சோறு தெரியல?
2: சண்டைச்சோறு
0: அதை சொல்ல என்னம்மா
2: அதை சொல்லலாமோன்னு நக்கீல. நான் இப்ப அவர்லாம் சொல்லி உடனே நான் சொன்னதுல இருந்தே அடிச்சு கொண்டு இருக்கிறேன்.
0: என்ன சொன்னதுல இருந்து?
2: நான் சொல்லி பிள்ளையன்று சொன்னீங்க, அது வைக்க இவர் பார்த்துட்டு சொன்ன தண்டை சோற சொல்லி
0: போறேன். அதனால ஏன் தண்டை சோற
2: சொல்றீங்களா
0: சொல்லுங்க எனக்கு.
2: இல்ல அதான் சொல்றேன்
0: இப்ப அதான் நான் கேட்கிற கேள்வி உங்களை விளங்கல. ஏன் தண்டை சோற சொல்றீங்க?
2: வருமானங்கள்
0: குடும்பத்துல நான் தான் பாரம் ஃபர்ஸ்டா வந்தா எனக்கு தண்டைச்சோறு ஆறுதான்.
2: ஒருத்தரும்
0: இல்ல சொந்தத்தில் ஒருத்தரும் இல்ல.
2: அதுதான்
0: கண்ணாடி
2: கண்ணாடி
0: கண்ணாடி
2: அந்த ஒளி வந்து திருப்பி கண்ணாடியில விழுகிறதான்
0: ஒளி வந்து திரும்ப கண்ணாடியில
2: நாங்க போட்டிருக்க எங்களோட சேர்ந்து சொல்றீங்க
0: சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குவற்றில் சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குவது பல விஷயங்களை செய்யுது. ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையில் சொல்றீங்களா? அப்ப நீங்க தண்டை சோறா?
2: தண்டை சோறா இருந்திருக்கலாம்
0: என்று சொல்றீங்க. தயாளம் தண்டை சோறு அப்படியா? கொழும்புக்கு அதுக்கு நல்ல பழமொழியோட எங்கட சின்ன சித்தி சொல்றான் வந்து கிடக்குது தண்டை சோறுகளுக்கு நல்ல பழமொழியோட சித்தி
2: சொல்றான்.
0: காசு போதண்டு
2: கவலை
0: வடிவா சென்ன மறந்து
3: போனேன்.
0: வணக்கம் தயாளர், என்ன தண்டை சோறுனு சொல்றீங்க? எல்லாரையும்
3: எல்லாரும் வந்து தண்டை சோறு. நான் பிரான்ஸுக்கு வந்த உடனே ஒரு மாதம் ஒரு தண்டை தண்டமா தானே இருந்தேன்.
0: யார்கிட்ட இருந்தீங்க? உங்க நண்பனா அல்லது
3: நண்பன் இல்ல, எனக்கு முன்பின் தெரியாது.
0: கொடவுளி
3: தெரியுமா?
0: அண்டன் பாஸ்போர்ட் அது அவர்கிட்ட வந்து
3: ஒரு
0: மாதமா தண்டமா தானே இருந்தேன். பின்னுக்கு தெரியாம உங்களை வச்சிருந்தோம் நல்லவன். முந்தி அங்கால பக்கம் இருந்தும் இப்ப கொஞ்சம் அந்த மூலைக்குல மூலைக்கு இருந்து. வெரி குட் ஆண்டனுக்கு நான் நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல கணக்கு போய் ஆண்டனோட கண்ண பேர் இருந்தது அப்ப குழுவாசையும் தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு.
3: என்ன தெரியும்
0: தயாளன் அவர்கள் இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் குணா, நலமா இருக்கிறீங்களா? அப்படியே தலைய மேல வச்சு கால் நீட்டாது. அப்ப சம்மாளம் கோழிக்கண்டுதான் இருக்கணும் சௌதரி. பக்கு பக்கு பக்கு பக்கு கண்டு குளிர் உள்ளுக்கு வரும். அதுக்குள்ள ஒரு பூத்துக்குள்ள ஐயாயிரம் ஜனம் நாங்கள் மட்டுமில்ல, இல்ல மாற்று வேற்று நாட்டுக்காரன் வந்து லைன்ல நிப்பான். ஒரு மாதிரி அதை தேடி கண்டுபிடிச்ச ஒரு சொல்லுவான், மச்சான் இந்த இதுக்குள்ள இருக்கடா பூத்துண்டு வாங்கடா வாங்கடா. அங்க போறதுக்குள்ள அங்க பார்த்து நிக்கும். விடிய 4 மணிக்கு இருந்து அடிப்பாங்க. அப்ப சொல்லுங்க தண்டைச்சோறு. நீங்களும் தண்டைச்சோறு?
4: தண்டைச்சோறுல இருந்து நான் தண்டைச்சோறு சாப்பிடே இல்லை. நேரடியா வந்து வாங்கி நான் எனக்கு விதச்சரே இல்ல. தண்டைச்சோறு பதில் என்று சொல்லுவேன்.
0: தண்டைச்சோறு பதில் சொல்லி
4: தணல்
0: என்று தணல் என்று சொல்றீங்க. இதை கொண்டு வந்த இதை கொண்டு போக போறாய் தண்டைச்சோறு. அப்ப கிருஷ்ணர் என் தண்டைச்சோறு சொல்லி இல்ல கிருஷ்ணர் நிறையக்கு இதை கொண்டு வந்தா எது உண்ட பொருள் எது இன்ற பொருள்.
4: மீட
0: பேச்சாளராகவும் வந்துட்டீங்க. இப்ப
4: இதெல்லாம் புதினமே, அது எங்களுக்கு இயற்கையா இருக்க
0: இருக்க உங்களுக்கு. ஓஹோ, ஆர் அந்தவர் அந்த இயற்கைய. அப்பா அம்மா டி என்ன நல்ல வேலை செய்து. ஓகே, நன்றி, வாழ்த்துகள். அவர் திருமதி குணநாயகி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் தேவி, நலமா இருக்கீங்களா? அது என்ன தேவி, பத்து நாளா காணையில்?
5: பத்து நாளா காலா, இப்ப பத்து நாளா காணையில் என்றீங்க.
0: என்ன மாதிரி நடிக்கிறீங்களு பாத்தேன். ராஜா எப்படிடா இருக்கிறேன் ஒரு வார்த்தையில
5: கவலையா இருந்த சொல்லி சொன்னாங்க. கமலவணிய காத்து
0: என்னண்டு,
5: ஐயோ அண்ணா ராஜா சொல்லு கதைக்கவும் இல்ல. நான் வந்து இங்க வந்து உத்தராப்பு வந்து போட்டு இப்பதானே உத்தராப்பு கண்டுபிடிச்சேன். உத்தராப்பத்துல வச்சு போட்டேன். அது வீட்ட வந்து ஒரு தரம் இல்ல வீட்ட. அப்ப நான் திறப்பு திறந்த வந்துட்டு கதவிலே அப்படியே விட்டுட்டு எல்லாம் யதார்த்தமா சும்மா இந்த மனதுக்கு சொன்னது. நீ திறப்பு ஏன்னா எனக்கு ரெண்டு தெரிஞ்சது திறக்கிற வழியில நீங்க இருக்குது திறப்பு வழியில
0: இருக்கிற
5: வாழ்க்கையில அப்படி செய்யறையில இந்த தனிய தானே முதல் தடவையா இந்த தனிய வந்தேனா. அப்ப நான் பதட்டமா போயிட்டு அங்க போக டீச்சர் வந்துட்டு கட்டி பிடிச்சு
0: ஒரு கஷ்டம் இல்ல பிள்ளைங்களா. ஒன் எடுத்தீங்களா அப்புறம் நம்ம சங்க அஞ்சு எடுத்தீங்களா அங்க ஒன்னு இருக்குது.
5: தடவையா நான் தனியா போனது. ஓ, அப்ப எனக்கு அது
0: அந்த தடுமாற்றத்துல நீங்க எல்லாரையும்
5: ஒரு தரம் கவனிக்கல. ஒரு தரம் கவனிக்க
0: எவ்வளவு ஜீவங்கள் நின்றது அதுல.
5: ஓ, நான் வீட்டு கேட்டார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தவன் எனக்கு தெரியுமே அவற்ற ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டு
0: மயக்கத்துல வந்துருங்க. சரி, இந்த பத்து நாளா ரேடியோ கேன்பரி
5: தேவி
0: வந்தேன்.
5: குணநாயகி அம்மா வதனாக்கா இருந்துச்சுன்னு அக்கா இருந்துட்டா எல்லாரோடையும் அப்படியே எனக்கு அந்த செத்தவட்டுக்கு போ இதுக்கு இந்த சடங்குகளுக்கு போனாலன்னா என்ன பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துடும். அப்ப எனக்கு இதா
0: போயிடுவேன்.
5: ஒண்ணுமே கொண்டு போக மாட்டேன். பிள்ளைக்கு சாப்பாடு பானை எல்லாம் போட்டு கொடுத்து கோப்பி எல்லாம் கொடுத்துட்டு படுத்த அம்மாவ காணையில உங்களோட எப்பவும் இருப்பா அம்மாவை உள்ளுக்கு கொண்டு போய் காலக்கூடாது. நீங்க எல்லோரும் நமச்சுதான் சொல்லி கொண்டிருந்தோ என்று சொல்லுவேன். பிள்ளைகளின்றது திருமணமான பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் இருக்கிறபடியா அந்த கவலை தெரியாது. ஆனா இந்த பிள்ளை சின்ன குட்டி தான் மீண்டும் ஒழுங்கி வர வேணும் அதுக்களால.
0: சரி, அப்ப சொல்லுங்க தேவி.
5: நானும்
0: தண்டச்சோறா இருக்கு.
5: நன்றி அண்ணா. எல்லாம் எல்லாம் வெள்ளலாம் யோசிக்காமலுக்கு கவலைப்படக்கூடாது. இவ்வளத்தை மட்டும் தந்த கடவுள் எல்லாத்தையும் மட்டும் தருவார்.
6: ஓகே, நன்றி.
5: நன்றி அண்ணா.
6: அவர் சகோதரி தேவி தனராஜ் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். நீங்க நிக்கிறீங்களா? பூ ஓப்பிட்டீங்களா? சரி, அவருடைய தொடர்பை துண்டிக்கின்றோம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
7: வணக்கம்.
6: சொல்லுங்க.
7: என்னம்மா?
6: ஓமாமா. நல்லமா இருக்கிறீங்களா பிலோமினா? நல்லமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிற?
7: ஓகே. இப்ப தண்டச்சோறும் சரியான மாதிரி தான் தெரியுது. அப்ப தண்டச்சோறு
6: தண்டச்சோறு சரியானு நான் சொல்ல இல்லையே புள்ள.
7: இல்ல இல்ல, சிலவங்க சரி வரும் போல அதுக்கு எனக்கு என்னன்னா அந்த நேரத்துல சாப்பாட்டு இங்க சும்மா குடுக்கறவங்க சொல்லி இருப்பாங்க. இல்ல, அந்த நேரத்துல குடுக்கறவங்க தானே காசு கொடுப்பாங்க. சாப்பாடுகள் இந்த கோயில் வழியா வழியெல்லாம் குடுக்கலாம்னு சொல்லி இருக்கலாம். கொஞ்சம் படுது சரியா?
6: கொஞ்சம் படுது உங்களுக்கு?
7: நான்
6: வந்து திரும்ப திரும்ப அது மறுபடியும் பிறக்கிற ஒன்றல்ல. அவர் சொல்றார், சூரிய ஒளியில், சூரிய ஒளியில் தாக்கம் உருவாக்குவற்றில், சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குபவற்றில் ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையில் விடையாக பெறலாம். வெயில் சூட்ட சூடுல
7: தலகிருகிருக்கு மயக்கம் எல்லாம் வரும்
6: என தெரியும்.
7: அப்படி வேணும்.
6: ஓகே, நன்றி.
7: வாழ்க்கை யோசிக்கிறேன், சரியா இருக்கலாம்.
6: நன்றி. அவர் பிலோமினா அஞ்சன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள். வணக்கம் ஷியாமலா.
8: வணக்கம் ராஜா.
6: நலமா இருக்கீங்க?
8: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க
6: நல்லா இருக்கிறோம். தெரியாது,
8: நான்
6: வேலையில என்ன விட இல்லையா?
8: இல்ல, காருக்கு வந்துட்டேன்.
6: காருக்கு வந்துட்டீங்க? என்ன இப்ப வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு மாதம் தயாளன் ஒரு மாதம் அண்டன் விட்டு 6 மந்த் இருந்தவரா? எப்படி அதுக்கு விசா? அப்ப ஒரு மாதத்திலே விசா கொடுத்துருவான். அந்த அந்த விசால வேலை செய்யலாம். அப்ப அது மட்டும் ஒரு சண்டைச்சோரா தானே ஒரு வீட்டுல இருந்திருப்பார். அன்று அண்டல் அவர் சொல்றார். அன்று அன்று எடுத்து சாப்பிட்டது, எத்தனை துன்பங்கள் எல்லாம் பட்டவர்கள் பிள்ளைகள். அப்படி நினைக்கல, நான் தண்டச்சோறு அது வந்தது எங்களுக்கு வேற எல்லாருக்கும் இல்லை. நூற்றுக்கு நான் சொல்றேன், 1890 பிறகு ஒருத்தர் ஒரு பிரதர் தம்பி மேல கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டது. அதுக்கு முதல் இருந்தவை எல்லாம் அந்த 85-86 எல்லாம் தண்டச்சோறு தான்.
8: தண்டச்சோறு தானே?
6: அப்ப தண்டச்சோறு சரி. எத்தனை பேரை கொண்டு வந்துட்டு போயிருக்காங்க ஜெயமல்ல இருந்து தண்டச்சோறுகள். கெஞ்சி கூத்தாடி தான் வர்றது. அவங்க 4 இருப்பாங்க. 4 மேல அரோகராகுலி தான் திரும்ப வேணும். பெட்ஷீட்டு இத்தனை சும்மா வந்ததானே முன்பின் தெரியாத வந்தது வாய்க்கும் இல்லை. அது வடிவா தாங்க கொண்டு வந்து நாங்கள் பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு வடிவான இது சூக்கேஸ் நல்ல வடிவா அவர் ஆக என்ன உள்ள சும்மா கதைக்கு சொல்றது. பேக்கோட வந்து யார் பேக்கோட வந்திருப்பான்? அந்த மாதிரி ஷூ எல்லாம் வாங்கி போட்டு அடிப்பா சந்தோஷமா சம்மர் ஜாக்கெட் வாங்கி போட்டு சரங்கள் திருநூறுகள் சந்தனங்கள் குங்குமங்கள் இத்தனையோட வந்து
9: முக்கியம் வந்து திருநூறு.
6: அப்ப சொல்லுங்க சியாமலா.
9: நான் இப்ப தலை சுத்து இல்லைன்னு சொல்றேன்.
6: தலைக்கு ஹிறு இருக்குது.
9: தலைகிறு இருக்குதா? தலை சுத்து அதுகள் வெயில கண்ட வாரதா?
6: மயக்கம் போடுறது
9: அப்படியே தலை சுத்து சொன்ன மாதிரி கிடக்குது.
6: சி வந்தா வந்து பரவாயில்ல பாக்குறேன் நான் பாயில் கிடக்குதானே. வணக்கம் வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கீங்களா? எங்க நோர்வேக்கு போயிட்டீங்களா? அப்ப என்ன உங்களுக்கு குரல்ல கேட்டு கண்ணாலா இருக்கு? பாருங்களா நலமா இருக்கீங்களா? ஐயா அப்படி இருக்கிறார். சூப்பர்
9: தண்ணி
6: காசு
9: உண்மைந்தான் அப்ப சரி எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பினவன் தண்டச்சோறு மாதிரி இருந்ததுன்றத கொஞ்சம்
6: ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு.
9: ஆனா இந்த அப்படி ஒரு நம்பிக்கையில வந்ததுன்றதுதான் விளங்கு இல்ல.
6: என்ன சொல்றது தெரியாது. யார்கிட்ட போறவன்னு மச்சான ஒரு ஆள் இருக்கிற அவர்கிட்ட போறான். அங்க போனா அது பிராங்க்போர்ட்டுக்கு போகணும். நான் இந்தியால வந்து இந்தியால பக்கம் ஏத்தி விட்டாங்க ட்ரெயின்ல. மட்டையால செய்த விலங்கு
9: ஆறு
6: பேரும் உண்டாச்சுதான். அவனும் என்ன செய்ற ரெண்டு பேரும் தான் வந்தவங்களா? எங்கடா போறீங்களா? எங்களை கேக்குறாங்க இங்கிலீஷ்ல. ஃப்ராங்க்ஃபர்ட் தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போகிறோம். இது ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ரெயின் போவாதான். இன்னொரு ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ல
9: இறங்கிட்டான்.
6: ஐயோ கடவுளே, நான் பட்ட பாடு.
9: எல்லாரும் வந்து நீங்கள் எல்லாம் பிடிச்சி வைக்க நாங்கள் வந்து ஈஸியாக இறங்கினதானே.
6: ஐயோ, அப்படி எல்லாருக்கும் உதவி இருக்க வேணும். அப்படிப்பட்ட யாம் பெற்ற இன்பம் எல்லாரும் பெற வேண்டும். நன்றி சசியம்மா.
9: நன்றி வணக்கம்.
6: சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
10: வணக்கம்
6: ராஜலிங்கம்.
10: விளையாட்டு
6: தர்க்கம் மற்ற
10: பாட்டு
6: கவிதை நீளம் எல்லாம் இருக்கு. நீங்க விளையாடி கண்டு இருக்கீங்க? கவிதை எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுத்து வச்சிருக்கீங்களோ?
10: அதுக்குள்ள வெள்ளிக்கிழமை பருப்பு வாங்கிட்டேன்
6: அப்படி பேசுறாங்க.
11: அதை விட என்ன சாம்பாரும் இதுவும் அரிசா போட்டு காய் கறி முடியா போட்டு சாம்பார் தான் வைப்பாங்க.
6: அந்த மாதிரி நன்றி வாழ்த்துக்கள்.
11: நன்றி.
6: அவர் ராஜலிங்கம். ராஜலிங்கத்தை தொடர்ந்து வானல் வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம்.
12: வணக்கம் ராஜண்ணா.
6: வணக்கம் பிரேமா அவர்கள். நலமா இருக்கீங்களா?
12: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
6: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
12: நானும்
6: தண்டை சோத்துல இருந்து
12: நன்றி
6: வாழ்த்துக்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு
12: நன்றி. வணக்கம்.
6: அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
13: வணக்கம்.
6: நிறைவேண்டிக்கொண்டு
13: நானும் தண்டை சோட்டிலிருந்து
6: தலைச்சுட்டு சொல்றீங்க. நன்றி. சோதரி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா. சித்ராஜி.
6: வணக்கம் சோதரி. நலமா இருக்கிறீங்களா அம்மா?
14: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்க வேணும்.
6: என்ன செய்யணும் உங்க பிள்ளைகள்?
14: பள்ளிக்கூடம்.
6: பள்ளிக்கூடம்.
14: வேலையும்
6: வேலை. மகள் வேலை, மகன் பள்ளி பாடசாலை. ஓகே. நீங்கள் நம்முடைய சாப்பிடுறீங்களா?
14: சாப்பிடுவேன்.
6: மரியாதை சாப்பிடுவீங்களா?
14: என்ன
6: பாட்டில இருந்து எடுக்கணும். நாளை கொண்டு வாங்க. அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டார். அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்புறவர்கள் இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சியோடு சகோதரி திரு அவர்கள் இணைந்து கொள்வார். அதுவரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம் அன்புறவர்களே. பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு. அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே, 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
15: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
16: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
17: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
16: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
18: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
16: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய விரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707 சைபர் 1-57 அல்லது 604-902 சைபர் 3-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளை தந்திருந்த ராஜா அண்ணாக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கலியுக நேரம் சரியாக 6:15, இப்பொழுது முதல் 6 மணியிலிருந்து 7 மணி வரை எனது தெருவில் சில பாடல்கள், 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு, 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடும் நேரம், 9 மணிக்கு இரவு பிரதான செய்தி அறிக்கைகள். சகல நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு முதலாவதாக ஒரு திரை இசை பாடலை தர இருக்கிறேன்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-5-1-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கல்யாண நேரம் சரியாக 6:17. முதலாவதாக ஒலிபரப்பாகும் ஒரு திரை இசைப்பாடலை கேட்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திரை இசை பாடல்கள் எனது தெருவில். கலியக நேரம் சரியாக 6:22. வளமை போலவே பாடல்களுக்கு இடையில் சில தகவல்கள் தருவது வளமை. அதே மாதிரி இன்றும் ஒரு சிறிய ஒரு கதையுடன் கூடிய ஒரு தத்துவம்னு சொல்லலாம், ஒரு அனுபவம்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு காட்டிலே ஒரு வேடன் வந்து ஒரு மரத்தை வந்து வெட்டி போட்டு அதுக்குள்ள வந்து ரெண்டு பக்கமும் நல்ல கூர்மையான ஒரு வாளை வந்து நடுவில் செருவி விடுவான். அந்த நடுவில் செருகி போட்டு அதுக்கு மேலே என்ன செய்வான், நிறைய தேனை ஊற்றி விடுவான். தேனை ஊற்றி விட்டுட்டு அவன் போயிடுவான். அவன் போன பிறகு ஒரு கரடி என்ன செய்யும், அந்த தேனை வந்து நல்லா நக்கி நக்கி நல்லா குடிச்சு கொண்டு இருக்கேக்குல, அதையும் அறியாமல் அந்த கரடியும் அறியாமல் கரடியின் அந்த கழுத்து வந்து அந்த வாளில் வந்து உராய்வுப்படும். அப்படி உராய்வு படையில அதுகின்ற ரத்தமும் சேர்ந்து அந்த தேனோட கலக்கும். ஆனா கரடிக்கு தெரியாது, தன்னுடைய ரத்தமும் சேர்ந்து தான் அந்த தேனில கலந்து போகுதுன்னு தெரியாமல் அந்த ரத்தத்தையும் தேனையும் கலந்து நக்கி நக்கி குடிச்சு கொண்டு ஒரு கட்டத்துல வந்து அதுகின்ற ரத்தம் வந்து நிறைய அது குடிக்க குடிக்க குடிக்க இன்னும் அதுகின்ற காயம் பெருசாகும். ஆனால் அதுக்கு வலிக்காது. ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த அது மெல்ல மெல்ல மெல்லமாகத்தான் அந்த காயம் வந்து ஏற்பட்டு, அந்த காயம் ஏற்படையக்குள்ள அதுன்னு அந்த தேனின்ற ருசி வந்து அதுக்கு அந்த வலியை கொடுக்க இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கரடி வந்து தன்னையும் அறியாமல் அந்த ரத்தம் அதிகம் போனபடியா அது மயங்கி விழுந்து அப்படியே இறந்து விட்டது. அப்படி இறந்து போனதுக்கு பிறகு அவர் அந்த மனிதன் அந்த வேடன் அவன் வந்து ஒரு விதமான வலியையும் கொடுக்கவில்லை. அந்த வலியை தெரிந்த மாதிரி கொடுக்கவில்லை. அவன் வந்து வெகு சுலபமாக அதுன்ற அந்த தோலை எடுத்து, அவன் கரடின தோல் எடுக்கிறதுக்காகத்தான் அந்த அது செய்தது, தோலை எடுத்துக்கொண்டு போய்விடுவான். இதே போலதான் இன்று நான் எங்கள் மத்தியிலே வந்து ஒரு வலியத்தான் கொடுத்து ஒருவரை சாகடிக்கணும் என்று இல்லை. அது எங்களையும் அறியாமல் ஒரு இனிமையான ஒரு வலி, இனிமையான வலி என்று சொல்லி சொன்னால் அது வந்து உயிரை விட எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வந்து எங்களை இழக்கக்கூடிய ஒரு செயலை வந்து கொடுப்பார்கள்.

0: அறுத்து எங்களை வந்து கடைசியில் வந்து படு பாதாளத்துக்கே கொண்டே தள்ளிவிடும். அந்த இந்த கரடி எப்படி தேனை இனிக்குது இனிக்குதுன்னு சொல்லி சொல்லி குடித்து குடித்து தனது மரணத்தை தழுவினதோ அதே போலதான் இன்று நாங்களும் சில சில விடியங்கள்ல எங்களே அறியாமல் அது இனிக்குது இனிக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதுக்குள்ள பூந்து போட்டு அதுக்குள்ள இருந்து வெளிவர்றதுக்கு எங்களுக்கு முடியாம இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னா அதுக்குள்ள நாங்கள் அப்படியே முழுவதுமாக அமிழ்ந்து விடுகிறோம். ஆனா அது வந்து கடைசியில வந்து எங்களுக்கு ஒரு மரணத்தை விட மோசமான ஒரு நிலைமையை கொண்டு வந்து விடும், மரணத்தையும் சம்பவித்து விடும் என்று சொல்லி இந்த கதை வந்து ஒரு தெளிவுபடுத்து என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்துக்கு போய்விட்டு அடுத்த பாடலை
1: வாரந்தோறும் மரக்கரிவைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியாபிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியாபிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பிரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கியாட்டி தமிழொலி. கியாட்டி தமிழொலியில் எனது தெருவில் சில திரைசை பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலியக நேரம் சரியாக 6:32. அடுத்ததாகவும் ஒரு இந்த இந்த கதைகள் என்று சொல்றதை விட இந்த கதைகள் கதைகள் வந்துங்கன்ன வாழ்க்கையோட பின்னும் பிணைந்து இருக்கிறது. எங்கன்னா எங்களுக்கு ஒரு சில சில தகவல்களை கூறுவதற்காகவே இந்த கதைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. நானும் அறிந்ததை உங்களுக்கும் தெரிவிப்பதில் எனக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியுடன் தான் உங்களுடன் இந்த கதைகளை நான் பரிமாறிக்கொள்ளுகிறேன். இது வந்து நான் அறிந்ததை உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு ஒரு ஃபிஷ் டேங்க், ஒரு மீன் தொட்டியில் வந்து ஒரு ஒரு பெரிய மீன் ஒண்டி இருக்குது. நல்ல பெரிய மீன் தொட்டி. அந்த பெரிய மீன் தொட்டியில் ஒரு பெரிய மீன் ஒண்டி இருக்குது. பெரிய மீன் அந்த அந்த தொட்டி ஒரு அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த தொட்டியில் வந்து நடுவுக்கில் வந்து ஒரு இன்னொரு கிளாஸை வந்து பொருத்தி அங்கால அந்த மீன் போகாதபடி வைத்து விட்டு அங்கால ஒரு பக்கம் வந்து நிறைய குட்டி குட்டி குட்டி மீன்களை விட்டு இருப்பார். அப்படி அந்த குட்டி குட்டி மீன்களை விட்டுட்டு இந்த பெரிய மீன் என்ன செய்யும், அந்த குட்டி மீன் பசி வந்துட்டது, அந்த குட்டி மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அங்காளி பக்கம் குட்டி மீன்கள் வந்து அந்த குட்டி மீனை கண்ட உடனே இவர் சாப்பிட்றதுக்காண்டி பாஞ்சு விழுந்து ஓடி போகிறீங்களே, அந்த கண்ணாடி சிவரில் மோதிடுவார். அப்போ மோதிட்ட உடனே அவருக்கு வலிக்கும். இப்படியே திருப்பி திருப்பி திருப்பி 4-5 செஞ்சு அவர் ஒவ்வொரு காலம் போய் அந்த அந்த கண்ணாடி சுவரோட மோதினாம்பரம் அவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வெறுத்து போகுது. இதில் மோதினா அவற்ற உடம்பும் வந்து நைந்து போகுது. மோத நைந்து போகுது. நைந்து போனோடனே அவர் அப்படியே சோர்வாக இருப்பார். அப்போ அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொல்லினா, அந்த கண்ணாடி அந்த தடுப்பு சுவரை எடுத்து விடுவான். எடுத்து விட்டான் பிறகு அந்த அவருக்கு முன்னாலும் அந்த குட்டி அந்த பெரிய மீனுக்கு முன்னாலும் அந்த குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் சுதந்திரமா ஓடுபட்டு திரியும், நல்லா விளையாடி கொண்டு திரியும். ஆனாலும் அந்த பெரிய மீன் வந்து அந்த குட்டி மீனை வந்து சாப்பிட மாட்டுது. ஏன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு பசிக்குது, உயிர் போகக்கூடிய நிலைமை வந்து விட்டுது. ஆனாலும் அந்த அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த குட்டி குட்டி குட்டி மீன்கள் வந்து கண்ணுக்கு தெரியல. அதுண்ட மண்டையில அந்த அதுண்ட அந்த மூளையில இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த தடுப்பு சுவர் தான். அந்த சிவரில் போய் மோதிடுவோமோ, எனக்கு வலிக்குமே, மோதிடுவோன்ற அந்த ஒரு இது அந்த ஒரு நினைவை தவிர அந்த மீனுக்கு பெரிய மீனுக்கு வேறு ஒரு நினைவும் இல்லை. ஆனால் திருப்பியும் இருக்கா அந்த மீன் அந்த முயற்சிச்சு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த அது வந்து உயிர் வாழ்ந்திருக்கும். ஆனால் அந்த மீன் அந்த முயற்சிக்காமலே அந்த 2-3 தர முயற்சிச்சு அது தோல்வி அடைஞ்சதால அந்த அது வந்து திருப்பி முயற்சிக்கல. ஆனால் அந்த மீன் என்ன நடந்துச்சு, பசியால் கண்ணுக்கு முன்னால் உணவுகள் இருந்தும் அந்த மீனால வந்து அந்த தன் பசியை தீர்த்து கொள்ள முடியவில்லை. அந்த மீன் இறந்து விட்டது. இதே போலத்தான் நாங்களும் வந்து எங்கள்ட வாழ்க்கையிலும் வந்து ஒரு கா 2-3 சில முயற்சிகளை எடுக்கல, நாங்கள் தவறி எங்களால் கொஞ்சம் நொந்து போயிட்டோம், அடிபட்டு போயிட்டோம் என்று சொல்லி சொன்னால் திருப்பி வந்து நாங்கள் வந்து அந்த முயற்சியை வந்து எடுக்கிறே இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், இது சரி வராது, இது எங்களுக்கு நடக்காது என்று சொல்லி நாங்களே எங்களுக்குள்ளே ஒரு அவநம்பிக்கையை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை முயற்சி செய்யாமல் விட்டு விடுகிறோம். அந்த முயற்சி செய்யாமலேயே நாங்கள் வந்து அப்படியே அழிந்து போகிறோம். எங்கள்ட வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு தோல்வி ஏதாவது ஒரு தோல்வி வந்துட்டு என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நினைக்கிறோம், இனி இதுக்கு மிஞ்சி எங்களுக்கு ஒரு வெற்றி இல்லை. நாங்கள் அதுகளால் தான் இந்த பல தற்கொலைகள், பல மன முறிவு அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் வருகுது. திருப்பி நாங்கள் முயற்சி செய்யல, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஒரு ஒரு உதய் பந்தாட்ட நிர்ணயிக்கிறது வந்து கடைசி செகண்ட்கள் தான். அந்த கடைசி செகண்ட்ல வந்து அந்த வெற்றி வந்து உதயபந்தாட்டம் என்று சொல்றதை விட பல வெற்றிகள், பல விளையாட்டுல பல வெற்றிகள் வந்து எங்களுக்கு வந்து கடைசி செகண்ட்ல எங்கட வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஆனா நாங்கள் அதுக்கு முயற்சி செய்வதில்லையே தவிர, நாங்கள் எங்களுக்குள்ள நடந்ததையே நாங்கள் நினைச்சு எங்களுக்குள்ளேயே நாங்கள் மருகி நாங்கள் எங்களையே இழந்து உயிர் போகிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோமே தவிர மறு முயற்சி என்றது நாங்கள் வந்து செய்வதில்லை. அதால தான் எங்கள்ட வாழ்க்கை பல தோல்விகளை சந்திருக்குது, பல முன்னேற்றங்களை தடுத்திருக்கிறது. அந்த இந்த மீனை போலதான் நாங்களும் பலர் வாழுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு அடுத்த பாடலுக்கு போவோம்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
1: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சில திர இசை பாடல்கள். அந்த வகையிலே அடுத்ததாகவும் ஒரு சிறிய ஒரு கதை மாதிரி தான், கதையுடன் கூடிய ஒரு தத்துவங்கள். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு முயல் வந்து ஒரு நாலஞ்சு முயல் குட்டி போட்டி இருக்கேக்கல. ஒரு மனிதன் வந்து என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா, அந்த முயலுக்கு ஒரு முயலுக்கு பிடித்த ஒரு இலியோ ஒரு சாப்பாடை கரட்டை கொடுத்து, கரட்டை ஒரு கையால முயலுக்கு கரட்டை கொடுத்து கொண்டு இருக்கேக்கல. அந்த முயல் வந்து தன்னை மறந்து அந்த முயல் வந்து கரட்டை சாப்பிட்டு கொண்டு இருக்குது. அப்படி அந்த முயல் வந்து கரட்டை சாப்பிட்டு கொண்டு இருக்கேக்கல, அந்த மனிதன் மட்ட கை வந்து அந்த முயலின் பொந்துக்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு குட்டிகளா அவன் வந்து எடுத்துக்கொள்றான். அந்த முயலுக்கு வந்து தெரியல, அந்த தண்டை குட்டிகளை அவன் களவெடுக்கிறான் விஷயம் வந்து அந்த முயலுக்கு தெரியல. ஏன்னு சொல்லி சொன்னா, அந்த முயல் வந்து தண்டை ஃபோக்கஸ் முழுக்களையும் அந்த கரட் சாப்பிட்றதுலயே தான் இருக்குது. அப்ப அந்த கரட் சாப்பிட்றதுலயே அந்த அதுண்ட ஃபோக்கஸ் இருக்கிறபடியா அது வந்து தண்டை குட்டிகளை வந்து தொலைத்து விட்டது. அதுண்ட கவனம் வந்து திசை திரும்பி விட்டது. ஒரு என்னன்னு சொல்வது, அந்த உண்மையான அக்கறை பக்குவம் உள்ளதுதான் ஒவ்வொரு விலங்கினமா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, தாய்மை உணர்வுன்றது வந்து ஒரு பொல்லாத ஒரு பொல்லாதன்னு சொல்ல முடியாத ஒரு ஆக்கிரமித்த ஒரு 100% ஆக்கிரமித்த ஒரு பாசம்தான் அந்த தாய்மை உறவு. ஆனா அந்த தாய்மையை கூடி அந்த கரெக்டை கொடுத்து அதுண்ட அந்த சிந்தனை, அதாவது அதுண்ட ஃபோக்கஸை வந்து மாத்தி வச்சு கொண்டு அந்த குட்டிகளை வந்து கவர்ந்து சென்று போய்விட்டான். அதே மாதிரி தான் எங்கண்ட வாழ்க்கையிலையும் வந்து பல நேரங்களில் வந்து எங்கண்ட திசையை நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு கட்டித்தனங்கள் ஒவ்வொரு திறமைகள் வந்து இருக்குது. கடவுள் வந்து ஒருத்தரையுமே வந்து சும்மா படைக்கவில்லை. ஏதோ ஒரு திறமை இருக்கு, ஏதோ ஒரு வழி, நாங்கள் எங்கண்ட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு ஏதோ ஒரு வழி இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறது இல்லை. அது எங்கண்ட திறமையை வந்து ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கிறே இல்லை. ஆனால் எங்கண்ட திறமையை இருக்குதுன்றதை கண்டுபிடிக்காமல் நாங்கள் வந்து கண்மூடித்தனமாக எங்கண்ட திறமையை வெளிப்படுத்த நினைக்கும் போதோ அல்லது தன்னை அறியாமல் அது வெளிப்படும் போதோ எங்கிருந்தோ வந்து அந்த முளைத்த அந்த நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்னு சொல்லுறோம், அப்படி வந்து எங்கேயோ இருந்து வந்து எங்கண்ட கவனத்தை திசை திருப்பி அதை வந்து எங்கண்ட ஃபோக்கஸை வந்து அந்த நல்ல நினைவுகள் நல்ல வழியை வந்து மறக்கடிச்சு ஒரு கண்ணுக்கு முன்னால் வந்து வேறு ஒரு விஷயங்களை காட்டி அது வந்து எங்களை வந்து எங்கண்ட திறமையெல்லாம் வந்து மழுங்கடிக்க வைக்கிது. நாங்கள் வந்து எங்கண்ட திறமையை சிலர் வந்து தங்கட திறமையை மறக்கடிக்கப்படுகிற கவர்ந்ததோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் சிலருக்கு வந்து அவையின் திறமையை அவர்கள் மறக்க வேண்டும், அந்த திறமைக்குள்ள போகக்கூடாது என்றதுக்காண்டியே அதை ஒரு போலியான ஒரு அந்த மின்மினி பூச்சி மாதிரி அந்த கண்ணுக்கு முன்னால மின்ன வச்சு அதுலயும் ஒரு மயக்கத்தை கொடுத்து போட்டு அந்த மயக்கத்துல வந்து எங்க ஒவ்வொருத்த திறமையும் வந்து மழுங்கடிக்கப்படுகிறது. உண்மையில வந்து நீங்க ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பாருங்க, எங்களுக்குள்ள வந்து என்ன இருக்குது, என்னென்ன நாங்க செய்யக்கூடியது இருக்குது, எங்களால வந்து எது செய்ய முடியும், அதை இதுல வந்து நாங்கள் வந்து திறமை ஆகலாம்ன்றதை நாங்கள் மனதில் நினைத்தமா இருந்தால் அதை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ எங்களுக்கு வந்து இன்னது செய்ய முடியுமோ, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சில வேலைகள் கைவேலைகள் கூடி விதம் விதமான கைவேலைகள் செய்வார்கள். சிலருக்கு வந்து பாடலாம், சிலருக்கு எழுதலாம், சிலருக்கு ஆடலாம், சிலருக்கு வந்து கதை கட்டுருவா இதெல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் நிறைய திறமைகள். ஒரு ஒரு ஒரு இதை கலட்டி பூட்டுறதுல ஒரு திறமை இருக்கும், அது அல்லது அந்த மிஞ்சி போடுற தேவையில்லாத பொருட்களை வைத்து அதை வந்து நாங்கள் வந்து ஒரு பிரயோசனப்படுத்துற மாதிரி அப்படி நிறைய திறமைகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட திறமைகள் என்னால் எது முடியும் ஒரு 5 திறமையை நீங்கள் யோசித்து எழுதி வையுங்க, எங்களால் மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய விஷயம் எதுன்னு சொல்லி நாங்க எழுதி வச்சு போட்டோம். அந்த விஷயத்த பாருங்க, இந்த விஷயத்தை செய்ய முடியாமல் எங்களை தடுக்கிறது எங்களுக்கு என்ன, அதுக்குள்ள எங்களுக்கு வெட்கமா அல்லது எங்களை என்ன விஷயம், அல்லது மற்றவர்களுக்கு முன்னால அதை செய்வதற்கு அதை செய்ய தயங்குவதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி அதையும் எழுதி வைத்து போட்டு அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட திறமையை கண்டறிஞ்சு நீங்க வந்து அந்த திறமையை வந்து முன்னேற்றுறதுக்கு நீங்கள் ஒரு வழியை கொண்டு சென்றீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட வழிகள் வந்து மிகவும் சிறப்பாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த பாடலுக்கு போவோம்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உழுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பாந்து ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டி கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

இங்க பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போறேன் யாழ்ப்பாணம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திர இசை பாடல்கள். அடுத்ததாக ரெண்டு மூன்று கதைகள் கூட நான் சொல்லிவிட்டதால ஒரு ஆன்மீக குறிப்பொன்றை தரலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நாங்கள் வந்து எல்லோரும் வந்து வீட்டிலே வந்து இரவு படுக்க முதல் எங்களது வீட்டு அடுப்பை வடிவாக நாங்கள் நல்லா சுத்தம் செய்து போட்டுத்தான் கூடுதலான மக்கள் எல்லோரும் தூங்குவதற்கு போவோம். அப்படி நாங்கள் அடுப்பை பாத்திரங்கள் எல்லாம் கழுவி எல்லாம் கழுவி போட்டு எல்லாத்தையும் காய வைக்கிறதுக்கெல்லாம் பாத்திரங்களை துலக்கி அதை நாங்கள் வைத்து விட்டு குசினி கிச்சன் மேடு எல்லாம் நாங்கள் துப்புரவெல்லாம் செய்து போட்டு அதை அப்படியே பழிச்சண்டு அப்படியே அந்த வெறுமனையே விடக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் ஒரு சொட்டு சோறு சாதம் எடுத்து வச்சு அதை தண்ணியை ஊற்றி போட்டு அதை வந்து அந்த அடுப்பில் வந்து நாங்கள் வைக்க வேணும். என்னென்னு சொல்லி சொன்னால் அது வந்து அந்த மகாலட்சுமி எங்கள் அதை வந்து இப்போ ஒவ்வொரு தேவதைகள் வந்து கிச்சனு இந்த குசினிக்கில் வந்துங்கன்னா சமையல் அறைக்கில் வந்து இரவு நேரத்தில் வருவதாக ஒரு ஐதீகம் உண்டு இருக்குது. அப்படி வரும்போது அங்கே வந்து வெட்டு பாத்திரங்கள் எல்லாம் வலிச்சு துடைத்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதால் வந்து நாங்கள் அடுப்பில் வந்து ஒரு கொஞ்சம் சாதத்தை எடுத்து வச்சு போட்டு அதை வந்து நாங்கள் வந்து தினமும் படுக்கும்போது ஒரு கொஞ்சம் சாப்பாடு வைத்து விட்டு படுப்பது வந்து வீட்டுக்கு வந்து நல்லமுன்னு சொல்லி கூறிக்கொண்டு அடுத்த நாள் காலமே அந்த சாதத்தை நாங்கள் வந்து எடுத்து அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்யலாம். ஒரே அடியாக வலிச்சு துடைச்சி அந்த ஒன்றும் இல்லாத மாதிரி நாங்கள் வந்து எங்கள் சமையல் அறைய வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கூறிக்கொண்டு அடுத்தது வந்து நாங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து நாங்கள் பூஜை செய்யும் போது நாங்கள் வீட்டில் சாமி அறையில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு தரம் காலையிலிருந்து சாமி எங்களது வேலைகளை ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கும்போது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கற்பூரம் வந்து நாங்கள் வந்து ஏற்றுவோம். அப்படி கற்பூரம் ஏற்றும் போது அந்த கற்பூரத்தை வந்து நாங்கள் வந்து நாங்களாவே அணைக்க கூடாது. அந்த நாங்கள் வந்து ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை ஏற்றலாம், பெரிய கற்பூரமாக ஏற்றிக்கொண்டு அது முடியாமல் அதை விட்டுட்டு நாங்கள் அங்கால போய் அந்த தீ அந்த கற்பூர சுடரில் இருந்து வேறு விதமான விபத்துக்கள் வராமல் நாங்கள் ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை ஏற்றினமாக இருந்தால் அந்த கற்பூரம் வந்து தானாக அணையும் மட்டும் நாங்கள் வந்து பார்த்து கொண்டு இருந்து அதை அணைந்தாம் பிறகு போவது நல்லம். அதை நாங்கள் வந்து வாயால் ஊதி அணைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊதி அணைக்கக்கூடாதுன்றது. மற்றது வந்து நாங்கள் அந்த வீட்டில் வந்து நாங்கள் சாம்பிராணி தூவம் போடும் போது அதுகளை வந்து கொஞ்சம் அந்த மருதாணி விதையும் சேர்த்து தூவம் போட்டால் வந்து வீட்டில் வந்து நல்ல ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும். மற்றது வந்து நாங்கள் தூங்க போகும்போது சிலருக்கு வந்து அந்த தூக்கம் வந்து சிலருக்கு இல்லை பெரும்பாலான ஆக்களுக்கு நானும் உட்படத்தான் அந்த தூக்கம் வந்து ஒரு நல்லொரு தூக்கம் வாரது சரியான அருமையாக இருப்பது அந்த தூக்கத்தை வந்து ஒரு நிம்மதியான ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைப்பது வந்து தற்சமயங்களில் வந்து மிகவும் கடினமாக இருக்கிறது. எவ்வளவு கடினமான வேலையை செய்து போட்டு தூங்க போனாலும் தங்களுக்கு தூக்கம் வருவது வந்து குறைவாகத்தான் இருப்பது. திடுக்கிட்டு எழும்புவது அப்படி இருக்குவதற்கு போது அந்த மருதாணி இலைகளை வந்து தலையணைக்கு கீழே வந்து கொஞ்சம் வைத்து விட்டு தூங்கினால் அமைதியான ஆழ்ந்த தூக்கம் வந்து எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கூறப்படுகிறது. நானும் முயற்சி செய்கிறேன் தான், ஆனா ஓரளவுக்கு ஓகேயா இருக்குது. நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம், தூக்கம் பெறாதவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் எனது தெருவில் இடம்பெற்ற திர இசை பாடல்கள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை இடம்பெற இருப்பது தமிழோடு விளையாடு. அதற்கு முதல் ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு
1: En நெகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
2: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனும். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Vicky Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம், நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

பொதுப்பங்கை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சாய் இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டே மார்க்கெட்.

0: நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இப்பொழுது முதல் 8 மணி வரை இடம்பெற இருப்பது தமிழின் சுவையையும் அறிவின் விருந்தையும் சேர்த்து உங்களுக்கு முன் வருவது உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிக்கும் நேயர்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டு முதலாவதாக நான் ஒரு கேள்வி ஒன்றை வானொலியில் தவள விடுகிறேன். என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னா, இந்த அகழ்வாராய்ச்சி அந்த நடுகள் அதுகள் இது அந்த அப்படியான அந்த அந்த அந்த காலத்துல இப்ப ஆரம்ப காலத்துல வந்து பானை ஓடுகளில் கிடைத்த முதல் தமிழ் பெயர்கள் எவை? அந்த அகழ்வாராய்ச்சியின் போது முதலில் பானை ஓடுகளில் கிடைத்த முதல் தமிழ் பெயர் என்ன என்பதை நான் உங்களிடம் கேட்கிறேன். அதற்கான பதிலை தெரிந்து கொண்டு அதற்கான விடையை கண்டுபிடித்து கொண்டு வருமாறு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்ள காத்திருக்கிறேன். அந்த வகையில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வைத்திருக்கும் வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம், நான் சசிகலா சிவன்பர்மா.
0: வணக்கம் சசியம்மா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: நன்றி. எனக்கு இது சரியா இல்ல, ஆனா சாரையாரு விட தெரியும், அது சரியோ தெரியாது. பிராமி எழுத்துக்கள் என்று சொல்றேன்.
0: ஓ, அந்த பிராமி எழுத்துக்கள் தான், அதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பிராமி எழுத்துக்கள்ல வந்து அந்த நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லிட்டேன்னா, கீழடியில கீழடியில் கிடைத்த முதல் தமிழ் பெயர்கள் பிராமி
1: எழுத்துக்கள் சொற்கள் வரப்போ
0: அதுல வந்து அந்த அந்த அந்த அந்த என்னென்ன தமிழ் பெயர்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதுல.
1: ஓகே ஓகே, நன்றி.
0: ஓகே, நன்றி நன்றி.

0: தமிழொலி டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னா, கீழடியில் கிடைத்த பானை ஓடுகளில் எழுதப்பட்ட முதல் தமிழ் பெயர்கள் என்ன? அந்த கீழடியில் கிடைத்த தமிழ் பெயர்கள் என்ன, என்னென்ன பெயர்கள், ஒரு ரெண்டு மூன்று பெயர்கள் வந்து அந்த கீழடியில் வந்து கிடைக்கப்பெற்றது, அந்த பெயர்கள் என்னன்னு தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். இதற்கான விடைகள் தெரிந்தவர்கள் நேரடியாக வந்து கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விளம்பரம் அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன், உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நிலமா?
1: நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
0: நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்க இது கண்டுபிடிச்சீங்களா?
1: அந்த என்ன ஆதன்
0: ஆதன் என்ற பெயர், அதோ மேட்டர். இன்னும் இன்னும்
1: அத்தியன் அத்தியன்
0: ஆதன் ஆதன் ஆதன்
1: அத்தியன் என்று பெருமா?
0: அத்தியன் இல்ல, ஆதன் என்றுதான் இருக்குது.
1: ஆதன்
0: குவிரன் சம்பன் விசாகன் சம்பன் கம்பன் இல்ல சம்பன் சம்பன் விசாகன் விசாகன் என்ற பெயரும் அதுல அதுல வந்து அந்த கீழடி இதுல வந்து எழுதப்பட்டதா? அடுத்ததான் வந்து நான் உங்கள்ட்ட ஒரு இந்த இந்த கேள்வி சாதாரண கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். காத்தூலம் காவன்னா இத்தன்னா தூவன்னா லானா உம்மண்ணா காத்தூலம் என்ன, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். காத்தூலம் காத்தூலம் சொன்னா சரி. அடுத்தது வந்து நான் வந்து இப்ப உங்கள்ட்ட அந்த ஒரு ஒரு கேள்வி, அத காத்தூலம் இப்ப நீங்க இப்ப இந்த இந்த விடைய கண்டுபிடித்தபடியா வானொலியில் பொதுவாக இந்த கேள்வியை தவள விடுகிறேன். காத்தூலம் என்னன்னு சொல்லலாம், நான் என்னென்னு கண்டுபிடித்து கொண்டு வாருங்க. நான் இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன்னு சொன்னா, ஓசையுடைய சொற்கள் இப்ப சுவாசிக்கும் உறுப்பு, சுவாசிக்கும் உறுப்பு, அடுத்தது வந்து சுவாசிக்க கூடாத மாசு. இப்ப சுவாசிக்கும் சுவாசிக்கும் உறுப்பு, சுவாசிக்கும் உறுப்பு இப்ப ஒரே மாதிரி இருக்கும். அந்த முடிய முடிகிற செண்டெழுத்து சொல்லு, முடிகிறது வந்து ஒரே ஒரே மாதிரி முடியவனம், செண்டெழுத்துல கடைசி எழுத்து வந்து ஒரே மாதிரி
1: சுவாசிக்க முடியாது.
0: தூசு இல்ல தூசி,
1: தூசி.
0: அப்ப சுவாசிக்கும் உறுப்பு எது, என்னதால நாங்க சுவாசிப்போம்? தூசி நன்றி. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சசியம். அதுக்குரிய அந்த விட கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த நீங்க கண்டுபிடித்தீங்களா?
2: நானும் கண்டுபிடிச்சிட்டு அவர் சொல்லிட்டா.
0: ஓ, அதுல வந்து அந்த கீழடியில கிடைத்த அந்த இதுகள் வந்து ஆதன் குவீரன் அந்த கொடுமணலில் சம்பன்
2: விசாகன் இருக்கு.
0: உதிரன் ரெண்டும் இருக்கா? எனக்கு அது
2: நான்
0: அது எனக்கு கிடைத்த பெயர்கள் வந்து இதுதான், அது கூட பெயர்களாயும் இருக்கலாம். அது மற்றது வந்து இப்ப நான் கேட்ட நான் காத்தூலம் பரன், ஓ காத்தூலம் என்னன்னு கேட்ட நான்,
2: அது பண்டைய கால துகில் வகை
0: என்று, ஒரு துகில் வகை தான் அது, அதுதான் ஒரு ஒரு மென்மையான ஒரு துணியத்தான அந்த அந்த காத்தூலம் என்று சொல்லி சொல்றோம், அந்த மென்மையான துகில். இப்ப நான் வந்து இப்ப உங்கள்ட்ட அவ முதல் கேட்ட மாதிரி தான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப முதல் கேட்டேன் தானே, அவட்ட ஒத்த ஓசையுடைய சொற்கள், சுவாசிக்க முறுப்பு நாசி, சுவாசிக்க கூடாதது மாசி, ஏன்னா தூசி
2: தூசி
0: நாசி தூசி. பார்க்கும் உறுப்பு செல்வதற்கான பாதை. பாக்கும் உறுப்பு,
2: பார்க்கும் உறுப்பு, கண்.
0: அத வேற என்னது என்று சொல்லலாம்? தமிழில வந்து மிகவும் வந்து பழமையான கல்வெட்டு எது? அந்த கல்வெட்டு எதுன்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லி சொன்னா, அது ஒரு அந்த நீங்க சொன்ன மாதிரி தமிழ் பிராமி கல்வெட்டு தான். அந்த கல்வெட்டுல வந்து என்ன எழுதப்பட்டிருக்கு? முதலாவதா அந்த முதல் எழுதப்பட்ட பழைய கல்வெட்டுல என்ன எழுதப்பட்டிருக்குது, அது எங்கே இருக்குது? ஓகே, நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்ளுங்கள். வாங்க, நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் திரு, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நலமே இருக்கிறேன். நன்றி, நன்றி,
0: நன்றி. என்ன பாருங்க, இது ஏன் அந்த வைபர் தொலைபேசி வேலை செய்யலையோ தெரியல, தெரியா வருது தொலைபேசி வரவில்லை, ஆனா எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. சரி, அத பாப்போம். மெருவின வந்தா தெரியும் தானே, பாப்போம். இப்ப நான் வந்து இப்ப முதல் சொன்ன மாதிரி கேட்டிருப்பீங்க தானே, அந்த சுவாசிக்கும் உறுப்பு நாசி, சுவாசிக்க கூடாத மாசி. ஓகே, முருங்கை இலை, வெள்ளை முடி, முருங்கை இலை, முருங்கை செல்வதற்கான பாதை வழி என்ற மாதிரி. இப்ப விழி வழி, இப்ப முருங்கை இலை, அதை அதை அதை சொல்லுற சொல், அதை எப்படி சொல்லுவோம் என்றதும், வெள்ள முடியே எப்படி சொல்லுவோம் என்றது, முருங்கை எப்படி சொல்லுவான், நரை. ஓகே, இப்ப நீங்க அதை சொன்ன நான் இன்னொரு கேள்வியை கேக்குறேன். நீங்க மெட்டத கண்டுபிடிச்சு கொண்டு வர ஓணுமே,
3: இல்ல ரெண்டு கேக்க வேணும்
0: சொல்லுங்க. நீங்க இது ஃபெயில் விட்ட வரியா, நீங்க போனவங்க சொல்லிக்க தானே ஃபெயில் விட்ட வரியா திருப்பி கேக்குறதுண்டு. ஓகே, மரத்தின் அடிப்பகுதி, முதலாவது கேள்வி மரத்தின் அடிப்பகுதி. அடுத்தது வந்து பேனின் முட்டை, பேனின் முட்டை, மிக பழமையான கல்வெட்டு அத கண்டுபிடித்தா சரி, அல்லாடி அடுத்த சுத்துல அப்படியே சுத்தி கொண்டு வாங்க, அப்புறம்
3: எடுக்கிறேன். சசியம்மா தேடி கொண்டு கேக்க, நாங்கள் அதுக்கவே செய்யக்கூடாது, சசி தேடி கொண்டே இருக்குது. இப்ப நீங்கள் என்ன கொண்டு சொல்லுங்க, நான் தேடி கொண்டு வரேன்.
0: கல் இலக்கியம் என்ன கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
3: என்ன இலக்கியம்?
0: கல் இலக்கியம்.
3: கல்
0: கல் இலக்கியம்.
3: சரி,
0: கல் இலக்கியம் என்ன கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
3: ஓகே, நன்றி,
0: நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். 72ல முடிகிறவர், சைவர் 9ல வந்திருக்கிறவர், தெரியவில்லை அவரது தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்ததாக வைவர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
0: வணக்கம். நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம்.
0: ஓகே,
4: அடுத்த
0: கேள்வி கேட்கலாம். இன்னொரு கேள்வி தான்
4: என்ன
0: சொல்லி சொன்னா அந்த கல் இலக்கியம் வந்து மூன்று மூன்று வகையா இருக்குது. நான் கேக்குறேன்
4: இல்ல
0: அப்படி இல்ல, கல் இலக்கியம் என்ன அது எத்தனை வகை? சரி நான் மூன்று வகைன்னு சொல்லிட்டேன். அந்த மூன்று வகை கல் இலக்கியமும் இது, அடுத்தது வந்து கல் இலக்கியம் இதை சொல்றதுன்றது, அதை நீங்க கண்டுபிடிக்கலாம், பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சு
4: நிலப்பரப்பு வீரம் கலைநுட்பங்களை குறிக்கிறது நினைக்கிறேன்.
0: இல்ல அதுக்கு நல்ல வடிவா நல்ல ஒரு அழுத்த திருத்தமான பதில் இருக்குது. நாங்க இப்படி சும்மா அந்த அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிளா பிளான்னு சொல்லி முடிக்காமல் அந்த நல்ல அழுத்த திருத்தமான அந்த வகையும் வடிவான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையும் இருக்குது. அதே நேரத்தில் அது என்னென்று எடுத்து காட்டுறதுக்கும் அதுக்குரிய இடங்களும் இருக்குது. இப்ப அந்த என்ன கல்வெட்டு, இப்ப மூன்று வகையான கல் இலக்கியம்னு சொன்னா அது மூன்று வகையான இது, அந்த மூன்று வகையான கல் இலக்கியத்துக்கும் அந்த உதாரணங்களும் இருக்குது நல்ல வடிவா. அது இருக்கட்டும், நாங்கள் அதை வச்சுக்கொண்டு நான் இப்ப உங்கள்ட்ட வந்து அடுத்த கேள்வியை கேக்குறேன்.
4: சொல்லியாச்சு
0: மென்மையான ஒரு தூகிலங்கள். ஆடவரின் ஒருமை சொல், ஆடவர் ஒருமை சொல், அடுத்தது மகளிர் ஒருமை சொல்,
4: இளைஞன்
0: அது அப்படியும் வரும் சொல்லலாம். ஆனா நான் ரெண்டு எழுத்து சொல்லித்தான் வச்சிருக்கிறேன். ஒருமை சொல் ஆடவர் எப்படி ஒருமையா சொல்லலாம்,
4: ஆண்
0: பெண் அதான். அப்ப நீங்க எனக்கு வந்து இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சிட்டு வரணும். நன்றி நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம.
0: வணக்கம்.
5: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன். வதனா? நீங்க நலமா இருக்கிறீங்களா? நன்றி. நீங்க இப்ப என்னத்துக்கு கண்டுபிடிச்சீங்க?
5: மிகவும் பழமையான கல்வெட்டு அது. அந்த முதல்ல சொன்னீங்க தமிழ் பிராமி
0: என்று. அந்த தமிழ் பிராமியில தான், அதுலதான் அந்த நான் சொன்னேன் சொல்லி சொன்னா அந்த பெயர் தான் நான் கேட்டேன். அந்த பெயர்கள் தான் அந்த ஆதிரன் என்றும் வந்திருக்கு சொல்லி சொன்னவே. நான் என்ன என்ன என்ன வந்து
5: என்ன
0: ஓ அது வந்து நான் கேட்டேன். நான் என்ன சொன்னா அந்த பனியோடு பானியோடுகளில் கிடைத்த தமிழ் பெயர் என்ன? பிறகு நான் கேட்டேன் இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கல் இலக்கியம் என்றா என்னண்டு
5: கேட்டேன்.
0: மிகவும் பழமையான கல்வெட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த கல்வெட்டுல வந்து என்ன எழுதி இருக்குன்னு சொல்லுங்க. அப்பம்
5: நினைக்கிறேன் அந்த தமிழ் பிராமி எழுத்து முறையிலே அங்கே எழுதப்பட்டது.
0: ஓ அதுதான் அந்த தமிழ் பிராமி, அதுதான் அதுதான் அதுதான் அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்குது. அந்த அந்த அதுல வந்து என்னது எழுதி இருக்குதுன்னு சொல்லி, அதுனா மூன்றாம் நூற்றாண்டு மதுரை கிரகஸ்தூபம் மூன்றாம் நூற்றாண்டுல வந்து மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு
5: தான். மாங்குளம்
0: நீங்க அப்படித்தான்
5: நினைக்கிறேன்.
0: இந்தியாவிலதான் ஆனா அந்த அந்த கல்வெட்டில ஒரு ஒரு வசனம் மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இல்ல தமிழ்லதான் தமிழ் பிராமிய கல்வெட்டு
5: தான்.
0: இருக்கட்டும், அதை தேடி கண்டுபிடித்து கொண்டு வரட்டும். நான் அடுத்ததா வந்து உங்கள்ட்ட வந்து கேக்குறேன். இப்ப முதலாவே கேட்ட மாதிரிதான் மொழி கொண்டு பேசுவது, மொழியால பேசுவது, ரெண்டெழுத்து சொல்ல, மொழி கொண்டு பேசுவது, வார்த்தை அல்லாத சத்தம், மொழி கொண்டு பேசுவது, மொழி மொழி மொழி மொழியால என்ன மொழி கொண்டு பேசுவது வார்த்தை அல்லாத சத்தம். அந்த மொழி இல்லாத சத்தத்துக்கு ஓசைக்கு ஒரு மறுப்பே ஒரு ஓசைன்றதை விட இன்னொன்று இருக்குது. இப்ப மொழி கொண்டு பேசுவது என்ன? இப்ப ஒரு ஆள் பேசுறது என்ன எப்படி சொல்லலாம்? ஒரு மேடையில பேசுறவையே இன்னொரு விதமா சொல்லலாம். அத என்ன சொல்ல, அவர் இப்படி செய்தார் இப்படி செய்தார் இப்ப பேசினார்ன்றத நாங்க இன்னொரு விதமா சொல்லலாம்.
5: உரை நடத்தி
0: அதுதான் உரை. அப்ப மற்றது வந்து
5: மற்றது
0: கேட்டு நான் என்ன வார்த்தை அல்லாத சத்தம் உரை
5: அல்லாத சத்தம்
0: கதைக்காமல் ஒரு சத்தம் போடுறதா சொல்லிவினம் சொல்லிவினம் எழுதப்பட்டிருக்கு வரவேற்றுக் கொள்கிறேன்.

0: கதவா?
1: கதவுக்குள்ளிருந்து என்னத்தை போட்டு, கதவுல இருந்து இன்னொரு இருக்குது,
0: தாள்
1: பூட்டை சுமப்பது, தாள் நாட்டை சுமப்பது, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
1: நான் நினைக்கிறேன் நீங்க அந்த சொல்ல கண்டுபிடி இந்த வசனத்தை எழுதினதை கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு
2: சொல்லி
1: பாக்கிறேன்.
2: கல் இலக்கியம் அப்படியா? அப்படியா?
1: இது அர்த்தம் வந்து காகிதம் இல்லாத காலத்துல வந்து பாறை, குகை, கல் தூண், பானை ஓட்டில் எழுதிய இலக்கியம் தான் கல் இலக்கியம். கல் இலக்கியம் அந்த முழு விளக்கம் வந்து இதுதான். காகிதம் இல்லாத காலத்தில் பாறை, குகை, கல் தூண், பானை ஓட்டு, பானை ஓட்டில் எழுதிய கல் எழுதியதுதான் கல் இலக்கியம். அது வந்து மூன்று வகைப்படும். நான் வந்து அந்த அந்த என்ன அந்த மூன்று வகை என்றதையும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டையும் தான் நான் கேட்கிறேன். என்ன அந்த கல்
2: அந்த மூன்று வகை என்றால் கல் வெட்டு, நடுகற்கள், செப்பேடுகள் வருமா?
1: நடுகள் சரி,
2: கல்வெட்டு,
1: கல்வெட்டு அது வந்து சரி, குகை கல்வெட்டு அதை வடிவா சொன்ன குகை கல்வெட்டு. அந்த மூன்று வகையும் என்னன்னு சொல்லி இப்ப நீங்க ரெண்டையும் சொன்னபடியே நான் சொல்றேன். முதலாவது வந்து குகை கல்வெட்டு, அதற்கு உதாரணம் அந்த எடுத்துக்காட்டா இருக்கிறது இந்த மாங்குளம் அரிட்டாபட்டியில இருக்காம அது குகை கல்வெட்டு அந்த இந்தியாவில. மற்ற நடுகள், நடுகள் வந்து புலிமான் கோம்பை நடுகள். நான் அடுத்ததான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கத்தான் போறேன். அடுத்து மற்ற கோவில் கல்வெட்டு, மூன்று கல்வெட்டு, குகை கல்வெட்டு, நடுகள் கல்வெட்டு, கோவில் கல்வெட்டு. கல்வெட்டு அந்த கோவில் கல்வெட்டு வந்து தஞ்சை பெருங்கோவில் தான் அதுக்கு உதாரணமான எடுத்துக்காட்டு. அந்த கல்வெட்டுன்னு கல் இலக்கியத்துல வந்து மூன்று வகையா பிரிக்கப்பட்டிருக்குது, குகை கல்வெட்டு, நடுகள் கல்வெட்டு, கோவில் கல்வெட்டு. குகை கல்வெட்டுக்கு மாங்குளம் அரிட்டாபட்டி, நடுகளுக்கு புலிமான் கோம்பல் கோம்பை நடுகள், மற்றது வந்து கோவில் கல்வெட்டு. இப்ப நான் அடுத்ததா வந்து இதோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா இந்த புலிமான் கோம்பை நடுகள், இது ஏன் இதுதானா இந்த நடுகள்ல வந்து பிரசித்தி பெற்றது, அந்த பிரபல்யம் பெற்றது இதுதானா? ஏன் இது வந்து பிரபல்யமானதுன்னு நீங்க கண்டுபிடித்துக் கொண்டு வர வேணும். புலிமான் கோம்பை, புலிமான் கோம்பை, இந்த நாடுகள் தான பிரபல்யமானதாம். இந்த புலிமான் கோம்பை நாடுகள் என்றது ஏன் பிரபல்யமானதுன்றதான் நான் கேட்கிறேன்.
2: அடுத்த நீங்கள் அந்த மாங்குளம் கல்வெட்டுல ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னீங்களே,
1: ஓ அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: அந்த அதுல பாண்டியன் நெடுஞ்செழி என்ற பெயரும் இருக்குது. அந்த சமண முனிவர்களுக்காக கற்படுக்கைகள் அமைத்த செய்தியும் இடம்பெற்றிருக்குது. அதுவா?
1: ஓ இல்ல, அது வந்து அதுக்கு இது வந்து அது இப்ப நீங்க சொல்றதும் இடம்பெற்றிருக்குது கல்வெட்டுல. இதுகள் வந்து இந்த கல்வெட்டுக்கு இந்த இந்த இப்ப நான் சொல்ற வசன அந்த சொல்லுக்கு பிறகுதான் இந்த கல்வெட்டுகள்ல நீங்க சொன்னது வந்து இதுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு மூன்று சொற்கள் கூடிய ஒரு சொல்லு, மூன்று சொற்கள் கூடிய ஒரு வசனம், சாரி நாலு சொற்கள் கூடிய ஒரு வசனம் அதுதானாம். இந்த மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு மதுரைக்கு அருகே கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்குது. அதான் மிக பழமையான கல்வெட்டு.
2: அது வந்து
1: ஓகே, நன்றி, தேடிக்கொண்டு வாருங்கள். நன்றி, நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன்.
3: வணக்கம் திரு.
1: வணக்கம். சுத்தி அடிச்சு வந்துட்டீங்க.
3: என்னது நெஞ்சறிங்களா?
1: இல்ல இல்ல, சுத்தி அடிச்சு வந்துட்டீங்கள்.
3: என்னண்டால் முதல்

0: கல்வெட்டுல எழுதின சொல்லு கேட்ட நீங்கள் ஒரு வசனம் வந்து அது அந்த கொஞ்சம் இந்த முதல் கல்வெட்டுல கொஞ்சம் அழிஞ்சபடியாலாம் அன் ஊர் அதன் என்று எழுதியிருக்கு. அதாவது ரெண்டாவது வரில இன் அன் கல் இந்த ஊரை சேர்ந்த இவருக்காகத்தான் இது எழுதப்பட்டது. ஆனா அது கொஞ்சம் சிதைஞ்சதால அது போச்சு. ரெண்டாவது கல்வெட்டுல வேள் ஊர் பதவன் அவ்வன் சரியா ரெண்டு எழுதி இருக்கு. அதுக்கு காரணம் வேள் ஊரை சேர்ந்த பதவனின் மகனாகிய அவ்வனுக்காக எடுக்கப்பெற்ற நடுகள்.
1: மூன்றாவது
0: கல் பேடு தீயன் அந்தவன் கூடலூரை சேர்ந்த ஆகோல் கூடலூர் ஆகோல் வரியில் எழுத்து பொறுப்புகள் இடம்பெற்றன என்று நான் கூறிக்கொண்டோ.
1: நீங்க கூறினது சரி. நீங்க முதலாவது சொன்னீங்க தானே அந்த அந்த எழுத்துக்கள் வந்து சரியாக கண்டுபிடிக்கப்படவே இல்லையண்டு. என்னுடைய என்னுடைய தேடலின்படி அந்த சரியான சிதைவுகள் இல்லாம கிடைக்கப்பட்டிருக்குது. அது எழுதி இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா கனி காண நீனா ஈயண்ணா கனி நந்தி ஆசிரிய இவன் சிதைவடையாமல் கிடைக்கப்பட்ட சொற்கள் தான் இது. கனி நந்தி ஆசிரிய இவன் இல்ல வகுப்பிலே வகுப்பேற்றம் செய்யப்படாது, வகுப்பு இறக்கம் செய்யணும். புலிமான் கோம்பை நாடுகள் ஏன் பிரபல்யமாயினது சொல்லி அந்த கேள்வியை கேட்டபடி அது இருக்கட்டும். இப்ப நான் திருப்பி
0: அதான்
1: அதான் அதைத்தான் கேட்க போறேன் பாருங்க உங்களுக்கு. இப்ப அந்த அப்படியான கேள்விக்கு கேட்கல. இப்ப வந்து நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப ஒரு எனக்கு வந்து இப்ப மானா நானாவில தொடங்கும் மானாவும் நானாவிலையும் தொடங்கும் மனப்பாடம் செய்வது இப்படியே நீங்க இது நாலாவது நாலெழுத்து சொல்லு மனநம் சரி ஓகே. இன்னும் ஒன்று ஒன்று கேட்டுட்டு போறேன். விடாமுயற்சியும் தைரியமும் இதே மாதிரி சொல்லணும். அடுத்தது வந்து அஞ்செழுத்து விடாமுயற்சி தைரியம் விடாமுயற்சி தைரியம் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு ஜான்ஜி ஜானுடேசன்.
1: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
2: நான் நலமா இருக்கேன். நீங்களும் நலமாக?
1: நன்றி. கடந்த வாரம் வரவில்லை, உங்களை காண இல்ல. முதல் மனப்பாடம் செய்வது மனநம் நாலெழுத்து. இனி நீங்கள் அஞ்செழுத்துல சொல்லுங்க. மானா நானாவில தொடங்க வேணும். விடாமுயற்சி தைரியம் உண்டு. விடாமுயற்சி தைரியம். மனத்திடம் அது அது நான் கேக்குறேன், அஞ்சலித்து சொல்லு. அஞ்செழுத்துல ஒரு சொல்லி இருக்குது, நல்ல சொல்லு. மற்ற ஆறெழுத்து சொல்லும் கேக்குறேன், அதையும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. உற்சாக மனநிலைய குறிப்பது அஞ்செழுத்து, உற்சாக மனநிலைய குறிப்பது ஆறெழுத்து. மன தொடங்க வேணும், கண்டுபிடிச்சிட்டு வாரீங்களா?
2: விடாமுயற்சி, மற்ற என்ன சொன்னீங்க?
1: மற்றது சொன்ன உற்சாக மனநிலைய குறிப்பது.
2: உற்சாக
1: மனநிலைய இந்த புலிமான் கோம்பை நாடுகள் ஏன் பிரபல்யம் கண்டுபிடிக்க இல்லையோ? சரி, ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரே வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சசியம்மா.
3: மதுரையில எனக்கு வந்திருக்கிற நாலு சொல்லும்
1: என்ன வந்திருக்கு?
3: தெரு, தேரூர், குளித்தை, அய அம்மா வந்திருக்கு.
1: என்ன சொல்லுங்க அப்பா, இப்ப அந்த இதுகின்ற அர்த்தங்கள் வந்து உண்டா இருக்கும், அந்த எழுதின சொற்கள் வந்து வித்தியாசமா இருக்கு, ஆனா அது அர்த்தம் வந்து உண்டா இருக்கும். அந்த மொழி பெயர்ப்பு செய்ய அந்த அது அந்த அர்த்தங்களை எழுதே எல்லாம் ஒரே சொல்லு, ஒரே பொருள் தான், ஆனா அந்த எழுதின விதம் வந்து வித்தியாசம்.
3: புலிமான்
1: கோம்பை அப்படி என்ன, அது ஏன் பிரபல்யமா இருக்குதுன்றது? போரில இறந்த வீரனுக்காக செய்வதுதான் அந்த நடுகல். அந்த நடுகல்ல அந்த நடுகல் சொன்ன உடனே அவங்க அது சொல்றது வந்து இந்த மிகவும் வந்து இந்த மிக பிரபல்யமா இருக்கிறது புலிமான் கோம்பை நடுகல். அது ஏன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு இந்த தேனி மாவட்டத்துல கிறிஸ்துவ கோப்பின் நாலாம் நூற்றாண்டு தான் இந்த நடுகள் வந்தது. அது வந்து அந்த முதலாவது நடுகள் வந்து அந்த முதலாவது நடுகள்ன்றா அந்த தேனி மாவட்டம் கிறிஸ்துவுக்கு பின் நாலாம் நூற்றாண்டு மாவட்டத்தையும் சொல்லுவோம், கூடலூர் மாவட்டத்தில், கூடலூரில், தேனி மாவட்டத்துல கூடலூரில், கூடலூரில் சங்க காலத்துல இந்த ஒரு ஒன்றுக்கு போய் இறந்த அந்த வீரனுக்காக நடப்பட்ட கல் தான் அது. அது என்னத்துக்காக அந்த போய் இறந்தது அந்த வீரன்? இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லி போட்டேன், போய் இறந்ததுன்றதை மட்டும் நான் சொல்லல. இப்ப உங்களுக்கு அவருக்கு இடப்பட்ட பெயர் தான் புலிமான் கோம்பை. ஓகே, இப்ப நான் வந்து இப்ப உங்களுக்கு வந்து அடுத்ததா வந்து ஒரு மெட்ட கேள்வி ஒன்று தரட்டா?
3: ஓ,
1: நான் இப்ப என்ன சொல்லி சொல்லு கேக்குறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப இப்ப நான் வந்து உங்கள்ட்ட உங்களுக்கு வந்து கடைசி வந்து காரம் முடிய வேணும், சரியா? இது உதவி, உதவிய வந்து இப்ப நீங்க உதவிய அப்படி சொல்லலாம், காரம் முடியணும்,
3: உபகாரம்,
1: உபகாரம். அடுத்தது அடுத்த இன்னொன்றையும் கேட்டுட்டு மற்றதுக்கு நீங்க அப்படியே தேடிக்கொண்டு வாங்க. தத்து, தத்து, தத்துண்டா? தத்தெடுக்கிறதுக்கு உதவிக்கு உபகாரம் சொன்னீங்க, தத்தெடுக்கிறது அதுவும் வந்து காரத்துல முடியணும். எனக்கு வந்து அந்த புலிமான் கொம்பை அதை இருக்கா கண்டுபிடிச்சிட்டு வர வாங்க. நன்றி. அடுத்ததாக வைவர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா கமலவேணி?
4: நலமா இருக்கிறேன். நீங்க?
1: நலமா இருக்கிறேன், நன்றி.
4: அதுக்கு எனக்கு காட்டுது என்னன்றா, அந்த மாடு ஒரு ஆள் மோசம், அந்த மாடு மாடு வளர்த்தது அவர் இறந்தபடியா அவருக்கு
1: நடுகள் வடிவா சொல்லுறதுன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா தேனி மாவட்டம் கிறிஸ்துகுப்பின் 4ஆம் நூற்றாண்டு கூடலூரில் ஆகோல் இட்டு அட்டுப்பட்டு தீய நடுத்தகல், அதாவது வந்து மாடு பிடிக்க போய் இறந்த வீரனுக்கு நட்டகல். சங்க காலத்துல ஏறு தழுவுதல் அந்த இப்பயும் அந்த சொல்லுவினமில்ல, அந்த தைப்பொங்கலுக்கு பிறகு ஏறு தழுவுதல் போறது, அந்த என்னண்ட அதை சொல்றது, அந்த மாடு மாட்டை அடக்க போறது ஏறு தழுவுதல் தானே அதுக்கு,
4: அந்த
1: ஏறு தழுவுதல் அந்த மாடு அந்த காளையை அடக்குறதுக்குன்னு சொல்லி அந்த தைப்பொங்கலுக்கு பிறகு நடக்கிறது, அதுக்கு பிறகு தைப்பொங்கல் அடுத்து நடந்த அந்த அது அதான் அது வந்து முதல் முதலாக இறந்தவருக்காக
4: நடப்பது
1: அவருக்கு அதுக்கு வச்ச பெயர் தான் அந்த புலிமான் கோம்பை என்ற நாடுகள்
4: வந்து
1: அது பெயர் வந்து வந்தது. இப்ப நான் வந்து இப்ப முதல் சொன்ன மாதிரி உங்கள்ட்ட கேக்குறேன், அந்த உதவிக்கு உபகாரம் சொன்னா, தத்துக்கு சுவீகாரம் சொன்னா, அழகு அழகுக்கு எப்படி சொல்லலாம், அதுலயும் இப்ப காரம் மட்டும் முடியணும், அழகண்டா
4: அழகண்டு
1: முடியல காரம் மட்டும் முடியணும். இப்ப
4: அவதாரம்
1: இல்ல அழகுக்கு அழக அழக செய்யறதுக்கு அழக அழகு படுத்துறதுக்கு முதல் சொல்ல முடியறது வந்து காரம்னு முடியும். இப்ப உதவியன்னு நான் சொன்னேன், உதவிக்கு ஒரு உதவியன்னு உபகாரம்னு சொன்னேன், தத்துச்ச தத்தெடுக்கிறதுக்கு எப்படி சொல்றோம்னா சுவீகாரம்னு சொல்றது, அதே மாதிரி கேக்குறேன் அழகு படுத்துறதுக்கு
4: தொடங்கும்
1: காரம் முடியும் அலங்காரிச்சு கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லுவினம் தானே.
4: அப்ப நீங்கள் அந்த ஜானகசனட்ட கேட்ட நீங்கள் அதுக்கு என்ன
1: அஞ்சலுத்து சொல்லு, விடாமுயற்சியா இருக்கிறது தைரியமா இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்.
4: விடாமுயற்சி
1: தைரியமா இருக்கிறத
0: விடாமுயற்சி தைரியம்
1: மனதிடமும் பெறும், ஆனா மன உறுதி என்றுதான் நான் வச்சிருக்கேன். மனதிடம் ரெண்டும் ஓகே, மனதிடம் மன உறுதி. அடுத்தது வந்து உற்சாக மனநிலையை குறிப்பது. ஆரெழுத்து
0: மானாண்டுதான்
1: தொடங்கும், மன ஆண்டுதான் தொடங்கும். உற்சாக மனநிலையை குறிப்பது
0: உற்சாகம்
1: சொல்லி உற்சாகமா இருக்கிறது அது வந்து இப்ப என்னன்னு சொல்றது எத்தனை எழுத்து சொல்லுங்க ஆபம்
0: ஆறு எழுத்து
1: அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் பாதனி மோகன்.
5: ஆமா,
1: நீங்க எதுக்கு கண்டுபிடிச்சீங்க?
5: இல்ல, அந்த நீங்க அந்த புலிமான் குழந்தை சொன்னீங்க, அதுக்கு நீங்க வேற ஏதோ உதாரணம் சொன்னீங்க. அந்த வீர அந்த ஊரை காக்க அந்த விலங்குகளோட சண்டை பிடிச்சதுண்டு, அது புலியோட சண்டை பிடிச்சு வீர மரணம் அடைஞ்சதுண்டு. நீங்க மாடன்னு சொல்றீங்க,
1: ஏறு தழுவுதல், ஏறு தழுவுதல், ஏறு சங்க காலத்துல ஏறு தழுவுதல், அந்த காளி அடக்குறதுன்னு சொல்றது தானே?
5: ஆமாமா.
1: கிறிஸ்து தேனி மாவட்டத்துல கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு கூடலூரில் வீரனுக்கு நட்டகல் சங்ககால ஏறு தழுவுதல் சான்று. அந்த அவருக்குத்தான் அந்த புலிமான் கோம்பி என்ற நடுகள் இடப்பட்டதாம். அந்த ஏறு தழுவுதலுக்கு போனவருக்கு தெப்பங்களுக்கு பிறகு நடக்கும் தானே? அதுக்குத்தான் வந்தது இந்த விட. ஓகே, இப்ப நான் வந்து உங்களுக்கு டெலிபோன் வருதா?
5: ஓ, டெலிபோன் வந்து.
1: சரி, ஓகே, அப்ப கதைச்சிட்டு வாங்க.
5: ஓகே, பாய் பாய்.
1: அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் சிறு, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன் ரோசாலி. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கும். நன்றி.
1: நன்றி. நீங்க உங்களுக்கு நான் என்ன தாரது?
6: சுலபமான
1: தாரன். ஓகே, நான் உங்களுக்கு சுலபமானதவே தாரேன். என் இப்படி தாரது என்ன என்னத்தை தருவோம்? இப்ப நான் வந்து கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க எதிர் சொல்லு சொல்ல வேணும். இப்ப நான் சொல்றேன் சொல்லி சொன்னா,
6: இப்ப
1: எதிர்ப்பதம், இளமைக்கு எதிர்ப்பதம் என்ன சொல்லுங்க?
6: இளமை கிழவி.
1: இல்ல, அது கிழவன் சொன்னா கிழவி சொல்லலாம். இளமை,
6: இளமை
1: பொதுமை,
6: முதுமை,
1: முதுமை. இன்பம்,
6: துன்பம்.
1: ஓகே. இகல்,
6: புகழ்,
1: புகழ். அப்புறம் என்ன கெட்டிக்காரி வடிவா சொல்லுறீங்க? நட்பு,
6: நட்பு வெறுப்பு.
1: இல்ல,
6: நட்பு
1: நட்பா இருக்கிறது. அடுத்தது நட்பா இருந்தா பேந்த அதுக்கு எதிராக எப்படி இருப்பினாம்?
6: நட்பு
1: பகை,
6: பகைமை,
1: பகைமை. அப்ப நீங்க இனி என்ன செய்யுங்க? இப்ப நான் உங்கள்ட்ட கணக்கு கேள்வி கேட்டுட்டேன். எதிர்ப்பதம் என்ன? உருவாக்குதலுக்கு எதிர்ப்பதம் என்ன? சரி, அப்ப நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
6: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். கலந்து சிறப்பித்தமைக்கு. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் திரு தியானேசன்.
1: வணக்கம். நீங்க அது கண்டுபிடிச்சீங்களா? ஆக்கல் அழித்தல். மற்றது வந்து நான் அப்ப இப்ப இந்த இது கேக்குறேன் சொல்லி சொன்னா, உற்சாக மனநிலைய, உற்சாக மனநிலைய குறிப்பது வந்து அது என்னன்னு சொல்லுங்க ஆபா.
7: உற்சாக
1: மனநிலை,
7: உற்சாகமா இருக்கிற,
1: அதுக்கு என்னன்னு சொல்லுங்க ஆபா. மன எழுச்சி, மன எழுச்சி. மன எழுச்சி வந்து உற்சாகத்தை கொடுப்பது, உற்சாகத்தை கொடுப்பதுக்கு மன எழுச்சி என்று சொல்லி சொல்றது. ஓகே, நம்ம வேற தாரன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இப்ப இதுதான் அந்த என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து ஒரு காரம் தான் முடியணும், உதாரணத்துக்கு அந்த முதலாவது வந்து ஆனாவில தொடங்குது, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், ஆனாவில தொடங்குது மறுப்பின்றி ஏற்க, நாங்க மறுப்பு சொல்லாம ஏற்கிறது. அது தெரியாது, உண்மையா எனக்கு தெரியாது, அது நான் அதை கண்டு அது கண்டுபிடிக்க இல்லை நான், அது எனக்கு தெரியாது, அது எனக்கு அதை நான் அதுக்குள்ள நான் போயில, அது எனக்கு கிடைக்கல. இப்ப நான் வந்து இப்ப இதுக்கெல்லாம் சொல்லியாச்சு, இந்த புலிமான் கோம்பை அதுகள் எல்லாம் எல்லாம் என்ன, இப்ப வந்து
8: என்னன்னு
1: சொல்றோங்க, இப்ப இந்த காரத்துல முடிஞ்ச வேணும், காரம் முடியும், உணவு உணவு என்ன நாங்க சொல்லலாம், கோவிலின் சுற்றுப்பாதை, காரம் மட்டும் முடியும்,
8: கோவிலின்
1: சுற்றுப்பாதை சரி, நான் முதல் எழுத்த சொல்றேன், பீனா வரிசையில வரும்,
8: என்ன
1: செய்யற நீங்க, ஒராளுக்கு ஒராள் சொன்னா இப்ப
8: பிரகாரம்
1: நேரமும் கிட்ட கிட்ட வந்துட்டது,
8: சொல்லுங்க
1: தேடுற கேள்வி வேணாம், இப்ப நீங்க இதுக்கு என்ன தேடுற கேள்வி வந்து அந்த, ஓகே அப்ப நான் நீங்க அடுத்த முறை சந்தித்துக் கொள்வோம், நன்றி வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன், வணக்கம்.
9: நன்றி
1: நன்றி அவ விட்டுட்டு போனது
9: அனுப்பி
1: நீங்க, நான் வந்து இப்ப இந்த ஒரு உங்களுக்கு ஒரு சொல்லு தாரன், ஒரு நான் பத்திரிகை என்று ஒரு சொல்லு தாரன் உங்களுக்கு, அது வந்து இதுல இருந்து நீங்க இந்த பத்திரிகையில இருந்து ஒரு சொல் எடுக்கணும், என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னா நான் சொல்ல நான் கேக்குற கேள்விக்குரிய விடையே சொல்லணும் நீங்கள், அந்த அதுக்குள்ள இருந்து பத்திரிகை விளக்கு ஏற்ற உதவும் பஞ்சு இதுக்குள்ள, சரி இன்னொன்று கேட்டுட்டு விடுறேன்னா, என்னோட நேரம் போய் கொண்டு போகுது. ஓட்டுநர், ஓட்டுநர் வந்து சொல்லுறோம், நான் சொல்லுற சொல்லு வந்து ஓட்டுநர். ஓட்டு குறிப்பு வந்து நான் அதுக்குரிய சொல்லுக்கு வந்து வந்து வீடு கூரை
0: ஓடு
1: ஓடு.
0: சரி தம்பி, வணக்கம். அடுத்த நேரம் போ, அடுத்த நிகழ்ச்சியில தம்பி
1: அடுத்த நிகழ்ச்சியில சந்தித்துக்
0: கொள்வோம். நன்றி நன்றி
1: நன்றி, வணக்கம். அடுத்ததாக வைவர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம். இணைப்புவே வருவது இல்ல
1: இன்னைக்கு, கொஞ்சம் டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வருது. கோயிலும் சுற்றுப்பாதை, பிரகாரம், தோசை நீங்க, பரிகாரம், ஒப்பனை, அடுத்தது ஒப்பனை,
9: அலங்காரம்,
1: அலங்காரம், சிருங்காரம் என்று சொல்லுங்க. சிங்காரம், சிருங்காரம் என்று சொல்றது வந்து அந்த ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது சிருங்காரம். சிங்காரம், சிங்காரிக்கிறது சொல்றது, சிங்காரிக்கிறது அலங்காரம். சிருங்காரம் வந்து நாங்கள் வந்து உணர்வுகளை வந்து முகத்தால வெளிப்படுத்துறது, முகபாவங்களை தான் சிருங்காரம் என்று சொல்லி சொல்றது. அந்த நடனத்துல வந்து சொல்றதுதான் சிருங்காரம். கனிம உப்பு,
9: கனிம உப்பு என்னது,
1: எல்லா உப்புகளையும் சேர்ந்து சொல்றதே நன்று சொல்றது. கனிம உப்பு
9: வேற இல்லையே, கனிம உப்பு வேற கழுங்க.
1: சரி, அடுத்ததா கேக்குறேன்.
9: இளக்காரம்,
1: இளகாரம், இளக்காரம்,
9: அடிகாரம், அந்த சீன உப்பு,
1: சீன உப்பு இல்ல, கனிம உப்புன்னு கேட்ட நான்.
9: கனிம உப்பு, படிகாரம் வராதா?
1: படிகாரம், படிகாரமும், படிகாரம் கனிகம் உப்பு, அது அது உப்பு வகையில இல்ல. சவுக்காரம் சவுக்காரம் தான், அது அது இல்ல. மற்றது வந்து ஆணை பிறப்பிப்பது,
9: ஆணை பிறப்பிப்பது,
1: ஒரு ஆணை பிறப்பிச்சா இப்படி என்னத்துல இருந்து ஆணைய பிறப்பிப்பம், சரி நான் அதுக்கு முடிய அதிகாரம்.
9: அடுத்த
1: முறையில கவனத்தில் அடுத்த முறையில இருந்து இதை கவனத்தில் எடுக்கிறேன்.
9: சரியா,
1: விடைய சொல்லாமலே விடுறேன். நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
9: நன்றி வணக்கம்,
1: நன்றி வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம். அப்போ ஏதோ அங்கீகாரத்துக்கு ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க
1: அங்கீகாரத்துக்கு, அங்கீகாரத்துக்கு கேட்டு நான் என்ன சொன்ன, மறுப்பின்றி ஏற்பது, அதுதான் அங்கீகாரம். நாங்க மறுப்பு இல்லாமல் ஏற்றுக் கொள்றதுக்கு அங்கீகாரம். அங்கீகாரம் மற்றது உணவு வந்து ஆகாரம். இப்ப சரி, நீங்க வந்தபடியே நினைப்பது பழைய சோற்றுடன் கூடிய தண்ணீர்,
10: நீராகாரம்,
1: நீராகாரம். கொடுங்கோல் ஆட்சி,
10: அராஜகாரம்
1: அராஜகாரம் கலந்து சிறப்பித்த மகி, நன்றி. சந்தித்துக் கொள்வோம்.
10: நன்றி,
1: இத்தனை உங்களுடன் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை. நன்றி, நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை நேரமும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது தமிழோடு விளையாடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேணும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி.
11: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
12: இருக்கேன். மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
11: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
12: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
11: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
13: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-1-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 392-8-8-5-0-0-5-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0 வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். களஞ்சியம்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் தொடர இருப்பது

0: மாலை நேரம். இப்பொழுது முதல் இரவு 9 மணி வரை உங்களுக்காக வர இருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேர நிகழ்ச்சியில் கவிதை உங்களது நீங்கள் படித்து சுவைத்த கதை கவிதைகள், நீங்கள் எழுதிய கவிதைகள் என்று பலதரப்பட்ட கவிதைகளையும் கவிதை கவிஞர்கள் கவிதாயினிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்ள காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக கவிதை பாடுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தார். வணக்கம். சைவர் 9 வந்திருப்பவர் தெரியவில்லை, அவரது இணைப்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா
1: இருக்கிறேன்.
0: ஜோய் சரியம்மா தான் அதுல வந்திருப்பாங்க,
1: நானும் நினைக்கிறேன்.
0: அது பேர் நினைக்கிறேன், இணைப்பு இணையவில்லை. சரி, உங்களது கவிதையை
1: தாருங்கள். எனது கவிதை பூநிறை பூம்புனல்.
0: பூநிறை பூம்புனல்.
1: காலை கடல் முகந்து மாலை மலை மணந்த கதிரால் மேகம் மலை பொழிந்து சோலையில் புனல் நிறைந்தது. காலை கடல் முகந்து மாலை மலை மணந்த கதிரால் மேகம் மலை பொழிந்து சோலையில் புனல் நிறைந்தது. நுரைகள் பல சுமந்து பறந்து பாய்ந்த வெள்ளம் கரை நின்ற நாணல் துளிர்களின் நுதல் தழுவி முத்தமிட்டது. நுரைகள் பல சுமந்து பறந்து பாய்ந்த வெள்ளம் கரை நின்ற நாணல் துளிர்களின் நுதல் தழுவி முத்தமிட்டது. மரகத புற்கள் நடுவே மகளிர் கை போல குவிந்த முகைகள் மடல் அவிழ்த்து மலர்த்தி குடமுழு காடியது உடல் சிலித்து. மரகத புற்கள் நடுவே மகளிர் கை போல குவிந்த முகைகள் மடல் அவிழ்த்து மலர்ந்து குடமுழு காடியது உடல் சிலித்து. கொம்பர்கள் உதித்திய காந்தலும் செவ்வாய் கூம்பிய ஆம்பலும் கலந்து சுனை எங்கும் நர்வம் சொரிந்து மரங்கள்லாம் குங்குமம் இதைத்தது. கொம்பர்கள் உதிர்த்திய காந்தலும் செவ்வாய் கூம்பிய ஆம்பலும் கலந்து சுனை எங்கும் நர்வம் சொரிந்து மரங்கள்லாம் குங்குமம் இதைத்தது. பொன்னும் மணியும் மயிற்பீலியும் ஐலும் முத்தும் வாரிய வெள்ளத்தில் கூடி ஓடிய மரகந்த துளிகள் சிவந்த அந்தி வானை ஒத்தது. பொன்னும் மணியும் மயிற்பீலியும் அகிலும் முத்தும் வாரிய வெள்ளத்தில் கூடி ஓடிய மகர்ந்த துளிகள் சிவந்த அந்தி வானை ஒத்தது. நன்றி.
0: நன்றி உங்களது கவிதைக்கு. பூம் புனல் அது ஓடும் நீரில் பூக்கள் அல்ல. பாண்டியன் காலத்து பெண்கள் கூந்தலிலே சூடிய மலர்கள் இன்றும் கீழடி மண்ணில் வாசனையார் வரலாறு பேசுகிறது. பூநுரியோ பூநுலோ இது கவிதை இல்லை, நம் முப்பாட்டன் வாழ்க்கை. பூவும் புனலும் சேர்ந்திருந்து புன்னகையுடன் பெண்கள் முன் அளவாகி வருவது பூம்புரை பூம்புனல். நன்றி உங்களது கவிதைக்கு. எழுதி முடிக்கவில்லை, அதனால
1: நன்றி.
0: நன்றி. அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம் கமலவேணி. நலமா இருக்கிறீங்க தானே?
2: நாங்க நலமா இருக்கிறோம். நானும் ஒரு மயில் கவிதை சொல்லப்படுற மயிலை பற்றி ஓடி விட்டுறது போறங்க
0: வாரன்.
2: கடவுளே கடவுளே கடவுளே கடவுளே அது நாங்கள் கையா மட்டும் பட்டு நில்லுங்கோ. அஞ்சு நிமிஷம் பொறுங்க
0: தாருங்க, பிரச்சனை இல்லை.
2: நல்ல ஒரு கவிதை எடுத்து வச்சிருந்தான் பாருங்க, கை கட்டுப்பட்டு
0: பரவாயில்ல.
2: மயில் பறந்துட்டு, ஆனா கஷ்டமா தான் எடுத்து வச்சிருந்தா மயில் பறந்துட்டு.
0: பறந்த மயில் திருப்பி அதே இடத்துக்கு வந்து உட்காரம் அப்பேக்கில எடுங்க.
2: நன்றி.
0: நன்றி. அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு, நான் நியூசெரியம்மா தான் கிடைக்கிறேன்.
0: வணக்கம், உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டு முதலாவது அழைப்பிலே இருந்தேன். உங்களோட இணைப்பு நிப்பாட்டப்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னில தவறு இல்லை,
2: நான் தவறு இல்லை எடுத்தேன். நான் எடுத்தேன் எனக்கு எடுத்தேன். நான் வாக்கி இல்லை, சரி நான் பார்த்தேன். கடவுள்
0: இப்ப வந்தாலும் நீங்க ராஜாத்தி தான். நின்றதோ தெரியவில்லை,
2: தெரியாது. ஆகல் நின்றாலும் திண்மணி ஒன்றுக்கும் நாங்கள் வந்து சேரம் விட்டு டக்கத்தை நிப்பாட்டி போடுறது.
0: ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் உங்களுடன் கதைப்பது எனக்கு நன்றாகவே இருக்கிறேன். உண்மையா உண்மையாவும் சந்தோஷமா இருக்கிறது. உங்களோட ஒரு வாரம் கடந்து திருப்பி மீண்டும் நீங்க கதைப்பதை கேட்டுக்கொண்டிருப்பேன் நான். தாருங்களம்மா உங்களது கவிதையை. என்ன கவிதை?
2: நான் படித்த கவிதை, தமிழே தமிழே கவிதை.
0: தாருங்கள்.
2: தோத்தி விட்டது ஒரு தெய்வ குழந்தை பழந்தமிழே, உன்னை போட்டி வளர்த்தது ஒரு தமிழ் மூதாட்டி. தோற்றுவிட்டது ஒரு தெய்வ குழந்தை பழந்தமிழே, உன்னை போட்டி வளர்த்தது ஒரு தமிழ் மூதாட்டி. மதுரை சங்கத்தில் சீருடன் வளர்ந்தாய் முத்தமிழே, என்று இளமை மாறாமல் நின்றாய் கன்னித்தமிழே. மதுரை சங்கத்தில் சீருடன் வளர்ந்தாய் முத்தமிழே, என்று இளமை மாறாமல் நின்றாய் கன்னித்தமிழே. வள்ளுவன் குரலில் பெருமை பெற்றாய் பைந்தமிழே, பாரதியின் கவியில் வீறு கொண்டு எழுந்தாய் வீரத்தமிழே. வள்ளுவன் குரலில் பெருமை பெற்றாய் பைந்தமிழே, பாரதியின் கவியில் வீறு கொண்டு எழுந்தாய் வீரத்தமிழே. இளங்கோவின் நூலகனில் அழியா காவியமானாய் எத்தமிழே, புலவர் நாவனில் தேனூரும் வீரத்தமிழே. இளங்கோவின் நூலகனில் அழியா கவியா இளங்கோவின் ஓலதனில் அழியா காவியமான இயற்றமிழே, புலவர் நாவினில் தேனூரும் வீரத்தமிழே. வீசும் தென்றலிலும் மென்மை பெற்றாய் மென்தமிழே, வாடைக்காட்டிலும் குழுமை கொண்டாய் தண்டமிழே. வீசும் தென்றலிலும் மென்மை பெற்றாய் மென்தமிழே, வாடைக்காட்டிலும் குழுமை கொண்டாய் தண்டமிழே. அன்னையின் பாசன் தாளாட்டில் தித்தித்தாய் தீந்தமிழே, குழந்தையின் நேசனுக்கு மழலையில் திகட்ட அமுத தமிழே. கற்போ உன்னை கசடர படகு தமிழே, குழந்தையின் நேசனுக்கு மழலையில் திகட்ட அமுத தமிழே. கற்போ உன்னை கசடர பழகு தமிழே, நிற்போ முந்தன் வழியில் அழகு தமிழே, நிற்போ முந்தன் வழியில் அழகு தமிழே.
0: கம்பீரமான குரலில் உங்களுக்காக ஒரு சிறு கவிதை. தமிழே தமிழே என் உயிரே, கல்லில் எழுதினேன் கடல் தாண்டி சென்றேன், கீழடி மண்ணில் குடமாய் நின்றேன், குடவோலை ஓலையில் ஓலையில் குடியாட்சி தந்தேன். தமிழே தமிழே என் வீரமே, தமிழே தமிழே என் காதலே, குறிஞ்சி பூவில் குறுநகை சிந்தினேன், வைகை புனலில் வளையல் ஒளித்தேன், நெய்தல் நிலவில் நெஞ்சம் கொடுத்தேன். தமிழே தமிழே என் நாளையே, கணனி திரையில் கவிதையானேன், விண்ணை தாண்டி விஞ்ஞானம் பேசினேன், அழியாமல் வாழ்வேன் ஆயிரம் ஊழியானாலும். தமிழே தமிழே, நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றாலும் நீ வாழ்வாய் தமிழே தமிழே. நன்றி அம்மா, உங்களது கம்பீர குரலில் மிகவும் அழகாக தந்தீர்கள் உங்களது கவிதையை. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் அடுத்த வாரம்.
2: விரும்பி தந்த கவிதைக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களிடம் விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம, நன்றி, வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம், வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் அக்கா, கேக்குதோ?
0: ஓ, இப்ப கேக்குது. முதல் கேக்கு இல்ல எனக்கு, இப்ப கேக்கு. ஓ, இப்ப கேக்குது. ஓகே,
3: எனக்கு நானும் லைலனிக்கே கொண்டும் கேக்கல, நானும் ஓடி திரிஞ்சது என்ன சத்தத்தை காணல.
0: இல்ல இல்ல, தெரியல, சத்தம் வரையில. இப்ப ஓகே, இப்ப வருகுது. நீங்க உங்களது கவிதையை தாருங்க. நலமாக இருக்கிறீர்களா?
3: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி அக்கா இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களோ?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நன்றி.
3: திருவண்டி சொல்லுங்க, பிரச்சனையே
0: இல்லை.
3: இல்ல ஏன்னா தெரியல உங்களோட பேர் என்ன
0: தெரியல. நான் தீருதான் எனது பெயர், நீங்க தீருவண்டே சொல்லுங்க.
3: பரவாயில்ல பரவாயில்ல, இல்ல நான் பேர் சொல்லு, நான் அக்காண்டு சொல்றேன், நான் கேட்டேன்.
0: இல்ல தீருதான் எனது பேர், தீருதான் நீங்க தீருவண்டே கூப்பிடலாம்.
3: பரவாயில்ல பரவாயில்ல, நான் திருவண்ணாக்கே நான் உங்களோட ஹஸ்பண்ட்னு பேரோ தெரியல, உங்களோட பேர் என்ன தெரியல, அதுக்காக சரி.
0: நீங்க உங்களது கவிதையை தாருங்க.
3: நன்றியா கசுவாயிருங்க.
0: நன்றி. என்ன கவிதை உங்களோட தல கவிதைக்கு?
3: என் கவிதையின் தலைப்பு உணர்வுகள்.
0: ஓகே தாருங்கள்.
3: போ போ என்னுள்ளே நுழைந்துள்ள மாய அலையே, உனக்கு இடம் கொடுத்து விட்டால் துளைந்திடுவேன் நானே. போ போ என்னுள்ளே நுழைந்துள்ள மாய அலையே, உனக்கு இடம் கொடுத்து விட்டால் துளைந்திடுவேன் நானே. காணல் நீர் போல கதைகள் பல வரைந்தேனே, நான் கதைகள் பல வரைந்தேனே. என் கண்ணுள்ளே நுழைந்துள்ள நீர் அதனால் என் கதைதனை அழித்திடுதே. என் கண்ணுள்ளே நுழைந்துள்ள நீர் அதனால் என் கவிதைதனை அழித்திடுதே. கடும் புயல் தாக்கியதால் என் கண்ணிரண்டும் கலங்கிடுதே. கடும் புயல் தாக்கியதால் என் கண்ணிரண்டும் கலங்கிடுதே. காலை மாலை என் சிரத்தில் கவிதை பல வகை குவிந்திடுதே. காலை மாலை என் சிரத்தில் கவிதைகள் பல வகை குவிந்திடுதே. கதை எழுத அமர்ந்து விட்டால் கடும் புயல் என் இதயத்தை தாக்கிடுதே. கதை எழுத அமர்ந்து விட்டால் கடும் புயல் என் இதயத்தை தாக்கிடுதே. கண்ணாத்தா கோயில் சென்றேன் கற்பூர தீபம் காண. கண்ணாத்தா கோயில் சென்றேன் கற்பூர தீபம் காண. காத்திருக்க வேண்டுமென்றா கற்பூர தீப சுடரில் பதில் எனக்கு. காத்திருக்க வேண்டுமென்றா கற்பூர தீப சுடரில் பதில் எனக்கு. நன்றி அக்கா, சுகமா இருங்கோ.
0: நன்றி. உணர்வுகளில் ஒன்று அழுகை. சிரிப்பு வந்து போகும், கோபம் தீர்ந்து போகும், ஆனால் அழுகை நெஞ்சுக்குள்ளே கடலாக தேங்கும். நெய்தல் திணைப்பெண்ணாக நான் கடல் பார்த்து நின்றேன். அலை வரும் போதும் அவன் மட்டும் வரவில்லை, வருவேன் என்று சொன்ன சொல்லு காத்தோட போயிட்டுது. பாலனினத்து மான் போல நீர் தேடி அலைந்தேன், காணல் தான் மிச்சம், உன் நினைவு மட்டும்தான். கல்லானான் இல்லை கண்ணீரானே, நடுகல்லு கூட ஊரே அழுந்துச்சுதான். உணர்வுகள் எல்லாம் அழகுதான், ஆனா பிரிவிலே வருகிற அழுகை உயிர் உருகும் உருக்கி ஊத்தும். நன்றி உங்களது கவிதைக்கு. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி ராதா.
3: நன்றி அக்கா.
0: நன்றி.

0: தமிழாட்டி தமிழொலி டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:17. கவிதை பாடுவதற்காக அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். மயில் வந்துட்டது.
0: மயில் பறந்து திருப்பி வந்து உட்கார்ந்துட்டது.
1: அதே லைனுக்கு தான் எனக்கு கிடைச்சது. நான் அடிக்க கேட்டது எனக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அடிக்க கிடைச்சது. அப்ப அதுல யோசிச்சம் பண்ணிக்கிறாரு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் திருப்பி அடிக்க எனக்கு கிடைச்சிட்டு அந்த லைன்.
0: அதோ வந்து நான் நினைக்கிறேன் அவ அந்த தொடர்ந்து கன நேரம் அவ அந்த முதல் நிகழ்ச்சி முடிஞ்ச கையோடையே அடிச்சவா. அதை நான் அந்த நிறைவு செய்வதற்கு முதலே அடிச்சவா. அப்ப எடுத்து விட்டு இருந்த நான் அப்ப இருந்து அந்த நீண்ட நேரம் இருந்தபடியா அது தொடர்பு
1: நானும் அடிச்சு கொண்டிருந்தேன். ரெண்டு லைனுக்கும் இதா இருந்தது. அப்ப சேர்ந்தவருக்கு அடிச்சு பார்த்தேன் நான் கிடைச்சிட்டது.
0: அது அவன் தொடர்பு இடநிறுத்தப்பட்டு விட்டுட்டது. தண்டவாட்டிலேயே நின்றுட்டது.
1: அதுதான் தேர்ந்தும் அது அப்படி அடாத்தா வந்துட்டேன்டாக்கும் அந்த மயில்
0: பறந்து போயிட்டு. அதே எல்லாம் எங்கண்ட கையில இல்ல தானே.
1: இல்ல உண்மைதான்.
0: இப்ப இப்ப என்னென்ன என்னென்ன இது எல்லாம் எந்த நேரம் நடக்கணுமோ அந்த நேரம் தான் நடக்கும். நாங்கள் என்னதான் தலகுலா நின்றாலும் அந்த சில விஷயங்களை பாருங்க. நாங்கள் விருப்பமோ விருப்பம் இல்லையோ அது நடந்தே தான் தீரும். நாங்க சில இடத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா அங்க போய் நிற்போம். அது எல்லாம் வந்து அந்த எங்களுக்கு எங்களையும் மீறின ஒரு சக்தி ஒன்றுதான் எங்களுக்கு உண்மையாவே வழி நடத்துது. நாங்க எவ்வளாக்குத்தான் நாங்கள் நினைச்சாலும் சில விஷயம் நினைக்கிற மாதிரி நடக்காது. ஆனா அது
1: தேவை இல்லாம போய் நிப்போம். தேவையோட போகணுமெண்டா போ கிடைக்காது
0: கிடைக்காது. ஆனா அது அதுக்கு வந்து இப்ப இப்ப சில நேரத்துல இப்ப உதாரணத்துக்கு நான் சில நேரத்துல நினைப்பேன். இப்ப பஸ்ஸுக்கு போய் நினைக்கல நான் நினைப்பேன் அப்ப ஓடி போக மாட்டேன். எனக்கு ஓடி போக பஞ்சியா இருக்கு. அப்ப நான் நினைப்பேன் எனக்கு இந்த பஸ்ல போகணும்னு பலன் இருந்தா இந்த பஸ் எனக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும். அப்ப இந்த பஸ்ல எனக்கு போக பலன் இல்லையன்னு சொன்னா அந்த பஸ் என்ன விட்டுட்டு போயிருமன்னு நினைச்சு கொண்டு போவேன். சில நேரத்துல அந்த பஸ் நிக்கும். சில நேரத்துல போய்விடும். அந்த நான் அப்படி நினைப்பேன். ஏனோ தெரியாது நான் அந்த என்னென்ன அது சும்மா சின்ன ஒரு விஷயத்தையும் அப்படி நான் நினைக்கிறேன். எனக்காக எது இருக்குதோ அதுதான் இருக்கும். எனக்காக கிடைக்காதுன்றது நான் வந்து எப்படித்தான் தவம் இருந்தாலும் கிடைக்காது. அவ நான் பஸ்ல நான் நெடுகள் நான் வேலை முடிஞ்சு போயிருக்கல நினைப்பேன். ஓடி போக மாட்டேன். பஸ் வெயிட்டிங்ல நிக்கும். ஆனா நான் ஓடி போக மாட்டேன்னு நினைப்பேன். இந்த பஸ்ல எனக்கு போகணும்னு பலன் இருந்தா இந்த பஸ்லாம் போகணும். இல்ல அடுத்த பஸ்ல நான் போகணும்னு பலன் இருந்தா அடுத்த பஸ்ஸுக்கு தான் நான் போகணும்னு நினைச்சு கொண்டுதான்
1: போவோம். நடக்காது.
0: அதுதான் சரி. உங்களது கவிதையை தாருங்க.
1: வான்வெளியில் மேகம் கொஞ்சம் மோகம் கொண்டு வாடையிலே வான்வெளியில் மேகம் கொஞ்சம் மோகம் கொண்டு வாடையிலே மனம் கொள்ளை போகும் அழகு மயில் தோகை கொண்டு ஆடையிலே மனம் கொள்ளை போகும் அழகு மயில் தோகை கொண்டு ஆடையிலே சீராக சேலை கட்டி சேலையால் நடந்து வந்தால் சீராக சேலை கட்டி சேயிலையால் நடந்து வந்தாள் வண்ணமயில் பெண் ஒருத்தி வந்தாள் என்றே வார்த்தைகளால் வடிவம் சொன்னார். வண்ணமயில் வண் ஒருத்தி வந்தாள் என்றே வார்த்தைகளால் வடிவம் சொன்னார். அசைந்தாடும் பூவிடையால் அங்கம் வளைந்தாடும் எழிலை கண்டு தோகமயில் ஆடுதென்றே வகை வகையாய் கவிதை தந்தார். ஆசை அசைந்தாடும் பூவிடையால் அங்கம் வளைந்தாடும் எழிலை கண்டு தோகமயில் ஆடுதென்று வகை வகையாய் கவிதை தந்தார். கண்களிலே களிநடனம் புரியும் காந்தவரின் பெண்ணை எல்லாம் இன்பமாய் தோகைதனை அசைந்தாடும் மயில்தான் என்றார். கண்களில் களிநடனம் புரியும் காந்தவளை பெண்ணை எல்லாம் இன்பமாய் தோகைதனை அசைந்தாடும் மயில்தான் என்றார். நான் அறிந்த வரையில் பாட்டு போர் சேர்த்த புலவர் எல்லாம் நான் அறிந்த வரையில் பாட்டுக்கு புகழ் சேர்த்த புலவர் எல்லாம் களங்கமில்லா பெண்களை மயில் என்று ஆடி வைத்தார். தோகை என்றால் ஆண்மயில்தான். அவனால் மலை மகம் கண்டு ஆடும் ஆண்மயில்தான். கற்பனைக்கு தர்க்கவியல் தேவையில்லை. இருந்த போதும் ஆணினத்தை கௌரவிக்க ஏன் புலவர் விரும்பவில்லை. எனக்கென்ன நானும் கூட மயில் போன்ற பெண்மே மயில் மையல் கொண்டேன். இருந்தாலும் அறிவியல் அடித்தளத்தை மனதில் வைப்பேன். இருந்தாலும் அறிவியல் அடித்தளத்தை மனதில் வைப்பேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. மயிலே மயிலே குறிஞ்சி மலை காட்டின் நீல ஓவியமே வானம் கறுக்கும் போது நீ தோகை விரிக்க கார்மேகம் வெட்கப்பட்டு மழையாக கொட்டுகிறதே உன் கழுத்து நீளம் அது நெய்தல் கடல், உன் கண்ணு மணி அது முல்லை அரும்பு, உன் தோகையில் கண்ணு அது ஆயிரம் நிலவு வச்சது யாரு, கார்காலம் வந்தால் நீ ஆடாம இருப்பியா, கால் தூக்கி கழுத்து வளைச்சி காதோட மக உருவியே பாக்குறாய் காடங்கும் மயக்குதே, சங்க முனை பாடிச்சு மணிமயில் மணிமயிலன கபில சொன்னார், மயிலன்று காதலிக்கு ஓமாய் நீ ஆனாய், கீழடி மண்ணில் கூட உன் படம் இருக்கு மயிலே, ஆடு மயிலே ஆடு நீ ஆடினா மழை வரும், மழை வந்தால் மண் சிரிக்கும், மண் சிரித்தா தமிழன் வாழ்வான், இதுதான் எங்கள் நம்பிக்கை மயிலே. நன்றி கமலவனி உங்களது கவிதைக்கு நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம், நன்றி வணக்கம்.
1: வணக்கம், உங்களோட கவிதைக்கு ஏத்தான் அந்த மயில போட்டிருக்கு.
0: நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி.

வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷாரி மஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷாரி மஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷாரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷாரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷாரி மஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் @goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: நண்பர்கள், அந்த வகையில் அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருக்கு நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திருவக்கா. சரவ
0: வணக்கம். சரவ, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: நீங்களை நலமா இருக்க வேண்டிக் கொண்டு
0: நன்றி.
1: குணம், என் குணம் பிறருக்கு அன்பு காட்டுவது. என் குணத்தால் பல முறை காயப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். என் குணம் பிறருக்கு அன்பு காட்டுவது. என் குணத்தால் பல முறை காயப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். சில முறை ஏமாற்றப்பட்டும் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டேன். வாழ்க்கை என்னை காயப்படுத்தி இருக்கிறது. அதனாலும் என் குணத்தை நான் ஒருபோதும் மாற்றிக்கொண்டதே இல்லை. கொட்டுவது தேளின் குணம். அதனால் கவனமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தவிர ஒரு முறையும் தேளாக வேண்டுமென்று நினைத்ததில்லை. அன்பு என்னை நேர்த்திப்படுத்தி இருக்கிறது. இந்த உலகத்தை வழிநடத்துவது அறிவே. அன்பின் பாதையில் இருக்க ஒரு நாளும் விலக மாட்டேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி உங்களது கவிதைக்கு. அருமையான ஒரு கவிதை தந்தீங்க. குணம் கண்ணுக்கு தெரியாது. குணம்ன்றது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் காட்டி கொடுத்து விடும். பேசும்போது தெரியும் பணிவு, கோபம் வரும்போது தெரியும் பொறுமை, காசு வரும்போது தெரியும் தர்மம், பதவி வரும்போது தெரியும் அடக்கம். முகம் பார்த்து சிரிக்கிறது ஒரு நடிப்பு, முதுகுக்கு பின்னால் சிரிக்க வைக்கிறது குணம். பசித்தவனுக்கு பங்கு வைக்கிறது, தப்பு செய்தவனை மன்னிக்கிறது, கீழே விழுந்தவனை தூக்கி வைக்கிறது, இதுக்கு பேர் தான் குணம். நன்றி சரோ உங்களது கவிதைக்கு.
1: நீங்க
0: சொல்லி முடிக்கிறதுக்கு இடையில எனக்கு எழுதி முடிக்க முடியுதுல.
1: ஒரு நிமிடத்துக்கு என்ன மாதிரி எழுதுறீங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த திறமை.
0: வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

0: தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் கவிஞர்கள் கவிதாஜினியர் தங்களது கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். கலியாக நேரம் சரியாக 8:30. அந்த வகையில் வைபர் ஊடாக கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, நான் ராஜன் காய்க்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன் ராஜன், உங்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஓமாக்கா, நாங்க சோமா இருக்கிறோம். அது போல நீங்க எல்லாரும் நல்ல சுத்தோடு இருங்கோ.
0: நன்றி.
1: அக்கா, பிடிச்ச கவிதையா? படிச்சதுல பிடிச்சது.
0: என்ன கவிதை?
1: நீங்க தலையங்கத்தை பாருங்க.
0: நீங்க தாருங்க, கவிதையை தாருங்க.
1: அரிசி என்றாலும் அரசியல் என்றாலும் களை எடுப்பது அவசியம். அரிசி என்றாலும் அரசியல் என்றாலும் களை எடுப்பது அவசியம். அதிக சந்தோஷத்தை கொடுத்ததும் முகநூல், பல வழிகளை கொடுத்ததும் முகநூல். அதிக சந்தோஷத்தை கொடுத்ததும் முகநூல், பல வழிகளை கொடுத்ததும் முகநூல். வானிலையை விட அதிவேகமாய் மாறுகிறது மனிதனின் மனநிலை. வானிலையை விட அதிவேகமாய் மாறுகிறது.

0: மனிதனின் மனநிலை. புன்னகை அவ்வப்போது பொய் பூசிக்கொள்கிறது. புன்னகை அவ்வப்போது பொய் பூசிக்கொள்கிறது. பொய்யும் அவ்வப்போது புன்னகை பூசிக்கொள்கிறது. பொய்யும் அவ்வப்போது புன்னகை பூசிக்கொள்கிறது. மனித மனங்களிலிருந்து மனித நேயம் மட்டும்தான் இன்னும் எட்டாத தொலைவில் இருக்கின்றது. மனித மனங்களிலிருந்து மனித நேயம் மட்டும்தான் இன்னும் எட்டாத தொலைவில் இருக்கின்றது. மனதை சுத்தப்படுத்த ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடியை செலவு செய்யத்தான் நமக்கு மனமில்லை. மனதை சுத்தப்படுத்த ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடியை செலவு செய்யத்தான் நமக்கு மனமில்லை. கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர் எவரும் இல்லை. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர் எவரும் இல்லை. எங்கு உனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையோ, எங்கு உனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையோ, அங்கு துணிந்து நில், மதிப்பவரிடம் பணிந்து நில். அங்கு துணிந்து நில், மதிப்பவரிடம் பணிந்து நில். புகழ்ந்தால் மயங்காதே, இகழ்ந்தால் தளராதே. புகழ்ந்தால் மயங்காதே, இகழ்ந்தால் தளராதே. மாயம் என்று தெரிந்தும் மயங்குது மனம் வானவில். மாயம் என்று தெரிந்தும் மயங்குது மனம் வானவில். வாழ வழி இல்லை என்று புலம்பாதே. வாழ வழி இல்லை என்று புலம்பாதே. நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. சிரித்து கொண்டே இரு, பலிகள் கூட விலகி கொள்ளும். சிரித்து கொண்டே இரு, பலிகள் கூட விலகி கொள்ளும். சிரித்து கொண்டே வலி நல்லவனாக இருந்தா கடைசி வரை நல்லவனாகவே இருக்கலாமே. நல்லவனாக இருந்தா கடைசி வரை நல்லவனாகவே இருக்கலாம். தவிர நல்லா இருக்க முடியாது. நன்றி அக்கா.
1: நன்றி. உங்கள் அருமையான கவிதை. அந்த கலை என்றது இப்படியான வித இப்படி வித என்ன விதமான கலை என்று சொல்லி சொல்லியிருக்குங்க. நானும் அது கேட்ட மாதிரி சிறிதாக கொண்டு எழுதியிருக்கேன். மனசிலே மனசும் எங்கன்றது மனசும் ஒரு வயல் தான். அதிலே நாங்கள் நல்லதை விதைக்கிறோம், அன்பு விதைக்கிறோம், நம்பிக்கை விதைக்கிறோம், கனவு விதைக்கிறோம். ஆனால் பாருங்கள், கூடவே களையும் சேர்ந்துவே முளைக்குதே. சந்தேகம் ஒரு கலை நட்ட நம்பிக்கையை சந்தேகம் ஒரு கலை நட்ட நம்பிக்கையை சாய்க்கும். பொறாமை ஒரு கலை பூத்த அன்பை பறிக்கும். பயம் ஒரு கலை வளரும் கனவை கருக்கும். கோபம் ஒரு கலை கட்டின உறவை கொளுத்தும். வயல் வயலிலே கலை வந்தால் விவசாயி என்ன செய்வான்? குனிஞ்சு புடுங்குவான், தினமும் தினமும் பார்ப்பான். விட்டா நெல்லு செத்து போயிடும். மனசிலே கலை வந்தால் நாங்கள் என்ன செய்யறது? வளர விடுவோமா இல்லது குனிஞ்சு புடுங்குவோமா? களை இல்லாத மனசு ஆனா களை எடுக்காத மனசு காடாகும் கல்லாகும். மன்னிப்பு ஒரு களை எடுத்து எடுக்கும் கருவி. சுய பரிசோதனை ஒரு களை எடுக்கும் வெயில். நல்ல நல்ல நண்பன் ஒரு களை எடுக்கும் நல்ல துணை. இன்னைக்கு உங்களது மனசை பாருங்கள், என்ன களை முளைச்சிருக்குது? புடுங்கி எறிவோமா அல்லது விளையாட்டும் என்று விட்டு விடுவோமா? நன்றி ராஜன், உங்களது
0: கவிதை.
1: நன்றி நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை கலையக நேரம் சரியாக 8:35. கவிதை பாடுவதற்காக அடுத்து வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தேவி, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கிறேன், நன்றி.
1: நான் நலமே இல்ல.
0: ஏன்?
1: ஏழு காலுக்கு வந்த நான் உங்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றது. அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அம்மா களைச்சு போன அழைப்பு கிடைக்கவே இல்லை எனக்கு.
0: நான் நினைத்தேன் வீட்டுல இல்லையாக்கும்.
1: வீட்டுதான் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடி வந்து சொல்லி போட்டு பிள்ளை இவருக்கு சொல்லி போட்டு வந்தனால 9 மணிக்கு பிறகுதான் நான் இங்க அல வருவேன்ண்டு. அந்த 71 முடியற நம்பர் இருக்கா? முன் நம்பர் இருக்கா சொல்லு, தெரியுமா? 71 முடியற நம்பர்
0: 9 தான் நீ கேக்குறீங்க.
1: சொல்லும் இருக்க அந்த நம்பர் அடுக்க மாடிச்சேன். அதுதான் ஏதோ சொல்லிக்கும்.
0: 9 51 ஒழுங்கா இல்ல, அழிஞ்ச கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்கு பாரு. நான் எந்த போன்ல பாத்துட்டு சொல்றேன்
1: பாருங்க.
0: 9 51 48 47 71 ஆக்கள் அப்படி இருந்தா அப்படி சொல்லுமா?
1: அப்படி சொல்லாதே, அழைப்புல இருக்கிறவன் குட்டியா இருக்கதான் சொல்றது.
0: தொலைபேசியிலதான்
1: அப்ப எந்த டெலிபோன் தான் போல நான் அழிச்சு போட்டு திருப்பி இருக்க ஏற்றுவனும்.
0: அதான் உங்களோட தொலைபேசியிலதான் ஏதோ சில நேரத்துல நீங்க ஏதாவது அந்த ஏதாவது மாறியதே அமத்துப்பட்டு இருந்தாலும்
1: என்ன
0: செய்யணும் சொல்லி சொன்னா தொலைபேசிய ஃபுல்லா ஒருக்கா ஓப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த நம்பரை நீங்கள் ஒருக்கா ஃபுல்லா டிலீட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் அந்த நம்பரை இதை டிலீட் பண்ணிட்டு நீங்க திருப்பி இந்த நம்பரை புதுசா பதிவு செய்து போட்டு அடியுங்க.
1: நாங்கள் வரக்கூடாது இங்க
0: இருந்துட்டேன் சொல்லுறது தானே. அதால கொஞ்சம்
1: ரெண்டு கிராம் முயற்சி செய்து அழைப்பு கிடைச்சது நான் தான் கட் பண்ணி தான்
0: எனக்கு வேற எனக்கு இந்த இதுல வேற இல்ல. ஓ எனக்கு இங்க வேற இல்ல.
1: ஓகே, பிரச்சனை இல்ல, அடுத்த வாரம் கலந்து கொள்ளுவோம். நீங்களும் நலமாக இருக்க.
0: நான் இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பார்த்தா அந்த முள்ளி வாய்க்கால் இன்னைக்கு முதலாவது ஆறு வந்தானே, ஆறாவது கவிதை தருவினம்னு பார்த்தேன். யாருமே அதை பற்றி நான் கவிதை தரவில்லை. ஆனா நான் எழுதி வச்சிருந்த நான் முள்ளி வாய்க்காலை பற்றி இன்னைக்கு முதல் இது தானே, முதலாவது நாள் தொடங்க.
1: நானும் எடுக்க இல்ல, முள்ளி வாய்க்காலுக்கு தனியே எப்படியும் கவிதை
0: என்ன சொல்லுங்க. அந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சி கஞ்சி வந்து இன்னைக்கு தொடங்கினது தானே? அப்ப நான் அப்ப அதுக்காக ஒரு கவிதை ஒன்று தயாரிச்சு வச்சு கொண்டு வந்தேன். நான் அதை கடைசியா நான் முடிய
1: நீங்கள் தாங்கோ, நீங்கள் தாங்கோ, நாங்கள் அடுத்த வாரம் நான் அதை தரேன். இன்றைக்கு அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன். ஒரு தாயின் பிரிவு வந்து எவ்வளவு கொடுமையானது. அதுவும் அம்மா இருக்கத்தக்கனியா பிள்ளைகள் இருக்கிறா, அதை விட கொடுமை, பெரிய கொடுமை.
0: அப்படி சொல்லாதீங்க, அதுகளை தாங்குற சக்தியே இல்ல. ஒரு
1: தாய் தாங்குற சக்தி இல்ல. அந்த பிள்ளைகளை பிரிஞ்சு அந்த பிள்ளைகள் தங்கண்ட தாங்கள் இருக்கத்தக்கனியா தங்கண்ட பிள்ளைகளை கொண்டு போகுது கடவுள் என்று அவன் மனம் படுற வேதனையை நான் நேர் கண்கூட பாத்துட்டு வந்தேன். எனக்கு
0: இல்ல, நானும் அது வர போக வேண்டியதுதான். ஆனா எனக்கு வேலை இன்றைக்கு போய் எனக்கு எடுக்கல, அது கஷ்டம். இப்ப
1: மூன்று பெண் பிள்ளைகளும் நின்று கதறும் போது, பெற்ற தாய் வந்து நின்று என்னும் போது, சகோதரி வந்து கவலைப்படும் ஒரு தாயாக
0: இப்ப இத்தின வயசு போனாலும் அம்மா அம்மாதான்.
1: அம்மா அம்மாதானு அவ வந்து அம்மா, அந்த அவ வந்து அம்மா இருந்து பிள்ளையும் பிடிச்சு கொண்டு அழைக்க பார்த்து கொண்டிருக்க கவலையா இருந்துச்சு. அது
0: உண்மைதான். இந்த மற்றது வந்து பாருங்க, நாங்க வந்து என்னத்தை செய்தாலும் நாங்கள் அம்மாண்டு தானே, எங்களை அறியாம வர வார்த்தை வந்து
1: அம்மாடியே அம்மாதான், ஜீவ நாடியே அம்மாதான்,
0: அம்மாண்டு தானே.
1: தத்துவம் எத்தனை வயசு சென்றாலும் இறக்கையும் உயிர் போய்க்கையும் எத்தனை வயசு ஒரு 70 or 80 இருக்கட்டும், அந்த வயசு போய்க்கையும் முதல் வார்த்தை
0: எல்லாருக்கும் வந்து அந்த கொஞ்சம் அந்த என்னன்னு சொல்றது அந்த பிஸியானா இல்ல, இங்க வந்து எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிற நாங்க தானே. அப்ப சில நேரத்துல உண்மையில நான் அந்த அம்மாவை நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் வராது. அந்த சில தூங்க போற நேரத்துல ஐயோ கண்ணு அம்மாவை நினைக்கல, அம்மா மறந்துட்டு எப்படி நான் மறந்தேன்னா அப்படி நினைப்பேன். சில நேரத்துல அப்படி நினைக்காம ஒரு சில நேரம் ஒரு 2 kilometers ஒரு அப்படிக்கு கிட்ட கிட்ட அப்படி நினைக்க அந்த நினைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்ப அந்த நினைக்க வர நேரம் இருக்காதுன்னு சொல்லக்கூடாது, நேரம் இருக்கும். ஆனா அந்த சில நேரம் நினைவு அம்மாண்ட நினைவு வராதேன்னு சொன்னா அதை விட வேற வேற நினைவு வாரதால அந்த நினைவுனும் பேர்ந்து நானே யோசிப்பேன், ஐயோ அம்மாவை கருணால் நான் நினைக்கல மறந்து போனேன்னு என்ன அது தப்பல்லான்னு பேர்ந்து தண்டவாடிலேயே எனக்கு அது ஒன்று கனவு வரும் இல்லாட்டி இந்த இழப்புகள் வந்ததால எனக்கு அந்த அது அந்த யோசனைகள் வரும். சில நேரத்துல அந்த அடக்கண்ட அம்மாவும் அந்த மறக்கிறது இல்ல, ஆனா
1: அம்மாவை
0: மறக்கிறதுக்கு அதை விட நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதால எங்களுக்கு அந்த சிந்தனை வாரதுக்கு கொஞ்சம் அந்த வர்றது கொஞ்சம் நேரம் தாமதமாகிறது.
1: கவிதை வழங்கியிருந்த அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் நினைக்கிறேன் ரஜினியக்கா கேட்டுக்கொண்டிருந்த அவ முள்ளிவாய்க்கால் கவிதையை கொண்டு வருவா.
0: முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்றைக்கு ஆரம்பம் வந்த உடனே அப்போது அந்த என்னோட சாப்பாட்டு நேரத்துல ஒரு கவிதை ஒன்று தயாரித்திட்டேன்.
1: நீங்களும் தாங்கோ ரஜினியக்கா எல்லாருக்கும் கொண்டு வரவா அடுத்த வாரம் தெரியல முள்ள தாரம் நாங்கள் குறிக்கொண்டு அம்மாவுக்காக ஒரு கவிதை தாரேன். குழந்தை பிறந்தவுடன் எல்லா அம்மாக்களும் பிள்ளைக்காக பால் கொடுப்பார்கள், முத்தம் கொடுப்பார்கள், அனைத்து இழைப்பார்வர்கள். ஆனால் நீதான் அம்மா, நான் பிறந்தவுடன் எனக்காக கொடுத்தாய் உன் உயிரை. அம்மா, என் பசிக்கு பாலானாய், உன் உறக்கத்திற்கு படுக்கையானாய், படிக்க புத்தகமானாய், என் தேள்விகள் எல்லாம் பூர்த்தி செய்தாய். கண் முன்னே நடமாடிய தெய்வம் இன்று உறங்கி கிடக்கும் பார்க்கும் போது நெஞ்சு வடிக்கின்றது. என்னதான் பாவம் செய்தோமோ, என்னதான் நான் செய்தேனே, விதியை நோகவா இறைவா. ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகும் போது சில இடம் காட்டி விட்டு வருகிறேன், என் அம்மா இதுதான் என்று. அம்மா, நீ அழகாக உறங்கும் போது உன் உறக்கத்தை பார்த்து ரசித்தவள் நான், என் உறக்கத்தை நீ பார்த்து ரசித்து உன் உறக்கத்தை நான் பார்த்து ரசித்தவள். நீ தூங்கியதை நான் காணவே இல்லை அம்மா, நீ உறங்கினது எப்போது என்று எனக்கு தெரியாது. அம்மா, இன்னும் சிறு கவிதை எழுத முடியுமானால் அம்மா உன்னை வர்ணிக்க 1000 சொற்கள் கேள்வி அம்மா. மலலை தன் இதழ் விரித்து திறந்து பேசும் முதல் வார்த்தை அம்மா என்றாள், அதே மலலை தனது முதுமையில் வலி உணர்ந்து பேசும் முதல் வார்த்தையும் அம்மாதானே. ஆக பிறப்பு முதல் இறப்பு வரை உயிரின் ஜீவ நாடியாய் அம்மா என்னும் எப்போது அவளின் பிடியில் இருந்து எப்போதும் தப்பிக்க முடியாது. அம்மா தெய்வீகம் கொண்டவள், பசிக்கும் போதெல்லாம் உணவளித்து நம் பசிக்கும் முன்னே அவள் பசி அறிந்திடுவாள், நம் பசி அறிந்து நமக்கு சோறூட்டும் அன்னையே. நீ பெற்றெடுக்கவில்லை அம்மா, உன்னை நான் பெற்றெடுத்தேன் அம்மா. என்னையே நினைக்க தன்னையே மறந்தவள், என்னையே நினைக்க தன்னையே மறந்தவள். நாள் கிழமை பார்த்து தவறாமல் கோயிலுக்கு செல்வாள், தவறியும் தனக்காக வேண்டிட மாட்டாள். அன்பின் அகராதி மொத்தமும் முடிந்து அம்மா என்னும் மந்திர சொல்லால் உலகை ஆள்வது அன்பென்றால் அன்பை ஆள்வது அம்மாதானே. அம்மாவுக்கு ஈடாக எங்கு எதுவும் கிடையாது. ஐந்து மொழிகளை கற்றுத்தந்து அரைகுறை கோரிக்கைகளை விட்டு கணவனுடன் இப்படித்தான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லித்தந்து குடும்ப வாழ்க்கையில் புகுந்து இப்போது நான் ஒரு மழலை ஒரு பிள்ளைக்கு தாயாக நிற்கும் போது அம்மா நீ எங்கு ஓடி மறைந்தாய்? அன்பென்னும் ஆயுதம் கொண்டு ஆண்டவனிடம் அருள்வென்று இன்முகம் சிரிப்போடு என்னை ஈன்றெடுத்தாய் அன்னியே. உண்மைதானே உண்மை தன்னை போதித்து ஊராருக்கு உதவி செய்து எளிமையாய் வாழ்ந்து விடு என்று என்னைக்கு ஏற்ற தாழ்வுகளை கற்றுக் கொடுத்த தாயே, எதுவும் அறியாமல் இன்று உறங்குகின்றாய். நிம்மதியாய் சென்று வா அம்மா. உன்னை எப்போதும் எங்கள் மனதில் பூசித்து உனக்காக நாங்கள் காத்திருப்போம். மறுபிறப்பொண்டிருந்தால் என் மடியில் நீ தவழ்வாய் அம்மா. மறுபிறப்பொண்டிருந்தால் என் மடியில் நீ தவழ்வாய் அம்மா. உன்னை அள்ளி எடுத்து கொஞ்ச காத்திருக்கின்றோம் அம்மா. சென்று வா அம்மா கண்ணீருடன் பிள்ளைகள். நன்றி திரு. அம்மாவின் கவிதைகள் என்று சொன்னால் அதுக்கு ஈடாக எதுவும் இல்லை.
0: கட்டாயமாக அம்மா என்றாலே, அம்மா என்றாலே கவிதைதான். எனது மகன் சொல்லுவார், நான் ஒரு கவிதை சொல்றேன் மூண்டெழுத்து கவிதை, அம்மாதான் கவிதை, கவிதை தான் அம்மா. அதே மாதிரி அம்மா என்றாலே கவிதை என்ற மாதிரி
1: தான்
0: நான் ஒரு கவிதை அது கேட்ட மாதிரி. இன்றைக்கு அந்த இதை நினைத்து கொண்டுதான் இந்த இன்றைக்கு அந்த எழுப்புவதற்கு கூப்பிடும் சத்தமினி இல்லை, சாப்பாடு போடுவதற்கு உன் கையில்லை, வாசல்படியே பார்த்து கொண்டு வழிவாத்த அம்மா அங்கே, காய்ச்சல் வந்தா நெத்தியிலே கை பார்த்து சூடு அங்கே அம்மா, தப்பு செஞ்சா கூட பரவாயில்லை என்று அணைக்கும் அம்மா அங்கே, ஊரு உறங்கும் நடுச்சாமத்தில் நான் முழிச்சா நீயும் முழிப்பாய், இன்னைக்கு நான் அழுதால் தட்டி கொடுக்க யாரும் இல்லையம்மா, சமையலறை இருக்குது ஆனால் உன் கைமணம்தான் இல்லை, உன்னருகில் நீ இருக்கிறாய் உன் உயிர் இல்லை, ஆனா ஒன்று தெரியுமாம்மா, நீ போகவில்லை, எனக்குள் தான் இருக்கிறாய், என்னுள் தான் வாழுகிறாய், நீ இல்லாத நாள் ஒன்றுமே இல்லை, என் மூச்சிலே நீ இருக்கிறாய், என் பேச்சிலே நீ இருக்கிறாய், என் செயலிலே நீ இருக்கிறாய், உடம்பாலே போனாலும் குணமாக வாழுகிற நீ அம்மா, அழுது தீர்த்து விட்டு நீ சொன்ன மாதிரியே வாழுவோம் அம்மா, அதுதான் எனக்கு நீ தார வரம், போயிட்டு வா அம்மா, திரும்பவும் என் வயிற்றுக்குள் புறவம்மா. அந்த பிள்ளைகள் இந்த வயிற்றுக்குள்ளே அவ பேர பிள்ளையா வந்து
1: பேர பிள்ளையாக வந்து திரும்ப மடியில் தவள வேணும். உண்மை உங்களுக்கு நன்றிகள் அம்மா. கவிதையை எங்களுக்காக தந்திருந்தீங்க, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரப்போற உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முள்ளிவாய்க்கால் கவிதைக்காக காத்திருக்கின்றோம்.
0: முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் கவிதை அது இது இந்த கஞ்சி ஆரம்பம் கஞ்சி கவிதை ஒன்று எழுதி வைத்திருக்கிறேன், அதை தருகிறேன், முடிவு இறுதியாக தருகிறேன். நன்றி, கலந்து சாப்பிட்டு
1: நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:48. அந்த வகையில் கவிதை பாடுவதற்காக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு. நான் ஜெயமந்தி தியானடேசன்.
0: வணக்கம் தியானடேசன். நலமா இருக்கிறீங்களா? தானே
2: நான் நலமா இருக்கிறேன்.
0: நன்றி. உங்களது கவிதையை தாருங்க.
2: ரூபா கவிதையில வாசி தள்ளி கொடுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு
0: நன்றி.
2: எனது கவிதை என்ற தலைப்பு முள்ளிவாய்க்கால் பொழுதுகள்.
0: அதான் நானும் அதைத்தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நான் முள்ளிவாய்க்கால் கவிதையை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். தாருங்க.
2: மே 18 ஈழ தமிழர்களின் படுகொலைகள், இறுதி யுத்தத்தின் இனப்படுகொலை, கொத்து கொத்தான துண்டுகளால் கொல்லப்பட்டனர் முள்ளிவாய்க்கால் நினைவில் வன்னி வன்னி மண்ணில் பெருக்கெடுத்து ஆராயோடிய குருதி வெள்ளம் அதிகமாக கைகளை இழந்தார்கள், கால்களை தொலைத்தார்கள், வீதி ஓரங்களில் சிதறண்டு போனார்கள், நம்மவர்கள் பஞ்சம் என்ற போர்வைக்குள் மடங்கினார்கள், தமிழின படுகொலையின் பின் படுகொலை நாள் 18 நினைவு நாளாகியது. முள்ளி வாய்க்கால் புனித மண்ணில் தேடினார்கள் ஓடினார்கள். தாயின் மடியில் மழலை பால் குடித்தபடி தாயின் பிரிவு மனம் கலங்குதே. பிரிந்தோரை பிரிந்தோரை கண்டடைய முடியவில்லை. அலுவலலுக்கு செவி கொடுக்க குரல் இல்லை. ஓடி ஓட ஓடி மணல் சூட்டில் கால் வெந்து வதங்கினார்கள். அத்தனை தொலைத்து விட்டார்கள். இனியும் இரத்தாறு ஓட வேண்டாம். உயிர் நீத்த உறவுகள் நினைவாக கஞ்சி பகிர்ந்து ஒவ்வொரு வருடமும் துயர வணக்கம் செலுத்தி மலர் தூவி வணங்குகின்றார்கள். நன்றி, வணக்கம் திரு.
0: நன்றி உங்களது கவிதைக்கு. நானும் ஒரு கவிதை, இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியதை பற்றி ஒரு கவிதை ஒன்று
2: எழுதியிருக்கிறேன்.
0: தேங்காய் சிரட்டையில் தேங்கி நிற்கும் வெறும் கஞ்சியல்ல இது. தேங்காய் சிரட்டையில் தேங்கி நிற்கும் வெறும் கஞ்சியல்ல இது. இது ஒரு இனத்தின் கண்ணீர் துளி. மழை நினைத்த வீதியிலும் குடபிடித்து நிற்கிறோம் அன்று குண்டு மலைக்கு நடுவே கஞ்சி காய்ச்சிய கைகளை நினைத்து. மழை நினைத்த வீதியிலும் குடைபிடித்து நிற்கிறோம் அன்று குண்டு மலைக்கு நடுவே கஞ்சி காய்ச்சிய கைகளை நினைத்து. பெரிய நீல வாளி நிறைய நிறைந்திருப்பது அரிசியும் நீரும் அல்ல, அம்மாவின் மடியில் ஒட்டி கொண்ட குழந்தையின் கடைசி பசி. பெரிய நீல வாளி நிறைய நிறைந்திருப்பது அரிசியும் நீருமல்ல, அம்மாவின் மடியில் ஒட்டி கொண்ட குழந்தையின் கடைசி பசி. பச்சை கிண்ணம் மேந்தி நிற்கும் சிறுவனின் கண்களில் 2009 மே மாதம் தெரிகிறது. அவன் குடிப்பது கஞ்சி அல்ல, தன் பாட்டன் சொன்ன வரலாற்றை. சிவப்பு மஞ்சள் கொடிகள் காற்றில் அசையவில்லை, உயிர் கொடுத்தவர்களின் மூச்சு காற்றில் தான் அசைகின்றன. முள்ளி வாய்க்கால் என்பது வெறும் இடத்தின் பேரல்ல தாயே, அது ஒரு தீராத காயத்தின் வலி. முள்ளி வாய்க்கால் என்பது வெறும் இடத்தின் பேரல்ல தாயே, அது ஒரு தீராத காயத்தின் வலி. அந்த வலிக்கு இன்று ஒரு சிரட்டை கஞ்சியால் மருந்திடுகிறோம். இது நினைவேந்தல் மட்டுமல்ல, நாங்கள் இன்னும் இருக்கிறோம் என்று உலகுக்கு சொல்லும் உயிர்ப்பின் அடையாளம். இது வெறும் நினைவேந்தல் மட்டுமல்ல, நாங்கள் இன்னும் இருக்கிறோம் என்று உலகுக்கு சொல்லும் உயிர்ப்பின் அடையாளம். ஒரு சிரட்டை கஞ்சி அருந்துங்கள், அதில் கொஞ்சம் உப்பு கூடுதலாகத்தான் இருக்கும். ஒரு சிரட்டை கஞ்சி அருந்துங்கள், அதில் கொஞ்சம் உப்பு கூடுதலாகத்தான் இருக்கும். எம் கண்ணீரும் அதில் கலந்திருப்பதால். நன்றி ஜியா நடேசன். நான் இதை உங்களுக்கு இந்த கவிதையை நான் இந்த இன்றைக்கு இந்த இதை வாசிக்கணும் என்றதை கண்டு எழுதி கொண்டு வந்தேன்னா. நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:53. இன்று முள்ளிவாய்க்கால் இடம்பெற்ற கஞ்சி கொடுப்பது நின்றைய முதல் நாள் ஆரம்பம் இன்று மே மாதம் என்றாலே எமக்கு ஒரு துயரமான ஒரு மாதம். அது வந்து இத்தனை உயிர்களை பலி கொடுத்த நாள். அது இன்று அந்த நினைவாக இன்று முதல் நாள் ஆரம்பிக்கப்படுகிறது. அதால் வந்து நான் அந்த இன்னும் ஒரு கவிதை ஒன்றும் எழுதி கொண்டு வந்தேன். ஒரு சிறுட்டையில் தேங்கி நிற்கும் மினத்தின் நினைவு, 2009 பசியோடு போராடிய கடைசி உணவு, இன்று மழையோடு போராடி நாம் கொடுக்கும் உயிர் உணவு. முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மறக்கவில்லை, மறக்க மாட்டோம் நாம் இருக்கிறோம். ஒரு சிறட்டையில் தேங்கி நிற்கும் ஒரு இனத்தின் நினைவு, 2009 பசிக்கோடு போராடிய கடைசி உணவு, இன்று மழையோடு போராடி நாம் கொடுக்கும் உயிர் உணவு. முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மறக்கவில்லை, மறக்க மாட்டோம் நாம் இருக்கிறோம் என்னும் அதன் நினைவாகவே. நன்றி. தொடர்ந்தும் அடுத்த வாரங்களிலும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவாக இந்த கவிதைகள் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். எங்களுக்கு ஒரு சாபக்கேடான மாதமாக இது இருக்கிறது. எல்லோருடைய மனதிலும் ஒரு தீராத ஒரு வடுவாகவும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரையும் இழக்காத தமிழரே இல்லையோன்னு சொல்லி சொல்லலாம். அதால அடுத்த வாரங்களிலும் முள்ளிவாய்க்கால் கவிதையை நான் எதிர்பார்க்கிறேன்.

0: இதுவரை நேரமும் இடம்பெற்று நிறைவு பெறுவது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் கவிதை பாடிய கவிஞர்களுக்கும் கவிதாயினியர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணம் செய்த அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பொழுது இனிய இரவு பொழுது இன்றைய இனிய பொழுது இனிய இரவாக நள்ளிரவாக அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நாளைய பொழுது அனைவருக்கும் நல்ல ஒரு பொழுதாக விடிய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு அனைவரிடமிருந்து மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலுடன் உங்களிடமிருந்து விட்டுக் கொள்ளுகிறேன். இனிய இரவு வணக்கம் எனது அன்பான நேயர்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
1: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
4: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் இணையத்திலே ஊடாக.
5: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
6: NWLULAGA நூலுலகம் .com.
7: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
8: இதுதான்
7: அக்காவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
7: விடாதீங்க போங்க போங்க.
8: நேரடிய
9: தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளை தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ஆகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பெலாரஸ் குடியரசின் வெளிவிகார அமைச்சர் மெக்சிம் ரைசென்காவின் அழைப்பின் பேரில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் இன்று முதல் 15 தேதி வரையில் பெலாரூசுக்கு உத்தியோர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கிடையில் ராஜேந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் 25 ஆண்டு நிறைவை கொண்டாடியிருக்கின்ற நிலையில் இந்த பயணம் இருதரப்பு கூட்டாண்மையில் ஒரு மைல்கல்லாக அமையும். மின்ஸ்கிற்கான பயணத்தின் போது அமைச்சர் கெரத் பெலாருஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகா சென்கோவை சந்திப்பதோடு பெலாருசின் வெளிநாட்டு அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நிகழ்த்துவார். அமைச்சர் கெரத் பெலாருசின் கல்வி மற்றும் சுகாதார அமைச்சர்களையும் சந்திப்பார். இந்த பயணத்தின் போது பெலாருஸ் குடியரசுடன் பல்வேறு துறைகளில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் கச்சாத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்ஸ்கில் பெலாருசின் தேசிய ஏற்றுமதி மையம் ஏற்பாடு செய்துள்ள வணிகம் மற்றும் சுற்றுலா வட்டமேசை மாநாட்டில் அமைச்சர் கெரத் உரையாற்றுவார். மேலும் பெலாருசில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்களையும் அவர் சந்திப்பார். கையெட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதிசபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதிசபை கைவிட வேண்டும் என்று பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்குக்கான கட்டளை எதிர்வரும் மே மாதம் 21 வழங்கப்படும் என்று நீதிமன்று தியதியிட்டிருக்கிறது. இந்த விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வலிவடக்கு பிரதிசபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகிறது. இந்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த 28 வீதி அளவீடு செய்யப்பட்டது. அதனை அடுத்து அந்த வீதியை மறைத்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாரதிபதி அகற்ற வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் பிரதிசபை வேலியை அகற்றும், வேலியை அகற்றும் செலவினத்தை விகாரதிபதி பிரதிசபைக்கு வழங்க வேண்டும் என தவிசாளர் கடிதம் மூலம் விகாரதிபதிக்கு அறிவித்திருந்தார். அதனையடுத்து பிரதிசபை விகார வேலியை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் விகாரதிபதி முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி போலீசார் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கிடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும், எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என்று அச்சுறுத்தும் தொனியில் கூறியிருக்கிறார். அதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதிசபைக்கு சொந்தமான வீதியை விகாரதிபதியே அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியாக கூறியிருந்தார். அந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வலிவடக்கு பிரதிசபை வீதியை மீட்கும் பணியை கைவிட வேண்டும் என்றும், அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு வழங்க வேண்டும் என்று பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு மீதான விசாரணையின் போது ஒருதலைபட்சமாக விசாரணை செய்ய முடியாது என்று கூறிய மன்று வலிவடக்கு தவிசாளர் மற்றும் பிரதிசபை செயலாளர் ஆகியோரை நேற்றைய தினம் மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்திருந்தது. அதன் பிரகாரம் தவிசாளர் மற்றும் பிரதிசபை செயலாளர் ஆகியோர் மன்றில் முன்னிலையான நிலையில் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகி தமது தரப்பு வாதங்களை முன்வைத்தார். அதனை அடுத்து அந்த வழக்கின் மீதான கட்டளைக்காக எதிர்வரும் 21 மன்று தியதியிடப்பட்டுள்ளது. அதேவேளை முறைப்பாட்டாளரான விகாரதிபதி மன்றில் முன்னிலையாகி இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசாங்கத்திடமிருந்து 600 மில்லியன் ரூபாய் மானிய உதவியுடன் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் 4 மருத்துவ விடுதி வளாகம் கட்டுவது தொடர்பாக அண்மையில் கையொப்பமிடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2026 ஏப்ரல் 19-20 தேதிகளில் இந்திய பிரதி ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் இலங்கைக்கு மேற்கொள்ள இருக்கும் பயணத்தையொட்டி இலங்கைக்கான இந்திய உயர் ஆணையர் சந்தோஷ் ஜாவும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் பதில் செயலாளர் கலாநிதி டபிள்யூ கே விக்ரமசிங்காவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு பரிமாறிக்கொண்டார்கள். இந்த திட்டமானது முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் உயிர்காப்பு அமைப்பு, குளிரூட்டும் அமைப்பு, தீயணைப்பு ஜெனரேட்டர் மற்றும் யூபிஎல்எஸ் அமைப்பு, தீ பாதுகாப்பு மற்றும் குழாய்வழி மருத்துவ வாயு விநியோக அமைப்பு உள்ளிட்ட நவீன வசதிகள் மற்றும் அத்தியாவசிய உள்கட்டமைப்புடன் கூடிய 4 மாடி மருத்துவ விடுதி வளாகத்தின் கட்டுமான பணிகளை நோக்கமாக கொண்டுள்ளது. முன்மொழியப்பட்ட மருத்துவ வார்ட் வளாகமானது 35 வயதுக்கு மேற்பட்டோருக்கான பரிசோதனை விகிதத்தை கணிசமாக அதிகரிப்பதன் மூலமும் பிற மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவதை குறிப்பிடத்தக்க அளவில் குறைப்பதன் மூலமும் தொற்றா நோய்களால் ஏற்படும் அகால மரணத்தை தடுப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இது கட்டி முடிக்கப்பட்டதும் மருத்துவமனையில் படுக்கை நிரம்பல் வீதம் 150% மேல் அதிகரித்து மாவட்டத்தில் சுகாதார சேவைகளை கணிசமாக மேம்படுத்தும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள மருத்துவ வார்ட் வளாகம் 35 வயதுக்கு மேற்பட்டோருக்கான பரிசோதனை வீதத்தை கணிசமாக அதிகரிப்பதன் மூலமும் பிற மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவதை குறிப்பிடத்தக்க அளவில் குறைப்பதன் மூலமும் தொற்றா நோய்களால் ஏற்படும் அகால மரணத்தை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது கட்டி முடிக்கப்பட்டது. மருத்துவமனையில் படுக்கை நிரம்பல் வீதம் 150% மேல் அதிகரித்து மாவட்டத்தில் சுகாதார சேவைகள் மேம்படுத்தும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாய தேசிய மாநாட்டில் அதன் இணைப்பாளர் மிமல் வத்துகோவா தற்போதைய உரப்பிரச்சினைக்கு அரசு விரைவான நடவடிக்கைகள் எடுக்காது உள்ளதால் ஏற்படுகின்ற பிரச்சினைகள் தொடர்பாக விளக்கினார்.
1: மேமோ தற்போது உற்பத்தி செலவுகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளன. இயந்திரங்களுக்காக செலுத்த வேண்டிய கட்டணங்கள் உயர்ந்துள்ளன. கடந்த போகத்தில் 30,000 ரூபாவுக்கு உழுத ஒரு வயல் நிலத்தை இந்த போகத்தில் 30,000 ரூபாவுக்கு உழ வேண்டியுள்ளது. அதே போன்று நெல் அறுவடை இயந்திரத்திற்கு கடந்த போகத்தில் 24,000 ரூபாவாக இருந்த கட்டணம் தற்போது 30,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இவ்வாறு இது பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. இருப்பினும் அதற்கு இணையாக நெல்லின் விலை அதிகரிக்கவில்லை. அதே போன்று 4 போகங்கள் கடந்துள்ள நிலையிலும் அரசாங்கத்தினால் இன்னும் உரத்திற்கான பணத்தை உரிய நேரத்தில் வைப்பிலிட முடியாமல் போயுள்ளது. மற்ற பக்கம் பார்த்தால் உரத்தை உரிய நேரத்தில் வழங்கவும் தவறியுள்ளனர். உரத்தை உரிய நேரத்தில் வழங்குவதற்கும் உரப்பணத்தை உரிய நேரத்தில் வைப்பிலிடுவதற்கும் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்ற விடயத்தை நாம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: விபில பிரிவை எடுத்துக்கொண்டால் சிறுபோகத்தில் 90% மேலதிக பயிர்களாகவே பயிரிடப்படுகின்றன.
0: இந்த கருத்தானது ஈதனவத்தை விவசாய அமைப்பு தலைவர் எச்எம் நிரந்த விஜயசேன் அவர்களது.
2: சோளம், பயறு, வெண்டிக்காய், மிளகாய் போன்றவற்றை நாம் மேலதிக பயிர்களாக பயிரிடுகின்றோம். தற்போது அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்ட போது நெற்பயிற்சிகைக்கு மாத்திரம் உரம் விநியோகிக்கப்படுவதாக அவர்கள் அறிவிக்கின்றனர். எமது பிரிவில் தற்போது 90% இவ்வாறான மேலதிக பயிர்களாக பயிரிடப்படுமாயின் அரசாங்க மட்டத்தில் எமக்கு 10% உரம் மாத்திரமே கிடைக்கின்றது. எனவே இந்த போகத்திற்கு எமக்கு உரத்தை வழங்கும் முறையொன்றை தயாரித்துக் கொடுங்கள். கடைகளுக்கு சென்றால் அங்கும் உரம் இல்லை.
0: தொடர்ந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்பட உள்ள வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் முக்கிய சந்திப்பு பவனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் தமிழர் தாயகத்தின் 8 மாவட்டங்களையும் சேர்ந்த ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்ததோடு மாநாட்டுக்கான தீர்மானங்கள், திட்டமிடல்கள் மற்றும் விழிப்புணர்வு செயற்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக மே 14, 2026 முதல் மே 14, 2027 வரையான காலப்பகுதி வட்டுக்கோட்டை பிரகடன பொன்விழா ஆண்டாக உத்தியோர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த பொன்விழா ஆண்டின் ஆரம்ப நிகழ்வு மே 14 வட்டுக்கோட்டையில் நடைபெறுகிறது. அத்தோடு ஜூன் 20 சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா கலையரங்கில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை பிரம்மாண்டமான எழுச்சி மாநாடும் நடைபெறவுள்ளது. தவத்திரு வேலன் சுவாமிகள் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் அருட்தந்தையர்கள், தமிழர் தாயகத்தின் 8 மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் உண்டு உயிர் வாழ்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நினைவு கூறும் ஆரம்ப நிகழ்வு இன்று தமிழரசு கட்சியினால் தொண்டமனாறு சந்நிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மே 12 தொடக்கம் 18 வரையான ஒரு வார கால பகுதியானது முள்ளிவாய்க்கால் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யுத்தம் நிறைவடைந்து பதினேழு ஆண்டுகள் கடந்த நிலையில் இறுதி யுத்தத்தின் போது முழிவாய்க்காலில் கஞ்சிய மாத்திரம் குடித்து உயிர் வாழ்ந்த தமிழ் மக்கள் அதனை நினைவுகூறும் முகமாக வருடந்தோறும் கஞ்சி சமைத்து அனைவருக்கும் கொடுத்து பகிர்ந்துண்ணும் வழக்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று சன்னிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் போது அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு சிரட்டையில் கஞ்சி வாங்கி உண்டு இறுதியுத்த முழிவாய்க்கால் நினைவை பயந்து கொண்டார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுயர்தன் தலைமையில் பிரதேச உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கஞ்சி வழங்கினார்கள். இதே நேரத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்று கட்டைக்காட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலை மக்கள் ஆரம்பித்துள்ளார்கள். கட்டைக்காடு கிராம மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நினைவேந்தல் வீதியால் சென்று வரும் அனைவருக்கும் தேங்காய் சிரட்டையில் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் பதினேழாம் ஆண்டு நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 2009 ஆண்டு இறுதிப் போரின் போது எந்தவித உணவுப் பொருட்களும் இன்றி பட்டினியால் வாடிய தமிழ் மக்களுக்கு உயிர்காக்கும் உணவாக அமைந்த அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஒரு வரலாற்று அடையாளமாக குறியீடாகவும் பயந்து கொள்ளும் நோக்கில் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நிகழ்வின் ஆரம்பத்தில் போரில் உயிரிழந்த மக்களுக்காக ஊடுவிலாளர் நினைவு தூபியில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் வழிப்போக்கர்களுக்கு கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. இதில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிகழ்வின் போது கருத்து தெரிவித்த உறவுகள் எமது மக்களின் வலிகளையும் அவர்கள் அனுபவித்த பசி பட்டினியையும் இளைய தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. இந்த நினைவேந்தல் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது நீதிக்கான எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் ஒரு வடிவம். முள்ளிவாய்க்கால் மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தமும் அனுபவித்த துயரமும் சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்த கோரியும் சர்வதேச நீதியை வேண்டியும் கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து போராடி வரும் தாய்மார்கள் இந்த முறையும் இந்த நினைவேந்தல் வாரத்தை முன்னெடுத்துள்ளார்கள். மட்டக்களப்பின் பல்வேறு இடங்களிலும் எதிர்வரும் May 18 வரை இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் மற்றும் நினைவேந்தல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. கடற்பரப்பில் தொடரும் கடல் கொள்ளைக்கு தீர்வு கோரி இன்று எதிர்ப்பு தெரிவித்து சாய்ந்தமருது பகுதி மீனவர்கள் படகுடன் வீதியில் இறங்கி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து இடம்பெற்று வரும் கடல்வள கொள்ளை மற்றும் வெளிமாவட்ட மீனவர்களின் சட்டவிரோத அத்துமீறிய கொள்ளை நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டார்கள். சாய்ந்தமருது பிரதான கடற்கரை வீதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது பல மீன்பிடி படகுகள் வீதிக்கு கொண்டுவரப்பட்டமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. தமிழக முதல்வர் விஜய் அவர்களை இன அழிப்பு நாளாக May 18 அறிவிக்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அனுப்பி வைத்த கடிதத்திலே இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாரிய சாதனையை முதற்தடவையிலே நிலைநாட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாங்கள் பதவியேற்றுள்ளமையிட்டு தமிழ் தேசிய பேரவையினராகிய நாம் மீளமும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்று நிற்கும் தங்களுக்குள்ள பாரிய பணிசுமைகளுக்கு மத்தியில் எங்களது கோரிக்கைகளை கவனத்தில் கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக் கொள்கிறோம். ஸ்ரீலங்கா அரசு ஈழத்தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றிய தமிழின அழிப்பை நினைவு கூறும் வகையில் கடந்த 2009 பின்னர் ஆண்டுதோறும் May 18 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளாக ஈழத்தமிழ் மக்கள் பிரகடனம் செய்து அந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரமாக ஒன்று கூடி நினைவு கூர்ந்து வருகிறார்கள். ஈழத்தமிழ் மக்களது இந்த நீதிக்கான போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் கடந்த 2013 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரதித்துவம் பெற்றிருந்த அனைத்து கட்சிகளதும் ஆதரவுடன் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது இன அழிப்பு என்றும் அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தங்களது கட்சி நிறுவப்பட்டிருக்கவில்லை ஆயினும் அதன் பின்னர் தமிழக வெற்றி கழகம் தோற்றம் பெற்று அதன் முதலாவது தேர்தலில் பெரு வெற்றியீட்டி தாங்கள் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளீர்கள். இந்த நிலையில் தாங்களும் தங்களது தலைமையிலான தமிழ்நாடு அரசாங்கமும் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது, இன அழிப்பு, அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற அதே நிலைப்பாட்டிலே மிகவும் இறுக்கமாகவும் உறுதியாகவும் பயணிப்பீர்கள் என்ற செய்தியை அனைத்து தரப்புகளுக்கும் வழங்கும் வகையில் மேற்படி 2013 சட்டசபை தீர்மானத்தையொட்டிய ஒரு தீர்மானத்தை இந்த மே மாதத்தில் கூடும் தமிழ்நாடு சட்டசபையின் ஆரம்ப அமர்விலே தங்களது தலைமையில் நிறைவேற்றுவது ஈழத்தமிழ் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தொடர்ச்சியான உறுதியான நிலைப்பாடு உள்ளமையை வெளிப்படுத்துவதாக அமையும். அதன் மூலம் ஈழத்தமிழினம் மீது நீங்கள் காட்டும் அக்கறையானது கொடிய இன அழிப்புக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி வரும் ஈழத்தமிழர்களுக்கு வலு சேர்ப்பதாகவும் அமையும் என்பதோடு உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர் இதயங்களில் நீங்காத இடத்தை தங்களுக்கு வழங்கும் என்பதை தெரிவித்து மீண்டும் எமது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சர்வதேச விமானத்தினை ஆசிய நாட்டு நடுத்தர விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் விஸ்தரித்தல், இது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் கலந்துரையாடப்பட்ட நிலையில் அது தொடர்பில் மத்திய அரசாங்கத்துடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயனுக்கும் அபிவிருத்திக்கும் சுயிட்சத்துக்குமான மக்கள் மன்றத்தின் பிரதிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதன்போதே விமானிய விஸ்தரிப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அந்த கலந்துரையாடலில் மாணவர் பற்றாக்குறையால் மூடப்படும் பாடசாலைகளை அரசுக்கு கையளித்த அமைப்புகளிடமே மீண்டும் கையளித்தல் மற்றும் ஒவ்வொரு வலயத்திலும் மூடப்படும் ஒரு பாடசாலையை நவீன ஆய்வுகூட வசதிகளுடன் மேம்படுத்தல் குறித்து பரிசீலிக்கப்பட்டது. மேலும் பின்தங்கிய கிராமப்புற பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி பிரபல்யமான பாடசாலைகளுடன் சூம் தொழில்நுட்பத்தினூடாக நேரடி இணைப்பை ஏற்படுத்தி கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அத்துடன் சாவுச்சேரி ஊர்காவத்துறை உள்ளிட்ட பிராந்திய மருத்துவமனைகளை தரமுயர்த்துவதுடன் அங்கிலவும் மருத்துவர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல், அத்துடன் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையை சூழ உள்ள நகர போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு வீதியோரங்களில் தரித்து நிற்கும் வெளிமாவட்ட அரச மற்றும் தனியார் பேருந்துகளை வீரசிங்க மண்டபத்துக்கு அருகில் உள்ள புதிய பேருந்து நிலையத்துக்கு மாற்றுவதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. பலாலி விமான நிலையத்தை ஆசிய நாட்டு நடுத்தர விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் விஸ்தரித்தல் தொடர்பாகவும் அங்கு பேசப்பட்டது. கிரிமலை காங்கிசன்துறை பலாலி வீதிகளில் 764, 769 வழித்தடங்கள் முன்னிய பாதைகளிலே பேருந்து சேவைகளை அனுமதிக்க கோருதல் மற்றும் தம்பாலை இடைக்காடு வளலாய் வீதியை பலாலி வீதியுடன் இணைப்பதற்கான எஞ்சிய 500 பகுதியை விரைவாக விடுவித்தல் தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் தீவு பகுதி மற்றும் குறிகட்டுவான் இறங்குதுறைக்கான போக்குவரத்து மேம்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. யாழ்நகரம் உட்பட வடமாகாணத்தில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர குளங்களை நன்னீர் தேங்கி நிற்கும் வகையில் புனரமைப்பதோடு வடிகால் அமைப்புகளை சீரமைத்தல் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. பிரதிகளால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கேட்டறிந்த ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பல விடயங்கள் கொள்கை ரீதியான முடிவுகளை கொண்டிருப்பதால் அவை தொடர்பில் மத்திய அரசாங்கத்துடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்த வேண்டியுள்ளது. அதேவேளை மாகாண நிர்வாகத்தின் அதிகார வரம்புக்குட்பட்ட விடயங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்களுடனான விசேட கலந்துரையாடல்களை மிக விரைவாக ஏற்பாடு செய்து உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருந்தார்.
3: முன்னாள் ஜனாதிபதி காலை 9:40 அளவில் லஞ்ச ஊழல் அணிக்குழுவுக்கு சென்றார். ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. லஞ்ச பணத்தில் 60 மில்லியன் ரூபாவை மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கியதாக இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபரான ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனா வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபை உறுப்பினர் விலிகமகே நேற்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தார்.
0: தொடர்ந்து விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே தமது நிரபராதி தன்மையை நிரூபிப்பதற்கான சிறந்த வழிமுறை என்றும், அதனால் விசாரணைக்கு அழைக்கும் எந்த நேரத்திலும் சமூகம் அளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நெல்லும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சமூகம் அளிப்பாரா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். எப்போது வரை சொன்னாலும் தாம் வருவதற்கு தயாராக இருப்பதாகவும், அரசாங்கம் அச்சுறுத்தல் விடுத்தோ அல்லது அழுத்தங்களை பிரயோகித்தோ இந்த பயணத்தை முன்னெடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விசாரணை இடம்பெறுவதை தாம் வரவேற்பதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ச, ஆனால் அந்த விசாரணைகள் அழுத்தங்களுக்கு உட்பட்டதாகவோ அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அமைய பலவந்தமாக வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கிலோ அமையக்கூடாது என்று வலியுறுத்தினார். அவ்வாறு நீதிக்கு புறம்பாக செயற்படுவதால் இறுதியில் நாட்டு மக்களே நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும், மக்களை ஏமாற்றுவதற்காகவே இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். தாம் எதற்கும் பயந்து விசாரணைகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும், ஆனால் தற்போதைய அரசாங்கம் பல பொறுப்புகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நழுவி செல்லவே முயற்சிப்பதாகவும், அவ்வாறு நழுவி செல்வதன் மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். இதற்கிடையில் சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஜனாதிபதி அன்றுகுமார தேசநாயக்கா மாத்தறை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார்.
4: அரசு உத்தியோகத்தர்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தை உருவாக்க சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதனை நான் நன்கு அறிந்துள்ளேன். யாரும் அச்சப்பட வேண்டாம் என நான் கூறுகிறேன். ஆனால் முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கு அச்சப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் முதலாவதாக நாம் சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக சட்டத்துக்கு அச்சப்பட வேண்டும். ஜனாதிபதி தொடக்கம் கிராம உத்தியோகத்தர் வரை நாம் அனைவரும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள், அதே போன்று சட்டத்துக்கு பயப்படுபவர்கள். இருப்பினும் நமது சமூகத்தில் ஒரு கலாச்சாரம் உருவாகி இருந்தது. அரசியல் செல்வாக்கு, அதிகாரம், செல்வம் அல்லது அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு கலாச்சாரம் நிலவியது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டினால் முன்னேற முடியாது. எனவே நாம் ஒரு புதிய அணுகுமுறையை நாட்டுக்குள் கொண்டு வருவதனால் அனைவரும் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், சட்டத்துக்கு அச்சப்பட வேண்டும். சட்டத்துக்கு முன்னவரும் பெரியவர்கள் அல்ல. எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு காலம் ஆட்சி செய்திருந்தாலும், எத்தகைய கைகள் பின்னணியில் இருந்தாலும் அவை எதற்கும் சட்டம் அடிப்பணியாது. ஏனென்றால் நமது நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை. பொதுவாக ஒரு விசாரணையின் போது ஒருவரின் பெயர் குறிப்பிடப்பட்டால் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட வேண்டும். அந்த வாக்குமூலம் பெறுவதை ஒரு பெரும் அனர்த்தமாக சித்தரிக்கும் கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை. ஒரு சம்பவம் தொடர்பாக எனது பெயர் குறிப்பிடப்பட்டால் என்னிடம் வாக்குமூலம் பெற முடியாதா? நாம் சட்டத்துக்கு மேலானவர்களா? இல்லை. இருப்பினும் அத்தகைய ஒரு சமூக கருத்தை உருவாக்க ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. இந்த மாற்றத்துக்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சட்டத்தின் முன்பாக சமமான, சட்டத்துக்கு அடிப்படையும் சட்டத்துக்கு அச்சப்படும் ஒரு சமூகம் நமக்கு தேவை. இருப்பினும் அது அரசு உத்தியோகத்தர்கள் தமது வரம்பிற்குள் பணியாற்றுவதற்கு எந்தவித தடையும் ஏற்படுத்தாது.

0: அதிகாரம் என்பது எல்லையற்றது என்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. நமது நாட்டில் பல ஜனாதிபதிகள் அரசியலமைப்பை மீறியுள்ளனர் என்பது உயர் நீதிமன்றத்தினால் பல தீர்ப்புகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிகள் அரசியலமைப்பை மீறினால் இந்த நாட்டில் என்ன மிஞ்சி இருக்கும்? எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சட்ட கட்டமைப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறோம். நாம் அந்த சட்ட வரையறைக்குள் சிறப்பாக பணியாற்றுவோம். அந்த சட்ட வரையறை நமது பணிகளுக்கு தடையாக இருந்தால் நாம் அந்த சட்ட கட்டமைப்பை
1: மாற்றுவோம்.
2: இதனிடையே பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
3: சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, சமனானது. கடந்த காலத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தால் சட்டம் அவருக்காக சமனாக காணப்பட்டது. எனவே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை அழைத்திருக்கிறார்கள். எனவே பொதுவான சட்டம், எனவே அந்த சட்டத்திற்கிணங்க அவர் கேட்கின்ற அந்த விடயம் தொடர்பாக பதிலளிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கின்றது. எனவே இது பொதுவான செயல்பாடு. ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு செய்கின்ற பொழுது அந்த விடயம் தொடர்பாக சென்று சாட்சியங்களை அவர் வழங்க வேண்டும். எனவே அந்த சாட்சியங்கள் வழங்கப்படுகின்ற நிலையில் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். அது வழக்கு தொடரப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்புதான் குற்றவாளியா அல்லது அவர் குற்றமற்றவரா என்று கூறப்படுவார். எனவே இது ஒரு சாதாரண பொதுவான ஒரு நிகழ்வு. எனவே இதற்கு யாரும் அஞ்சவோ குழப்பமடையவோ பதறவோ பதற்றமடையவோ வேண்டிய அவசியம் கிடையாது.
4: தொடர்ந்து திருவோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசு மரணமானது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க போராட்டத்தினால் ஏற்பட்டதல்ல என்றும் இதுகுறித்து தவறான கருத்துக்களை பகிரப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் நேற்று விசேட ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி திருவோணமலை வைத்தியசாலையின் பிரசவ அறையில் இடம்பெற்ற சிசு மரணம் தொடர்பில் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் காலப்பகுதியிலும் அவசர சிகிச்சை பிரிவுகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் பிரசவ அறைகளின் செயற்பாடுகள் எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை தமது கிளை சங்கங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், புற்றுநோய் மற்றும் சிறுநீரக சிகிச்சை நிலையங்களின் சேவைகள் எந்த காரணம் கொண்டும் பாதிக்கப்படாமல் இருப்பதை சங்கம் உறுதி செய்துள்ளது. இவ்வாறான நிலையில் குறுகிய அரசியல் நோக்கங்களை முன்னிலப்படுத்தி வைத்தியர்களின் தொழிற்சங்க போராட்டமே இந்த சோக சம்பவத்துக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக அந்த சங்கம் விசனம் தெரிவித்துள்ளது. இந்த சிசு மரணம் தொடர்பில் முறையான தொழில்நுட்ப அறிவும் அனுபவம் கொண்ட நிபுணர் குழுவை கொண்டு சுதந்திரமான மற்றும் பக்க சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சுகாதார அமைச்சிடம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான முறையான விசாரணைகளுக்கு தமது சங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் உண்மையிலேயே வெளிக்கொண்டு வருவதே தமது நோக்கம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டார். புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டு அந்த பிரிவு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் லசந்த லியனகே தெரிவித்திருக்கிறார். இதன்படி அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 4 நோயாளர்களில் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கும் மற்றொருவர் கல்கமுவ பொது வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டுள்ளார். ஏனைய 2 நோயாளர்களும் புத்தளம் வைத்தியசாலையிலே தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பதில் படிப்பாளர் வைத்தியர் லசந்த லியனகே தற்போது நிலவும் மழையுடனான வானிலையால் அவசர சிகிச்சை பிரிவை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதில் சிக்கலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தி அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவை மீண்டும் இயங்க செய்ய முடியுமா என்பதை ஆராய புத்தளம் பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் அலுவலகத்தைச் சேர்ந்த குழுவினர் வருகை தருகிறார்கள். அவர்களின் தீர்மானத்துக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவானது 6 கட்டில்களை கொண்டதாகும். புத்தளம் ஆனமடுவ கல்ப வனாத்து வில்லுவ நவகத்தேமக மக கும்பக்கடவல மற்றும் முந்தல் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நோயாளர்கள் அவசர சிகிச்சைக்காக இந்த ஒரு பிரிவியை நம்பியுள்ளார்கள். தற்போது இந்த பிரிவு தற்காலிகமாக மூட

0: ஏற்பட்டுள்ளதால் அவசர நிலையில் வரும் நோயாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இந்த அவசர சிகிச்சை பிரிவானது பல வருடங்களாக மிகவும் சிதிலமடைந்த நிலையில் காணப்படுவதாகவும், அதனை அகற்றிவிட்டு புதிய பிரிவை அமைப்பதற்கான திட்டங்கள் இருந்த போதிலும் அவை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். தொழிலாளர் பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து களத்துறை கோட்ஸ்திரேட் நிறுவன ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொழிலாளர் அமைச்சின் நேரடி தலையீட்டினால் சுமூகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் பிரதியமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். தொழிலாளர் அமைச்சில் களத்துறை கோட்ஸ்திரேட் நிறுவனத்தினருடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த முக்கிய கலந்துரையாடலில் தொழில் ஆணையாளர் நாயகம் நதிக வட்டலியந்த கோட்ஸ்திரேட் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் இடைக்கம்பெனி ஊழியர் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யானக அதிகாரியை உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். களத்துறை கோட்ஸ்திரேட் நிறுவனத்தில் சுமார் 500 மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். தங்களது தொழில் பாதுகாப்பு உள்ளிட்ட சில முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4 முதல் இவர்கள் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் நேற்று தொழிலாளர் அமைச்சில் இடம்பெற்ற விசேட பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. எனது தலைமையில் நிறுவனத்தின் தொழிற்சங்க பிரதிகள் மற்றும் நிர்வாகத்தினருக்கிடையில் இன்று பல சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் விளைவாக தொழிலாளர் மற்றும் நிர்வாக தரப்பினருக்கிடையில் நிலவிய முரண்பாடுகளை களைந்து தொழிலாளர் பிணக்குகள் சட்டத்தின் 12(1) பிரிவின் கீழ் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கையெழுத்திடப்பட்டது. ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் மிகுந்த அவதானம் செலுத்தியுள்ளது. களத்துறை கோட்ஸ்திரேட் நிறுவனத்தில் நிலவிய அசாதாரண சூழலை முடிவுக்கு கொண்டுவர தொழில் அமைச்சு காத்திரமான பங்களிப்பை வழங்கியுள்ளது. இரு தரப்பினருக்கிடையில் எட்டப்பட்ட உடன்படிக்கையின் ஊடாக ஊழியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு சுமூகமான முறையில் பணிகளை மீள ஆரம்பிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையை தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக நீடித்து வந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நிறைவுக்கு வந்திருப்பதோடு ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப இணக்கம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நஷ்ட ஈட்டுத் தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் தற்போது உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஊடகங்களுக்கு இது தொடர்பாக கருத்து தெரிவித்த வலுசக்தி அமைச்சர் அனுர கண்ணதிலக்க, விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் வெளியேறும் 1896 ஊழியர்களுக்காக மொத்தம் 8.5 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்தார். மறுசீரமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நஷ்ட ஈட்டுத் தொகையை வழங்குவதற்கு திரைசேரி நேரடி பங்களிப்பை வழங்குகிறது. அமைச்சரின் கூற்றுப்படி நஷ்ட ஈட்டுத் தொகை பயந்தளிக்கப்படும். லங்கா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா மற்றும் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான முழு நஷ்ட ஈட்டையும் திரைசேரி ஏற்கிறது. தேசிய அமைப்பு இயக்கி மற்றும் தேசிய மின் பகிர்மான வலையமைப்பு சேவை வழங்குநர் ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நஷ்ட ஈட்டில் 50% திரைசேரி வழங்கும். இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் மிக விரைவில் பெற்றுக் கொள்ளப்படும் என்று அமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஆரம்பத்தில் இந்த நஷ்ட ஈட்டுத் தொகையை மிக விரைவாக வழங்க திட்டமிட்டிருந்தோம். இருந்தாலும் இலங்கை மின்சார சபையின் தற்போதைய நிதி நெருக்கடி காரணமாக அது தாமதமானது என்று அமைச்சர் விளக்கம் அளித்தார். இவ்வாறாயினும் இந்த வாரத்துக்குள் கொடுப்பனவுகளை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் தங்களால் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த மார்ச் 9 முதல் 1969 17 மின்சார சபை சட்டம் ரத்து செய்யப்பட்டு இலங்கை மின்சார சபை உத்தியோர்வமாக கலைக்கப்பட்டது. அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் தமது செயல்பாடுகளை தொடங்கியுள்ளன. லங்கா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் பிரைவேட் லிமிடெட், தேசிய மின் பகிர்மான வலையமைப்பு சேவை வழங்குனர் பிரைவேட் லிமிடெட், தேசிய அமைப்பு இயக்கி பிரைவேட் லிமிடெட், எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட், ஊழியர் நிதியம், எனர்ஜி வென்சர்ஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட், இந்த பாரிய மாற்றத்தின் ஒரு அங்கமாகவே புதிய நிறுவனங்களில் தொடர விரும்பாத ஊழியர்களுக்கு இந்த விருப்ப ஓய்வு திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது நாட்டின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடி என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் புஷ்பகுமார கர்ணரட்ன கருத்து தெரிவிக்கையில், இந்த ஆண்டில் மட்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் 3 அல்லது 4 சந்தர்ப்பமாகும். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியால் வீழ்ச்சியடைந்துள்ள உள்நாட்டு கைத்தொழில்கள் இந்த மேலதிக சுமையினால் முற்றாக முடங்குகின்ற நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. மின்சார கட்டண உயர்வு காரணமாக உற்பத்தி செலவு அதிகரிக்கும் என்பதால் பொருட்களின் விலைகளை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதன் விளைவாக பொதுமக்கள் பொருட்களை வாங்குவது குறைகின்ற சந்தர்ப்பத்தில் கைத்தொழிற்சாலைகளை நிரந்தரமாக மூட வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் பெருமளவானோர் வேலைவாய்ப்புகளை இழந்து வீதிக்கு வரும் அபாயம் உள்ளதோடு பலர் நாட்டை விட்டு வெளியேறும் நிலையும் உருவாகும். தேர்தல் மேடைகளில் உரையாற்றிய ஜனாதிபதி தற்போதைய மின்சார கட்டணத்தை மூன்றில் ஒரு பங்காக குறைப்பதாக பொய் வாக்குறுதிகளை அளித்தே மக்களின் வாக்குகளை பெற்றார். நாங்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து இவ்வாறான செயற்பாட்டை எதிர்பார்க்கவில்லை. வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாக மக்கள் மீது சுமை சுமத்தப்படுகிறது. அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட கன்வெல, கிருந்திவெல, பூகொட மற்றும் கடுவலை போன்ற பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு இன்னமும் உரிய நிவாரண கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து திரைசேரியிடம் கேட்டபோது திரைசேரியில் பணம் இல்லை என்றே பதிலளிக்கப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து பணம் பெறுவதாக கூறப்பட்ட போதிலும் சாதாரண மக்களுக்கு அதன் பயன்கள் சென்றடையவில்லை. எனவே 11% மின்சார கட்டண அதிகரிப்பை உடனடியாக கைவிட வேண்டும். காற்றாலை மற்றும் சூரிய சக்தி போன்ற மாற்று எரிசக்தி திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தி உள்நாட்டு தொழில் முனைவோரை பாதுகாக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டில் தற்போது அமலில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை உடனடியாக நீக்கும் எண்ணம் அரசிடம் இல்லை என்று எரிசக்தி அமைச்சர் அனுராக் கர்ணதிலக தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் தற்போது எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என்றும் தடையின்றி விநியோகிப்பதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு ஏற்கனவே ஓர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் தேவையற்ற எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்துவது அவசியம். எரிபொருளுக்காக அதிகளவு அந்நிய செலாவணி வெளியேறுவதை தடுப்பதற்கு இந்த முறையானது ஒரு கட்டுப்பாட்டை வழங்குகிறது. வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் பீதி கலந்த கொள்வனவை தடுப்ப இந்த முறைமை உதவியாக உள்ளமை போன்ற காரணங்களால் QR முறையை தொடர்வதாக குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் எரிபொருள் கோட்டாக்களை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாமே தவிர QR முறையை முழுமையாக நீக்கப் போவதில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். சில எரிபொருள் ரப்பிலியங்களில் QR குறியீடுகளை முறையாக சரிபார்க்காமல் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதியமைச்சர் அர்க்கம் இலியாஸ் விளக்கம் அளித்தார். எரிபொருள் விநியோக முறைமையை அமைச்சு தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது. விடுவிக்கப்பட்ட எரிபொருளின் அளவுக்கும் QR முறை மூலம் விநியோகிக்கப்பட்ட அளவுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் காணப்பட்டால் அந்த எரிபொருள் டப்பு நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். இத்தொடர்பான தகவல்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பரீட்சார்த்திகள் தங்களது விடைத்தாள்கள் மற்றும் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள உரிமை இருப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான ஆர் குருசிங்க மற்றும் சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் கடந்த 2026 மே 8 அன்று இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 2023 ஜனவரி 8 அன்று நடைபெற்ற திறந்த பல்கலைக்கழக சட்டத்துறை தெரிவு பரீட்சையில் தோற்றிய தனது மகளின் விடைத்தாள்கள் மற்றும் புள்ளிகளை வழங்குமாறு ஆரை ஜனக ரோஷா ரணசிங்க என்பவர் கூறியிருந்தார். எனினும் பரீட்சை விவரங்களை வெளியிடுவது அதன் ரகசியத்தன்மையை பாதிக்கும் என்று கூறி பல்கலைக்கழகம் அதனை மறுத்திருந்தது. அத்துடன் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு விடுத்த உத்தரவை எதிர்த்து பல்கலைக்கழகம் மேன்முறையீடு செய்திருந்தது. இதனை விசாரித்த நீதியரசர் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர தனது தீர்ப்பில் ஒரு பரீட்சார்த்தி தான் எழுதிய விடைத்தாளையும் அதற்கு எவ்வாறு புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதையும் கோரும்போது அதனை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆகியவற்றின்படி வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறல் ஆகியவை மிக முக்கியமானவை. இந்த நிலையில் உயர்கல்வி நிறுவனங்களில் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட முடியாது என்று நீதியரசர் தனது தீர்ப்பில் கடுமையாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு நிறுவனத்தின் விதிகளை விட நாட்டின் பொதுவான சட்டமே மேலோங்கியது என்று நீதியரசர்கள் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை விடைத்தாள்களை பார்வையிட அனுமதி வழங்கினாலும் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்த பரீட்சகர்களின் விவரங்களை ரகசியமாக வைத்திருக்க முடியும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. மதிப்பீடு செய்யப்பட்ட விடைத்தாள்களை பார்வையிட பரீட்சார்த்திகளுக்கு உரிமை உண்டு என்ற விடயத்தில் இலங்கை மற்றும் இந்திய நீதிமன்றங்கள் ஏற்கனவே வழங்க வழங்கிய தீர்ப்புகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் போது சுட்டிக்காட்டியுள்ளது. விடைத்தாள்களை காண்பிப்பதன் மூலம் பரீட்சை முறைமையின் நம்பகத்தன்மை அதிகரிக்குமே தவிர அது ரகசியத்தன்மையை பாதிக்காது என்பது நீதிமன்றத்தின் கருத்தாகும். இந்த தீர்ப்பின் மூலம் இனிவரும் காலங்களில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய பொது நிறுவனங்கள் நடத்தும் பரீட்சைகளில் மாணவர்கள் தங்களது பெறுபேறுகள் மற்றும் விடைத்தாள்கள் தொடர்பில் கூடுதல் வெளிப்படைத்தன்மையை கோர முடியும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தெனியாவில் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுக்கு மெனிகிராஸ் என்ற மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது.
1: மெனின்கிட்டிஸ் மூளை மற்றும் தண்டுவடத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பு சவ்வுகளில் பாக்டீரியா வைரஸினால் ஏற்படும் தொற்று நிலைமையாகும். இது மிகவும் பாரதூரமான நோய் நிலைமை என்பதால் முறையான சிகிச்சையை பெற்றுக் கொள்ளாவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனவும் நரம்பு மண்டலத்திற்கு நிரந்தர பாதிப்பு ஏற்படலாம் எனவும் வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடுமையான தலைவலி, கடும் காய்ச்சல், கழுத்தை அசைப்பதில் அல்லது வளைப்பதில் சிரமம் ஏற்படுதல், வெளிச்சத்தை பார்ப்பதில் சிரமம், வாந்தி மற்றும் குமட்டல், மயக்க நிலை என்பன இந்த நோய் தொற்றின் அறிகுறிகளாக காணப்படுகின்றன. நோய்க்கிருமிகள், இருமல், தும்மல், ஸ்பரிசம் அல்லது நோயாளி பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்தல் என்பவற்றின் மூலம் மற்றொருவருக்கு பரவும் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளல், நுண்ணுயிர் கொல்லி மருந்துகளை உட்கொள்ளுதல், சுகாதார பழக்க வழக்கங்களை பேணுவதனூடாக இந்த நோய் நிலைமையை தடுத்துக் கொள்ள முடியும் என அவர்கள் கூறுகின்றனர். இந்த காய்ச்சல் நிலைமை குறித்து ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோயில் பிரிவின் விசேட வைத்திய குழுவினால் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிசோதனை அறிக்கைகளுக்கு அமைவாகவே தெனியாயவில் சில இடங்களில் மூளைக்காய்ச்சல் பரவி வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தென்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் NGS பண்டிதரத்ன தெரிவித்தார். தற்போது 50 பேர் வரை வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
0: தொடர்ந்து தெனியாய கல்வி வலயத்தில் நிலவிய வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று தென்மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நிசான் பத்திரன தெரிவித்திருக்கிறார். ஆரம்பத்தில் இன்று பாடசாலைகளை திறக்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை முழுமையாக நிறைவு செய்யும் நோக்கில் இந்த தீர்மானம் ஒருநாள் தாமதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் கற்றல் நடவடிக்கைகள் வழமை போல் ஆரம்பமாகும். பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாக மாணவர்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்களிலும் பாடசாலை வளாகங்களை தூய்மைப்படுத்தும் மற்றும் கிருமி நீக்கம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பாடசாலைகள் மற்றும் முன்பள்ளிகளை தூய்மைப்படுத்தும் இந்த பணிகளில் பங்களிக்க விரும்பும் தன்னார்வலர்கள் அல்லது நிறுவனங்கள் இருப்பின் தெனியாய வலய கல்வி அலுவலகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதேவேளை தற்போது விடுமுறை வழங்கப்பட்டுள்ள முன்பள்ளிகள் இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2015 2019 தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வீடமைப்பு திட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக விசேட நிபுணர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது.
1: குறித்த குழுவினால் 3 மாத காலத்திற்குள் 2015 தொடக்கம் 2019 தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வீடமைப்பு திட்டத்தில் உள்ள சிக்கல்களை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகள் பரிந்துரைக்கப்பட உள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார். வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பரிந்துரைகளை பெற்றுக் கொள்வதற்காக விசேட நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அண்மையில் அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. 2015-2019 கால பகுதிகள் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் 2562 வீடமைப்பு திட்டங்களை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்ததுடன் அதன் கீழ் நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்பட்ட மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 64,407 ஆகும். இதற்கமைய உதவி திட்டத்தின் கீழ் 6,138 கிராமங்களும் பயனாளிகளுக்கு வீடமைப்பு கடன் வழங்குவதனூடாக 1,334 கிராமங்களும் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் 90 கிராமங்களும் என வீடமைப்பு திட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்தன. எனினும் அவற்றில் நிர்மாண பணிகளை நிறைவு செய்து 386 கிராமங்களை மாத்திரமே அங்குரார்ப்பணம் செய்ய முடிந்ததுடன் பூர்த்தி செய்யப்பட்ட மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 10,532 ஆகும். எஞ்சிய வீடுகளை பூர்த்தி செய்வதற்கு மேலும் 11.26 பில்லியன் ரூபாய் மேலதிக நிதி தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து தென்மாகாணத்தின் 3 வெவ்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளின் போது கணனி குற்றங்களில் ஈடுபட்ட 198 வெளிநாட்டு பிரஜைகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மிதிகம, கிக்கடுவ மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இதன்போது இந்தியர்கள் 174 பேரும் நோயாளிகள் 24 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: இடங்களில் இணைய குற்றங்களில் ஈடுபட்டிருந்த வெளிநாட்டு பிரச்சிகளை குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் ஆகியன கைது செய்திருந்தன. கொழுப்பேட்டை புத்தளம் கொழும்பு ஆகிய பிரதேசங்களில் உள்ள ரகசிய கட்டடங்களில் கடந்த காலங்களில் தங்கியிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து கணினிகள் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல உபகரணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை இணைய குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் நாடுகளில் இருந்து வெளிநாட்டவர்கள் நாட்டிற்கு வருகை தரும் போது விமான நிலையத்தில் விசேட பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களமும் நாட்டில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் தொடர்பில் பிரத்யேக விசாரணையை முன்னெடுத்து வருகின்றது.
0: தொடர்ந்து முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவுக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு பிணை நின்ற இருவரை இணைப்பதற்கு இடைத்தரகராக செயற்பட்டதாக கூறப்படும் 76 வயதுடைய நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காலியில் உள்ள டிக்சன் சந்தியில் இன்று காலை துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான நபர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கான நபர் காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அம்பலாந்தோட மாமடலத்திற்கு பொகுடுயாய பகுதியில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டமை மற்றும் மற்றொருவருக்கு பாரிய காயம் ஏற்படுத்தியமை தொடர்பில் அம்பலாந்தோட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இவ்வாறு கொல்லப்பட்டவர் 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என்றும் காயமடைந்தவர் அவரது மனைவியின் தந்தை என்றும் போலீசார் தெரிவித்தார்கள். அந்த நபரை கொலை செய்வதற்காக மூவர் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளதோடு அவரை கொலை செய்த பின்னர் அவரது தலை துண்டிக்கப்பட்டு மாமடல சந்தியில் உள்ள ஒரு சிலைக்கு அடியில் வைத்துவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொல்லப்பட்ட நபர் கடந்த ஆண்டு ஜனவரி 2 அம்பலாந்தோட்டை அலைகுட மேற்கு பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்தின் சந்தேக நபர். இது தொடர்பாக விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த மார்ச் 30 பிணையில் வெளிவந்திருந்தார். அந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். கொலையாளிகளால் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகப்படும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றையும் அந்த இடத்தில் விட்டு சென்ற நிலையில் போலீசார் மீட்டுள்ளார்கள். அஜபைதானில் வைத்து கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் காரணமான படுவத்தே சாமர எனப்படும் மனோஜ் சுரங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரை 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அரச புலனாய்வு பிரிவு மற்றும் அஜபைதான் புலனாய்வு பிரிவு இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் மூலம் அந்த நாட்டில் தலைமறைவாக இருந்த 48 வயதான மனோஜ் சுரங்க என்ற படுவத்தே சாமர கைது செய்யப்பட்டிருந்தார். பேராதனை பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துமாறு அந்த பல்கலைக்கழகத்தின் செனட் சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பல்கலைக்கழக வளாகத்தினுள் இவ்வாறான சம்பவங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் பணித்துள்ளது. பேராதனை பல்கலைக்கழக பல் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் WA திலகரட்னாவிடம் முது தத்துவமானி பட்டத்தை பயின்று வந்த அதே பீடத்தைச் சேர்ந்த இரண்டாம் தர விரிவுரையாளர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான தீர்ப்பை அறிவித்த போதே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட நீதி மற்றும் சமத்துவ அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்ற பேராசிரியர் WA திலகரட்ன பல்கலைக்கழக கட்டமைப்பிலோ அல்லது ஏதேனும் உயர்கல்வி நிறுவனங்களிலோ எந்தொரு பதவியையும் அல்லது கௌரவ பதவியையும் வகிப்பதை தடை செய்தது. இத்தொடர்பான உத்தரவை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான ஜனக்ரி சில்வா, அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பல் வைத்திய உதாரி அபசிங்காவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் முதலாவது பிரதிவாதியாக பேராசிரியர் WA திலகரட்ன பெயரிடப்பட்டிருந்ததோடு பல்கலைக்கழக உபவேந்தர் மற்றும் செனட் சபை உறுப்பினர்களும் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். இந்த பேராசிரியர் மனுதாரரான விரிவுரையாளருக்கு அவ்வப்போது பாலியல் துன்புறுத்தல்களை இழைத்து வந்துள்ளார். இதுகுறித்து விரிவுரையாளரின் தாயாரால் பேராதனை பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட உள்ளதாக விசாரணையில் பேராசிரியர் மீதான குற்றச்சாட்டுகள் சில நிரூபிக்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு எதிராக பல்கலைக்கழக செனட் சபை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது நீதியரசர் ஜனக்ரி சில்வா வழங்கிய தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே பாதிக்கப்பட்ட பெண்ணின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் கோல்புருக் நகருக்கு அருகில் இன்று காலை பாடசாலை வேன் ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளாகின. இன்று காலை தலவாக்கலையிலிருந்து டயகம நோக்கி பயணித்த அரச பேருந்து அதே திசையில் பயணித்த பாடசாலை வேனுடன் மோதியுள்ளது. இந்த விபத்தின் காரணமாக பாடசாலை வேனுக்கு சிறிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் அவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை எட்டியுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் உள்ள நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களகத்தின் பணிப்பாளர் வசந்த சூரிய பண்டாரா தெரிவித்தார். இதில் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 12 நீர்த்தேக்கங்களும் 6 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் ஏற்கனவே வான் பாய்ந்து வருகின்றன. தற்போதைய எல்லையில் நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் பெரிய அளவிலான வெள்ள அபாயம் இதுவரை ஏற்படவில்லை. இருந்தாலும் எதிர்வரும் நாட்களில் மழை அதிகரித்தால் நீர் வெளியேற்றத்தின் அளவு அதிகரிக்கப்படலாம். குறுகிய நேரத்தில் பெய்யும் கடும் மழை காரணமாக ஆறுகள் இல்லாத தாழ்நிலை பகுதிகளில் கூட திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை ஆண்மித்த பகுதிகளில் நிலவும் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் ஏற்பட்டுள்ள தழம்பு நிலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாட்டின் வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டின் தற்போது நிலவும் வளிமண்டல வானிலை 13 மற்றும் 14 தேதிகளிலும் நீடிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதுடன் சில சந்தர்ப்பங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கிழம் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பெலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து நாளாவிய ரீதியில் 42 பகுதிகள் டெங்கு நோய் பரவக்கூடிய அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது.
2: இதுவரை 10 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்டங்கர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் 27,465 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு, கம்பஹா மற்றும் கல்துறை மாவட்டங்களில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 5,930 நோயாளர்களும் கம்பஹா மாவட்டத்தில் 4,465 நோயாளர்களும் கல்துறை மாவட்டத்தில் 1,572 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர்.
0: செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,63,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாட்டு படகு மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தமிழக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். மண்டபம் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு நாட்டு படகையும் 6 மீனவர்களையும் கைது செய்து 6 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மன்னார் தெற்கு கடற்பகுதியில் வைத்து இலங்கை கடற்படை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 6 பேரும் நீர்கொழும்பு மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தமிழக மீனவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நிகழாண்டு நீட் தேர்வில் சில முறைகேடுகள் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. இதற்கிடையில் மருத்துவர்களாக வர வேண்டும் என்ற கனவில் கற்று வரும் மாணவர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு சிதைத்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார்.
4: நாடு முழுவதும் MBBS, BDS, ஆயுஷ் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. ஆண்டுதோறும் இந்த தேர்வுகளை தேசிய தேர்வுகள் முகமை நடத்துகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வாட்ஸ்அப் செயலியில் கசிந்ததாக சர்ச்சை வெடித்துள்ளது. தேர்வு நடைபெறுவதற்கு 2 நாட்கள் முன்பு ராஜஸ்தானைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் மூலம் வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படுகிறது. உத்தேச கேள்விகள் என வாட்ஸ்அப்பில் வைரலான கேள்விகளே நீட் தேர்வின் போதும் கேட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளதால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என சாடியுள்ள திரு ராகுல்காந்தி, லட்சோப லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்துடன் பாஜக அரசு விளையாடுவதாக எக்ஸ் பதிவில் சாடியுள்ளார். நீட் தேர்வு நடப்பதற்கு 42 மணி நேரத்திற்கு முன்பாக வாட்ஸ்அப்பில் பல கேள்விகள் விற்கப்பட்டுள்ளதாக எக்ஸ் பதிவில் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தேர்வை எழுதுவதற்காக இரவு பகலாக கண்விழித்து படித்த 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் நீட் வினாத்தாள் சந்தையில் ஏலம் விடப்பட்டு அவர்களின் எதிர்காலம் சிதைக்கப்பட்டு விட்டதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவது இது முதல் முறையல்ல. கடந்த 10 ஆண்டுகளில் 89 முறை வினாத்தாள் கசிந்துள்ளது, 48 முறை மறுதேர்வு நடத்தப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ள திரு ராகுல்காந்தி, வினாத்தாள் கசியும் ஒவ்வொரு முறையும் இனி இதுபோன்று நடக்காது என்று மத்திய அரசு உறுதிமொழி கொடுக்கிறது, ஆனால் பிறகு அதே சம்பவம் தொடர்வது இந்திய இளைஞர்களின் கனவுகளுக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு புகாரை விசாரித்து வரும் ராஜஸ்தானைச் சேர்ந்த காவல்துறையின் சிறப்பு நடவடிக்கை குழு நீட் தேர்வுக்கு முன்பு 410 கேள்விகளுடன் வெளியான வினாத்தாள் பட்டியலில் வேதியியல் பகுதியில் இருந்த 120 மதிப்பெண்கள் நீட் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளது.
0: தொடர்ந்து கேரள மாநில முதலமைச்சர் தேர்வில் மூத்த தலைவர்களுக்கிடையில் ஏற்பட்ட கடும் போட்டியால் காங்கிரஸ் மேலிடம் தடுமாறி வருகிறது.
4: அந்த மாநிலத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி 102 இடங்களை கைப்பற்றியது. ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைத்தும் முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியாமல் கடந்த 1 வாரமாக காங்கிரஸ் கட்சி திணறி வருகிறது. திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சதீஷன் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுகிறது. சீனியாரிட்டி அடிப்படையில் தமக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று திரு ரமேஷ் சென்னிதாலாவும், தற்போது வெற்றி பெற்றுள்ள எம்எல்ஏக்கள் பலரின் ஆதரவு தமக்கு இருப்பதாக திரு வேணுகோபாலும் கட்சி மேலிடத்திற்கு நெருக்கடிகளை கொடுத்து வருகின்றனர். கடந்த காலங்களில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து மாநில பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் மத்தியில் காங்கிரஸை கொண்டு சேர்த்ததாக திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். டெல்லியிலிருந்து திரு வேணுகோபால் அரசியல் செய்தாலும் மாநிலத்தில் தம்முடைய முயற்சிகளால் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக அவர் கூறியுள்ளார். எனவே முதலமைச்சர் பதவியை தமக்கு வழங்க வேண்டும் என்று திரு சதீஷன் காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். மூத்த தலைவர்களின் இந்த போர்க்குடியால் திரு ராகுல்காந்தி, திரு கார்கே ஆகியோர் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி வருகின்றனர். இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தி வரும் திருமதி சோனியா காந்தி கேரளாவின் அடுத்த முதலமைச்சர் யார் என்று இன்று அறிவிப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.
0: தொடர்ந்து கேரள சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி தோல்வியடைந்து ஆட்சியை இழந்ததை தொடர்ந்து மாநில பொறுப்பு முதல்வர் பினராயி விஜயன் நேற்று அரசு இல்லத்தை காலி செய்துவிட்டு வாடகை வீட்டில் குடியேறினார். கேரளத்தில் தர்மடம் தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்ற போதிலும் ஆட்சியை இழந்ததை தொடர்ந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆனாலும் புதிய முதல்வர் பதவியேற்கும் வரை பொறுப்பு முதல்வராக அவர் செயல்பட வேண்டும் என்று மாநில ஆளுநர் ஆர்லேகர் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் முதல்வரின் அரசு இல்லமான கிளிப் ஹவுஸை காலி செய்த பினராயி விஜயன் தன்னகரின் வாடகை வீட்டில் நேற்றிரவு குடியேறினார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் வலுவடைந்துள்ளது. பிளவை நோக்கி அந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது.
5: அதிமுகவின் பொதுச் செயலாளராக திரு பழனிசாமி பொறுப்பேற்றதில் இருந்து அந்த கட்சி சந்தித்த தேர்தல்கள் அனைத்திலும் தோல்விகளை சந்தித்து வருகிறது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களிலும் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. பல தொகுதிகளில் அந்த கட்சி வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி, திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் திரு பழனிசாமி உடனே பதவி விலக போர்க்குடி தூக்கியுள்ளனர். மேலும் அதிமுகவின் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு பழனிசாமியை தேர்வு செய்யவும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து திரு பழனிசாமி தலைமையில் 23 எம்எல்ஏக்களும் அதிருப்தி எம்எல்ஏக்களும் தனித்தனியே ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தினர். இருதரப்பையும் திருமதி ப. வளர்மதி, திருமதி கோகுல இந்திரா உள்ளிட்டோர் சமரசம் செய்ய முயன்றும் அது பின்னடைவை சந்தித்தது. சட்டப்பேரவைக்கு நேற்று திரு பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவும் திரு சி வி சண்முகம் தலைமையில் ஒரு குழுவும் தனித்தனியாக வந்தனர். பின்னர் அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக திரு பழனிசாமியை தேர்வு செய்கிறோம் என்று 23 எம்எல்ஏக்கள் தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையாவிடம் ஆதரவு கடிதங்களை வழங்கினர். இதற்கு போட்டியாக திரு சி வி சண்முகம் தலைமையில் பேரவைத் தலைவரை சந்தித்த 24 எம்எல்ஏக்கள் திரு வேலுமணியை அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராகவும் துணைத் தலைவராக திரு சண்முகத்தையும் கொறடாவாக திரு சி விஜயபாஸ்கரையும் தேர்வு செய்துள்ளதாக ஆதரவு கடிதங்களை கொடுத்தனர். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவிற்கு அந்த கட்சியின் ஒரு பிரிவினரின் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடே காரணம் என்று கூறப்படுகிறது. தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்து அமைச்சர் பதவிகளை பெறவே திரு பழனிசாமிக்கு எதிரான போர்க்கொடி தூக்கப்படுவதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
0: இந்நேரத்தில் சி வி சண்முகம் தலைமையில் குறைந்தது 30 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான ஆளும் கூட்டணிக்கு இன்று ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தும் எண்ணம் தனக்கு கிடையாது என்று சி வி சண்முகம் தெரிவிக்கிறார். இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள 717 மதுபான விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மது விற்பனை மூலம் 48,344 கோடி ரூபாய் வருவாய் அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ள போதிலும் இதனால் பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் அடிப்படையை கொண்டே மதுபான கடைகளை அவர் மூட உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்கள், பாடசாலைகள், கல்லூரிகள், பேருந்து நிலையத்துக்கு 500 மீட்டர் எல்லைக்குட்பட்ட 717 மதுபான கடைகளை மூட அவர் உத்தரவு பிறப்பித்தார். காங்கிரஸ் கட்சி எப்போதும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கியே செயல்பட்டு வருகிறது, தேசிய நலனுக்கு முக்கியத்துவம் அளித்ததில்லை என்று பாரதிய ஜனதா பதிலளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்த சிக்கன நடவடிக்கை அழைப்பை ராகுல் விமர்சித்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த விளக்கத்தை கூறியுள்ளது. இந்தியாவில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மீண்டும் விரைவில் தொடங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மேற்கு வங்கத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியாக பதவி வைத்த மனோஜ்குமார் அகர்வால் மாநில அரசின் தலைமை செயலாளராக நேற்று நியமிக்கப்பட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை குழு தலைவராக சௌமியா அன்புமணி நேற்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து திருப்பத்தூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கே ஆர் பெரியகருப்பன் தாக்கல் செய்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினர் சீனிவாச சேதிபதிக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஆவணங்களை பெற வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் உத்தரவு பிறப்பித்தது. எரிபொருள் பயன்பாட்டை மக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி 2வது நாளாக மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்ற நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
5: தெலுங்கானா மாநிலத்தில் நேற்று முன்தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைத்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு மக்களை கேட்டுக் கொண்டார். தங்கம் வாங்குதலை குறைத்தல், வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்தல், வீட்டில் இருந்து பணி ஆகியவற்றை ஓராண்டிற்கு பின்பற்றுமாறு அவர் வலியுறுத்தினார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை மத்திய அரசு பலவீனமாக்கிவிட்டதாக அவை விமர்சித்தன. இந்நிலையில் குஜராத் மாநிலம் வதோதராவில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் மூலம் கற்பிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். எரிபொருட்களை சேமிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார்.
6: ஆஜ் பி ஜரூரத் ஹை கி ஹம் சப் மில்கர் அப்னா தாயித்வ நிபாயே.
0: நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் வளங்கள் மீதான சுமையை குறைக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது.
6: தேஷ் கே சம்சாதனோ பர் படனே வாலே போஜ் கோ கம் கரே லாக்கோ கரோட் ருபியே கி விதேசி முத்ரா கர்ச் கர்த்தா.
0: வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்காக இந்தியா பில்லியன் கணக்கில் செலவு செய்கிறது.
6: இசி சமய விதேஷ் சே ஆனே வாலே உத்பாதோ கி கீமதே பி ஆஸ்மான் சூ ரஹி ஹே ஆர் சப்ளை செயின் பி பூரி தரா தஹஸ்.
0: அதனால் அவற்றின் விலை கடுமையாக உயர்த்தப்படுகிறது. உலக விநியோக சங்கிலியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
5: மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிக விலைக்கு பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை உள்ளதாகவும் திரு மோடி கூறினார். இந்நிலையில் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் திருமதி சுஜாதா சர்மா இந்தியாவில் 65 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசலும் 45 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி சிலிண்டர்களும் கையிருப்பில் உள்ளதாக கூறினார்.
0: எரிபொருள் விநியோகத்தில் மத்திய அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை
7: நடவடிக்கைகளால்
0: மக்கள் சிரமங்களை இதுவரை சந்திக்கவில்லை.
7: ஃபியூல் சப்ளை கி ஆபூர்த்தி சுனிஷ்சித் கி ஜா சகே ஆர் இன் சபி ஜோ ஸ்டெப்ஸ் லியே ஹே உன்கே ஃபல் ஸ்வரூப் ஹமாரி
0: நாட்டின் கச்சா எண்ணெய் இருப்பு முறையாக கையாளப்பட்டு வருகிறது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக
7: செயல்படுகின்றன.
0: சமையல் எரிவாயு விநியோகத்திலும் எந்த தட்டுப்பாடும் இல்லை.
7: அவுட்லெட் பர் கோய் டிரை அவுட் நஹீ ஹை. எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பர் பி கோய் டிரை அவுட் ரிப்போர்ட்டட் நஹீ ஹை.
5: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளதால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு நாளுக்கு 1,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதை சமாளிக்க பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றன. இதற்கான ஆயத்தம் தான் எரிபொருள் சேமிப்பு என்ற பிரதமரின் முழக்கம் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியுள்ளன. அதனால் சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலை எந்த நேரத்திலும் உயர்த்தப்படலாம் என்று அச்சம் எழுந்துள்ளது.
0: இதே நேரத்தில் தங்க நுகர்வை பொதுமக்கள் குறைக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தி இருப்பதால் நகை வியாபாரிகளும் சிறு வணிகர்களும் கவலையில் ஆழ்ந்துள்ளார்கள்.
5: ஈரான் போர் காரணமாக பெட்ரோல், டீசல் மற்றும் உரம் ஆகியவற்றின் விலை கடுமையாக உயரக்கூடும் என்றும் இதை சமாளிக்க எத்தகைய நடவடிக்கை எடுத்தாலும் எரிபொருள் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு சிரமங்கள் தொடர்வதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பு குறையாமல் இருக்க நடுத்தர வர்க்கத்தினர் ஓராண்டிற்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் விடுமுறைக்காக வெளிநாடு செல்வதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் திருமண சீசன்களில் தங்கத்தின் தேவையை வெகுவாக குறைக்கும் என அச்சம் தெரிவித்துள்ள வியாபாரிகள் 5 கோடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் கூறினர்.
8: நகை வாங்குவதை ஒரு வருடத்திற்கு தள்ளி வைக்குமாறு ஒரு மக்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப எங்க ஃபீல்ட்ல பாதிக்கிற மாதிரி ஒரு வருத்தத்தை அளிக்கிறது எங்களுக்கு. வெளிநாடு பயணத்தை தவிர்க்கலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட செய்யலாம். ஆனால் ஒரு வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கிறவங்க நகை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும், இல்லை நீங்கள் வந்து நகை சேமிப்பு பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் அது பெரிய ஒரு வருத்தத்தை எங்களுக்கு தெரிவிக்குது.
5: அண்டை நாடான சீனாவில் மக்களை தங்கத்தில் முதலீடு செய்ய ஊக்குவித்து வரும் வேளையில் பிரதமர் திரு மோடி அதற்கு மாறான ஒரு கருத்தை முன்வைப்பது வருத்தமளிப்பதாக வியாபாரிகள் கூறினர். வெளிநாட்டு பயணங்களையும் ஆடம்பர செலவுகளையும் குறைக்க சொல்லலாம் என்ற அவர்கள், இந்திய பண்பாட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கும் சேமிப்பிற்கும் அடிப்படையாக இருக்கும் தங்கம் வாங்குவதை நிறுத்த சொல்வது ஏற்கத்தக்கதல்ல என்று தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் பிணை மனுக்கள் நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்து வருகிறது. இதையடுத்து இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களுக்கு வழிகாட்டுதலுடன் கூடிய 8 கட்டளைகள் கொண்ட உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்தது. நாட்டில் கோதுமை விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்று மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கிறார். பருவநிலை மாற்றமடைந்து வருவதால் டெங்கு கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை அமல்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் பேரூரி அருகே கல்குவாரி அமைக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் அனுமதியை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார்கள்.
4: ஓனான் கரடு மலையை உடைத்து கல்குவாரி அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில், இதனால் சங்கரலிங்கபுரம், செல்லாயிபுரம் உள்பட 7 கிராமங்களில் விவசாயம், நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும் அபாயம் உருவாகியுள்ளதாக வேதனையுடன் கூறினர். கால்நடைகளுக்கு போதிய தண்ணீர் கிடைக்காத சூழல் ஏற்படும் என்ற அவர்கள், குவாரி அனுமதியை ரத்து செய்ய கோரி சங்கரலிங்கபுரம் கிராம மக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கல்குவாரிக்கான அனுமதியை ரத்து செய்ய கோரி ஆட்சியர் திரு பிரவீன்குமாரை சந்தித்து மனு அளித்தனர்.
9: பாப்நாயக்கம்பட்டி, ராமநாதபுரம், மேல திருமாணிக்கம், திருமாணிக்கம், மீனாட்சிபுரம், இந்த அனைத்து செல்லாயபுரம் அனைத்து கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். 2000க்கு மேல வந்து கால்நடைகள் இருக்குங்கயா, அந்த கால்நடைகள் முழுவதும் அந்த மலையில தான் மேயிறது.
4: இதனிடையே மதுரை, திருமங்கலம், திரளி மற்றும் மரவன்குளம் கிராமங்களில் உள்ள ஏரிகளை அழித்து விதிகளை மீறி மண் அள்ளுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பசுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர். சாலைகள் அமைப்பதற்காக கிராவல் மண் அள்ளுவதாக கூறி சுமார் 15 மீட்டர் ஆழத்திற்கு அதிகமாக கிராவல் மண் எடுப்பதால் ஏரிகள் விவசாயத்திற்கு பயன்படாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் சுரங்கத்துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
0: தொடர்ந்து இந்தியாவுக்கு வழங்க வேண்டிய கடனில் 476 கோடியை $50 மில்லியன் மாலத்தீவு திருப்பி செலுத்தியதாக அந்த நாட்டு அதிபர் முகமது முயிஸ் தெரிவித்திருக்கிறார். பாரத ஸ்டேட் வங்கி மூலம் மாலத்தீவுக்கு குறுகிய கால கடன் முறையின் கீழ் இந்தியா நிதியுதவி அளித்து வருகிறது. இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக $50 மில்லியன் கடனை மாலத்தீவு செலுத்தியுள்ளது. ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் $50 மில்லியன் குறுகிய கால கடன் தொகையை மாலத்தீவு செலுத்தியிருந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் முகமது முயிஸ் கூறுகையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நிதிப்பற்றாக்குறையை ஈடுகட்ட முந்தைய அரசு $50 மில்லியன்களுக்கான குறுகிய கால கடன் பத்திரங்களை குறிப்பிட்ட இடைவெளியில் வெளியிட்டு பாரத ஸ்டேட் வங்கியிடமிருந்து நிதி திரட்டியது. குறிப்பாக ஓராண்டுக்கு ஒருமுறை இந்த கடன் பத்திரங்கள் வெளியிடப்பட்டன. ஆனால் முந்தைய அரசு அந்த கடன்களை திருப்பி செலுத்த எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. தான் அதிபராக பதவியேற்றது முதல் தற்போது வரை $100 மில்லியன் கடன் தொகை இந்தியாவுக்கு திருப்பி செலுத்தப்பட்டுள்ளது. அடுத்த தவணையாக $50 மில்லியன்களை இந்தியாவிடம் வருகின்ற செப்டம்பர் மாதம் திருப்பிக் கொடுக்கப்படும். இதன் மூலம் பொதுமக்களை $150 மில்லியன் கடன் சுமையிலிருந்து மீட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வந்த மாலத்தீவுக்கு குறுகிய கால கடன் பத்திரங்கள் வாயிலாக வட்டியில்லா கடனை இந்தியா வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தேசிய பிரார்த்தனை தினத்தை முன்னிட்டு வெள்ள மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வில் இந்து முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்கின. அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் வியாழக்கிழமை தேசிய பிரார்த்தனை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி வாஷிங்டனில் உள்ள வெள்ள மாளிகையில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைக்கு அந்த நாட்டின் நியூஜெர்சி மாகாணத்தில் வாசிக்கும் பாப்ஸ் அமைப்பின் தன்னார்வலர் ஒருவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அழைப்பின் பேரில் பிரார்த்தனையில் கலந்து கொண்ட அவர் அங்கிருந்தவர்களை கண்களை மூடி தியானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பின்னர் உலக அமைதிக்காக யகுர்வேதத்தில் உள்ள புகழ்பெற்ற அமைதிப்பாதை மந்திரங்களை ஓதினார். வானம், பூமி, நீர், தாவரங்கள், மரங்கள், தேவர்கள் என பிரபஞ்சத்தின் அனைத்து நிலைகளிலும் அமைதி நிலவட்டும், அந்த அமைதி நமக்குள் நிலை பெறட்டும் என்ற பொருளில் அமைந்த இந்த வேத மந்திரங்கள் வெள்ள மாளிகையின் அரங்கில் எதிரொலித்தன. இது தொடர்பாக பாப்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அமெரிக்க தேசிய பிரார்த்தனை தினத்தையொட்டி வெள்ள மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்று அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக இந்து முறைப்படி பிரார்த்தனை செய்ததில் பெருமிதம் கொள்கிறோம். நம்பிக்கை மற்றும் சேவை மனப்பான்மை நமது சமூகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிலாப்பழ சீசன் முடியும் வரை கூடலூரில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்.
5: நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. காடுகளில் உள்ள செடிகள் காய்ந்தும் விலங்குகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானைகள், மான் உள்ளிட்டவை குடியிருப்புகளுக்குள் வருவது அதிகரித்துள்ளது. இதை தடுக்கும் விதமாக வனத்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழம் சீசன் துவங்கியதை அடுத்து காட்டு யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் வருவது அதிகரித்துள்ளது. அவ்வாறு வரும் காட்டு யானைகளை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் தொடர்ந்து வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தெர்மல் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ள வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். யானைகளின் நடமாட்டத்தால் அவசியம் இன்றி இரவு நேரங்களில் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். யானைகள் சுற்றித் திரிவதை கண்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்குமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
0: தொடர்ந்து பழைய குற்றாலம் அருவியில் குளிக்க செல்பவர்களுக்கு நுழைவு கட்டணம் வசூலிப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
5: தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவிக்கு செல்ல 1 கிலோமீட்டர் தூரத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்து அல்லது வனத்துறை ஏற்பாடு செய்யும் சிறப்பு வாகனத்தில் தான் வர வேண்டும் என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதற்கு 10 ரூபாயும் அருவிக்கரைக்கு செல்ல நுழைவு கட்டணமாக 20 ரூபாயும் வசூலிக்கப்படுவதால் வனத்துறையின் முடிவுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த கட்டணத்தை ரத்து செய்யாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று இயற்கை வள பாதுகாப்பு சங்கம் எச்சரித்துள்ளது.
10: இந்த உத்தரவை உடனடியாக ரத்து செய்வதற்கு புதியதாக தமிழகத்தில் பொறுப்பேற்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென்காசியின் இயற்கை வள பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இல்லையென்றால் பெரிய அளவில் அதற்காக போராட்டம் நடத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
5: இந்த கட்டணம் சுற்றுலா பயணிகளுக்கும் குடும்பத்துடன் வருபவர்களுக்கும் சுமையாக இருக்கும் என்பதால் கட்டணத்தை 10 ரூபாயாக குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்துள்ளது. பழைய குற்றாலம் அருவியில் குளிக்க வனத்துறை அறிவித்துள்ள கட்டண உயர்வு சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் விவாதத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து உதகை அரசு ரோசா பூங்காவில் பூத்து குலுங்கும் பச்சை நிற ரோசாக்கள் சுற்றுலா பயணிகளை விழிவிரிய வைத்துள்ளது.
4: உதகையில் கோடை சீசனையொட்டி அரசு ரோஜா பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. அதற்காக பூங்காவில் 4000 ரகங்களில் பலவண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்நிலையில் பூங்காவின் நுழைவு வாயிலில் பராமரிக்கப்பட்டு வரும் பச்சை ரோஜா செடியில் பச்சை வண்ண ரோஜாக்கள் பூக்க தொடங்கியுள்ளன. தாஜ்மஹால் ரெட், அவலான்ஸ் ஒயிட், கோல்ட் ஸ்ட்ரைக் மஞ்சள், நோபிளஸ் பிங்க், ஹாட்ஷாட் பிங்க் போன்ற 1500 மேற்பட்ட புதிய ரக ரோஜா செடிகள் பூங்காவில் நடவு செய்யப்பட உள்ளன. தற்போது 4000 வகைகளைச் சேர்ந்த 27000 அதிகமான ரோஜா செடிகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்த வண்ணம் உள்ளன. மனதை வருடி செல்லும் தென்றலுடன் இதமான சூழலும் சுற்றுலா பயணிகளை வசீகரிக்கின்றன. ரோஜாக்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர்.
11: சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நிறைய கலர்ஃபுல்லான பிளவர்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளில வரும்போது இங்க ஒரு கிரீன் கலர் பிளவர் இருந்துச்சு. அது பார்க்க இலை மாதிரிதான் இருந்துச்சு. இலைக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியல. பட் அதுக்கு உத்து பார்க்கும்போது அது ஒரு பிளவர்னும் இது வரைக்கும் நான் அதை எங்கேயும் பார்த்தது கிடையாது. ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
12: விதவிதமான பிளவர்ஸ், இவ்வளவு கலர் கலரா சின்ன சின்ன பூல இருந்து ஒரு இலைய பார்த்தா கூட ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. கொஞ்சம் என்று லாஸ்ட் பார்த்தோம், உங்க கிரீன் ரோஸ் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு அடித்தண்டுல இருந்து வரவில்லை, அதுவும் பூ ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அது ஒரு வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு. இது
4: உதகை அரசு ரோஜா பூங்காவில் சிவப்பு, மஞ்சள், பிங்க், வெள்ளை, ஆரஞ்சு என பல நிறங்களில் ரோஜா மலர்களை பெரும்பாலானோர் கண்டுரசித்த நிலையில் தற்போது பூத்துக்குலுங்கும் பச்சை நிற ரோஜா மலர்கள் 1000 சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக 12 லட்சம் ரூபாய் சீர்வரிசையை ரக்டர்களில் கொண்டு சென்ற தாய்மாமன்களின் செயல் தூத்துக்குடியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
4: ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டப்பிடாரம் அருகே மேலஈரால் கிராமத்தைச் சேர்ந்த சந்தனகுமார் மகாராணி என்ற தம்பதியின் மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 5 சவர நகை, வெள்ளி குத்துவிளக்கு, 30,000 ரூபாய் மதிப்புள்ள பணமாலை என மொத்தம் 12 லட்சம் ரூபாய்க்கான சீர்வரிசைகளை தாய்மாமன்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். செண்டை மேளத்துடன் கரகாட்டம் களை கட்டியது. ஆட்டம் பாட்டம் மேளதாளம் முழங்க தங்களது கிராமத்திலிருந்து சீர்வரிசையாக 500 தட்டுகளில் பழங்கள் வைக்கப்பட்டு 4 டிராக்டர்கள் அணிவகுக்க உறவினர்கள் பேரணியாக சென்று சீர்வரிசையை பெண்ணிடம் வழங்கினர். தாய்மாமன்கள் வழங்கிய சீதனத்தால் அந்த கிராமமே விழாக்கோலம் பூண்டு காணப்பட்டது.
0: இனி சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,14,640 ரூபாவுக்கும், கிராமுக்கு 230 ரூபாய் என்று, ஒரு கிராம் 14,330 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் ஒரு கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் என்று 300 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: உலக செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: நியூயார்க்கில் ஆர்வலர் குழு எப்ஸ்டின் ஆவணங்களை கொண்டு கண்காட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறது. வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்கும் குழு அதை தொடங்கியிருக்கிறது. பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டின் தொடர்பான 3.5 மில்லியன் பக்க ஆவணங்கள் கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. அந்த பக்கங்கள் முன்பு அமெரிக்காவின் நீதி அமைச்சால் வெளியிடப்பட்டவை. டொனால்டு டிரம்ப் ஜெஃப்ரி எப்ஸ்டின் நினைவு வாசிப்பறை என்று கண்காட்சி நடக்கும் இடத்துக்கு பெயரிடப்பட்டுள்ளது. உண்மையை நேரில் காண்பிக்கவே இந்த முயற்சி என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆவணங்கள் வெளியிடப்பட்ட முறையில் பல குறைபாடுகள் இருந்தாகும். அது குறித்து மக்கள் அறகுவல் விடுக்க வேண்டும் என்று ஏற்பாட்டுக் குழு உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டார். கண்காட்சியில் நியூயார்க்கின் ரிபிகா பகுதியில் நடைபெறுகிறது. ஆவணங்களை பார்வையிட விரும்புவோர் இணையத்தில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் 21ஆம் தேதி வரை கண்காட்சி நடைபெறும். ரஷ்யா மீண்டும் உக்ரைனை தாக்க தொடங்கியுள்ளது. இரு நாடுகளும் மேற்கொண்ட 3 நாள் சண்டை நிறுத்தம் இன்று முடிவுக்கு வந்தது. ரஷ்யா இரவோடு இரவாக 200க்கு அதிகமான ஆளில்லா வானூர்திகளை பாய்ச்சியதாக உக்ரைனிய அதிபர் வெளடிமிர் செலஸ்கி கூறினார். 27 உக்ரைனிய ஆளில்லா வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்தது. 2ஆம் உலகப் போரில் கண்ட வெற்றியை கொண்டாட ரஷ்யா கடந்த வெள்ளிக்கிழமை தயாரானது. அந்த வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ரஷ்ய சண்டை நிறுத்த உடன்பாடு குறித்து அறிவித்தார். 4 ஆண்டுகளாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உடன்பாடு ஒரு தொடக்கப்புள்ளி என்று டிரம்ப் குறிப்பிட்டார். ஆனால் உடன்பாடு காலாவதியாகும் முன்பே இருபுறமும் குற்றச்சாட்டுகள் பாய்ந்தன. பொதுமக்களை குறிவைத்து தாக்கியதாக ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றையொன்று சாடின. உடன்பாடு நடப்பில் இருந்தாலும் ரஷ்யாவுடன் சண்டை தொடர்வதாக செலஸ்கி நேற்று தெரிவித்தார். அமெரிக்காவின் கவனம் ஈரான் போர் மீது திரும்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்த உடன்பாடு எந்த நேரமும் முறியலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். ஈரான் முன்வைத்த பரிந்துரைகளால் அமெரி உடன்பாடு மிகவும் பலவீனமாகிவிட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த நேரத்தில் எதிரி முன்னால் தாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்று ஈரான் அதிபர் குறிப்பிடுகிறார்.
13: உடனடியாக போரை அனைத்து முனைகளிலும் நிறுத்துவது மற்றும் ஈரானிய துறைமுகங்களை முடக்கியுள்ள அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை அகற்றுவது உள்ளிட்டவை ஈரானின் முன்மொழிவில் இருந்ததாக ஈரானிய ஊடகம் கூறியிருந்தது. இது தொடர்பாக அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் ஈரானின் பிரதிநிதிகள் என்று அழைக்கப்படுபவர்களின் பதிலை தற்போதுதான் படித்தேன், எனக்கு பிடிக்கவில்லை, முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று பதிவிட்டிருந்தார். ஈரானுடனான போர் விரைவில் முடிவடையும் என்று கடந்த வாரத்தில் அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈரானின் அதிபர் மசூத் பெசஸ்கியன் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் எதிரி முன்னால் நாங்கள் மண்டியிட மாட்டோம் என்றும் பேச்சுவார்த்தையோ அல்லது ஆலோசனையோ நடந்தால் நாங்கள் சரணடைந்ததாகவோ பின்வாங்கியதாகவோ அர்த்தம் இல்லை என்றும் பதிவிட்டிருந்தார். இஸ்ரேலிடமிருந்தும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. போர் முடிவடைவதற்குள் ஈரானிடமிருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை அகற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவின் CBS செய்தி நிறுவனத்திடம் பேசும்போது குறிப்பிட்டார்.
14: இது முடிவடையவில்லை, ஏனென்றால் இன்னமும் அணுபொருட்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானிடம் உள்ளது. அதனை அகற்ற வேண்டும். செறிவூட்டுவதற்கான தளங்கள் களையப்பட வேண்டும். ஈரானை ஆதரிக்கும் நிழல் அமைப்புகள் உள்ளன. இன்னமும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்க விரும்புகிறார்கள். தற்போது நாங்கள் அதன் பெரும்பகுதியை அழித்து விட்டோம். ஆனால் இன்னும் நிறைய இருக்கின்றன. இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன.
13: போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட போர் நிறுத்தம் இன்னமும் அமலில் உள்ளது. ஆனால் அதற்கு அபாயம் ஏற்படுமா என்பது குறித்து
15: முன்னதாக தாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளவற்றுக்கு ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் தீவிரமாக அமெரிக்கா குண்டு வீச தொடங்கும் என்று அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார். ஆனால் அதிபர் டிரம்ப் ராஜீய ரீதியான முயற்சிகளுக்கு திறந்த மனதுடன் இருக்கிறார் என்பது பற்றிய செய்திகளையும் வெள்ளை மாளிகையிடம் இருந்து அறிகிறோம். சூழல் என்னவாக உள்ளது என்பதே இப்போதுள்ள கேள்வி. பதற்றத்தை அதிகரிப்பது குறித்து இருதரப்பும் பேசுவதாக தெரிகிறது. இருதரப்பும் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனர். ஆகவே பேச்சுவார்த்தைக்கான சூழல் எந்த அளவு உள்ளது, இருதரப்பில் இருந்தும் என்ன மாதிரியான எதிர்வினைகள் எழுகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
0: தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் உரம் தடைப்பட்டால் ஆயிரக்கணக்கானோர் பசி பட்டினியால் வாடுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அதனை தெரிவித்துள்ளது. உலகளவில் பயன்படுத்தப்படும் மூன்றில் ஒரு பகுதி உரம் ஹோர்முஸ் நீரிணையை கடக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்துள்ள போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை முடங்கியது, விநியோகம் தடைப்பட்டது, 45 மில்லியன் பேர் உணவின்றி தவிக்கும் நிலை ஏற்படலாம் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்தது. எதிர்வரும் பெரும் நெருக்கடியை தடுக்க சில வார கால அவகாசம் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்தது. உரம் உட்பட வேளாண்மைக்கு தேவைப்படும் இதர பொருட்களை நீரிணை வழி அனுப்ப வேண்டும். அந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்ல நிறுவனம் ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் நிறுவனம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இது தொடர்பாக பேசியதாக தெரிவிக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லுகின்ற கப்பல்கள் தடைப்படுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பான பார்வை.
14: மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் எரிசக்தி பாதுகாப்பை உலக அரசியல் விவாதத்தின் முக்கிய பேசுபொருளாக மாற்றியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் போரின் போது எண்ணெய் போக்குவரத்திற்கான ஒரு முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையிடப்பட்ட நிகழ்வு எரிசக்தி விநியோகங்கள் எவ்வளவு எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை என்பதை உணர்த்தியது.
16: மோதல்களிலும் சர்ச்சை சூழல்களிலும் எரிசக்தி விநியோகங்கள் ஒரு முக்கிய கருவியாக பயன்படுத்தப்படுவதையே நாம் காண்கிறோம். எதிர்தரப்பை தாக்க, அவர்களின் பொருளாதாரத்தை பாதிக்க அல்லது போர் தொடுக்கும் திறனையோ

0: குறுகிய காலத்திற்கு இது எரிபொருள் கிடைப்பதையும் விலைகளின் மீதான தாக்கங்களை குறைப்பதையும் அடிப்படையாக கொண்டிருக்கலாம். ஆனால் நீண்டகால அடிப்படையில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவிலிருந்து விலகி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்களை நோக்கி எவ்வளவு விரைவாக நகர முடியும் என்பது முக்கியமானது.
1: பல தசாப்தங்களாக எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகியவை உலக அரசியலில் அதிகாரத்தின் ஒரு முக்கிய ஆதாரமாக திகழ்ந்து வருகின்றன. அமெரிக்கா பெருமளவிலான எண்ணெய் மற்றும் எரிவாயுவை உற்பத்தி செய்கிறது. இருப்பினும் அது தனது எல்லைகளுக்கு வெளியில் இருந்தும் எரிபொருள் ஆதாரங்களை பெற விரும்புகிறது. மேலும் எரிசக்தி விநியோகம் என்பதை அதிபர் டிரம்ப் ஒரு முன்னுரிமையாக கொண்டுள்ளார்.
2: தற்போது முக்கிய எண்ணெய் நிறுவனங்கள் வெனிசுவேலாவுக்கு சென்று அங்குள்ள சூழலை ஆய்வு செய்து தங்களுக்குரிய இடங்களை தேர்ந்தெடுத்து வருகின்றன. இதன் மூலம் வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அளப்பரிய செல்வத்தை அவை ஈட்டி தர உள்ளன.
3: உலகிலேயே மிக அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாகவும் எரிவாயு உற்பத்தியிலும் பெரும் பங்கு வகிக்கும் நாடாகவும் திகழும் அமெரிக்கா எரிசக்தி பாதுகாப்பு விஷயத்தில் மிகவும் வலுவான நிலையில் உள்ளது. இருப்பினும் அந்நாடு எப்போதும் எரிபொருள் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய நிலையிலேயே உள்ளது. மேலும் காலப்போக்கில் விலைகள் அதிகரிக்கும் போது அவர் என்ன செய்கிறார், மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட தேர்வுகள் உடன் அதை எவ்வாறு நிர்வகிக்கிறார் ஆகியவை டிரம்புக்கு முன்னுள்ள கேள்விகளாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
1: இதற்கு மாறாக எரிசக்தி உற்பத்தியின் போக்கு எவ்வாறு மாறி வருகிறது என்பதற்கு சீனா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அது இன்றும் நிலக்கரி, எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகியவற்றை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. அதே வேளையில் சூரிய மின் தகடுகள், மின் கலங்கள் மற்றும் பிற தூய எரிசக்தி தொழில்நுட்பங்களின் உற்பத்தியிலும் அது ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இது உள்நாட்டில் சீனாவிற்கான எரிசக்தி பாதுகாப்பையும் வெளிநாடுகளில் செல்வாக்கையும் ஈட்டித்தர உதவியுள்ளது.
0: உள்நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளம். சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஓர் ஆதாரம். புதைப்படிவ எரிபொருட்களின் விலையில் உள்ள நிலையற்ற தன்மையை கண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அதிக அளவில் உருவாக்கி எரிசக்தியில் அதிக சுதந்திரம் பெற விரும்பும் எந்த ஒரு நாட்டிற்கும் விநியோகம் செய்ய சீனா மிகவும் சாதகமான நிலையில் இருப்பதால் இது ஒரு ஆதாயத்திற்கான ஓர் ஆதாரமாகவும் புவிசார் அரசியல் செல்வாக்கை பெறுவதற்கான சாத்தியக்கூறாகவும் விளங்குகிறது.
1: ஐரோப்பாவிலும் புதைப்படிவ எரிபொருட்களில் இருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறும் செயல்முறை நடைபெற்று வருகிறது. பிறரை சார்ந்திருப்பதற்கான விளைவை ஐரோப்பா ஏற்கனவே சந்தித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து ரஷ்ய எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான வழிகளில் ஐரோப்பிய ஒன்றியம் பணியாற்றி வருகிறது. இது சில வகைகளில் அதன் பாதுகாப்பை வலுப்படுத்தியிருந்தாலும் இது ஒரு கடினமான மற்றும் அதிக செலவை ஏற்படுத்தும் செயல்முறையாகும்.
3: நீண்ட கால அடிப்படையில் ஐரோப்பாவிடம் ஒரு திட்டம் உள்ளது. பொருளாதாரத்தை கார்பன் உமிழ்வற்றதாக மாற்றுவதற்கும் எண்ணெய் மற்றும் எரிவாயு மீதான சார்பை குறைப்பதற்கும் மாற்று எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்துவதற்கும் அது தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். இதற்கிடையில் தனது பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் ஐரோப்பா முயன்று வருவதால் அதிகப்படியான எரிசக்தி விலைகள் மற்றும் பிற கட்டமைப்பு சார்ந்த சிக்கல்களின் காரணமாக அது மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியும் தனது போட்டித்தன்மையை இழந்து தவிர வருகிறது.
1: அப்படி என்றால் ஆற்றல் உற்பத்தியின் எதிர்காலத்திற்கு இவை உணர்த்தும் செய்தி என்ன? நாடுகள் தங்கள் மின்சக்தி தேவைகளுக்கு பிறரை சார்ந்திருப்பதை குறைக்க முயன்று வருவதால் உலகளாவிய எரிசக்தி ஆற்றல் அமைப்பு மாறி வருகிறது. ஆனால் அதிக செலவுகளும் மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களும் அந்த மாற்றத்தை மெதுவானதாகவும் கடினமானதாகவும் மாற்றியுள்ளன. எனவே தற்போதைக்கு ஆற்றல் மற்றும் எரிசக்தி விநியோகத்தை கட்டுப்படுத்துபவர்களிடமே செல்வாக்கும் தாக்கமும் இன்னமும் உள்ளது.
4: தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உளவு பார்த்த நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க உளவுத்துறை, மொசாட் உளவு சேவை ஆகியவற்றுடன் இணைந்து செயல்பட்டதற்காக இர்பான் சார்குஸ்டா என்ற அந்த நபர் தூக்கிலிடப்பட்டார். ஈரானிய நீதித்துறையின் மிசான் செய்தி நிறுவனம் அந்த தகவலை வழங்கியுள்ளது. அவர் எப்போது கைது செய்யப்பட்டார், எப்போது தூக்கிலிடப்பட்டார் போன்ற விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர் செயற்கைக்கோள் நிறுவனத்தில் பணிபுரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சார்குஸ்டா தவறு என்று தெரிந்தும் சொந்த விருப்பத்தில் ரகசிய தகவல்களை வழங்கியதாக சொல்லப்பட்டது. மனித உரிமை அமைப்புகளின் தரவுகளின்படி ஆண்டுதோறும் சீனாவுக்கு அடுத்து ஈரான் ஆக அதிகமான மரண தண்டனைகளை நிறைவேற்றுகிறது. ஈரானில் கடந்த ஆண்டு 1500 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். போரினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் குறித்த கவலைகள் தற்போது அமெரிக்காவில் மேலோங்கி வருகின்றன. குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் ஆகியவை பொதுமக்கள் மத்தியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த மோதலின் தொடக்கத்தில் அமெரிக்கா ஒரு எண்ணெய் ஏற்றுமதி நாடு என்பதால் ஹோர்முஸ் நீரிணை வழியிலான விநியோக தடைகள் தங்களை பாதிக்காதென்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் அவரது அந்த கணிப்பு தற்போது தவறாகிவிட்டது. அமெரிக்க பொருளாதாரத்தில் இதன் நேரடி தாக்கம் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக சிறப்பு அங்காடிகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் போக்குவரத்து வாகனங்களுக்கு

0: பயன்படுத்தப்படும் டீசல் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துவிட்டது. அத்துடன் பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் விலை அதிகரித்தது மட்டுமன்றி போக்குவரத்து செலவு உயர்ந்ததால் அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது. போர் முடிவுக்கு வந்தவுடன் அனைத்தும் இயல்பில்லைக்கு திரும்பும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த நெருக்கடி முடிவுக்கு வர எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதில் தெளிவான காலக்கெடு எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. முதலில் சில நாட்கள் என்றார், பிறகு சில வாரங்கள் என்றார். ஆனால் தற்போதைய சூழலில் அமெரிக்கா எதிர்பார்க்கும் ஒரு தீர்வை எட்டும் வரை காத்திருக்க வேண்டிய நிலையை நீடிக்கிறது. பொருளாதார சரிவை சீர் செய்வதற்கான அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து வெள்ள மாளிகை தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. உக்ரைன் போரின் போது ஆயிரக்கணக்கான சிறுவர்களை கடத்தி சென்றதாக 16 ரஷ்ய அதிகாரிகள் மற்றும் 7 பயிற்சி மையங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது. உக்ரைனுடனான போர்க்காலகட்டத்தில் சுமார் 20,500 மேற்பட்ட அந்த நாட்டு சிறுவர்கள் சட்டவிரோதமாக ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்டு அவர்களை உக்ரைன் அடையாளத்தை துறந்து ரஷ்ய கலாச்சாரத்தை ஏற்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் ஏற்கனவே கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இதுவரை சுமார் 2,200 சிறுவர்கள் மட்டுமே மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை மீட்டு வர தூதரக முயற்சிகள் தொடர்கின்றன. பாரிஸ் நகரில் டேஃபர் எம் என்ற 26 வயதுடைய துனிசிய இளைஞர் லூவர் அருங்காட்சியகம் மற்றும் ஒரு ஜூத ஆலயத்தை தாக்க திட்டமிட்டதான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஹோட்ரிசென் சபோதியில் வசித்து வந்தார். பிரான்ஸ் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான டிஜிஎஸ்ஐ அதிகாரிகள் அவரது நடவடிக்கைகள் குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த வார இறுதியில் அவரை கைது செய்தார்கள். விசாரணையில் அவர் தாக்குதலுக்கான திட்டங்களை மிகவும் தீவிரமாக முன்னெடுத்ததாக தெரியவந்தது. விசாரணையாளர்கள் அவரது கைபேசி, கணினி மற்றும் சில பொருட்களை பறிமுதல் செய்தார்கள். குண்டு தயாரிக்க தேவையான பொருட்களையும் அவர் சேகரிக்க தொடங்கியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தீவிர இஸ்லாமிய சிந்தனைகளை ஆதரிக்கும் சிலருடன் அவர் தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவருக்கு முன்பு குற்றப்பதிவு எதுவும் இல்லை, சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லாத நிலையில் இருந்தாலும் அவர் வேலை செய்து குடும்பத்துடன் வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். இவை உண்மையல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். துருக்கிஸ் ஏர்லைன்ஸ் விமானம் நேபாளத்தின் கத்மண்டு நகரத்தில் தரையிறங்கிய போது தீப்பற்றியது. சம்பவம் நேற்று காலை நடைபெற்றது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் துணை அதிபர் சாரா துதேர்தேவுக்கு எதிராக அந்த நாட்டு நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் பதவி நீக்க தீர்மானம் பெரும்பான்மை வாக்குடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
1: நீக்கும் தீர்மானத்துக்கு ஆதரவாக 257 வாக்குகளும் எதிராக 25 வாக்குகளும் மாத்திரமே கிடைத்ததுடன் 9 உறுப்பினர்கள் வாக்களிப்பதை தவிர்த்துக் கொண்டனர். அடுத்ததாக பிலிப்பைன்ஸ் செனட் சபை கூடி இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதுடன் அவர்களின் தீர்ப்புக்கு அமைய சாரா துதேர்தேவுக்கு துணை ஜனாதிபதி பதவி மாத்திரமன்றி தேர்தலில் போட்டியிடும் உரிமையும் பறிப்போவதற்கான சாத்தியம் உள்ளது. அவர் 2028 ஆண்டு நடைபெற உள்ள அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. தற்போது பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியாக பதவியாற்றும் பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியருடன் கூட்டணி அமைத்து 2022 அவர் ஆட்சிக்கு வந்த போதிலும் தற்போது ஜனாதிபதிக்கும் துணை ஜனாதிபதிக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. கடந்த ஆண்டு துணை ஜனாதிபதியின் தந்தையான ரொட்ரிகோ துதேர்தேவை கைது செய்வதில் ஜனாதிபதி சர்வதேச போலீசாருக்கு அனுமதி வழங்கியமை அந்த மோதலை மேலும் தீவிரப்படுத்தியது. 2016 முதல் 2022 வரை பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியாக ரொட்ரிகோ துதேர்தே பதவி வகித்ததுடன் அந்த காலப்பகுதியில் அவர் முன்னெடுத்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையினால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணைக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டார். அந்த நடவடிக்கையினூடாக எந்த ஒரு சட்ட நடைமுறையுமின்றி ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பிலிப்பைன்ஸ் செனட் சபை உறுப்பினர் ஒருவர் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக பாராளுமன்ற வளாகத்துக்குள் உலாவும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை இடம்பெற்ற காலத்தில் குறித்த செனட் சபை உறுப்பினர் பிலிப்பைன்ஸ் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றியதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய அவரும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த போலீஸ் மா அதிபர் பின்னர் செனட் சபை உறுப்பினராக பதவியேற்ற போதிலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்த பிடியாணைக்கு அமைய அவரை கைது செய்ய முயன்ற போது அவர் பாராளுமன்ற வளாகத்துக்குள் மறைந்திருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து ஈரான் போர் மனிதர்களை மட்டுமல்ல கடலடி உயிரினங்களையும் பாதித்துள்ளது. ஏறக்குறைய 3 ஆண்டுக்கு முன்பிருந்தே செங்கடல், சுயஸ் கால்வாய் ஆகிய இடங்களை கப்பல்கள் தவிக்க தொடங்கிவிட்டன. இப்போது கோர்முஸ் நீரினை இல்லவும் நிச்சயமற்ற சூழ்நிலையால் கப்பல்கள் மாற்று வழியில் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த ஆண்டு மார்ச் முதல் தேதியிலிருந்து ஏப்ரல் 24 வரை தென்னாப்பிரிக்காவை சராசரியாக 89 வர்த்தக கப்பல்கள் கடந்து சென்றுள்ளன. 2023 அதே காலகட்டத்தில் 44 கப்பல்கள் அந்த வழியாக சென்றன. அதிகரித்திருக்கும் கப்பல் போக்குவரத்து அங்குள்ள கடல்களில் வாழும் கடலடி பாலூட்டிகளுக்கு அதிக ஆபத்தை உருவாக்கியுள்ளது. பாலூட்டுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கும் போது திமிங்கலங்களுக்கு தங்களை சுற்றி நடப்பவற்றில் கவனம் இல்லாமல் போகலாம், நெருங்கி வரும் ஆபத்தை தடுக்க முடியாமல் போகலாம் என்று ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்களும் கூறுகிறார்கள். திமிங்கலங்களை பாதுகாக்க சில நிறுவனங்கள் கிரீஸ் இலங்கை உள்ளிட்ட கடல் பாதைகளை பயன்படுத்துமாறு நிறுவனங்களிடம் சொல்லப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் கபராக்களை கப்பல்களில் பொருத்துவதும் ஆராயப்படுகிறது. தென்கொரியா அதன் சரக்கு கப்பல் ஒன்று கோர்முஸ் நீரிணையில் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதலை நடத்தியவர் யார் என்பதை கண்டுபிடித்து பதிலடி தாக்குதல் நடத்த இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. கொண்டா வைரஸ் தொற்று ஏற்பட்ட சோசு கப்பலில் பயணம் செய்த பலர் தற்போது மீட்கப்பட்டு வருகிறார்கள்.
2: அவர்கள் கரை திரும்புவதில் மிகுந்த அவசரம் காட்டியது தெளிவாக தெரிந்தது. ஹண்டா வைரஸால் கப்பலில் முதல் நபர் உயிரிழந்த சில வாரங்களுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் எம்வி ஹோண்டிய சொகுசு கப்பலில் இருந்த பிரிட்டன் பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். பாதுகாப்பு உடைகள் அணிந்து உடைமைகள் பிரத்யேகமாக பொதியப்பட்டு அவர்கள் நேராக விமான நிலையத்திற்கு பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இவர்களில் யாருக்கும் வைரஸின் அறிகுறிகள் இல்லை. அவர்கள் பெருவிரலை உயர்த்தி காட்டியதும் கையசைத்ததும் அவர்களின் மனநிலை நன்றாக இருப்பதை காட்டுகிறது. செனரிஃபில் ஏற்பாடு செய்யப்பட்ட 23 நாடுகளை உள்ளடக்கிய கவனமான மற்றும் சிக்கலான இந்த வெளியேற்ற பணியின் ஒரு பகுதியாக அவர்களை நாட்டிற்கு அழைத்து செல்ல அந்த விமானம் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. எம்வி ஹோண்டியஸ் விடியலுக்கு முன்பே தீவை வந்தடைந்தது. ஆனால் கூடுதல் பாதுகாப்பிற்காக அது கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டிருந்தது. விடியற்காலையில் பயணிகள் மீட்பு நடவடிக்கைக்காக ஜன்னல்களில் காத்திருந்தனர். இருப்பினும் இந்த அரிய வகை வைரஸால் தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் ஏதேனும் உள்ளதா என சோதிக்க முதலில் மருத்துவ பணியாளர்கள் கப்பலுக்குள் சென்றனர். ஹோண்டியஸ் கப்பலிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு மற்றொரு படகு கரைக்கு செல்கிறது. அந்த படகின் பின்பகுதியில் நீல நிற பாதுகாப்பு உடைகளை அணிந்திருக்கும் பயணிகளை காணலாம். இங்குள்ள மற்ற செயல்பாடுகளைப் போலவே இந்த முழு செயல்முறையும் மிகவும் கவனமாக மேற்கொள்ளப்படுவதால் மெதுவாக நடைபெறுகிறது. விமான நிலையத்தில் மீட்பு விமானம் தயாராக இருக்கும் நிலையில் மட்டுமே பயணிகள் ஹோண்டியஸ் கப்பலிலிருந்து இறங்க அனுமதிக்கப்படுகிறார்கள். ஹண்டா வைரஸ் பரவுவதை தடுக்க சாத்தியமான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன.
3: இது மற்றொரு கோவிட் பெருந்தொற்று அல்ல. பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் ஆபத்து குறைவு. எனவே மக்கள் பயப்படவோ அல்லது பதற்றமடையவோ வேண்டாம்.
2: அட்லாண்டிக் பெருங்கடலின் தொலைதூர பகுதியில் அமைந்துள்ள ஒரு தீவில் இருக்கும் நபருக்கு பிரிட்டன் ராணுவ மருத்துவ குழுவினர் வானிலிருந்து பாராசூட் மூலம் உதவிகளை அனுப்பி வருகின்றனர். எம்வி ஹோண்டியஸ் கப்பலில் பயணித்த அவருக்கு தற்போது அந்த வைரஸ் தொற்றின் அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த தீவில் பொருட்களின் இருப்புகள் மிக குறைவாக இருப்பதால் அவருக்கு வானிலிருந்து வீசப்பட்ட விநியோகப் பொருட்களில் ஆக்சிஜனும் ஒன்றாகும். மற்ற பிரிட்டன் பயணிகள் வடமேற்கு இங்கிலாந்திற்கு வருகிறார்கள். அவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டு 3 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அதன் பிறகு அவர்கள் தங்களது வீடுகளில் சுயமாக தனிமைப்படுத்திக் கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
4: சிறப்பு மருத்துவ குழுவினர் எப்போதும் அவர்களுடனேயே இந்த இடத்தில் இருப்பார்கள். அடுத்த 72 மணி நேரத்தில் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள். அதன் பிறகு எழும் எந்த ஒரு சிக்கலுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
2: மேலும் ஞாயிற்றுக்கிழமையன்று அவர்களை மீட்டு வந்த விமானம் வடமேற்கு இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டரில் தரையிறங்கியது.
0: தொடர்ந்து தாய்லாந்தில் யானை தந்தங்களை சட்டவிரோதமாக விற்க முயன்ற சந்தேகத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தாய்லாந்தில் கடந்த 10 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட யானை தங்கங்களின் ஆகப்பெரிய தொகுப்பு அது என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து கப்பல் வழியாக கடத்தப்பட்டதாக கூறப்படும் அந்த யானை தந்தங்களின் மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட $300,000. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கும்பலைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனையும் $30,800 அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம் என்று தாய்லாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் பொப்பிசை நட்சத்திரம் டுவா லீபா சாம்சுங் நிறுவனம் 1.5 மில்லியன் டாலர் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரி வழக்கு தொடுத்துள்ளார். சாம்சுங் நிறுவனம் அதன் தொலைக்காட்சிகள் சிலவற்றின் அட்டைப்பட்டியலில் டுவா லீபாவின் அனுமதி இல்லாமல் அவரது நிழல் படத்தை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அதுபற்றி அறிந்த பின் தமது படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று டுவா லீபா சாம்சுங் நிறுவனத்தை கேட்டுக்கொண்டார். ஆனால் நிறுவனம் அதற்கு செவிசாய்க்கவில்லை என்று அவரது வழக்கறிஞர் தெரிவிக்கிறார். ஒப்பனை பூசுவதும் நடனம் ஆடுவதும் பொதுவாக யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதில்லை, ஆனால் அவற்றை காரோட்டம் போது செய்வது சரியா என்று சீனாவில் இணையவாசிகளிடையே கடும் விவாதம் ஏற்பட்டுள்ளது. சீனாவின் சியாங் மாநிலத்தைச் சேர்ந்தவர் லின் இணையத்தில் அவர் பகிர்ந்துள்ள காணொளிகளால் எழுந்துள்ள சர்ச்சை இது. லின் தானியக்க தொழில்நுட்பத்தின் உதவியோடு காரை இயக்கிவிட்டு ஒப்பனை பூசிக் கொள்வதும் நடனம் ஆடுவதும் தின்பண்டங்கள் உண்பதும் காணொளிகளில் பதிவாகி இருக்கின்றன. அவற்றை கண்டு அதிர்ந்த இணையவாசிகள் காவல்துறையிடம் புகார் கொடுத்துள்ளார்கள். காவல்துறையினர் லின்னை விசாரித்தார்கள். கார் தானாக இயங்கிய போதும் சாலை மீது தனது கவனம் இருந்ததாக லின் தெரிவித்தார். என்னை விட என் காரின் தானியக்க தொழில்நுட்பம் மிக சிறப்பாக காரை ஓட்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் அவரின் வாதத்தை அதிகாரிகள் ஏற்க மறுத்தார்கள். தொழில்நுட்பத்தை முழுமையாக நம்பக்கூடாது, எந்த நேரத்திலும் ஓட்டுநர் விழிப்புடன் காரின் கட்டுப்பாட்டை தன் கையில் வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். லின்னுக்கு 200 யுவான் சுமார் 30 அமெரிக்க டாலர் அபராதமும் குற்றப்புள்ளிகளும் விதிக்கப்பட்டன. சமூக ஊடகத்தில் லின்னின் பொறுப்பற்ற செயல் குறித்த பதிவுகளை 10 மில்லியனுக்கு அதிகமானோர் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது கவனக்குறைவால் மற்றவர்களுக்கு ஆபத்து ஏற்படுமா என்று சிலர் அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். வேறு சிலர் மனிதர்கள் தொழில்நுட்பத்தை நம்புவதை விட தங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவதே சிறந்தது என்று தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவின் எமை மலையில் அருகி வரும் திபெத்திய மக்காக்கி குரங்கொன்றை நபரொருவர் தள்ளிவிட்டதால் அந்த பகுதிக்குள் நுழைய அவருக்கு 3 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் மேற்கில் பங்கோர் தீவருகே கவிழ்ந்த படகில் காணாமல் போன 14 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 55வது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை நேற்று வீழ்த்தியது. தோற்றால் வெளியேறும் நிலையில் இருக்கும் டெல்லி தட்டு தடுமாறி வென்று இந்த ஆட்டத்தில் தப்பித்தது. மறுபுறம் ஒரு கட்டத்தில் முதலிடத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த பஞ்சாப் தற்போது தொடர்ந்து 4வது தோல்வியுடன் தடுமாறி வருகிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 5000 ஓட்டங்களை கடந்த 3வது வங்கதேச வீரர் என்ற சாதனையை மோமினுல் ஹெக் படைத்துள்ளார். வங்கதேச அணிக்காக இதுவரை 76 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 5006 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார். இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் கோகோகாப் ரஷ்யாவின் மீரா ஆட்ரிவா ஆகியோர் மோதுகின்றார்கள். இத்தாலியின் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் போட்டியில் நேற்று ருமேனியா வீராங்கனை சொர்னா மைக்கேலா கிறிஸ்டியா அபார வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்திருக்கிறார். ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியனான பார்சிலோனா FC இந்த சீசனில் வெற்றி கோப்பையை நேற்று தக்கவைத்தது. அந்த அணி 29வது முறையாக லாலிகா பட்டத்தை வென்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 378.52 ரூபாய் இந்திய பெறுமதியில் 112.25 ரூபாய் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 378.47 ரூபாய் இந்திய பெறுமதியில் 94.49 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.82 ரூபாய் இந்திய பெறுமதியில் 122.42 ரூபாய் ஒரு அக்கராச்சியா பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.16 ரூபாய் இந்திய பெறுமதியில் 129.65 ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.18 ரூபாய் இந்திய பெறுமதியில் 69.73 ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி.
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: உங்களை சொல்லுகிறேன்,

வார வாரம் இந்த நேரத்திலே பேராசிரியர்வர்கள் உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்தித்து அறியாத தெரியாத பல்வேறுபட்ட தகவல்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றார்.

0: இன்றும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றார் பேராசிரியர்கள். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பேராசிரியர்களே.
1: வணக்கம். வணக்கம் அன்பு பேராசிரியர்களே. வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்க சொல்வது போல் இந்த உதவமான நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு மிக மகிழ்ச்சி. நாங்கள் நீங்க சொல்றதோ பல விடயங்களை பற்றி பேசலாம். நீங்கள் எங்களை டிஆர்டி ரேடியோவில் இந்த அந்நியர்தினம் பற்றிய நிகழ்ச்சி செய்யலாம். நீங்கள்
0: அந்நியர்தினம் அது ஒவ்வொரு நாடுகளுக்கும் வேற வேற மாறியல்ல தேதிகள் வருகிறது.
1: சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அதான் அந்த அந்நியர் தினம் வந்து நாட்டுக்கு நாளும் வித்தியாசம் தான். ஆனா இப்ப நாங்க இந்த இன்னைக்கு 12ஆம் தேதி 10வது மே தான், 10 மே தான் பொதுவாக இந்த தாயார் தினங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த பிப்ரவரி நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது இந்த மே மாதம் சில இந்த பிரான்ஸ்ல உங்களுக்கு தெரியும் இந்த 10ஆம் தேதி அந்நியர் தினம் கொண்டாடப்படும். ஆனால் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு நாட்கள்ல மாதங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஒழிய நடக்கும். சில பேர் அதை கிறிஸ்தவ மதமாக கொண்டாடுறதும் இருக்கு. சில பேர் வந்து அதை வந்து ஒரு பூமியின் தினமாக கொண்டாடுறது இருக்கு. அல்லது இந்த மனிதன் கடவுள் என்று சொல்லி இந்த எங்களுக்கு தெரியும் பொதுவாக இந்த அறிவியல் தத்துவம் கல்வி இதில் பிடிக்காம பேசும்போது பொதுவாக அதுக்கு எப்பவுமே அந்த முன்னோடியாக இருந்தவர்கள் கிரேக்கர். எந்த விஷயங்களை நாங்கள் எடுத்தாலும் வந்து அது கிரேக்கரை தான் சொல்றது வழக்கம். இப்ப அந்த கிரேக்கன் கிரீஸ் அந்த நாடு கொஞ்சம் பின்னிலை இருக்கிறதாக பொருளாதாரம் காரணம் அதிகின்ற அந்த நாட்டின் சில பகுதிகளை துருக்கி இந்த சைப்ரஸ் ஒரு சில நாடுகள் கொஞ்சம் பிடிச்சதாக அந்த நாடு கொஞ்சம் பொருளாதார வளத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதால அதை பற்றி நாங்கள் இப்போ கதைக்கிறது குறைவாக இருக்கு. அதை பற்றி நிறைய செய்திகள் வாழ்றது குறைவாக இருக்கு. ஆனால் கிரேக்கர் இல்லாமல் இந்த அறிவியல் மொழியல் மதவியல் எதை பற்றி நாங்கள் தத்துவம் அப்போ எதை எடுத்து கொண்டாலும் நாங்கள் இந்த கிரேக்கர்களை தான் அந்த காலத்தில் கலைக்கிறது வாழ்க்கை. இப்போ தான் இந்த மொழியில கலைக்கும் போதெல்லாம் சில சொற்களை கலைக்கும் போது எந்த சொல்ல அப்படி வந்தது என்று பார்த்தோம்னா அந்த சொல்லின மூலம் வந்து கிரேக்க இதிலே இருக்கு. கிரேக்க மொழி இருக்கும், பிறகு லட்டினா இருக்கும். இந்த கிரேக்கத்துல இருந்து லட்டின் வந்து லட்டின்ல இருந்து அப்புறம் இந்த ஐரோப்பிய மொழிகளுக்கு போயிருக்கும். ஐரோப்பிய மொழி என்று சொன்னா இந்த அந்த காலத்துல நாங்கள் அந்த லட்டின் ஒவ்வொரு வடிவமான தற்கால மொழிகள் தான் இந்த பிரெஞ்சு ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் இத்தாலியன் என்ற மொழிகள். அதே மாதிரி இந்த ஆங்கிலம் வந்து ஜெர்மானிய குடும்பம் அதை பற்றி நாங்கள் போன முறையே கலைச்சிருந்தோம். அப்படி இங்கிலாந்துக்கும் இங்கிலீஷுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கிலாந்து என்பதே இங்கிலீஷ் அந்த ஆங்கில என்ற இனத்தின பெயர். இப்ப நாங்கள் இருப்பது இங்கிலாந்துங்க இருக்கு, பிரித்தானியாவுக்கு ஒரு பகுதி. அப்போ யூகே எழுதப்படுதுன்னு சொன்னால் ஒரு நாடுகளை கலப்போம். நாங்கள் எப்பவுமே இங்கிலாந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் இப்படித்தான் நாங்கள் கலப்போம். அப்ப இங்கிலாந்துன்றது இந்த ஆங்கிலம் அங்க பேசப்படுவதாலே அது ஒரு நாகரிகமான உயர்வான ஒரு நாடாக கருதப்படுது. ஸோ அதுக்கு முதலில் தான் நாங்கள் இந்த கிரேக்கர்களை தான் பேசுவோம். அந்த கிரேக்கர்கள் உருவாக்கிற கொண்டாட்டங்களை தான் ஒவ்வொரு வடிவங்களை ஒவ்வொரு நாடுகளிலே கொண்டாடுகிறோம். அந்த வகையில் தான் இந்த அந்நியர் தினம் வரும். நீங்க சொன்னது போல சரியா சின்ன இடத்திலேயே எந்த சிந்தனையும் இல்லாம அதை பற்றி உங்களுக்கு அந்த கரு பொருள் மனதில் பதிஞ்சு நிறைய தடவை இந்த அந்நியத்தினம் பற்றி செய்திருப்பீங்க உங்கள் வாணுங்க. ஆனபடியா உடனே சொன்னீங்க, அதான் ஒரு முத்தாய்ப்பான சொல். அந்நியத்தினா நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு நாடுகளை தினங்களாக வரும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான். ஏன்னா எல்லாருமே நாங்கள் அதை சந்தோஷமா குடும்பமா கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு கூட என்றதால வந்து அதை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வைப்போம். ஆனால் அது முதல் ஆரம்பிக்கப்பட்டது சும்மா அடிப்படையை மட்டும் சொல்லுவோம். இப்போ நாங்கள் நேரங்களெல்லாம் கிடைக்கிற பொழுது அதை பற்றி நாங்கள் விரிவாக சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் சொன்னதை வச்சு இந்த டேட்டு நாட்கள் காலம் பண்ணு பார்க்கலான்டா மே 9ஆம் தேதி ஆரம்பிக்கிற இந்த அந்நியத்தினம் நாட்டுக்கு நாளுக்கு ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு காலப்பகுதி அதாவது அக்டோபர் மாதம் வரைக்கும், இலங்கை வரைக்கும் அக்டோபர் ஒன்று, இந்தியாவில் அக்டோபர் வரைக்கும், இந்த அக்டோபர் வரைக்கும் இந்த அந்நிய தினம் நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு நாட்கள் கொண்டாடப்படுவது. இப்போ நாங்கள் இப்போ 31 கொண்டாடப்படுறதும் இருக்கு, ஜூன் மாதம் கொண்டாடுறோம், ஜூன் 9 கொண்டாடப்படுறதும் இருக்கு. ஸோ அது நாட்டுக்கு நாடு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அடிப்படையில் எப்போ உருவாக்கப்பட்டதுன்றா இந்த 11 10 11 இந்த 2 நாட்கள் எப்படி
0: ஆரம்பிட்டோம் மற்றது எங்கட அப்பாச்சு தாத்தா பாட்டி தினம் அப்படி எல்லாம் இருக்குல்ல.
1: எல்லா தினங்களையும் பற்றி நாங்கள் ஒரு கதை கேட்க நீங்க சொன்னீங்க, குறிப்பாக இந்த காதலர் தினத்தை பற்றி கதை சொல்றாங்க February 16. அப்போ நீங்கள் டக்குனு இப்போ இன்னைக்கு எப்படி அந்நிய தினம் ஒவ்வொரு நாட்களில் ஒவ்வொரு நாடுகளில் வரமேன்னு சொன்ன மாதிரி இந்த காதல் தினத்தை பற்றி பேசினவங்களுக்கு நீங்கள் டக்குனு தெரியாத என்ன சொன்னீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு வணிக விழா.
0: இப்போ எல்லா விழாக்களுமே வியாபாரமயப்படுத்தப்பட்டு தானே இருக்கு. எல்லா இப்போ அந்நியர் தினம் என்றாலும் வீட்டில் மலர் வழங்குகிறோம், அந்நியர்களுக்கான மோதிரம் அது இது வழங்குகிறோம் என்று சொல்லி எல்லாமே இருக்கு.
1: அது உண்மைதான், அது உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி அது ஏன்னா நாங்கள் அன்பளித்து கொடுக்குறோம், நம்ம காசுல அனுப்புறோம், அன்பளித்து கரிசி பொருட்களை கொடுக்குறோம், சந்தோஷமா கேக்கு ஓட்டுறோம், இப்படி எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த செய்திகள் எல்லாம் ஒரு பெஸ்ட். ஐரோப்பிய மேற்கத்திய முறையிலிருந்து மற்ற சமூகங்களுக்கு பண்பாடுகளுக்கு பரவின ஒரு நிகழ்வு. இப்ப நாங்க சொன்ன மாதிரி ஐரோப்பாவில ஐரோப்பாவில் தான் கிரேக்க நாடு இருக்கு. இப்போ ஐரோப்பான்ற பெயரே ஒரு கிரேக்க பெண்மணி, கிரேக்க பெண்மணி என்று சொன்னால் இந்த நாங்கள் உதாரணம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. கிரேக்கத்தில் பெரிய ஒரு செமி கோட்டன்னு சொல்றது, செமி கோட்டன்ல செமி இங்கிலீஷில் செமி கோட் அல்லது செமி கோட். இப்போ செமின்னா செமி ஃபைனல். இப்போ நான் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஹோமில் நடக்கிற டென்னிஸ் வந்து செமிஃபைனல் நடக்க போகுது. அப்போ எப்போ தமிழ்னா பாதி அரைவாசி. அப்போ அரைவாசி ஃபைனலுக்கு
0: அதான்
1: தமிழே அரையிறுதி. அப்போ செமி என்ற நான் இங்கே சொன்னேன்டா, அல்லது ஏன் செமி என்று சொன்னேன்னு சொன்னேன், செமி கோட் அல்லது செமி கோட். இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு மூல கடவுளாக இருந்த அந்த கிரேக்க நாடுகளுக்கு உரியவர் வந்திருக்கு ஜியோஸ். ஜியோஸ் என்றவர் தான் இந்த ஐரோப்பியர்ன்ட்டு முழு முதல் கடவுள். அப்புறம் செமி கடவுளே சொன்ன பாதி மனிதன் பாதி கடவுள். இப்போ இந்த என்ன ஆலப்பிறந்தான், ஆலவந்தான் படத்தில் ஆலவந்தான் ஆலப்பிறந்தான், இந்த கமல்ஹாசன் படம் ஆலவந்த், அதில் மனிதன் பாதி மிருகம் பாதி என்ற பாட்டெல்லாம் வரும். மனிதனுக்கு இந்த நாங்கள் ஏற்கனவே பேசுகிற கூட இந்த மிருக குணம் பாதி இருக்கு. இப்போ இந்த நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு. கூடாத குழம்பரைக்கு நாங்கள் சொல்லுவோம், எனக்கு இருக்க மிருகமையா இருக்க எதுமையா இருக்கிற மாடமே இருக்கு நடிமையா இருக்கிறாண்டா நாங்கள் மிருகத்தை ஒப்புறது இருக்குதான் மனிதர்கள். அவன் அவனை ஜானமாயிட்டு ஒருத்தன் மறக்க மாட்டான். நான் சும்மா ஆயிட்டா நான் வந்து ஒரு நாய் என்று நாங்கள் சொன்னோம். ஆட்டில் நாங்கள் நாய் என்று சொன்னால் விளக்கத்துக்காக ஒரு விளக்கமான ஈனமான குணமுறையவர் என்று சொல்றதுக்கு நாங்கள் போய் போய் உனக்கு செய்தனே உனக்கு தந்தனே நீ ஒரு நாய் என்று சொல்லியிருக்கேன். அது ஒரு நாயில் ஆட்டில் சொல்றது அது இழிவா. அப்ப அந்த நாய் உண்மையாக இழிவான பொருளா இல்லை. அது நாய் வளர்க்கிறவர்களுக்கு இல்லப்பிராணியாக வளர்க்கிறவர்களுக்கு அதை பிடி தெரியும். இந்த ஒரு மிருகங்களை இல்லப்பிராணியில வளர்க்கும் பொழுது ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நோக்கத்தை பொறுத்து அந்த நாயை வளர்க்குறது வழக்கம். வீட்டு காவலில் வச்சு சூப்பாட்டி விடுறதுக்கு இருக்கும். அந்த காலத்தில் மனிதர்கள் போயிட்டு அழைக்க பயன்படுத்தினதான் அந்த ஓ நாய். ஓ நாய் தான் பின்னாடி நாயாகும். காலப்போக்கில் இந்த குடும்பம் எப்படி ஒரு கணவன் மனைவி தாய் தந்தை பாட்டன் பாட்டி குழந்தைகள் பிள்ளைகள் பேரப்பிள்ளை என்றெல்லாம் சொல்லி கொண்டு வரேன். இது நியாயம் நிலையானதுலாம் சொல்லியிருக்க நாங்கள் பேர்பட்டு போயிடணும். எனக்கு ஒரு காலம் தரும் அப்படி வரைக்கும் நாங்கள் தனிச்சு போயிட்டோமே. அப்போ தனியாக அப்பா அவங்களுக்கு எங்களுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தவர் வேறு பிள்ளைகள் தூர போயிட்டா அதுக்கு ஒரு அன்பு பரிமாறுறதுக்கு எங்களை நேரத்தை போக்காட்டுறதுக்கு என்ன என்று சொல்றதுக்கு ஒரு மிருக வழக்கு உருவாக்கணும். அந்த காட்டு மிருகங்களை கொண்டு வந்து வீட்டு மிருகங்களாக்கி அந்த வீட்டு மிருகங்களே ஓநாயை வந்து நாயாக்கி அதை நாங்கள் செல்ல பிராணி ஆக்கி அப்போ நாயை கொண்டு வந்தாலும் பிற பூனை ஒரு மிருகங்களை நாங்கள் செல்ல பிராணி அவ்வளோ கிளியை வச்சிருக்கோம் அது சொல்கிறதெல்லாம் நாங்கள் மொழிபெயர்த்து சொல்கிறோம் எப்படியும் அது மாதிரி அம்ப விளக்குற முறையில் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் செல்ல பிராணி. ஆகவே அந்த செல்ல பிராணியுடைய எரிங்க சொல்லுவானதுன்னு இந்த தேவ சென்ற கடவுள் அறக்கடவுள் மனிதன பாதிய கடவுள் பாதிய அவர் தான் இந்த ஐரோப்பிய வரலாற்றின் தந்தை. ஒரு முறை நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் இந்த ஒரு கிழமைக்கு இந்த கப்பல் வழி ஒரு பயணம் போட்டு இருந்த பொழுது இத்தாலியிலே ஒரு இடத்துல சிச்சினாட்டியா ரோமுக்கு போறதுக்காக சிச்சினாட்டியான ஒரு கடல் பக்கம் தரங்கி டச்சு பிடிக்கிறதுக்கு வெளியில வந்தேன். ஒரு அதிசயமா போச்சு ஒரு ரவுண்ட் வேலை கொண்டு சொல்லுவேன் சுற்றி வளர்ப்பு இருக்கும் அதுல ஒரு கல் இருக்கு கல்லில ஒரு ஆள் சிலை இருக்கு அந்த சிலையின் கையில ஒரு சூழாயுதம் இருக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு நாங்கள் இப்ப சூழாயுதம் என்னது இலங்கை இந்தியா மலேசியா போன்ற இந்து மதம் வழங்குற நாடுகள்ல மொரிஷியஸ் எங்க இந்து மதம் இருக்கோ அங்கு நாங்கள் இந்த சூழாயுதத்தை பார்ப்போம் ஒரு ஆளை இருப்போம் சிவனன் இருப்போம் அது வேலாயிருந்தால் முருகனன் நினைப்போம் அவ்வளவு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்கு அது மாதிரி சூழாயுதமே இருந்தோன்னே நான் சிவன் பக்கத்துக்கு ஒரு கஃபே இந்த கோப்பி குடிக்கிற கடை இருந்தது அதுல கேட்டேன் இந்த சிலை இருந்த சிலைக்கு என்ன பேர் அவங்க நான் எங்களுக்கு பெரிய உபகாரமாக தானே இருக்கேன் அப்ப நான் சொன்னேன் இப்ப ஜேசன் பேருக்கு தெரியுமா ஜேசா அப்படி யாரோ சொன்னவரான் நான் எங்களை மறந்து வச்சேன்னு சொன்னேன் அது எனக்கே வந்து நினைவு வந்தான் இந்து கடவுளாக நாங்கள் அழைப்புக்கு வாழ்கிற உருத்திரன் அந்த உருத்திரன் தான் சிவன் அந்த சிவனுடைய தோற்றத்தை நாங்கள் எப்படி நினைக்கிறோம் சிவனுக்கு சரமுடி இருக்கும் கையில் ஒரு சூழாயுதம் வச்சிருப்பார் நெற்றியில தலைமுடியில வந்து ஒரு சந்திரன் இருக்கு அந்த சந்திரன் தான் கங்கநதி சந்திரன் ஆடினோம் அதுல இன்னொன்று தன்மை கங்காதவி இருக்கிறான்னு சொல்றோம் அதே மாதிரி தான் அவருக்கும் வந்து ரெண்டு வயசு ஆனால் லைஃப் எடுத்து பார்த்தா உண்டாயிருக்கான் ஜேஸ் என்று அந்த கிரேக்க பாதி மனிதன் பாதி கடவுள் என்றவர்கள் இருந்த வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் அவருக்கு நிறைய மனிதன நிறைய பிள்ளைகள் இப்போ அந்த அப்போ தாயுமே இருப்பதாங்க இப்போ நாங்கள் பிள்ளைகள் மனைவி என்று சொல்கிறோம் தாயை பற்றி கேட்கும் அந்த தாய்க்கான அவர் ஜேஸ் ரெண்டவர் எடுத்த குலாக்கு தான் பேர் இந்த தாய் அந்நேரத்தினம் அப்ப அவருடைய தாய்க்கு பேர் வந்து ரேயா இந்த ரேயான்ற ஒரு பேர் இருக்கு இல்லாம ஐரோப்பிய மொழிகள்ல இருக்கு ரேயா ரயா அந்த ரேயா தான் இந்த தியேட்டர் நிகழ்ச்சி ரேயான்ற ஒரு பேர் இருக்கு
0: தியா இருக்கு தியா
1: தியா
0: இது இணைந்திருக்கிறார் கனடாவில இருந்து அவர்களை இணைத்துக் கொள்கிறேன் அடங்கள் கனடாவிலிருந்து குணம் அவர்களா வணக்கம்
2: வணக்கம் ஐயா
0: உரியாடுங்கள்
1: வணக்கம் சொல்லுங்க
2: ஓகே ஹலோ
0: உரியாடுங்க உரியாடுங்கள்
2: வணக்கம் நான் கனடாவில் வென்கூவர்ல இருந்து கதைக்கிறேன் என்ன கேள்வி ஒன்று இருக்கேன்னு சொன்னால் இப்போ வேலை நிமித்தம் நாம கனடாவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேடி வந்தனாங்க இப்ப கனடாவை பொறுத்த மட்டும் இல்ல பிரெஞ்சு மொழி கற்கை வந்து ஒரு அத்தியாவசிய தேவையா மாறி இருக்குன்னு தான் சொல்லலாம் இப்ப இந்த நிலையில நாங்க விரும்பியோ விரும்பாமலும் இந்த பிரெஞ்சு மொழியை கற்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியா நிலையில உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அறிவுரையை நீங்க சொல்ல விரும்புறீங்க நாங்க எப்படி இந்த மொழி கற்கையை நாம ஆரம்பிக்கலாம்
0: அவர்களுடைய கேள்வி என்னென்றா ஒன்லைன்ல கற்றுக் கொடுப்பீர்களா என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது
1: இல்ல கற்றுக் கொடுக்கலாம் செய்யக்கூடிய ஒரு செயற்பாடுதான் நாங்க செய்யலாம் ஒன்லைன்ல இணைய மொழி பிரெஞ்சு படுத்துக்கலாம் இப்ப நீங்க சொன்ன சொல்லிட வந்து விரும்பியோ விரும்பாமலோ தள்ளப்பட்டிருக்கிறோம்னு சொல்றீங்க ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க இப்ப
2: என்னன்னு சொன்னா இப்ப பார்த்துட்டு சொன்னா இப்ப நாம் இந்த நாட்டுல தொடர்ச்சியா இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட உடனே இப்ப பெரும்பான்மையானவர்கள் விரும்பி தாம் விரும்பி முன் வந்து கற்கிறாங்க. ஒரு சிலர் கட்டாயத்தின் பேர்ல கற்றாதான் இந்த நாட்டுல வாழலாம் அப்படின்ற நிலையில இருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிலையில உள்ளவங்க என்னென்று தன்னை வந்து தயார்படுத்தி கொள்ளலாம் இந்த பிரெஞ்சு மொழி கற்கிறதுக்கு? இது எங்களுக்கு ஒரு புதிய மொழி.
1: சரி, இப்ப உங்களோட நீங்க தள்ளப்பட்டான சொல்ல சொன்னீங்களே, தள்ளப்பட்டான உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
2: கட்டாயம், அதாவது தள்ளப்பட்டதுக்கான அந்த என்னன்னு சொன்னா கட்டாயத்தின் பேர்ல நாம கற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
1: இது கட்டாயமும் இயல்பானதும். நீங்க கனடாவுக்கு வந்துட்டு பாலவனத்துல போய் எப்படி தண்டல் எதிர்பார்க்கலாம்? பாலவனத்துல இருந்தா அங்க வெயில் சூடு தான் இருக்கும். அப்ப அங்க பழக்கப்பட வேண்டாம், வெயிலுக்கு பழக்கப்பட வேண்டியதான் நம்ம.
2: உதாரணத்துக்கு இப்ப உங்களோட கேள்வியோட நாம ரிலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப வெயிலுக்கு பழகிறதுக்கும் நாம எப்படி நம்மளை தயார்படுத்திக் கொள்ளலாம்? இந்த பிரெஞ்சு மொழியை கற்கிறதுக்கு நாம எவ்வாறு நம்மளை தயார்படுத்திக் கொள்ளணும்?
1: நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப உங்களோட உங்களோட நோக்கம் விளங்க, இந்த பிரெஞ்சு மொழியை படிக்க விரும்புறீங்க. அப்ப புளிய பிரெஞ்சு மொழியை படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் தள்ளப்பட்டு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நாட்டம் கூடதா இல்லை இருக்கும். ஏதோ படிச்சு துளப்பமன்ற மாதிரி தான் நான் படிக்க முடியும். ஒரு மொழி தெரியறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு மொழின்றது ஒரு அறிவு. ஒரு மக்களின் மொழியை பிறகு நீங்கள் அந்த மொழிக்கு தக உடையவராகி வந்து அந்த மொழியில நீங்கள் கலக்கக்கூடியவர் வாழ்வு உங்களுக்கு ஒரு தகுதி இல்லை வருது. அப்ப அது சிறப்பாக சந்தோஷமா தான் நினைக்கும். உங்களோட கல்வி ஓகே, ஆன்லைன்ல படிக்கலாம், எப்படி படிக்கலாம், போன்லதான் நாங்கள் செய்யணும். போன் வழி இந்த கலைக்கலாம். அதுக்கு நீங்க எவ்வளவு காலம் படிக்கிறதா உத்தேசம்? இப்ப என்னதுக்காக நீங்க பிரெஞ்சு படிக்கிறீங்க? அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருவீங்க. அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது சரி, அது அப்ப உங்களுக்கு விருப்பம் இல்லாம பண்றதுக்காக செய்யறீங்க.
2: இதுல வந்து விருப்பம் இல்லாமன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு ஒரு புதிய ஒரு
0: கனவேராக படிக்க போறீங்களா இல்ல தனியால படிக்க போறீங்களா?
2: தனியால
0: அல்லது உங்களோட வேறையும் சிலரை இணைப்பீர்களானால் அவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இலவச இலகுவாக இருக்கும்.
2: இலகுவா இருக்கும். ஆமா, இப்ப ஐயா அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்களா இருந்தா நம்ம கதைச்சு கொஞ்சம்
0: கற்றுக் கொடுப்பதிலே ஆர்வம் உடையவர். யாருக்கும் கற்றுக் கொடுக்கிறதுக்கு விருப்பத்தோடு செய்யக்கூடியவர்.
1: கற்றுக் கொடுத்தாதான் நாங்கள் கற்க முடியும். கற்றுக் கொடுக்க தன்னை தயார்படுத்தி போடு அந்த தொழிலை செய்யற பொழுது இன்னும் விருப்பமா இருக்கும். அப்போ ஒரு ஸ்தானம் அறிஞ்சு கொண்டதே இருக்கேன். இப்ப நாங்க தமிழர் என்று சொல்றோம், அதனால நாங்க தமிழ் கதைச்சது ஒரு மாதிரி நல்லாவோ ஒரு மாதிரியோ எழுதுவோம். இருந்தாலும் கூட எல்லாம் தமிழை எல்லாம் தெரியும் யாரும் சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் கற்றது கைமானவர்தான். ஆகவே கற்பிக்கிறது எனக்கு ஒரு விருப்பமான விஷயம். கற்றுத்தான் கற்பிப்பேன். ஸோ பிரெஞ்சு தான் என்னுடைய தொழில். 40 வருஷத்துக்கு மேல் 47 வருஷம் பிரெஞ்சு படுது.
0: பிரெஞ்சு தமிழகராதிகளை இருக்கிற
1: பிரெஞ்சு தகராக 18 புத்தகம் 8 டிக்ஷனரிகள் இருக்கும். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு பிரெஞ்சு தான் பிரெஞ்சு மனைக்கும். ஸோ படிச்சுக்கிறது சந்தோஷம். செய்யலாம், டிஆர்டி வழியா நாங்கள் செய்யலாம், முன்னாடி ஒரு குரூப்பை செய்யறோம். ஏன் ஒரு மொழியை படிக்கணும்னா ஒரு குரூப்பா இருந்தா தான் நல்லது. அப்படின்னா மொழி என்பது என்ன? காதால கேட்கிறோம். காதால கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் அதுதான் ஒரு லாங்குவேஜ் என்பது லிசனிங், மொழியை கேட்டல். நாங்கள் ஒரு பாட்டு கேட்கணும், பாட்டு கேட்கணும்னா இது என்ன மொழி பாட்டு? இது தமிழ் பாட்டு போகிறாங்க, இது சின்ன பாட்டோ ஹிந்தி பாட்டோ, இன்னும் மொழியை வச்சு சொற்களை வச்சு நினைக்கணும். குறைவு பழைய பாட்டோ புது பாட்டோ ரெண்டெல்லாம் நாங்கள் கேட்கலாம். அந்த எங்களுக்கு அந்த கேட்டுக்கொள்ற தன்மை லிசனிங். அப்போ லிசனிங் தான் ஃபர்ஸ்ட். அப்போ முதல்ல கேட்போம், அதை நாங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணோம். இப்போ கேட்குறோம், திருப்பி ஒரு பாட்டை கேட்குறோம், கேட்டுக்கூட நாங்களே வாயுதம் முழு நோக்கம் வாயுதம் முழு நோக்கி அந்த சொக்கதும் ஞாபகம் அந்த பாட்டை பாடம் வைக்க வரோம். அது மாதிரி மோடி கேட்க வேண்டும், திருப்பி சொல்ல வேணும். எக்குத்தை பிரெஞ்சில் சொன்னால எக்குத்தே பாடலை. அப்ப லிசன் அண்ட் ஸ்பீக் லாங்குவேஜ். டீப்பான நாலேஜ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நாங்க படிக்க வாசிக்கோம், ரீடிங். அந்த படிச்சதே என்ன செய்வோம்? எழுதுவோம், ரைட்டிங். ஸோ அந்த ஒரு மொழி லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், இதுதான் ஒரு லாங்குவேஜ். அவ்வளவு ஆழமாக ஒரு மொழியை படிக்க போறோம்ன்றது இந்த நாலு விஷயம் சும்மா கலெக்டர்க்காக தான் ஒரு மொழியை நாங்கள் படிக்கிறோம்னா கேட்கறது ரிப்பீட் பண்றோம். இதன் ஆக்கள் பொதுவாக செய்வோம். அது நிலையானதான் இருக்கும், பிற காலம் போகுதுல மறந்துடுவோம். வாசிச்சு பழகிற நிலை ஒன்று வர்ற பொழுது, எழுதி பழகிற வளர்கிற பொழுது, இந்த எழுத்துண்டா என்ன எழுத்துண்டா புழுத்து எழுத்துண்டா என்ன மனதில் மூளையில புழுத்து அதுதான் மறக்க மாட்டோம். இப்படிதான் ஒரு மொழியை படிக்கிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட போய் ஆக்கள் செய்யும் போது நாங்கள் உள்ள இல்லை பஞ்சு படிக்கிறோம்.
2: ஓகே, தேங்க் யூ ஐயா. நீங்க உங்களோட கான்டாக்ட் ஷேர் பண்ணுவீங்களா? உங்களோட கான்டாக்ட் ஷேர் பண்ணுவீங்களா இருந்தா நாங்க
0: இது தரோம். குணம் அவர்களுக்கு போட்டு விடுறேன், அவர் உங்களுக்கு தருவார்.
2: ஓகே,
0: நன்றி நன்றி.
3: வணக்கம் ஐயா, இடையில குடுக்கறதுக்கு மன்னிக்கவும். இது என்னண்டா இவ வந்து இவ ஒரு பேராதனையில ஒரு விரிவிழையாளர் தான் ஐயா. என்ன சிக்கல் என்றால் கூட ஆக்கள் தானே, அப்ப இவள் பிரெஞ்சு மொழிய பாஸ் பண்ணாதான் இவர்கள் தொடர்ந்து இங்க இருக்கலாம் ஒரு நிலைக்கு வந்ததுதான் இந்த உண்மையான சிக்கல் பிரச்சனை. இவள் வந்து பிரெஞ்ச படிச்சு பாஸ் பண்ண வேண்டும் அப்படி ஒரு இருக்க வந்து கூடுதலானாக்கள் வந்த இவ வந்து ஆங்கிலம் இவதால கூடுதலான வடிவ படிச்சு செய்வினம் அதனால வந்த இந்த இவர்களுக்கு பிரச்சனை. இப்ப ஆங்கிலம் இங்க அவங்களுக்கு தேவையில்லை, இன்னும் ஒரு மொழி கனடாவில ரெண்டாவது மொழி வந்து பிரெஞ்சு மொழி. அப்ப பிரெஞ்சு மொழி அவங்களுக்கு ஆக்கள் குறைவு தானே, பிரெஞ்சு மொழியை பாஸ் பண்ணால் இவர்கள் தொடர்ந்து படிச்சு இவர்கள் மற்ற இதை செய்யறதுக்கு இவைக்கு அந்த விசாவை தொடர்ந்து கொடுப்பாங்க. அப்ப பிரெஞ்ச பாஸ் பண்ணோடனே இவர்கள் இங்கே இருக்கலாம். பிரெஞ்சு பாஸ் பண்ணாட்டில் இவட நிலைமை கொஞ்சம் கேள்விக்குறியா வந்துடும் என்றபடியா தான் இவ உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்க வேண்டி வந்தாதான் நான் உங்களுக்கு விளக்கமா நீங்களும் ஒரு விரிவிரியாளர் என்றபடியா அந்த கூடுதலாக அந்த கற்றுக்கொண்டா அவ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனா வேறபடியா படிச்சாலும் உங்கள் மூலம் வந்தா கொஞ்சம் இலகுவா இருக்கும் என்றபடியா தான் உங்கள்ட்ட இந்த கேள்விய கேட்போம். எங்கிட்ட இருக்கா கேட்க சொல்லி சொன்னபடியா தான் நான் இதுல வந்தேன்.
1: தகவல் நீங்க சொன்னதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு விரிவுரையாளர் பேராசிரியர் ரெண்டு மூன்றும் இல்லை, ரெண்டும் ஒரே சேம் மீனிங் இல்லை. விரிவுரையாளருக்கு கூறுங்கதான் பேராசிரியர். ஒரு பல்கலைக்கழகத்துல தகுதி ஒன்று நியமிக்கப்பட்டதுதான் விரிவுரையாளர். எம்ஏ படித்தவராக கூட இருக்கலாம், அவர் பிஹெச்டி செய்தால் தான் பொதுவாக அந்த ப்ரொஃபஸராக நிலைமைகள் இருக்கு. அப்ப சும்மா மாஸ்டர் என்று சொல்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலையத்துக்கு தகுதி இருக்கு. அது தெரியுங்க, அவ அப்படி பிரதமையான சந்தோஷமான விஷயம் தான். என்ன துறையில அவ
3: இருந்தோம் போயிட்டா? ஹலோ,
1: உங்களுக்கு தெரிஞ்சவா
3: போய் எனக்கு தெரியும் இங்க இருக்கு எங்கட சிட்டிலாம் இருக்கிறோம். அப்ப கேட்டாப்பல இந்த உங்கள்ட்ட இருக்க இத கரைக்கோணம் என்று கேட்டாப்பல நான் எங்கட நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறேன்.
1: கரைக்க சந்தோஷம்
0: பேராசிரியர் தொலைவிசி இலக்கத்தை போட்டு விடுறேன். அவரோட அவையோட நேரடிய கதைக்கு
3: சொல்லுங்க.
0: பேராசிரியர் தொலைவிசி இலக்கம் இருக்கா இல்ல போட வேணுமா?
1: தொடர்பு
0: துண்டிச்சு விட்டுட்டேன் சில நேரம் வானொலியில் இருக்கிறார். சொல்லுங்க,
1: கனடாவுக்கு மட்டுமாக பொருத்தமானது எல்லா நாடுகளையும் ஜெர்மனி இந்த இத்தாலி இந்த பிரான்ஸ் இங்கிலாந்து எல்லாம் அந்த நாட்டவர் எல்லாம பிற நாட்டவர் கொண்டு குடியேறுற பொழுது முந்தைய வந்துட்டுமே வந்தா வேலை எடுக்கலாம், ஏதோ கலவா வேலை செய்யலாம் இந்த மாதிரிலாம் ஒரு நிலை இருந்தது. இப்ப வந்து என்னன்னு சொன்னால் அந்த சமூக மயமாக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாள் இந்த வார ஒரு வெளிநாட்டுக்காரர் அந்த நாட்டில் தன்பயமாக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொன்னால் அந்த நாட்டு மொழி படிக்க வேணும்ன்றது பொதுவான முறை. ஒருத்தரும் விரும்பி படிக்கிறதில்லை, அந்த நோக்கத்துக்காக வந்துட்டு சரிக்காக விளக்கிடுவோம் இருந்துடுவோம் பிறப்போம் எல்லாம் மாறும். அப்போ அது மாதிரி நானும் அந்த லாங்குவேஜ் படிக்க தாங்களே தங்களை காரியத்தை செய்யலாம், வேலை செய்யறதுக்கு தொழில் செய்யறதுக்கு அந்த நாட்டு எல்லாமே புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த மொழி உதவியாக இருக்கும். அப்போ அதுக்காகத்தான் எல்லா நாடுகளையும் இப்போ கட்டாயப்படுத்துறாங்க. இப்போ ஜெர்மனியில் இருந்தால் ஜெர்மனிலும் இதே மாதிரி எக்ஸாம் இருக்கு, இங்கிலாந்துல இங்கிலீஷ் செய்யணும் இருக்கு, அமெரிக்காவிலையும் அப்படித்தான், கனடாவும் அப்படித்தான். அதுதான் அமெரிக்க ஃப்ரெஞ்ச் அல்லது இங்கிலீஷ், இங்கே வந்து ஃப்ரெஞ்ச், ஜெர்மனில ஜெர்மன் லாங்குவேஜ் அது மாதிரி இருக்காங்க. இப்போ சிஸ்டம் டிப்ளமா ஒரு எலிமெண்ட்ரி கோர்ஸ், ஒரு அடிப்படையான விசா எடுக்கணும்னு சொன்னால் அடிப்படை கோர்ஸ் அப்புறம் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி லாங்குவேஜ் எலிமெண்ட்ரி இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு வேணும். அது மாதிரி கொஞ்சம் டீப்பாக படிக்கணுமோ, பல்கலைக்கழகம் செய்ய போகிறோமோ, நேஷனல் டி எடுக்க போகிறோமோ, அதுக்கு அது டிப்ளமா டீப் நாலேஜ். அப்போ ஆழமாக படிக்கிறது ஃப்ளூவெண்டாக அந்த மொழியை தெரிஞ்சிருக்கோம், சரளமாக எழுதவோ கலைக்கவோ அந்த காரியத்தை செய்யவோ தெரிஞ்சு கொள்றது தான் அந்த ஆழமாக படிக்கிறது. ஸோ நாட்டுக்கு நாடு அவை என்ன தேவையோ அதுக்கு தக்க மாதிரி இந்த டிப்ளமங்களை பெற்றிருக்கலாம். எல்லா மொழிக்கும் அது இப்போ பொதுவாகிட்டு இருக்கு சர்டிஃபிகேஷன், அது பேர் பொதுத்து சர்டிஃபிகேஷன் என்ற ஒரு இது தெரியுமன்றதை உறுதிப்படுத்துது. ஒரு மொழி எந்த அளவுக்கு தெரியும், அடிப்படை தெரியுமா அல்லது ஒரு இடைநிலை தெரியுமா இல்லை ஆழமாக தெரியுமா, ரெண்டு ஒரு தகுதி படத்தில் சான்றிதழ் தான் இந்த ஒவ்வொரு நாட்டிலும் அந்த மொழி படிக்கணும்ன்ட்டு. அப்போ அது விருப்பமாக கற்றா தான் அந்த நான் அந்த நாட்டில் உள்வாங்கி எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கு. எல்லா நாட்டுக்கும் பண்ணிட்டு அதனால தான் பொதுவாக ஒரு கதை இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த அயோத்தியெல்லாம் பத்த காலத்தில் ஏதோ நாங்கள் வந்துட்டோம் விருப்பம் இல்லாமல் எல்லாம் சொல்லுவோம். ஆரம்ப பொதுவாக பொது கேள்வி என்னையும் அப்படிதான் நானே வந்தேன், காதுவாய்க்கு தானே வந்தேன், அது பிறகு படிக்க வந்தேன்னு அது படி படித்து வந்துட்டேன்னு ஒன்று. எல்லாருமே அபியாசம் சொன்ன மாதிரி ஒரு நோக்கத்துக்காக வரும், அந்த நோக்கத்துக்கு சந்தோஷம் பண்ணவும் நிறைய வருவ பொழுது பெரும்பாலும் எல்லாருக்கும் அது ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உயிரை வறுத்து உயிரை கொடுத்து எல்லாத்தையும் பொறுத்து எப்படி ஒரு நாள் விட்டு நாள் வர்றோம் சந்தோஷமா இருக்கும் அதுக்கு பொருள் தேடுதல் அதுதான். இப்போ யாரையும் அது ஒரு விருப்பமாக செய்தார் அந்த மொழியை நாங்கள் உள்வாங்கி எங்கள் காரியங்களை செய்யக்கூடிய நல்லத எவ்வாறு எதன் கேள்வி இருந்தால் அதுக்கு பதில் சொல்கிறேன். வாழ்ந்து பழகிட்டு நாங்கள் இப்போ இந்த நாடு எங்களை நாட்டுக்கு போகணும்னு சொன்ன நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு ரெண்டெல்லாம் சொல்லி கொண்டு வந்துட்டு அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த நாட்டுக்கு போகிறது அந்த நாட்டில் ஆளுன்னு காட்டிக்கொள்ள மாட்டாங்க. எந்த நாட்டை வரும் ஆப்பிரிக்கையில் வந்தவர்கள் போவார்கள் எங்களை நாட்டுக்கு, அதாவது இந்த அல்ஜீரியா மொரோக்கோ எந்த நாட்டுக்கும் போ, ஏன்னா இங்கே வசதி கூடு மனிதன் இடப்பேச்சு மனிதன் வந்து ஆப்பிரிக்காவில் தோன்றின மனிதன் ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் இப்படி நிறம் மாறி வர்றதெல்லாம் அவருக்கு சூரிய ஒளிச்சம் அது ஒரு காரணம் அது தெரியும். அப்போ அந்த போவேன நாடு ஒரு வசதியாக இருந்தால் பிடித்தமான சூழலாக இருந்தால் அங்கேயே தாங்கி விடுவார், அது மனிதன் இயல்பு. நாங்கள் அங்கே போக போகிறோம் இங்கே வர போகிறோம்ல போக மாட்டார்கள், ஏன்னா அங்கே போயிட்டு அங்கே வாழ்த்து முறை வர இங்கே வாழ்த்து முறை வரையாக இருக்கும். ஏன்னா கீழே ரெண்டு தான் ஒரு நிகழ்ச்சி ஒரு தவாழ்க்கந்தோறு போகிறோம், எங்கேயோ போகிறோம் ஒபிஷன் தீவிரங்கள் போய் பழகினாங்க. இந்தியா அங்கே பார்க்கிற பொழுது அந்த இது இருக்காது வருவோமா டக்குன்னு யாரும் தீவிரன்ட்டா என்ன நமக்கு என்ன நாங்கள் நேரடியா இங்கே வாழவே முடிச்சுட்டு போகணுன்னே காட்ட ஒரு முறை நான் பாண்டிச்சேரி தவாக்கந்தோட நிற்கிறேன் ஏதோ நடந்தது எல்லாமே நிற்கிறோம். எனக்கு பிறகு வந்தாலும் டக்குன்னு நேரடியாக போய் நாங்கள் தன்னுடைய காரியத்தை கழிச்சு வந்தோம். அப்போ நாங்கள் கேட்டோம் நாங்கள் தீவிரம் நிற்கிறோம் நீங்கள் எப்படி முன்னுக்கு போவீங்க எங்களுக்கு போகிறாங்க நீங்கள் போகணும்ன ஏன் உங்களை யாரோ சொன்னாங்க கீழே நிற்க சொல்லிட்டு அவர் எனக்கு. ஸோ அந்த நாட்டுக்கு நேரம் இதெல்லாம் நம்ம பண்பாட்டு மாற்றம் அவை இப்படி பல விதங்கள் இப்படி இவ்வாறாக பல முறைகளை தெரிஞ்சவர். உதாரணம் இந்த நாட்டுக்கு வந்துடும், இங்க குறிப்பிட்ட வயதுக்கு வேலை இல்லாட்டி வருமானம் கொடுப்பார், இது வந்த முடிஞ்ச நிலையில பென்ஷன் கொடுக்குறாரு. இங்க வசதியா இதெல்லாம் கிடைக்கும் இதை விட்டுட்டு அங்க கொடுக்க போற நாட்டுக்கு அதை இது வேற இருந்தாலும் தாய்நாடு போகுமா? சும்மா அந்த சில சொல்லாடல்கள் வந்து வழக்கமா ஒப்பிக்கப்படுற சொல்ல அதுக்காக சொல்லுவான்.
4: மீண்டும் உங்களை நேரிய கேட்க சந்தோஷம் ஐயா. எனக்கு அந்த எனக்கு நான் பிரேசன கோவிக்க கூடாது. சவுடி வந்து பங்கு வந்து காய்ச்சா பாஸ் படிக்கும் சொன்னா இன்றைக்கு வந்து எந்த கணிப்புல இப்ப அதுவும் சேர்க்கறதுல வந்து தப்பு, அது உண்மையில முக்கியம். இப்ப நாங்க எந்த பாஸ் இப்ப பிரெஞ்சு வந்து ஒரு அழகான ஒரு என்ன சொல்ல எனக்கு பெருசா தெரியும், எனக்கு நானும் இளம் பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த பாஸ் போயிட்டுனா அவருக்கு அந்த அவன் எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு தேவைன்னு சொல்லு. அவன் இப்ப இன்னைக்கு நான் வெளிநாட்டுக்கு பாரம் முன்னேறோம்னு செஞ்சுன்னா இப்ப பாஸ் படிக்கிறதுக்கு அவருக்கு பிரச்சனை சொன்னா எனக்கு அது என்ன ஒரு பெரிய கேள்வியா இருக்கு, நடுவருக்கு கவலையா இருக்கு எனக்கு. அந்த சவுடு சொன்னது அப்ப நீங்க வந்து முன்னேறு சொன்னா பாசைய படிக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாசை படிங்க. நான் இங்க வந்து எனக்கு முதல் நாள் நான் கேட்டேன், எனக்கு அம்மா அப்பா சொன்னவே முதல்ல வந்து முன்னேறா பாசைய படி, நீங்க பாஸ் படிக்காட்டி நாங்க ஒரு நாள் போய் கெஞ்சி கொண்டிருக்கோம், நீங்க அங்க போய் அலுவலகம் செய்யணும் சொன்னா அங்க போக முடியல, ஒளிஞ்ச பிள்ளை பண்ணணும் சொல்லிட்டு இல்ல எந்த கால நிக்கப்படி நான் ஒரு போத்தவில்லை எல்லா அலுவலகம் சொல்லி நான் இன்றைக்கு எல்லாம் இங்கே படிச்சுக்கிட்டு நான் அஞ்சல் ஸ்கூல்லாம் போய் படிச்சது இன்றைக்கு நான் தமிழ் மேலே நான் ஜீவன் பேசணும் எல்லாம் தெரியும் எனக்கு. அப்ப பாஸ் படிக்கிறதுன்னு உண்மையில தப்பில்லை, உண்மையில அந்த சவுரி நான் கோவிக்க கூடாது. நீங்க அது படிச்சுன்னா உங்களுக்கு உங்களை எதிர்காலத்துக்கும் நல்ல சொல்லி சொல்றேன், அதை நீங்க செய்யுங்க. உங்களோட என்ன நீங்க முன்னாடி சொன்னா பாசை படிங்க, அது நான் சொல்லக்கூடியது. எனக்கு முன்னாடியே நான் கோவிக்கூடா எனக்கும் அந்த ஆன்லைன்ல எனக்கு ஃப்ரெண்ட் படிக்க ஆசை இருக்குது. அப்படின்னு நான் வந்து ஆன்லைன்ல வர்றதுக்கு எனக்கும் உண்மையில ஒரு விருப்பம் இருக்குன்னா நான் சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஜெர்மன் தெரியும். எனக்கு பிரெஞ்சும் படிக்கணும் ஆசை ஒன்று இருக்குது. என்ன சொல்றது, பிரெஞ்சு படிக்கணும். இப்ப எனக்கு உண்மை சந்தோஷம், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி உண்மையில நான் விளையாடும் தெரியாது. இப்படி 6 மாதத்துல அளவுக்கு இந்த அடிப்படையை கற்றுக்கொண்டு அங்க மிச்சம் நான் உலகி போன இதுக்கு உங்களுக்கு இப்ப என்ன வழியில எனக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யணும் ஐயா?
0: அவர்களுக்கு தொடங்குற போது அதுல எல்லாருமே இணைஞ்சு கொள்ளலாம். படிக்க விரும்புவர்கள்
4: ஆன்லைன்
0: உண்டாக எல்லா நாடுகளில் உள்ள இலங்கையில் உள்ளவர்கள் எல்லாருமே அதுக்கான விளம்பரத்தை நாங்கள் செய்யற போது எல்லாருமே அதனூடாக இணைந்து கொள்ளலாம்.
4: வானொலியில
0: சொல்லுவோம், உங்களோட தொலைபேசி இலக்கத்தை நீங்க பதிவு செய்து கொண்டீங்கன்னா பேராசிரியர் அவர்கள் உங்களுக்கு அந்த இந்தந்த நாடுகள் என்றதை முன்கூட்டியே அறிவிப்பார். இணைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் அந்த அதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு அவருடைய பாடசாலையில இருந்தே ஆன்லைன்ல டைம் எல்லாம் அவருக்குள்ள நேரத்தை பொறுத்து அதுக்கான ஏற்பாட்டை செய்ததுக்கு பிறகு கிழமையில எத்தனை நாள் அது என்பதை பேராசிரியரை தீர்மானிச்சு அறிவிப்பார்.
4: ஆனா இப்ப அந்த வேலையால் வேலைக்கு போடி சனியார் அப்படியே செய்யலுமா கஷ்டம்? ஏன்னா கிழமை வேலை போடியா
1: சனியார் அப்படி
0: வசதியான நேரம் தான் பேராசிரியர் அவர்கள் அறிவிப்பார்.
4: இல்ல இல்ல சனியா தான் கூடுவது கிழமை நாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படி. ஓமாம் உங்களுக்கு உண்மையில நான் சிறப்பா ஐயா பேசியா நந்தியை சொல்லிக்கொண்டு நான் தொடர்ந்து நிகழ்ச்சி

இதுல எல்லா கேன்சரும் பற்றி அடிப்படையில் சும்மா சொல்லிட்டு எல்லா கேன்சரும் பற்றி கதைக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் கதைக்கிட்டு ஒரு ஆள் போன் பண்ணி மேம் கவலையா சொன்னேன் கதையா சொன்னேன். நான் அவசரமா இலங்கைக்கு போக வேண்டியிருக்கு, நான் ரெண்டு மாதம்தான் தருவேன், கிட்னி பேசுறேன் அப்படிங்க விட்டு போறீங்கள பிள்ளைகள் போகணும். இது அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேன்சர், அம்மா இந்த மார்பு எடுத்துட்டாங்க, அப்பா அப்பகம் ஆபத்தில் இருக்கோ அதான் போக வேண்டியது. அதை எப்படி ரெண்டு பேர் நான் கொஞ்சம் ஏதாவது சொல்லிக்கிறவங்க அப்போ அதை சொன்னாங்க. அது மாதிரி இப்போ அதே மாதிரி ஆக்கணும், இந்த குடலையும் கேன்சர் வருது, குழந்தை அந்த இது அடிப்பகுதி குடலுடைய அடிப்பகுதியில எல்லாம் கேன்சர் வருது. இப்போ சொல்லுவாங்க தலைவராக கலெக்டர் ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேன்சர், பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேன்சர். அதை பற்றி ஒரு முறை நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா கேன்சரும் பற்றி ஒரு முறை கலெக்டர் இந்த முறை நான் நீங்கள் சொன்ன மாதிரி தாயார் வந்து பெரிய பேராமன் வந்து கலெக்கிறாமல் வந்தும் கருத்துக்களை பரிமாறலாமல் வந்தும் நீங்கள் சொன்ன மாதிரி நாட்டுக்கு நாட்டு அதாவது ஒவ்வொரு நாளில் வரும், அது அக்டோபர் மாதத்தில் ஒரு முன்னாக பார்த்தோம். இந்த தயார் தினம் எப்படி உருவானது என்று தான் சொன்ன ஜோயஸ். இந்த ஜோயஸ்ன்றது இந்த ஐரோப்பிய கடவுள் கிரேக்க நாட்டு அவர் தான், இந்த கிரேக்க நாடு தான் அவர் முன்னேற்றமாக அறிவியல் ரீதியாக வளர்ந்த ஒரு நாடு. சோக்ரடீஸ் பிளாட்டோ நாங்கள் அரிஸ்டோட்டல் எல்லாம் கதை பண்ணாங்க. இப்போ அவரை நாங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அரபி சார்ந்து அந்த கிரேக்க பேர்களை சொல்லாமல் இருக்கிறது அரிஸ்டோட்டல் தான் நாங்கள் பேசுகிறோம். பிளாட்டோ சோக்ரடீஸ் ஆர்கிமிடீஸ் அந்த யாரைப்பேட்டி கதைக்காரன் கூட பைதகோரஸ் பேட்டையை கலைக்கிறோம். அந்த கலகத்தில் விஞ்ஞானத்தில எல்லாம் அந்த காலத்தில் அறிவிட முந்தி வந்தவர்கள் இந்த கிரேக்கர்கள் இந்தியர்கள். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த முதல் கடவுள் என்று சொல்வது அந்த ஐரோப்பிய என்ற பெயர் வந்தது. அந்த ஜோஸ் என்ற கடவுள்ன்ற மனைவி ஒரு மனைவின்ற பேர் தான் இந்த எரப். அப்போ எரப்ன்றது அவன் ஐரோப்பிய பண்ணல, அவன் வந்து இப்போ நாங்கள் லெபனான்னு சொல்கிறோம். அந்த லெபனானே அழிச்சு அழிச்சு வந்த இஸ்ரேல் அழிச்சு கொண்டிருக்கு கிடத்த பிடிக்கிறதுக்க. ஸோ அதிக பழைய பேர் வந்து என்னென்னா அந்த போக சில நாடுகளுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும், ஒரு காலப்பகுதி ஒரு பேர், அந்த நாட்டை அழைச்சி விட்டா அந்த வழங்கப்பட்ட பேரை இருக்காம போயிடும். அப்போ அதே மாதிரி தான் இந்த லெபனான்ட்டு நாங்கள் சொல்ற இப்போ நாடு, அதுக்கு வந்து முந்தைய பேர் வந்து ஃபோனிஷ். அப்போ இந்த ஃபோனிஷிய நாக்கள் தான் எழுத்துக்களை கண்டுபிடிச்சாரு. எழுத்துக்களை கண்டுபிடிச்ச ஏன்னு சொன்னால் வியாபாரம் செய்கிறவர்கள் கடல் வழிப்பயணங்களை செய்து பொருட்களை விற்கிறது, தங்கள் உள்ள பொருட்களை விற்கிறது, பொருட்களை அந்த விற்கிற நாடுகளில் இருக்கிற பொருட்களை வாங்கணும் வந்து தங்களை நாட்டில் விற்கிறது. இப்படி ஒரு வணிக பரிமாற்றத்தை உருவாக்கினவர்கள் இந்த ஃபோனிஷியன். அந்த ஃபோனிஷியன் அதுக்கு ஒரு அரசன், அந்த அரசன் பேர் அஷனோர். அந்த அஷனோர் என்ற அரசன் மகளுக்கு பேர் தான் எர. எதை பண்ணால் ஒரு எதை பண்ணால் என்னென்னா அது பெரிய கண், பெரிய கண்ணுடைய வண்டுகள் தான். இப்போ கயல்வெளி என்று நாங்கள் சொல்லுவோம், கயல்வெளி கயல்வெளின்னா அந்த மீன்களை ஒரு மீனுக்கும் ஒரு மாதிரி கண் இருக்கு, ஆக்களுக்கு மாதிரி. அப்போ பெரிய அகண்ட நீண்ட கண் இருந்தால் அது கயல்வெளி என்று தான் அங்கே சொல்கிறோம். அந்த மீன் அதான் கயல் மீன். அது மாதிரி தான் இந்த அந்த இறப்பண்ட பண்ணுக்கு கண் வந்து பெருசாக இருந்ததால் இறப்பண் வந்து இறப்பண்ணு பேர் வச்சேன். அப்போ கண் அப்போ ஒரு அழகி அணிஞ்சுன்னா எல்லா நாட்டுக்கும் அந்த பேர் வழங்குறது வழக்கம். நான் இப்போ அழகி அண்டு இப்போ தான் திரைப்படம் நடக்க போகுது, ஆறு வருவார்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஆட்சியில் ஆண்டுகளுக்கு முதல் அழகி என்று சொல்லி பல நாடுகளில் வருவார்கள். அது இந்தியாவில் இருந்து ஐஸ்வர்ய வாய் வருவார். இப்போ வர்றது அந்த அவருடைய பேர் மாறிக்கொண்டே போகும். அதனாலே இந்த அழகி என்று பெயர் எடுத்தால் உதவம் போக தெரிய வரும். அந்த வகையில் தான் எது பண்ற பண் தன்னழகி அழகி என்று சொல்லி கேள்விப்பட்டோன்னே இந்த ஜோயிஸ் இந்த கிரேக்க அரசனுக்கு கடவுள் மாதிரி அவர் கடவுள். இப்போ கடவுள் எல்லாம் ஒவ்வொரு வடிவங்கள் இணைஞ்சவுடனே எடுக்கக்கூடியவர் தான். இப்போ சிவருமான் சிவருமான் இப்போ முருகன் வழியை பார்க்க போகணுன்றவுடனே இந்த மா கிழவன் வயதான முடிய அவர் உலகத்தில் போவேன். எந்த இடமும் இளம் வயசுல போய் வாலிபனாக போயிட்டா எடுத்தெடுப்பில் பார்க்க மாட்டோம். அப்போ அந்த ஒப்போசிட் செக்ஸ் இருந்தாலும் கவிச்சு இருந்தாலும் கூட அப்போ ஒரு இளவன் மேய்க்கிற நேரத்தில் கிழவன் இருக்க கொஞ்சம் கூட கூட கதைக்கலாம், பொதுவாக பொது விஷயம். அப்போ முருகன் வந்து கிழவன் வயதான போகும்.

எங்களுக்கு முடியும். அவரது ஒரு இன்பத்தை ஏற்படுத்துறது, ஒரு அன்பை தரக்கூடிய விஷயம். அதனால ஒரு ஒசிடோசன் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கம் ஒருவர் இன்னொரு தடவுற பொழுது அதான் இன்பமா இருக்கிறது காரணம். ஸோ அதே மாதிரி இந்த பிள்ளை ஆட்டு போய் இந்த வெள்ள மாட்டை போய் தடவை வைக்க அது அப்படி இருந்தது. ரெண்ட மாடு இருந்த உடனே அப்புறம் இருந்த உடனே இவ கடைசி மா இருந்துட்டு யாய் ஜாலிதானிட்டு அவர் அந்த மாட்டுக்கு அவ இறந்த உடனே இதுதான் தாயம்ன்ட்டு அவர் அதை கடத்தி கொண்டு போயிட்டேன். கடத்தி கொண்டு போய் தங்கட கிரேக்க நாட்டில் வச்சு அவள் மனைவி ஆக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் தான் பாருங்க இந்த அப்போலோ அப்போலோண்டு தான் அப்போலோண்டு இப்போ போயிட்டு வந்து தான் இந்த சந்தன் கிடைச்சா அது மாதிரி இந்த பேர் எல்லாம் அதே இந்த பேர் தான். இப்போ இஸ்ரேல அந்த இஸ்ரேல் லண்டன்ல இப்போ அயர்லாந்து ஸ்கோட்லாண்டு கிடைக்கும் கொட்டா ஸ்கொட்டான்றது வந்து அயர்லாந்து இந்த ஜோயிசன் மகளின் பேர் கிரேக்க நாட்டின் கேபிட்டல் அதனா அதனா அந்த ஜோயிசன் தான் மூத்த மகளின் பேர். அது மாதிரி ஒரு நாட்டின் பேர் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த ஜோயிசன்வருடைய தாயின் பேர் ரயா, அந்த ரயாவுக்கு குழா எடுத்தது கிரேக்க நாட்டுக்கு. அவங்க தொடர்ச்சியாக எல்லா நாட்டுக்கும் தாய்க்கு நாங்களும் குழா எடுக்கணும்னு சொன்னோம். இந்த அந்நேரத்தினம் எப்படி தாய்க்கு நாங்கள் குழா எடுக்கணும்னு சொன்னோம். ஒரு படைத்ததுன்னு சொல்லி சொன்னதில்லை, பெற்றது உருவம் கொடுத்தது அது ஒரு தாய். அப்போ அதுக்காக என்ன அந்த காலத்து மனிதர்கள் தாயை போட்டுக்காக செய்யப்பட்ட முதல் புகையில வாழ்ற கொடுத்த மனிதன் தான் பட்ட அனுபவங்கள் என்ன அனுபவங்களாக இருக்கும் காட்டில் வாழ்ந்த கொடுத்து மிருகங்களை ஓட்டையாடுறது அதை சமைக்கிறது அதை சாப்பிட்றது இப்படியான படங்கள் தான் கீறுவோம். நாங்கள் ஒரு படம் பண்ணதே இப்போ ஒரு படத்தை எப்படி கீறுவோம், ஏன் கீறுவோம், இந்த மனதில் என்ன அடிக்கடி வந்து கொண்டிருக்கோம் இடைவிடாது அதை நாங்கள் ஒரு படமாக கீறுவோம்ன்ற ஒரு வடிவம் கொடுக்குறாங்க ஓவியம். அதே மாதிரி தான் இவர் வந்து யார் யாரை பற்றி பேசணும் இந்த மனிதனுடைய குகையில வாழ்ற பொழுது குகையில தான் அது கல்லால் சூழப்பட்ட இடம் பாறை மாதிரி அதில் சும்மா மாட்டை இறக்குறது அது சிவப்பு கலர்ல ரத்தம் பண்ணுறது இருந்திருக்கோம்னா சிவப்பு சிவப்பில் சில இடங்களில் பதிகிறது இப்படி மிருகங்களை பதிஞ்சு பதிஞ்சு பண்ணுறது ஓவியம் பண்ணு. அதே மாதிரி தான் இந்த எதை பண்ற மிகவும் கண்ணுவை என்றால தான் வாழ்ந்த பேர் பரவி யூரோப் பண்ணுறாங்க. ஜூரோ பண்றது அந்த பெண்ணினுடைய பெயர் அண்ணனுடைய பெயர் ஜோதிஷனுடைய மனைவியுடைய ஒரு மனைவி. இதுதான் அவர் தாயின் முழா கொண்டாடுறதுக்கான காரணம். அதுபோல ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பிள்ளை பெற்ற தாய்மார்களை கொண்டாடுறது நண்டு தெரிவித்த ஒரு வழக்கம் அது நாட்டுக்கு நண்டு ஒவ்வொரு காலப்போம். அதுக்காக மனிதன் என்ன செய்யலாம் காட்டின வாழ்ந்த பொழுது புகையில பழத்துக்கு இது போட்டு வந்தா பிறகு அதான் சித்திரம் காலப்போக்கில் என்ன செய்ய சிலைகளை செய்ய ஆரம்பிச்சு சிலைகளை செய்ய ஆரம்பிச்ச பொழுதெல்லாம் இப்போ சொன்ன மாதிரி ஹோமமாக்கு போறதுக்காக சித்தி தேவி ஆண்ட இடத்த இறங்கி பார்க்க அது உருவத்தை பார்க்கணும் சிலை அதுதான் ஜோசன் சிலை. அது மாதிரி ஒரு சிலையை பார்க்க ஒரு தாய் எனப்பேன் அதுதான் ஒரு குழந்தைன்ற உற்பத்தி காரணம். ஸோ அந்த ஒரு கற்பிணி ஓவியத்தை ஓவியம் அதே மாதிரி சிலைகளை செய்கிறது வழக்கம். அப்போ அகழ்வாராய்ச்சி எல்லாம் செய்கிற போகும் அகழ்வாராய்ச்சினதுதான் நான் இப்போ இந்த நில கீழடி என்று தான் கிடைக்கும் தான் கீழடி கீழடி என்றால் என்ன நாங்கள் இப்போ சிந்து ஒளி நாகரிகங்களில் மனிதர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் கட்டி கட்டி கொண்டு போயிருக்கு அங்கே என்ன கிடைக்கப்பட்டதோ அதை வச்சு தான் அப்படியான மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர் வாழ்ந்த காலம் அந்த வடிவங்களை கொண்டு ஆண்டுகளை காலத்தை நாங்கள் தீர்மானிக்கலாம். அவன் இந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்ததையும் தீர்மானிக்கலாம். அப்படி தமிழர்கள் வாழ்ந்தவர்களமாக தான் நாங்கள் இந்த கீழடி என்று சொல்கிற அந்த திண்டி கொண்டு போய் சிலைகள் மாதிரி நான் அந்த இடத்துல போய் பார்த்துருக்கணும். அந்த பானைகள் நல்ல பாத்திரங்கள் எல்லாம் மண்ணால் செய்ததே இருக்கும். அதை பக்கமாக தான் நாங்கள் போயிடும். நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம் மனிதனோட பொருளை கண்டுட்டாரு சொன்னால் முள்ள பக்குவமாக பக்குவமாக கொத்தி கொத்தி தொட்டு சிலை வளைக்கிற மாதிரி எடுத்தால் தான் அந்த பொருள் கைக்கு வரும். அப்படி எடுக்கப்பட்ட சிலைகள் பெரும்பாலும் கற்பிணி சிலை. அந்த கற்பிணி சிலை என்ற அந்த தாய் ஏன் அப்போ தாய்க்கு அந்த சிலை படித்தவர்கள் அது தாய்க்கு ஒரு சந்தோஷப்படுறதுக்கு நன்றி சொல்றதுக்கு அதனுடைய விளைவாகத்தான் மனிதன் வந்து தாயை கொண்டாடுறது உருவான்.

0: கிறிஸ்தவர்கள் வேற விதமா பார்ப்பார்கள் என்ன மேரி ஜீசஸுடைய தாய் பிறந்தார்கள் அப்படி தாய கொண்டாடுறதும் மேரியின் உலாவையும் ஒரு தாயார் சமயம் மலர்களின் தெய்வங்களை கும்பல் முறை ஒவ்வொரு கலாச்சாரத்துல பண்பாட்டுல ஒவ்வொரு பேருல வாங்கப்படுது. அப்ப நாங்கள் இன்னைக்கு எங்கிட்ட பேசலாம் ரெண்டு கூட அந்நேரத்துலாம் பித்தனிங்களும் சொன்னதாக ஒவ்வொரு காலப்போக்கில் பெரும் கொண்டதுக்காக அதனுடைய அடிப்படையை மட்டும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இன்னொரு விடயத்தை நான் இன்னைக்கு கலைக்கலாம் சொல்லலாம் அசீவகம், அதாவது அசீவகம் கேள்விப்படுங்களோ பேசுங்க
1: சொல்லுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: ஓ அப்ப நாங்கள் இப்ப தமிழர்கள் ரெண்டு சொல்றோம் தானே தமிழர்கள் நாங்கள் ஓகே தமிழருடைய மதங்கள் என்னன்னு பார்த்து நாங்கள் இந்து மதம்னு சொல்றோம். அது மதமாக கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் புத்த மதம் இருக்கும் வேண்டாம் புத்தருக்கே தமிழ் தெரியும் மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல எங்களுடைய இலக்கியங்களை நாங்கள் பார்த்தோம்னா என்ன இலக்கியம்
1: புத்த மதத்தை தென் மாநிலங்கள் தானே அதை வரவேற்றன ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் இலங்கையினுடைய வடபகுதி ஒட்டி கொண்டிருந்தபடியால அந்த பகுதியிடம் புத்த மதம் முதல்ல தென்னிலங்கையை விட வடபகுதியில பரவியதுதான் கூட என்று சில சில ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன.
0: வடபகுதி நாங்கள் சும்மா பொதுவாக சொல்றதோட குறிப்பா சொல்லலாம் தந்தரோட சுண்ணாகம் மல்லாகம் அந்த பகுதியை நாங்கள் ஆனக்கோட்டை அது வரைக்கும் பார்த்தோம்டா அந்த புத்தனுடைய இப்போ பாருங்க தந்தரோட இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெரிய விஹாரங்கள் இருக்கு புத்த குடும்பம் இருக்கிறார்கள். அந்த காலத்துல அப்படி வந்த ஒரு முறை தான் இந்த கையிட்டி இதுல எல்லாம் இப்ப பிரச்சனை படுறது புத்த விஹாரையை கட்டிட்டாங்க சிங்களவர்களை காணிக்க வந்தாங்க
1: அது சிங்களவற்றை இல்லையே அது தமிழர்கள் பின்பற்றிய மதம்
0: அதான் தெரியா இப்படி ஒரு புரிந்துணர்வு பெரிய விஷயம் தான் உங்களுக்கு அப்படிதான் சில பிரிந்த மனம்
1: நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம். அதாவது புத்த விஹாரைக்கு போறதுக்கு உள்ளேயே முதல்ல இந்து தெய்வங்களை வைத்துத்தான் அவர்கள் வழிபட்டு புத்த விஹாரைக்கு போகிறார்கள். இப்ப அதே மாதிரி தமிழர்களும் தங்களுடைய கோயில்கள்ல சிறு தெய்வங்களுக்கு அமைக்கிற மாதிரி ஒரு புத்தருக்கு முண்டி அமைச்சு விட்டா அவர்கள் தேடி வந்து இந்த பிரச்சனைகளை வடக்கிலும் கிழக்கிலும் வந்து ஒரு புத்த விஹாரியை கட்டினா அங்க தென்னிலங்கையில சும்மா இருக்கிறவர் இங்க பீடாதிபதி ஆயிடுவார். அப்ப அதுக்காண்டியே அவர்கள் திட்டமிட்டு இங்க அமைக்க வார்கள். அப்ப அதையே நாங்கள் செய்துட்டோம்டா அவர்கள் வரமாட்டார்கள்.
0: அதை நாங்கள் ஏன்டா சொல்றதுல ரெண்டு விஷயம் கடைசி ஒண்ணு வந்து சமஸ்கிருதத்தில் கடைசி ஒண்ணு சமஸ்கிருதத்தை பிரித்து கிடைக்கிற பொழுது நான் வந்து படிச்சவர் இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஆனா இப்ப நாங்கள் இலங்கையில வந்து சிங்களம் படிக்கிறோம் சிங்களம் செய்யறோம்னா சிங்களம் ஒன்று சொன்னாலே ஒரு பொறுப்புணர்வு வருது சிங்களம் படிக்கக்கூடாது அதையே நாங்கள் படிக்கணும். அவங்களுக்கு தெரியும் 72 பகுதியில் நினைக்கிறோம் 1972 பகுதியில் சிங்களம் தமிழ் படிக்கணும் தமிழர்கள் சிங்களம் படிக்கணும்னு சட்டம் பெறப்படுது. நான் சிங்களம் படிக்க மாட்டேன்ன்ற தமிழர்கள் பேரே ராஜினாமா செய்தார்கள் அவர்கள் இந்த காசி அவர்கள் போன்றார்கள் எல்லாம் முந்தைய தமிழுக்காக தன்னை தொழிலை விட்டவர் ஏன் தமிழை மொழி படிக்கிறது பதவி உயர்ந்து சம்பளம் பெறது அதை படிக்கிறதை விட ஒரு மொழியை வந்து எனக்கு எதிரியாயிருக்கும் ஒரு மொழி அறிவை தரும் அதை படிக்கிறதே ஒரு ஆரியத்தை புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அந்த ஊட்டப்பட்டது எங்களுடைய பகமையர்கள் சிங்களவர் அவையின் மதம் சிங்களம் எங்களோட அவையின் மதம் புத்த மதம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இலங்கையில் புத்தகம் இருந்தது கந்தரோட பகுதிகள் இருந்ததெல்லாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கு. இப்ப லண்டன்ல ஒரு அறிஞர் இருக்கிறார் அவருக்கு சிவா தியாகராஜன் ஒரு டாக்டர் அவர் மருத்துவர் எம்பிபிஎஸ் இப்ப கொஞ்சம் வயசானால் இப்ப கிட்டத்தட்ட 80 சுத்தமா இருக்கும். அவர் வந்து பிஹெச்டி செய்திருக்கிறார் மானடவியல் நல்ல ஒரு அறிஞர் அவரை நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த ரேடியோவில் கூப்பிட்டு கலைக்கணும் இருக்கிறோம். அப்ப அவர் ஒரு புத்தகம் இருக்கிறார் இங்கிலீஷ்ல தண்டரோட சிவிலைசேஷன் ஆஃப் ஏன்சியன்ட் ஜப்பான் இப்ப கிறிஸ்துவுக்கு முதல் 500-800 ஆண்டுக்கு இடையில ஜப்பானத்துக்கு எப்படி புத்த மதம் இருந்தது அது கந்தரோட இருந்தது சொல்லி அது பெரிய ஒரு புத்தம் ஆங்கிலத்தில் எழுதி இருக்கிறது அதனுடைய பக்கங்களை பார்த்தோம்ட அந்த பெரிய விலையான புத்தம் பைண்டிங் எல்லாம் நல்ல சரிப்பான ஆட்சி அப்பதான் புத்தகத்தின் பக்கம் வச்சிருந்தா 405 பக்கம், 405 பக்கத்துல கந்தரோடைய பற்றி, கந்தரோடைய அந்த புத்தகம் இருந்தது.
1: இப்ப சிங்கள மொழி தெரியுமெண்டா அங்க வர புத்தவிக்களோட நாங்கள் வாதாடலாமே, முதன் முதல் நாங்கள் தான் புத்திர வழிபட்டதுனா மற்ற புத்திட்ட கொள்கை என்ன, நீங்கள் செய்கிற கொள்கை என்ன என்றெல்லாம் தெளிவாக அவர்களோட வாதாடுவதன் ஊடாக அனைவரும் அவரோட வரக்கூடிய சிங்கள மக்களும் புரிந்து கொள்வார்கள் எங்களுடைய நியாயத்தை. எங்களுக்கும் சிங்களம் தெரியுமெண்டா?
0: நீங்கள் சொல்றதுல இப்ப சில கருத்து கொஞ்சம் முரண்படுறது, சிலது உடன்படுறது இருக்கு. அப்படின்னு நாங்களே வாதாடுவோம்.
1: இல்ல உண்மையை அவர்களுக்கு சொல்லவில்லை. வேணும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றா, இது இந்த பிரதேசம் முழுக்க சிங்களவர்களுக்கு சொந்தமானது, சிங்களவர்கள் தான் அந்த நேரத்தில் இங்கே புத்த மதத்தை பின்பற்றினார்கள் என்ற மாதிரியான பிரச்சாரத்தை சிங்கள மக்கள் மத்தியில் எடுக்கிறார்கள். அவர்களுக்கு இது தமிழர்கள் தான் முதன் முதல் புத்த மதத்தை தழுவியவர்கள் என்பதை சொல்லத்தான் வேணும்.
0: இப்போதைக்கு தமிழர் தான் அங்கே வாழ்ந்தவர்கள், சிங்களவர் இங்கே வாழ்ந்தவர்கள். மனிதன் வந்து இடப்பெயர் செய்யக்கூடியவன். இப்போ நாங்கள் உதாரணமாக நீங்கள் சொல்லுவாங்க ஜாப்பான பகுதிகளை வடபகுதி எடுத்துக்கொண்டு சொன்னால், வடபகுதியில் இந்தியாவிலிருந்து பல இடங்களில் வாழ்ந்த மக்கள் குடியேறின இடம்.
1: வடபகுதி என்பது முன்பு இந்தியாவோடைய ஒட்டி கொண்டிருந்த ஒரு பகுதி தானே?
0: அதான், அது 17 தடவை இந்த இந்தியாவுக்கும் பகுதியில வந்து இயற்கை நிகழ்வுகள்,
1: இயற்கை நிகழ்வு சுனாமி மாதிரியான நிகழ்வுகளால பூமி அந்த கோள்கள் இது உள்ளுக்குள்ள அசைவுகளால பிரிஞ்சதை ஒழிய முதல் ஒட்டிய பகுதி என்பதை ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள்.
0: சொன்னது கரெக்ட். அதான் முந்தி வந்து கன்னியாகுமரி என்று நாங்கள் சொல்றோம். கன்னியாகுமரி என்பது இப்ப
1: அப்போ நீங்க அதாவது வடபகுதியில சில நேரம் நீங்க சொன்ன மாதிரி சிங்களவர்களும் இருந்திருக்கலாம் என்ற மாதிரியா சொல்றீங்கடா? முந்தைய தென்னிந்தியாவில் அந்த இப்ப தமிழர்கள் இருக்கிற பிரதேசத்துல வட இந்தியர்கள் இருந்தது என்று சொல்லுகிறீர்களா?
0: மனுஷன் இப்ப உதாரணம் நீங்க சொன்ன அந்த முதல் விஷயம் வடபகுதியில சிங்களவர்கள் புவனேக பாகு யாழ்ப்பாணத்து ஆண்டா இருக்கன் இலங்கை ஆண்டா இருக்கன்
1: அவருக்கு முதல் ஆண்டவர்.
0: அது அந்த வரலாற்று தான் சொல்லுவோம்.
1: அதுல மன்னர் வந்து மாறி இருக்கலாமே ஒழிய மக்கள் வந்து அப்படியேதான் இருந்தார்கள்.
0: மக்கள் வந்து இடம்பெயர்
1: மன்னர் வந்து ஆதிக்கத்தின் அடிப்படையில வந்து எப்படி இந்தியாவை ஆண்டார்களோ அதே மாதிரி அவர்கள் வந்து ஆளலாமே ஒழிய அந்த மக்கள் அதே இடத்துல இருந்தவர்கள் தானே.
0: மன்னர் ஒரு வகையா சண்டிகன் கருத்து நாங்கள் ஏற்கனவே சொல்லிருக்கோம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய விரும்புறார், இஸ்ரேல் உள்ள நெத்தையாங்க என்ன செய்ய விரும்புறார், இன்னொரு நாடுகள்ல பிடிக்கணும் எந்த செல்வம் இருக்கோ அந்த நாட்டை பிடிக்கிறது. அந்த காலத்துல இப்படித்தான் காணியை பிடிக்கிறது என்னது, காணியை பிடி காணியில் உள்ள பொருட்களை தனது ஆக்குறது, அந்த நாட்டில் உள்ள பெண்களை தனது ஆக்குறது. இதுதான் அந்த மன்ன ராவியா இருக்கிறவனும் சண்டியனா இருக்கிறவன் செய்து அந்த வளர்ந்து வந்த சண்டியன் தான் ஒரு மன்னன். எப்படி இருக்குன்னா ஒருத்தன் ஒரு பலசாதி ஆகிட்டான் போயிட்டு தனக்கு ஆக்கலுவா எனக்கு கொஞ்சம் ஆக்கலை கொண்டு வா என்ன கொண்டு வா, அந்த ஆக்கல் நிர்வாகத்தை கவனிக்கிறது போறாள் சட்டத்தினத்துக்கு போறது ஒரு ஆள் ஆக்களை வச்சு கொண்டு வர. இந்த முறை தான் மன்னராட்சின்றது உருவானம். ஒரு குறுநில மன்னராகி பெருநில மன்னராகி மாமன்னராகி சக்கரவர்த்தி ஆனவர வரலாறு இதுதான் அடிப்படை. அப்ப இப்ப இலங்கையில அல்லது இந்தியாவில மன்னர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு மொழி பேசுறவன்னு சொன்னா, இப்ப யாழ்ப்பாணம் சொல்றது ஒரு தெலுங்கு பேர். அது நாங்கள் ஏதோ யாழ்ப்பாணம் மணச்சி மாத்திரன்ற ஒரு பேர், அதுக்கு முந்தின பேர் வந்து இன்னொரு பேர் சொன்னா ஆச்சரியமா இருக்கு. முல்லைத்தீவுன்னு எல்லாருக்கும் தெரியும், அங்க முள்ளியாவளைக்கு பக்கத்துல இருக்கிறது முல்லைத்தீவு. ஓகே, பட் யாழ்ப்பாணத்தினுடைய பழைய பேர்ல ஒன்று எதுமை முல்லைத்தீவு. யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பழைய பேர் எதுமை முல்லைத்தீவு. முல்லைத்தீவுண்டா அது ஆள் வரவே அது அப்ப முல்லைத்தீவுன்றது இப்ப வழக்கத்துல இருக்கு முள்ளியவளையம் பக்கத்துல உள்ள இடங்கள். ஆனால் எதுமை முல்லைத்தீவுன்றது இப்ப வழக்கத்துல இல்லையே என்றால் ஒவ்வொரு பேரை வச்சு கடைசியா ஜாழ்ப்பாணமாக நிலைச்சு போய் இப்ப ஜாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் தமிழ்நாட்டிடம் தான் நினைக்கிறேன். அந்த ஜாழ்ப்பாணம் என்பது ஜாழ்ப்பாணன் என்றவருடைய பெயர். அந்த ஜாழ்ப்பாணன் ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு தெலுங்கு பாடகன் ஜாழ்ப்பாணன். இந்த ஜாழை வச்சுக்கொண்டு மியூசிக் செய்கிறார் தான். அதுதான் யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணம் ஒன்று மாணம். அப்போ அது ஒரு தெலுங்கு பேர். அதனால தான் வடகரண்ட சொல்லுவாங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்குது சிபிஆர் பக்கத்தில். அதே மாதிரி நடந்தீவு பக்கம் போனோம்னு அந்த மலையாளாக்கள் இருக்கும். அப்போது அந்த நாடு அவர் மனிதன் தன்னுடைய தேவைக்காக இடம் விட்டுக்கிட்ட அவர் போகிறது வழக்கம். பிற இல்லைகளை பார்த்து கொண்டு படைகளையும் மிச்சு கொண்டு தான் அது தண்டை இடம் தண்டை நாடு என்று சொல்கிறது. எந்த நாடு யாருக்கு சொல்ல உண்டு எப்படி சொல்ல முடியும்? இந்த நாங்கள் வாழ்ற இந்த பிரான்ஸ் நாடு யாட்ட நாடு, அது கோதிக்கு கோல் அந்த கோல்வா என்ன இனத்தின நாடு, அதை அந்த ஃப்ராங்க் என்ன இனம், ஜெர்மனியில் உள்ள ஃப்ராங்க் பழங்கி இனம், அது பழங்கி இழிவாக சொல்லியது. அந்த ஜெர்மன் லாங்குவேஜில் அதுக்கு பேர் ஃப்ரான்சியா ஃப்ராங்க், அதான் ஃப்ராங்க்ஃபோர்ட். அவங்க இங்கே வந்து பழைய எடுத்து இந்த நாட்டை பிடிச்சது ஃப்ரான்சியான்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ கோல் என்று அழைக்கப்பட்ட நாடு வந்து இந்த இவங்களோட பரங்கியர் பிடிச்சதால பிரான்சியான்னு வந்தது. அதே மாதிரி தான் இங்கிலாந்து ஆட்டு என்ன பேர், இங்கிலாந்து பேர், இங்கிலாந்து என்ன பேர் இல்லையே, லண்டன் பேர் இல்லையே. அப்போ ஜெர்மனுக்கும் டென்மார்க்கும் இடையிலோட ஆங்கிள்ஸ் எதுவும் சொல்லிடலாம். அந்த இனம் அங்கே வந்து படையெடுத்து பிடிச்சி போட்டு லேண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ், அதான் இங்கிலாண்டு ஆச்சு. ஸோ இந்த இப்போ நாங்கள் அந்த மத்திய மத்திய கிழக்கு நாடுகள் கூட அமெரிக்கன்ற படை இருக்கு. என்னென்று வந்தது ஏன்னா இந்த அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு போய் அந்த நாடுகள் சின்ன அப்படின்னப்படுத்த ஈராக் எப்படி அழைச்சாங்க, ஈராக் எவ்வளோ ஒரு பழைய முதல் நாகரிகத்தை உருவாக்கினார். அங்குள்ள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அப்போ தொடர்பு இருக்கு, சுமேரியான் இருந்தது. நான் இப்போ சொன்ன டாக்டர் சிவா தியாகராஜா இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கு. அவர் நிறைய புத்தகங்கள் இருக்கிறார். தமிழர்களுடைய மதங்கள்ன்ற ஒரு புத்தகம் இருக்கிறார். அதில் தமிழர்கள் என்னென்ன மதங்களை அந்தந்த காலத்தில் பின்பற்றினுடைய புத்தகம் இருக்கார். மருத்துவ களஞ்சியம் ஆர்வலர்கள் மருத்துவ ஒரு களஞ்சியம் உண்ட புத்தகத்தை, ஒரு துறை சார்ந்து ஆழங்கால் பட்டவர்கள் தான் ஒரு களஞ்சியம் உண்ட புத்தகத்தை எழுத முடியும். ஆனால் இந்த பிரான்ஸை பற்றி எழுதுகிற பொழுது
1: ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் அமெரிக்கால இருந்து.
0: நல்லது, கூப்பிடும், அழைப்போம், வரவேற்போம்.
1: ராஜா அவர்கள் உங்களை வரவேற்கின்றார் பேராசிரியர் அவர்கள்.
0: வணக்கம் வணக்கம் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
2: ஓமம் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: உங்களோட குரல் எப்படி இருக்கிறீங்கன்றதை காட்டுது. அதே மாதிரி தான் நானும் என்ன குரல் எப்படி இருக்கும்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நீங்கள் சந்தோஷம் ஒன்று சொல்லக்கூடாது, மகிழ்ச்சி என்று சொல்ல ஒன்று சொல்லுவீங்க.
0: அப்படியா? நான் பேசுறதில்லையே.
2: ஒருக்கா சொன்னீங்க சந்தோஷம், அது எங்கேயோ ஒரு இடத்தை இருந்து வந்தது சொல்லண்டும் சொன்னீங்களா?
0: இல்ல மகிழ்ச்சி என்ற இல்ல இல்ல மகிழ்ச்சி என்ற இடத்த சந்தோஷம் மகிழ்ச்சி என்று நாங்க சொல்லுவோம். மகிழ்ச்சி சந்தோஷம் சந்தோஷம் சமஸ்கிருத சொல்லுவோம். தமிழ் மீது மிகவும் ஒரு கூடுதலான பற்றுள்ளவர்கள் அது. இப்ப நான் வந்து தமிழ் மொழியை எப்படி சொல்றது, ஒவ்வொரு மொழியிலையும் பழமொழி சொற்கள் இருக்கு. அப்ப சில மொழிகளை பற்றி சரியா புரிஞ்சு கொள்ளாதாக்கள் என்ன சொல்றது, தன்னுடைய மொழி தான் மிக நல்லது, பிறமொழி சொல்ல வேண்டாம் மொழி. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் பிற மொழிகளை தெரியாதவர்கள் படிக்காதவர்கள் தண்டை மொழி தான் சரி, இந்த சந்தோஷம் இந்த ஆனந்தம் இப்படி சொல்றதெல்லாம் வட சொல்லுன்னு சொல்லி போட்டு அதுகள் சமஸ்கிருதம் சொல்லி போட்டு அதுக்கு நாங்கள் மகிழ்ச்சி சொல்லுவோம், ஆனந்தம் கொண்டா என்ன சொல்லுவோம், பெருமை என்று சொல்லுவோம், ஒரு சொல்ல திருப்தி என்றா அது வட சொல். ஸோ அதுக்கு மனநிலை ஒன்று சொல்லுவோம் ஒவ்வொன்று உருவாக்குறது. அது வந்து ஒரு மொழி மனிதர்கள் இப்படி பண்ணிங்கன்னாங்களோ இப்படி கிடைக்காம இருக்க முடியும். தொடர்பு வந்ததுக்கு இப்போ வானொலி இருக்கு, தொடர்பு கொள்ளும். அது மனிதன் ஒரு சமூக பிராணி, அப்போ அவன் எப்பவும் தொடர்பு கொள்ளுவான். அப்போ ஒவ்வொரு மொழி பேசுறவர்கள், ஒவ்வொரு மதம் உடையவர்கள், ஒவ்வொரு அரசியல் உடையவர்கள் பழகிறது ஒரு இயல்பான உடையம். இப்போ விஜய் முதல்வராக பதவி ஏற்றுட்டு நான் அதுக்கு அதுக்கான இது இருக்கு. ஸோ அதுக்கு எல்லா கட்சிகளும் செய்யறது, ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் மனிதன் பொதுவானவன் தான். எனக்கு ஒரு அடையாளத்தை படுத்தி தான் ஒரு ஓரப்பட்டவன் என்று காட்டுறதுக்காக இதுகளை நாங்கள் சாயம் புரிஞ்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த மொழியையும் பறக்கணும் வட சொல்ல சமஸ்கிருதம் ஒரு சமஸ்கிருதம்ல ஒரு என்ன ஒரு பெரிய ரிஃபைன்ட் லாங்குவேஜ் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மொழியை நாங்கள் படிக்கக்கூடாது, அது எங்களுடைய ஒரு பகமையான பகவென்ற மொழி என்று இந்தியா. இப்போ எனக்கும் சில கருத்துக்கள் இந்தியாவில் சொல்ல யோசனை, நீங்கள் அப்படி போயிட்டீங்களோட கண்டு என்ன அது லாங்குவேஜ் தான் நாங்கள் பார்க்கணும். அதேமாதிரி இளைஞர்கள் சின்ன பத்தி கதைச்சோம்னா நீங்க சின்ன படை கவலைச்சிருக்கிறோம் அதே தான் எதிரி இந்த மொழி பகலின்ற மொழி எங்களுக்கு நம்மளுக்கு முரணானது என்று நாங்கள் நினைக்கலாம். அந்த பணத்தை வாங்க நாங்கள் ஒழிக்க வேணும் இல்லாமல் செய்யணும். ஸோ ஆனந்தம் இருந்தாலும் எனக்கு ஓகே, நீங்க சந்தோஷம் உண்டாலும் சரி மகிழ்ச்சி இருந்தாலும் சரி நான் அதை மகிழ்ச்சி என்று சொல்ல சொல்லுவோம் சந்தோஷம்னு சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மொழியா தான் சொல்லு மொழிகள் வந்து தவிர்க்க முடியாது. சில பேர் வந்து சும்மா சொல்லுவேன் அது அந்த மொழி சொல்லு இந்த மொழி சொல்லிட்டு ஆனால் அது தெரியாத ஒரு கருத்தில் சொல்றது. ஒரு ஆள் வந்து சொன்னால் அதெல்லாம் அந்த மொழி இந்த மொழியாதுன்னு ஒரு ஆள் ஒரு டிக்ஷனரி எழுதியிருக்கிறார். தமிழில் உள்ள பிறமொழி சொற்கள் அதுக்கு பேர் சொல் அகராதியன். அது நல்லா நல்ல அறிஞர் நல்ல நண்பரும் கூட. ஸோ அவர்களுக்கு சொற்களை பற்றி ஆராய்ச்சி தான் அவருடைய வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் ஒரு புத்தகம் நாலு மொழியும் எழுதியிருக்கிறார். அதில் வந்து தமிழில் உள்ள பிறமொழி சொற்கள் என்ற சொற்கள் எழுதுகிற பொழுது டோய்லெட் பிஸ்கட் உதாரணம் ஒவ்வொரு லாங்குவேஜ் சொற்கள் தான் இருக்கு. இப்போ நாங்கள் இப்போ சொன்ன பிரியாணின்றதுனா அங்கே இருந்து வந்தது எழுப்பம் பிரியாணி தமிழ் சொல் இல்லையே. அதே சாதம் என்று சொல்றோம் அங்கே இருந்து வந்தது அது துவாய் என்று சொல்றோம் துப்பாக்கி என்று சொல்றோம். அது மாதிரி எல்லா மொழிகளும் தமிழில் கருவாடுன்னு சொல்றோம் தான் கருவாடு என்ன மொழி சொல் தமிழ் சொல் மொழி சொல்ல அது வந்து போத்துக்கே மொழி சொல் திருவாடு திருவாடு என்று போத்துக்கல் மொழி சொல்றதான் கருவாடுன்னு தமிழ்லையா அது பான் என்று சொல்றோம் அப்படி பான் தமிழ் இலங்கை தமிழ் சொல்லுங்க போர்த்துகீஸ் மொழி சொல் ஆதான் நான் இலங்கையில் பான் என்று சொல்றோம் சிங்களத்திலும் சரி தமிழ்லேங்க. ஸோ போத்துக்கேர் அந்த இலங்கைக்கு இந்தியாவுக்கு எல்லா இடம் போகாமல் கோவாவில் கோவாவோட நின்று கொண்டதாக மற்ற இடங்களில் இந்த பான் என்று சொல்ல பெறவே இல்லை. அப்போ ரொட்டி என்று வந்துட்டு அப்போ நாங்கள் இலங்கையில் சொல்கிற ரொட்டியும் இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் கிராம பகுதிகளில் சொல்கிற ரொட்டியும் வேறு. அப்போ பிரெட் என்று சொல்கிற அந்த பானைத்தான் பொதுவாக நாங்கள் ரொட்டி என்று சொல்கிறோம் இந்தியாவில். ஆனால் அந்த வட பகுதிகளில் கிராம பகுதிகளெலாம் போனோம்ன்றா ரொட்டி என்றால் இலங்கையில் செய்கிற மாதிரி அந்த மாவால் செய்கிற ஒரு வட்டமான பண்டம். அதுக்கு இப்போ சில ஊர்களில் அடையண்டும் பேர் அடைய இந்தியாவில் அடையன்று சொல்கிறது இலங்கையில் வந்து ரொட்டி என்று சொல்கிற சொல் எனக்கு அந்த பிரமொழி சொற்களே ஒருபோதும் பொறுப்பில்லை. ஏன்னா ஒரு மொழியின் வளர்ச்சிக்காக தான் காரணம். தேயிலை என்று சொல்றோம் தேத்தனை இப்போ சில பேர் கேட்டேன் கோப்பி என்று சொல்றோமே அது என்ன தமிழ் சொல்லலாம். குழம்பி என்று சொல்லுங்கள் குழம்பி என்ற என்ன சொல்ல முடியும் குழம்பிக்கும் கோப்பி கொட்டைக்கும் என்ன ஒற்றுமை அது. ஒரு ஆள் பார்த்த கோப்பி கொட்டை பார்த்துட்டு இந்த குதிரையின் நம்ம கால் மாதிரி இருக்கு அப்போ குதிரையின் நாங்கள் குழம்பு என்று சொல்லுவோம் குழம்புண்டா என்ன நினைக்கிறீங்க ராஜா
2: தெரியும்
0: அதுக்கு நாங்க சொன்னீங்களோ வந்த சொன்னீங்களோ சரி எப்படி சொன்னாலும் அதை சரி உங்களுக்கு தெரியும். அது ஸோ இந்த மவுளான்றது குழம்பி என்று நாங்கள் சொல்கிறோம்ண்ணே நாள் குழம்பி இருக்கு தானே கோப்பிக்கு குழம்பி என்று வச்சிருக்கேன் நம்ம ஏன்னா கோப்பி கொட்டை குதிரைன்ற கால் மாதிரி இருக்கான் அவரே குதிரையை பார்க்க காலை பார்க்கறன்னு தெரியும் குதிரையை பணக்காரக்கூடிய இடம் மிருகம். அப்போ குழம்பி என்ற ஒரு மிருகத்தின் கால் பகுதியை சொல்றதுக்கு நிலத்தில் அதுக்கு பொருத்தமா இருக்கும் அது நாங்கள் இன்னொருதான் அதுக்கு பேர் வச்சு கொட்டை விட நீர் இப்ப கோப்பி கொட்டையை நாங்கள் அரைஞ்சு போட்டு அதுக்கு சுடுதண்ணியை விட்டு
1: மீண்டும் பாருங்க.

0: தொடருங்கள் பேராசிரியர்களும் கூட தொடர்பு வளமை போல அந்த ஒரு நேர கணக்கோட
1: அந்த நேரத்துக்கு நின்றும்
0: 45 நிமிஷத்தால நிக்கிறது.
1: ஐயா ஐயா இன்று ஒரு கேள்வி கேட்க இருக்கிறேன். அது உலக
2: புலம்பெயர்ந்த
1: புலம்பெயர்ந்த ஐயா கேக்குதோ?
0: ஆமாம் சொல்லுங்க.
2: நீங்க கேள்வி கேட்கறோம்.
1: புலம்பெயர்ந்த நாங்க புலம்பெயர்ந்திருக்கிற நாடுகள்ல உள்ள நாங்கள் தமிழ் மக்கள் இலங்கையில இந்தியால இருந்து வர புரோசின் அதாவது புரோசின் மீன்களை நாங்கள் இப்ப கனடால எல்லாம் எப்படி யாழ்ப்பாணத்துல கொழும்புல மன்னார்ல எப்படி மீன்கள் இருக்கு அப்படியான மீன் எல்லாம் அங்க வாங்கலாம். அமெரிக்கால அப்படி வாங்க இயலாது. எங்களுடைய ஸ்ரீலங்கன் கடவுளிய இருக்கும் ஐயா புரோசினா. நான் இப்ப குறுகிய காலத்துல கேள்விப்பட்டேன் அந்த புரோசின் வார மீன்களுக்கு அந்த ஒரு மனிதன் இறந்தால் அந்த உடலை பழுதுபடாமல் வச்சிருக்கிறதுக்கு ஒரு பவுடரோ ஏதோ ஒரு கெமிக்கல் ஒன்று யூஸ் பண்றேன்ட்டு அதை யூஸ் பண்ணித்தான் போடணும்ட்டு ஒரு பாட்டியில தண்ணி அடிச்சிட்டு கதைச்சார்கள். அப்ப நான் அதை கேட்டுட்டு ஒரு ஐயா கேட்போம் இது உண்மையோ பொய்யோண்டு உங்களுக்கு எதுவும் அதை பற்றி தெரிஞ்சா சொல்லுங்க ஐயா.
2: நிச்சயமா சொல்லலாம். அது என்ன வேறா நீங்க சொல்றது சரிதான். இப்ப நாங்கள் ஒரு வேளை இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தவரை உடனடியா நாங்கள் எரிக்கவோ குறைக்கவோ முடியாம சில கிரியைகளை செய்யணும். சித்தவர்கள் ஆட்களை கூப்பிட்டு வரணும் இவரணும் அவர் தான் கொள்ளி வைக்கணும் இவர் தான் தாக்கணும் அடிப்படையில செத்த உடனே எப்பவுமே நாங்கள் அவர்களை போய் தாக்கிறோம். அந்த நிலத்தில் குறைக்கிறதோ அல்லது உடலில் கொண்டு போய் எரிக்கிறதோ இல்லை. என்ன செய்வோம் வச்சு எங்களை கிரியைகளை எல்லாம் செய்துட்டு அப்ப ஒரு செத்து ஒரு ஆளு நாங்கள் இப்ப யார் செத்தாலும் ஒரு எட்டு மணி தியாரத்துல அவட்ட மூளை ஆறு மணி தியாரத்துல ஹார்ட் ஃபெயிலியர் போறதும் அவன் காட் நின்றா பிறகு எட்டு மணி ரெண்டு மணி தியாரம் கூட இயங்காம போறதும் மூளை. அப்ப இந்த எங்களை இதயத்துக்கும் மூளைக்கும் தொடர்பு சாக வேண்டதான் என்ன கருத்து சாகர வேண்டாம். நாங்கள் சாக வேண்டாம் நாங்க இவன் வந்து கூட்டிட்டு போயிட்டாராக்கும் பாச கையில கொண்டு வீசினானா வீசினோடனே அவர் போயிட்டாரான். அப்பதான் அப்படி உடல் இருக்கமா நான் இதுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ உண்மையாக சாவுன்றது என்ன இதையாவும் மூளையும் தன்னுடைய செயல்பாடுகள் விளக்குறது தான் ஒரு சாவு வேண்டும். இப்போ சித்தவர் வந்து அங்கே மேலே போவார் கீழே போவார் என்ன எல்லாம் சொல்றதும் இன்னொரு புறவி எடுப்பாருன்றதும் அது அறிவியோகமான விஷயம். மனிதருடைய தங்களுடைய அறிவுகளுக்கு தக்க மாதிரி ஒரு சொற்களை சொல்வார் அது இருக்கு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்ப நாங்கள் அந்த ஏழு சொல்லுவாங்க நாங்கள் ஒரு செத்து போயிட்டேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உடனே அவரை தாக்குறதோ குறைக்கிறதோ இல்லை வச்சிருப்போம் ஒரு நாள் என்ன ஆனா செத்த இப்ப நாம் நாங்கள் இப்ப நீங்க ஒரு மீன் வாங்குறோம் வாங்குறோம் அல்லது ரச்சி ஒரு மிருகத்தை ரச்சிக்காக அடிப்போம் எல்லாருமே வரையிலே இருந்துட்டு அந்த ரச்சி மிருகத்தை அப்படியே பக்குவப்படுத்தாம பதப்படுத்தாமல் வச்சிருந்தோம்டா எங்களுக்கு மணக்கம். அதுல வந்து அந்த அமிலம் அந்த ரச்சி என்பது என்ன அது அமிலோ அமிலம் அந்த அமிலோ அமிலம் தன்னுடைய இதை இழக்கிற பொழுது அது கெட்டு போறது அழுகி போறது. அப்போ அழுகி போகிறதுக்கும் கெட்டன அர்த்தம் இல்லாம போ எங்களுக்கு உணர்வு இல்லாமல் போகிறதுக்குமா ஃபோமால்டிஹைட் என்று ஒரு கெமிக்கல் ரசாயன பொருளை நாங்கள் அதில் கலக்கிறது. நீங்கள் சொன்ன இந்த ஃபோ அது மனுஷனுக்கு அப்படித்தான் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கோம்டா எல்லாம் கொடுக்கல எல்லாத்தையும் வந்துடுறாங்க போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லுவோம் தானே. அப்ப உடலுக்குள்ள உள்பகுதியில் எடுத்து போட்டு இப்ப எப்படி கரூர்ல இந்த விஜய் போன கொடுத்து நடந்த நிகழ்ச்சியில் 40 பேர் செத்தார்கள். அது ஒரு இரவிலே எல்லாருக்குமே போஸ்ட்மார்ட்டம் செய்துட்டாங்க. அது இப்ப கேள்வியா சிபிஐ கேட்டு இப்ப திருப்பியும் விஜய் வந்தப்ப அவருக்கு விசாரணை வைக்க பொழுது அவர் செய்தி அடிபடுது. எப்படி ஒரு இரவில் இவ்வளவு பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் இரவில் செய்யக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு அது தூரம் இருக்கு. அப்ப செத்தவரை உடலே நாங்கள் அந்த மனம் இல்லாமல் கெட்ட வயது ஏன்னா டக்குண்டு பக்டீரியால் வந்து உலகை அழுக செய்யும். இப்போ ஒரு உடம்பு செத்த பொருள் அழுகுதுன்னு சொன்னால் தானே அழுகன்னா கெட்டு போகிறது நாத்தம் வீசுதுன்னு சொன்னால் அது தானா போகிறது இல்லை அதில் கிருமிகள் பக்டீரியாக்கள் எல்லாம் டக்குண்டு தொட்டுடும். இப்போ நாங்கள் வாடுற சூழலில் எப்பவும் பக்டீரியாக்கள் வைரஸ்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால இந்த கொரோனா வந்து என்ன நோய்கள் வருதுன்னா எங்களுக்கு என்ன இப்போ பக்டீரியாக்களோ வைரஸோ பங்கஸுகளோ மூணு தான் எங்களுக்கு நோய் வருது. அப்ப இந்த மனிதனுடைய ஹார்ட்டும் மூளையும் வேலை செய்யாம விட்டவுடனே அவர் வந்து போயிருக்காரு ஒரு செயல்வாய்ப்பு இருக்கார். அப்ப ரத்தம் போயிடு, இதுவும் வேலை செய்யல, மூளையும் வேலை, அவர் இறந்து போயிட்டார். சோ இறந்த பொருள் சுவாசிக்க, ஏன் சுவாசிக்க விட்டால் அவர் செத்து போயிடுவார். கதம் உணர்ந்துடும், கலம் கலம் உயிர் உள்ள பொருளின் அடிப்படை அழகு வந்து கலம். அந்த கலம் செத்து போறதான் ஒரு ஆள் செத்து போறான். எப்படி செத்து போறது? இதையும் மூலையும் செயற்பாடு இழந்து போறது. அது செய்யணும்னே எங்களுக்கு மனம் வரும், தத்தம் ஓடாது, ஒன்றும் நடக்காது, சுவாசம் இல்லை, உடம்பு அழகும் நாரும். அப்புறம் வாசனை வரும், மீனை நாங்கள் வாங்கலாம். நாங்கள் இரவு மார்க்கெட்டில் போய் மீனை வாங்க எங்க பார்த்தோம்டா, அதுக்கு ஒன்றும் போடையில, அந்த போமெண்டி வெயில் போடையில் காலமாக பிடிச்சாமோ இதோ புடிய படத்தில் பிடிச்ச மீன் அங்கே போய் ஒரு மாதிரியா கட்டியை வச்சு எல்லாம் வச்சிருப்பேன். ஆனால் அது கொஞ்சம் இருந்தாலும் மணக்கும், தொட்டு பழக்கம் வேண்டாம், அந்த இட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தர் நசியும், உடனே நசியாது. அப்போ என்ன காலம் கட்டு போகிற மீன் தொட்டு பார்த்தோம், ரச்சியோ மீனோ தொட்டு பார்த்தா நசியும், நசியும்டா அது இந்த இயல்பான தன்மை குறைஞ்சி வருவதுண்டாக்கிறது. அதை போக்குவதற்கு தான் இந்த போமல்லி லைட் என்ற கெமிக்கல் பொருள் போடுறது, பரவ தண்ணியாவோ கட்டியாவோ பரவது போடும். அப்படி கொண்டு வந்தது தான் இந்த மிருகம். முந்தைய அந்த மனிதன் பல காரணங்களுக்கு அவர் பொருள் கிடைக்கலன்னு சொன்னாங்க, இந்த வச்சி மீன் போன்றவைக்கு போமல்லிகள் வச்சு அந்த நாங்கள் அந்த லேப் இல்லை லேபரட்டரி ஆய்வு கூடத்தில் மிருகங்களை அல்லது ஆக்களை எப்படி டாக்டர்ஸ் வர்றதே நண்டு, எப்படி எந்த இடத்துல என்ன பகுதி இருக்கண்ட, எப்படி உறுப்பு இருக்கண்ட, எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கும்? ஒரு லேப்பில் நாங்கள் வச்சு வெட்டி பார்க்கறது, கழுத்துக்கே நேருக்கு, தொண்டைக்கு நேருக்கு, வயிற்றுக்கே நேருக்குன்னு உடனே வெட்டி வெட்டி பார்க்கறது. அப்படி பார்க்க தெரியும் நானே சொல்ல, இது அப்போ உலகம் அந்த நாட்டம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த போமல்டி ஆயிடும். அது கெட்டு போகாம காலத்துக்கு இந்த நாட்டமும் அந்த அந்த உயிரான பொருள், அதை நாங்கள் பிரேதம் என்று சொல்லுவோம், சடலம். அப்போ சடலம் என்றதும் இறந்து போயிட்டு அதை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் இந்த போமல்டி ஆயிட் போன்ற பல இருக்கான பொருளை சேர்ப்போம். அப்போ மனமும் இல்லாமல் இருக்கு, அது கெட்டு போகாமல் இருக்கும்போது குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும். அந்த பொருளை தான் நாங்கள் இந்த மீனுக்கு நாங்கள் பயன்படுத்தோம். ஆனால் இப்போ அந்த ஃப்ரோசனாக இருக்கிற மீன்களில் ரசிகளில் ஒரு வகை மனம் வர, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை பாவிச்சாலும் அது குறைவாக இருக்கும். அது இந்த காலம் நீச்சி கூடுற பொழுது மனம் கூடுதலாக இருக்கும், கெட்டு போயிடும். அதை சாப்பிட்டா எங்களுக்கு சில நோய்கள் வரும். அதுக்காக தான் நீங்கள் உங்களோட கர்நாடகாவில் இதெல்லாம் நினைக்கும். இப்போ இலங்கையில் கடை தமிழ் கடையில் கிடைக்கும்னு சொல்கிறீங்க, தமிழர்கள் நாங்கள் என்ன பழக்கப்பட்டிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட எங்களோட உணவு வேண்டாம், தமிழர்கள் தங்களோட உணவு வந்துச்சுன்னா இத்தான் எங்களோட உணைக்கிறோம். அப்புறம் வாழ்கிற பகுதி எப்போது மீனை சாப்பிட்டார்களா, ரச்சியை சாப்பிட்டார்களா, கோழியை சாப்பிட்டார்களா, என்னத்தை சாப்பிட்டார்கள் என்ற பொருளை போயிட்டு தான் இங்கே வந்த எதிர்பார்ப்பு. இந்த காலம் காலமாக சாப்பிட்டு போகிற பொருள் இலங்கையில் உள்ள மீன், திரள் மீனோ உளை மீனோ என்னோ மீன் கழுத்து மீனோ ஏதோ அது இங்கே கிடைக்காமல் கிடையாதுன்னொன்னே அவன் கிடைக்காமல் வியாபாரம் அதை பொருளை கொண்டு வந்து அது குறிப்பிட்ட நாளுக்கு அது திறந்து போயிடும். அப்போ அதுக்கு தான் இந்த இதுகளை செய்யக்கூடும். அது ஆக நீண்ட நாள் சென்றால் அது நல்லதல்ல, எங்களுக்கு கெடுதல் குறையும்.
0: சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதையும் எடுத்து ரெண்டு மூன்று நாள் வச்சு போட்டு உடன் மீன் அண்டு விற்பாங்க.
2: அது வியாபாரம்
0: ஆனால் விஷயம் தெரியாதவர் வந்து மீன் மட்டும் இல்லை கனவாதுகள் எல்லாம் அப்படியே செய்கிற விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது. அப்போ தெரியாதவர் வந்து அதை திருப்பி டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்டாருண்டா அவற்ற எல்லாமே என்ன?
1: நான் ஒரு நாள் நீங்க சொன்ன விஷயத்த அந்த மீன் கடையிலேயே பாத்திருந்தேன். ஒரு தொட்டிக்க குளிர் தண்ணிய ஊத்தி அந்த மீனை அந்த அந்த ஐசையிலதையும் போக்காட்டுறார்கள். அப்ப அவனை கேட்ட இந்த ரால் என்னன்னு அவன் சொல்றான், இது புரோசனா வந்தது போட்டுதான் இதுல வச்சு விக்கிறமன்.
0: நம்மவர்கள் வந்து அதாவது மருந்து பாவிக்காத எல்லாருமே வருத்தங்கத்துக்கு ஏதாவது ஒரு மருந்து பாவிச்சு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுக்கு இந்த உணவுப் பொருட்களும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் தானே.
1: நன்றி ஐயா,
2: நல்லது நல்லது. இந்த இந்த முறைகள் இப்ப நீங்க சொல்றது இப்ப குளிரூட்டப்பட்டோ அல்லது இந்த போமல்லி சேர்க்கப்பட்டோ ஒரு உணவுப் பொருட்களை பகன்றது ஆரம்பத்தில் அது கிடைக்கிற அது அருமையாக கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும், தூரம் எடுத்து வாரதா இருக்கும், விலையானதா இருக்கும், இப்படியான பல காரணங்களுக்கு பகன்ற வழக்கம் இருக்கு. அது நாட்சி என்றால் கெட்டு போயிடு நோய்களை தான் எங்களுக்கு தரமாது. அதான் அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். ஹலோ,
1: நன்றி ஐயா, நான் பக்ரந்தர் சார். நன்றி
0: நன்றி நன்றி.
2: நல்லது நல்லது. நாங்க அப்ப இந்த தமிழக மதங்களை பற்றி பேசலாம் இருந்தோம். அது வந்து நீங்கள் அப்போது சொன்னீங்க தானே, இப்ப புத்த இல்ல வழி இந்து மதங்கள் இருக்கு அது மாதிரி. ஏன்னா புத்த மதம் அங்கே இருந்தோம் வந்தது, அது வந்து இந்து மதத்திலே வந்து தானே. இது இப்ப நாங்கள் மனிதன் சாதியில படைச்சிருக்கலாம்,
0: மதம் வந்து இந்து மதம் தானே.
2: அதுக்கு புத்தர் இந்து இல்ல எல்லாம தான். இப்ப நாங்கள் பாருங்க, இப்ப இலங்கையில ஒரு என்னத்தையோ சாப்பிட்டோம் அல்லது ஒன்றை செய்து கொண்டோம், அங்க போயிட்டு சாரம் கட்டினோம் போட்டோம், இந்த நாட்டுக்கு வந்த உடனே அதை எங்களுக்காக விருப்பத்துக்காக அதை செய்யறோம். எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் அங்க கட்டின சாரத்தையோ போட்டியோ இங்க பொது வாழ்க்கைக்கு சாதாரண அளவுக்கு பயன்படுத்த முடியாது. குறிப்பிட உடைக்கும் போதும் பயன்படுத்தலாம், வீட்டை இருக்கும் போது மற்ற இடத்த இங்க நாட்டுல என்ன இருக்கமோ அதுதான் நாங்கள் பேண்ட் ஷர்ட் எடுத்தா போட்டோ ஒன்று போகலாம் வழியில. அங்க செருப்பு போனாங்கன்னா இங்க செருப்பு போடலாமோ குளிர்கால நாட்டுல. ஸோ அதே மாதிரி சூழ்நிலைக்கு மாதிரி மாறுறது இந்த உணவும். நீங்க சொன்ன மதங்களும் அப்படித்தான், அவரே அப்படி எல்லா மதங்களும் அப்படித்தான். இப்ப எந்த மதம், கிறிஸ்தவ மதத்திலே 69 பிரிவுகள் இருக்கு, இந்த மதத்திலே எத்தனை மதங்கள் இருந்தது, 18 மதங்கள் இருந்தது. இந்த 18 மதங்களுக்கு முதலாக இருந்த மதங்களை பற்றித்தான் இன்னைக்கு நான் கதைக்கணும்னா. ஆசிவகம் அந்த மதம், அது தமிழர்களுக்கு தெரியாத ஒரு மதமாக இருக்கும், கேள்விப்படாதாம இருக்கும், அந்த சொல்லே ஒரு புதுச்சொல்லாக இருக்கும். ஆ ஸ்ரீவாகம், ஸ்ரீவாகம்ன்ற மதம், அது தமிழற்றே ஒரு ஆவியால மதம். அது உதாரணம் இப்போ நாங்கள் இந்த கருப்பன் சாமி என்று சொல்கிறோம், ஐயப்பன் ஐயன் ஐயனார் யாழ்ப்பாணத்தில் இருக்குல்ல ஐயனார் லோயில் முத்தவழி பக்கத்தில். ஸோ அதெல்லாம் இப்போ ஒவ்வொரு பேரையாத பழங்களும் அதெல்லாம் ஆதிகால தமிழற்ற வழிபாடு. அப்போ அதை பற்றி சொல்கிற பொழுது தான் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புத்தம் ஒவ்வொரு மதமும் ஒன்றிலிருந்து பிரிஞ்சது. கத்தோலிக்க மதத்தில் எத்தனை முதல் கிறிஸ்தவ மதம் ஒன்று வச்சான், இப்போ பொதுவாக கத்தோலிக்க மதம் ஒன்று வச்சுட்டு பிறகு கிறிஸ்தவம் ஒன்று வச்சுட்டு கிறிஸ்துவை அடிப்படையாக கிறிஸ்துவ கடவுளாக நம்ம வாக்கள் போகிற மதம் ஜூத மதம் கிறிஸ்துவ கடவுளாக ஏற்றுக்கொள்ளது. அதே மாதிரி அந்த ஜூதர்கள் தான், அவர் ஜூதரோ என்னோ என்று கேள்வி. மேரி வந்து ஜூதத்தை சேர்ந்தவ, ஆனால் ஜோசப் மேரி இயேசுவின் தேவப்பன் ஜூதர் அல்ல, அதனால தான் ஜூதர்கள் அவர் பொறுக்கிறதுக்கும் அது ஒரு காரணம். அதே மாதிரி இந்த மதங்கள் அப்போ இப்போ கிறிஸ்தவம் கத்தோலிக்கம் வந்து புரோடெஸ்டாண்ட், இந்த யார் மார்ட்டின் லூதர், மார்ட்டின் லூதர் ஜெர்மனியில் உள்ளவர் உருவாக்கினார். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் கடைப்பிடிக்கிறாரு, கொஞ்சம் சுதந்திரம் உங்களுக்கு தரவணும் ஒன்று சொல்லி ஒவ்வொன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு போய் தான் ஜெகவானது. அது புறம் அந்த தேமானது ஜெகவானது நாங்கள் சொல்கிறோம்.
0: மார்ட்டின் லூதர் வந்து பாவமன்னிப்புக்கு சீட்டு வைக்க வழிகிட்டு தானே அதை கூட எதிர்க்க வழிகிட்டவர்.
2: ஸோ அது ஜெர்மனியில் அப்புறம் அதே மாதிரி சுவிஸ்ல இருந்த கத்தோலிக்க மதம் பேர் கல்வின் மதம். அதே மாதிரி டென்மார்க் ஒவ்வொன்றையும் தாங்கள் இப்போ நாங்கள் இந்து மதம்னு சொல்கிறோம், இந்து மதத்தை ஒரு ஆள் அன்றைக்கு ஜெர்மனியில் ஒரு சத்தை விட்டு நான் போயிருக்கேன், போன பொழுது பிரேதத்தை கிளப்பி இருக்கு அதுக்கு வாய்க்கடிச்சு போடணும்னு சொல்கிறேன். அப்போ ஒரு ஆள் சொன்னேன் வாய்க்கடிச்சு போடுறதுன்னா நீங்கள் வடது வலது பக்கத்துலேருந்து கால்மாட்டிலேருந்து தலைமாட்டுக்கு போய் போடுங்கன்னு சொல்கிறேன். உடனே இன்னொரு நாள் சொன்னேன் அப்படின்ட்டு தலைமாட்டிலிருந்து கால் மாட்டுக்கு வந்து போகிறவங்க வந்து என்னது சொல்கிறேன். அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த முறை தெரியாமல் அதே நாங்கள் சொல்லுவாங்க, இப்போ ஒவ்வொருத்தரும் தங்களை தெரிஞ்சதை சொல்லி அது வேறுபட்ட ஒரு முறையாக வந்தது. அப்போ ஊரில் நாங்கள் பர்த்டே எப்படி கொண்டாடணும் பிறந்த நாள், அப்போ இங்கே வந்து பிறந்தநாள் கேக்கு கொட்டின பழக்கத்தில் அங்கே போய் திருப்பி கேக்கு அது வழக்கத்தில் வந்தது. அது மாதிரி நாங்கள் இடையில கண்டு கற்றுக்கொண்ட கூடிய எங்களை அது பண்காட்டிலே ஒரு பாவமாக செய்கிறது வழக்கம். அது மாதிரி தான் நாங்கள் சொன்ன இந்த அசிவம் புத்த மதம் பிரி சொன்னீங்க. புத்த மதமே புத்தவர்களோட போய் நாங்கள் சிக்கலோட கதைக்கணும் சொன்னீங்கன்னு புத்தர் உருவாக்கினது அவருடைய கொள்கைகள் வேறு, அதை பின்பற்றினவர்களுடைய உதாரணம் அவர் என்ன பேர் சுத்தோன் ஆனந்தன் இந்த ரெண்டு பேர் தான் அந்த அடிப்படை சீடர்கள். அந்த ஒருத்தர் வந்து சமஸ்கிருத முறையில அதை பரப்பினார், இன்னொரு வந்து பாலி முறையில பரப்பினார். இப்போ சிங்கள மண்ட லாங்குவேஜ் எப்படி வந்தது, பாலி மொழியும் சம்ஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்ததான சிங்களம். ஸோ அப்போ பாலியில் அவர் அவற்றை கருத்தை கொள்கைகளை பரப்பினார்கள், சமஸ்கிருதத்தில் பரப்பினார்கள். அப்படி வந்த பொழுதுதான் இந்த புத்த மதத்தில் மூன்று வகையான பிரிவு இருக்கு, மகாயான ஹிமாயனான். அவர் இலங்கையில் உள்ளது ஹிமாயன் அந்த மதம் அது போகிற. இப்போ இந்த புத்த சிக்கிரண்டு எத்தனை பேர் இப்படி வர்றாங்க, நாங்கள் பார்த்துருப்போம் தாய்லாந்துக்கு 20 ரூபாய் போத வசத்தை கொண்டு வர்றதுக்கும் இப்போ நம்ம கேட்டு போகிற கேள்விப்பட்டது தானே. 72 வந்து புத்தகிக்கு ஒரு சிறுமியை வந்து பண்புணர்வு செயலாக வந்தது. அதே மாதிரி இந்த மத குற்றவுரிமையாளர்கள் முப்பது நாட்டில் இப்ப சீனா, தாய்லாந்து போன்ற
0: இடங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே, நீண்ட வருடங்களுக்கு முன்பாகவே உரையாடி இருக்கிறோம். மாணிக்கக்கல் தோன்ற இடங்கள் இருக்கு தானே இலங்கையில, அதெல்லாம் புத்த விகாரதிபதி தண்டை கொன்றுகளான் வச்சிருப்பார். அவருக்கு லஞ்சம் கொடுத்தா சரி அவர் போகலாம், மற்றவர் ரெண்டா விட மாட்டேன்.
2: புத்த பிக்குவா மட்டும் அப்படி சாட்டுக்கு உள்ள எந்த மதத்தில ஒருத்தன் ஆட்சி உள்ளவனா இருக்கிறானோ, ஐயர்னா தங்கட கோவில் இல்ல தங்கட கோவில் தான் ரெண்டு சொல்லி தானியம் பிடிக்கிறேன், இதெல்லாம் இருக்குதானே. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் அதுல இருக்கிற தங்கட, இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து எப்படி இஸ்லாமியர் விரட்டினது, என்ன துறை கொமாந்தறையும் அங்க மக்களை போய் குடியிருக்க சொல்லி போட்டு அப்புறம் மண்டக்களை பயணப்படுறதுல எப்படி அந்த நல்லூர் கோவில் உருவானதுன்ற வரலாறு பார்த்தோம்னா தெரியும். நல்லூர் கோவில் இந்த முருகன் கோவில் முந்தி அங்கே இருந்தது, முந்தி இருந்தது முத்துவச்சந்தையில இருந்தது, அப்புறம் எப்படி நல்லூரன் இப்ப இடத்துக்கு வந்தது, அதெல்லாம் மூன்று தரம் அந்த முருகன் கோவில் உடைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இங்க இப்போ இடத்துக்கு கட்டப்பட்டது. அப்ப அந்த இடத்துல முந்தி இருந்தது இஸ்லாமியாக்க அவர்களை விரட்டி அடிக்கணும், அவர் இந்த கிணத்துக்குள்ள போய் சித்தநாயகரை கொண்டே போட்டு அப்படின்னா அந்த சித்தநாயகின்ற தண்ணியை குடிச்சு வந்ததுதான் அவர்கள் வருத்தம் வந்து இடம்பெயர்ந்தார். அப்ப இப்படி எல்லாம் பழைய வரலாறு இருக்கு. ஒரு மதத்தவர் இன்னொரு மதத்தவரை இப்ப நாங்க சொல்ற இந்த ஆசீர்வாதம் நாங்க கலைக்கிற பொழுது அந்த மதம் உள்ளாக்களை உலகந்த பக்தி காலத்துல எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டு காலப்பகுதியில இந்த சைவ மதம் கூடுதலா வர்ற பொழுதுதான் இந்த சமண மதத்துக்கும் சைவ மதத்துக்கும் சண்டை வந்தது. அப்படி வர்ற பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் ஒரு பாண்டிய மன்னன் அவருக்கு என்ன பேரு ஒப்பு நோயால் பாதிக்கப்படுற பொழுது அவருடைய மனைவி மங்கை கரைச்சி அவருடைய மந்திரிக்கு பிற குலச்சிறன சொல்லி ரெண்டு பேரும் ஆறு இந்த எங்களுடைய அரசாண்ட ராசாண்ட வருத்தத்தை மாத்துறீங்களோ அவங்க அந்த மாத்திரம் இந்த மதத்துக்கு நாங்களே தான் மாறுகிறோம், குடிமக்களும் மாறிடுவார்கள். அப்படி செய்யற பொழுது திருநாளஞ்சாமந்தர் ஒரு பக்கம், சாமணர்கள் ஒரு பக்கம்
0: கேட்குறேன். அது திருநாவுக்கரசு சுவாமிகள் இல்லை,
2: அவரு சமண மதம், அது அவர் அவற்ற முதுமா காலத்துலதான் இவர் இருக்கிறார் சம்பந்தம். ரெண்டு பேரும் இந்த எந்த ஆலய கதவை தாழ்த்துறவாய் என்று இது போய்க்கு வர காலப்போகிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசம். அவர் புத்தூர்ல பிறந்தவர், இவர் பிறந்தது வேற திருவாரூர், இது வேற ஒரு ஊர் டக்குன்னு சொல்றேன். அப்போ என்னது சொல்ல வந்தது அரசனுக்கு மாத்திர பொழுது சரி வாங்க நீங்கள் யார் யார் மாத்த போறீர்கள் வாங்க, சமணர் இந்த பக்கம் சம்பந்தர் இந்த பக்கம். அப்ப சமணர்கள் வந்து இந்த மைதரகால தொட்டு ஒரு தைலத்தை அப்படி நெஞ்சில் தர வேணும், இங்க அந்த வெப்பு நோயின்றது என்ன வெப்பம்ண்டா சூடா இருக்கும், உடம்பு சூடா இருக்கிறத தாங்க முடியாத அளவு. அவர் தங்கிட்ட மயிலாவது ஒரு எண்ணெயை தொட்டு தொட்டு நெஞ்சில தடவை தடவை, இது கதை தானே நாங்க மக்களை உருவாக்குறவன். அப்ப பக்கத்துல உள்ள சம்பந்தர் என்ன திருவாவாயுங்கிறது இந்த மந்திரமாவது மாணவம் அந்த பாட்டு படிப்பேன், அந்த தேவாரத்தை பாடல தேவாரம், அது தேவாரம் ஒரு திருப்பதியம் உள்ளது, அதுல எப்போதுமே பத்து பாட்டு இருக்கும். அப்ப அந்த மந்திரமாவது இந்த பாட்டை தான் பாடிக்கொண்டு போய் அதுல பத்து தேவாரம் வரும். அதுல பத்தாவது தேவாரத்துல பார்த்தோம்டா இந்த எங்கட கடவுளே நீங்கள் வந்து இந்த இந்த சமணர்களை வந்து நீங்க கழுவேற்றணும், பெண்களை கற்பழிக்கணும், அந்த தேவாரத்துல வருது. அது முழுமையா அந்த தேவாரத்தை முழுமையா நான் கொஞ்சம் நேரத்தால சொல்றேன். சோ இந்த அப்ப இந்த சம்பந்தர் திருமூலம் பூசி பூசின உடனே அந்த வருத்தம் மாறுக்கு. அப்ப சமணர்கள் தோத்துட்டார்கள், சமணர் தோத்தன உடனே சமணர்களை விரட்டி எடுக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் இலங்கைக்கு வந்தது சமணர்கள் ஒரு பகுதி, ஒரு பக்கம் ஒவ்வொரு இடங்களுக்கு போயிட்டார்கள். அப்ப இந்த மதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால பகுதியிலையும் இன்னொரு மதத்தை வந்து இழிவு செய்ததும் அழிவு செய்ததும் தான் மத வரலாற்றே இருக்கும். அந்த சீவ வேண்ட மதம் தான் உண்மையான அசீவகம், தமிழற்ற உண்மையான மதம். அதை காலப்போக்குல இந்து மதமா ஆக்கி ஒவ்வொரு மதமா வந்தது. அதை பற்றி நாங்கள் ஒரு நாளைக்கு விரிவா பேசுறோம். அப்போ அந்த ஆசிரமம் பற்றி அதை பற்றி கிடைக்கும், வேறு இடம் இல்லாத அந்த நேரம் கிடைக்கும்.
0: தொடர்போம் அடுத்த வாரம். என்னடா நேரம் 12:20.
2: நன்றி, சந்தோஷம், அடுத்த வாரம்
0: சந்திப்போம். சிலைகளே, இத்துடன் டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வர வடமை போல் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:24 ஆகிவிட்டது. சர்க்கஸ் சுந்தரி திரைப்படத்திலிருந்து சற்று முன்பு பாடலை கேட்டிருந்தீங்க. கஸ்தூரி இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்பு கண்ணன் என் காதலன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. பார்த்திபன் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு. மாணவர்களே, நீங்க தமிழ்ல நல்ல தன்னம்பிக்கையோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழ்ல தன்னம்பிக்கையா பேசுறதுக்கான நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அது மட்டும் இல்ல, வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படிப்பது எப்படி அப்படின்னு தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? சமூக வலைதளங்கள்ல நீங்க ஒரு காணொலியில எப்படி அறிவிப்பு செய்யலாம், அதை பற்றியும் நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 வரணுங்க. வரும் June 27 சனிக்கிழமை அன்னைக்கு காலை 9 முதல் மாலை 6 வரையிலும் உங்களுக்காக மீடியா கார்ப்பில் நடைபெறுகிறது ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. May 31 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் இருக்கு. June 1 பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 150 வெள்ளிக்கு அதிகரிக்கும், அதோடு 9 GST கட்டணத்தையும் நீங்க செலுத்தணும். அப்ப உங்க பெற்றோர்கள் கூடுதலா கட்டணம் செலுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க May 31 பதிவு செஞ்சிடணும். பதிவுக்கு செல்ல வேண்டிய இணைய பக்கம் go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 633-333-888. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 வரும் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு பிரத்யேக குடிபேக்கும் வழங்கப்படும். நாங்க உங்களை அங்க சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கோங்க. சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த வருஷம் எந்த தேதியில் இடம்பெறுகிறது? உங்களுடைய பதில்களை குரல் பதிவாக பதிவு செஞ்சிருங்க. இந்த குரல் பதிவுல உங்களுடைய பெயர், எந்த பள்ளியில நீங்க படிக்கிறீங்க, எந்த நிலையில படிக்கிறீங்க அப்படிங்கறத தெளிவா பதிவு செஞ்சு உங்களுடைய பதிலையும் பதிவு செஞ்சு எங்களுக்கு 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா வழங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
4: சிடிஇயை நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 12 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமானு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: இது வணக்கம் சிங்கே.

0: கல்யாணி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. எஸ் ஜானகி உதிரி பூக்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு எஸ் பி சைலஜா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது கல்யாண ராமன் திரைப்படத்தில இருந்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பாட்டி திரைப்படத்தில இருந்து இந்த பாடலை கேட்க போறீங்க.
1: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
6: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 9002211 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
7: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றை பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
0: ஒவ்வொரு நாளும் உங்களில் பலரும் வந்து ஒலியின் வாட்ஸ்அப்புக்கு வந்து பல அற்புதமான கூற்றுகளை வாசகங்களை அனுப்பி வைக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. பரணிகுமார் அவர் எங்க இருந்துதான் வந்து முத்து முத்தான கூற்றுகளை வந்து தேடி கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல, ஆனா ஒவ்வொன்றும் வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும், ரொம்ப ஆழமான கருத்தோட இருக்கும். இத இன்று அவர் அனுப்பியிருக்கும் கருத்தை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அனுபவம் என்பது

0: தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. மீண்டும் உங்களுக்காக, அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. நம்மில் பலருக்கும் வந்து சில நேரங்களில் தப்பு செய்யும் பொழுது முதல்ல நமக்கு என்ன தோணும்னா, ஓ நான் தப்பு செய்யலையே, நான் இதுதான் சரியா தானே செஞ்சிருக்கேன், ஓ இந்த காரணத்தினாலதான் நான் இப்படி செஞ்சேன், அந்த காரணத்தினாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கறத வந்து நியாயப்படுத்துவாங்க. ஆனா இன்னும் சிலரோ வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் பார்க்கல, இந்த தவறுல இருந்து எப்படி மீண்டு வந்து கடந்து போகலாம் அப்படிங்கறத பத்தி நினைப்பாங்க. அது அனுபவத்துல இருந்து வருது. அப்ப உங்களுக்கு வந்து அனுபவம் நிறைய இருக்கா அல்லது ஆணவம் நிறைய இருக்கா, எது இருக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கை இன்னும் நல்ல சந்தோஷமா இருக்குங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா இன்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: நன்றி அமரனே. நேசையல் பாட்டி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக சித்தா திரைப்படத்துல இருந்து பிரதீப் குமார் கார்த்திகா பாடியிருக்கும் இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அந்த பாடலை கேட்க போறோங்க. வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 எந்த தேதியில் இடம்பெறுகிறது? உங்களுடைய பதில்களை இப்பவே 9678898 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. மீண்டும் உங்களுக்காக கேள்வி, ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த வருஷம் எந்த தேதியில் இடம்பெறுகிறது? இதுதான் கேள்வி. சரியா, நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிஷ் புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி பரிசா காத்துக்கிட்டு இருக்குங்க. சரி, இப்ப வாங்க இன்றைய வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இடியுடன் கூடிய மழைய நீங்க இன்று எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
0: வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள் சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ வயிறும் நிறையும் மனசும் நிறையும். நாம ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது பெரியவர்களான நாம வந்து ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சிலர் வந்து திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் வந்து வேலை செய்யறாங்க. 7 நாட்களும் வேலை செய்யறாங்க. அதன் பிறகு வந்து 2 நாட்களுக்கு விடுப்பு இருக்கும். இன்னும் சிலரும் வந்து வாரத்துல 6 நாட்களுக்கு வேலை செய்வாங்க. இன்னும் சிலரும் திங்கள்ல இருந்து வெள்ளி வரையிலும் 5 நாட்களுக்கு வேலை செய்யறாங்க. இப்ப வேலை செய்யறது வந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து பணம் தேவைப்படுகின்றது. பல வந்து கட்டணங்களை வந்து செலுத்தணும், பலவற்றை வந்து நம்ம வாங்கணும், பிள்ளைகளுக்கான பல செலவுகள் இருக்கின்றது இல்லையா. ஆனா மாதத்துல இதுக்கும் ஆரோக்கிய குறிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நீங்க கேட்கலாம். 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நீங்க ஒரு விடுமுறைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன நல நிபுணர்கள். ஏன்னா இப்ப நீங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம, எந்த ஒரு ஓய்வும் இல்லாம நீங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனநலம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பேர்ன் அவுட் அப்படிங்கிறது ஏற்பட்டுலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேர்ன் அவுட்னால உங்களுக்கு வேலை மீது இருக்கும் ஒரு சில வெறுப்புகள் வந்து இன்னும் கூடுதலாக தெரியும், அதிகரிக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. எனவே நீங்க உங்களுடைய மனநல ஆரோக்கியத்தை கருத்தில் கொள்ளணும், நீங்க நல்லா சிறப்பா இயங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணத்திற்கு செல்ல வேண்டும். வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க இங்கிருந்து ஐரோப்பியாவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. கடல் தாண்டி மலேசியாவுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு ஓய்வு எடுத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மனநல நிபுணர்கள். முயற்சி செஞ்சு பாருங்க, உங்களுடைய மனநல ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: தீபுவனின் அண்ட் தாமஸ் இன் இசையில் சித்தா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. பிரதீப் குமார் கார்த்திகா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:52. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 7 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி கேபிஇ டிபிஇ எக்ஸிட்டுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. பிகேஇயை நோக்கி செல்லும் எஸ்எல்இ பிகேஇ பிஐஇ எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
7: 7 15 உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
6: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
7: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
6: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரக்காப்பில்.
7: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
8: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
6: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333338888 6333888.
9: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
10: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
11: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முப்பத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே
12: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா? முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு 100 தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
13: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
14: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டவுன் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
15: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
7: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு KFC யில் மட்டுமே.
0: இது வணக்கம் சிங்கை.

0: நம்பிக்கை குறைவதால் எண்ணெய் விலை ஏறுகிறது. உலக எண்ணெய் சந்தையில் இடையூறு சிறிது காலத்துக்கு நீடிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. அனைத்துலக பிராண்ட் கச்சா எண்ணெய் $108 நெருங்கியது. அமெரிக்காவின் WTI $102 தாண்டியது. போர் தொடங்குவதற்கு முன்பு எண்ணெய் விலை $70 குறைவாக இருந்தது. உடன்பாடு பிறந்து ஹோமஸ் நீரினை திறந்தாலும் கூட இயல்பு நிலை திரும்புவதற்கு ஆண்டு முடிந்துவிடும் அல்லது அடுத்த ஆண்டு தொடங்கிவிடும் என்பது சந்தையின் கணிப்பு. இஸ்ரேல் 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதல் குறித்து விசாரிக்க சிறப்பு ராணுவ நீதிமன்றத்தை அமைக்கவிருக்கிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் அதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 120 கொண்ட நாடாளுமன்றத்தில் 93 அதற்கு ஆதரவு தெரிவித்தனர். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஹமாஸ் தாக்குதல் நடத்திய போதும் அதற்கு பிறகும் பிடிப்பட்டவர்களை அந்த சிறப்பு ராணுவ நீதிமன்றம் விசாரிக்கும். சுமார் 400 சந்தேக நபர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவர் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறின. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க புதிய சட்டம் அனுமதி தருகிறது. பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 10 மாண்டனர், மேலும் 20 அதிகமானோர் காயமுற்றனர். மக்கள் நெரிசல் மிக்க சந்தையில் நிறுத்தி வைக்கப்பட்ட ரிக்ஷா வண்டியில் வெடிப்பு ஏற்பட்டதாக AP செய்தி நிறுவனம் கூறியது. போக்குவரத்து காவல்துறையை குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்ளூர் காவல்துறை தலைவர் சொன்னார். எந்த அமைப்பும் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை. பருவநிலை மாற்றம் காரணமாக உலகின் பல பகுதிகளில் இவ்வாண்டு தீச்சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. பூமியின் வடமண்டலத்தில் நிலைமை மோசம். ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் தனியாக குறிப்பிடப்படுகின்றன. ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 150 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சேதம். உலக வெப்பம் தீச்சம்பவங்களுக்கு முக்கிய காரணம் என்று வேர்ல்ட் வெதர் அட்ரிபியூஷன் அமைப்பு சொல்கிறது. ஆப்பிரிக்காவில் மட்டும் இவ்வாண்டு முதல் 4 85 ஹெக்டேர் நிலம் எரிந்திருக்கிறது. ஆசியாவில் 44 ஹெக்டேர் நிலம் தீக்கிரையானது. சீனா, இந்தியா, மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ் ஆகியவற்றில் சேதம் அதிகம். ஐரோப்பிய ஆணையம் சிறுவர்கள் சமூக ஊடக பக்கங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது எப்படி என்று யோசிக்கிறது. எதிர்வரும் மாதங்களில் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படலாம். டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவும் சிறுவர்களும் என்ற மாநாட்டில் பேசிய ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வொண்டர்லாயன், பிள்ளைகள் எத்தனை வயதில் சமூக ஊடக பக்கம் போகலாம் என்ற விதிமுறை தேவை என்றார். பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி என்று ஐரோப்பிய ஒன்றியம் ஆராய்வதாக அவர் சொன்னார். பிள்ளைகளுக்கு முற்றாக தடை விதிப்பது பற்றியும் ஐரோப்பிய ஒன்றியம் சிந்திக்கிறது. ஜூலையில் யோசனை வரும், கோடையில் முடிவு தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கடந்த 10 திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் $135 செலவு செய்திருக்கிறது. நெட்ஃபிளிக்ஸ் அது குறித்து விவரம் சொன்னது. 10 உலக பொருளாதாரத்தில் $325 மேல் முதலீடு செய்திருப்பதாக அது கூறியது. திரைப்படம் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பில் 425,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கியதாக நெட்ஃபிளிக்ஸ் சொன்னது. கடந்த ஆண்டு இறுதி நிலவரத்தின்படி அதன் சந்தாதாரர் எண்ணிக்கை 325 மேல். ஆங்கிலமே பிரதானம், ஆனாலும் 1/3 மேல் மற்ற படங்களும் தொடர்களும் இடம் பிடித்து விட்டதாக நெட்ஃபிளிக்ஸ் சொன்னது. தமிழக முதல்வர் விஜய் 100 மதுக்கடைகளை மூடச் சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். பேருந்து நிறுத்தங்கள், வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் போன்றவற்றுக்கு 500 இருக்கும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் நடத்தப்படும் டாஸ்மாக் நிறுவனம் 4,675 மதுக்கடைகளை நடத்துகிறது. அவற்றில் 717 மதுக்கடைகள் தப்பான இடத்தில் இருப்பதை முதல்வர் விஜயின் புதிய அரசாங்கம் அடையாளம் கண்டிருக்கிறது. 2 அந்த கடைகளை மூடச் சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. கோயில் போன்ற வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் 275 மதுக்கடைகள் உள்ளன. கல்வி நிலையங்களுக்கு பக்கத்தில் 186 மதுக்கடைகள் இருக்கின்றன. பேருந்து நிறுத்தங்களுக்கு அருகே 255 மதுக்கடைகள் இருக்கின்றன என்று தமிழ்நாட்டின் புதிய அரசாங்கம் அடையாளம் கண்டிருக்கிறது. போதை இல்லாத தமிழ்நாடு என்ற தேர்தல் வாக்குறுதியை அது நிறைவேற்ற தொடங்கிவிட்டதாக கருதப்படுகிறது.
1: சொல்லும் பொருளும் அவேர்னஸ்

0: விழிப்புணர்ச்சி. மக்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்ச்சியை அதிகரிக்க பல இயக்கங்கள் உதவுகின்றன. அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கமானது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
6: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
5: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தள்ளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
6: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
5: முன் வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
6: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSR interior design.com அல்லது 9778123234.
7: கடுக்கரே, பிரியாணி சமைக்க நீளமான பாஸ்மதி அரிசி வச்சிருக்கீங்களா?
8: சுவையும் மனமும் கொண்ட அனார்கலி சூப்பர் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா பிரியாணி பூ மாதிரி இருக்குமா? அனார்கலி சூப்பர் பாஸ்மதி அரிசி 1 கிலோ 2 கிலோ 5 கிலோன்னு கிடைக்கும்.
7: அப்படியா? சுவையும் மனமும் கொண்ட அனார்கலி சூப்பர் பாஸ்மதி அரிசி எனக்கு 5 கிலோ கொடுங்க.
9: ஆரோக்கியத்துடன் ஆனந்தமாக வாழ சுவையும் மனமும் கொண்ட அனார்கலி உணவுப் பொருட்களை உண்டு மகிழுங்கள். உடனே அழையுங்கள் 6532-5474, 6532-5474.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

வணக்கம் சிங்கே, நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:12 விட்டது. விஜய் ஆந்தனி இசையமைத்து சங்கீதாவோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக சற்று முன்பு ஒலித்தது வெடி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து உங்களுக்காக இந்த இரண்டு பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து இவ்வாறு நட்சத்திரம் சந்தோஷ் நாராயணனின் இசையில் கபாலி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலும் கேட்க போறீங்க.

0: சற்று முன்பு மாணவர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு தகவலை வழங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். ஆனா மாணவர்கள் யாருமே சரியான பதில சொல்லலையே. அது மட்டும் இல்ல, பெரியவர்களும் வந்து பெரியவங்களும் வந்து பதில்களை சொல்லியிருந்தாங்க, ஆனா அவங்களும் தப்பான பதிலதான் சொல்லியிருக்காங்க. சரி, கேள்வி என்னவென்றால், இந்த ஆண்டின் ஒலி வளரும் படைப்பாளர் பயிலரங்கு எந்த தேதியில் இடம்பெறுகிறது அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான சரியான பதில் சனிக்கிழமை June 27. பலரும் வந்து June 28 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது தவறான பதில். வரும் சனிக்கிழமை June 27 வரும் June 27 சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்காக ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு இடம்பெறுகிறது. உங்களுடைய மாணவர்கள் இந்த பிள்ளைகள் இந்த பயிலரங்களை கலந்து கொண்டு பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா May 31 பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சலுகை கட்டணம் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஜூன் முதல் தேதிக்கு பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கட்டணம் அதிகரிக்கும். எனவே தொடர்ந்து ஒளி 968 இணைந்திருங்க, தகவல்களை நாங்க உங்களுக்கு தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருப்போங்க.
1: ஒளி 968 நிலவரம்
0: AYE-ஐ நோக்கி செல்லும் CTE PIE சாங்கிக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக அங்மோக்கியோ அவனியூ 1 வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 4 தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் PIE CTE சிட்டி எக்ஸிட் அங்கேயும் பிடோக் நார்த் அவென்யூ 3 இடைப்பட்ட பகுதிகளிலும், துவாசை நோக்கி செல்லும் PIE CTE SLE எக்ஸிட் அங்கேயும், PIE-ஐ நோக்கி செல்லும் BKE PIE சிட்டி எக்ஸிட்க்கும் SLE-க்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வணக்கம் சிங்கை.

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்கும் சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டிய நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள் இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
4: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும் அப்படிக்சன் ரோட்டிலும் பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில் சைவ உணவகம்.

0: சம்பார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வார நட்சத்திரம் சந்தோஷ நாராயணன். இவருடைய இசையில் கபாலி திரைப்படத்தில இருந்து அருண் காமராஜ் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு மணி சர்மாவின் இசையில் மாப்பிள்ளை திரைப்படத்தில இருந்து ரஞ்சித் சைந்தவி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. பெரியவர்களே, உங்களுக்கான புது ரங்கம் இதோ வந்துவிட்டது. சரியாக பதில் சொல்லும் முதல் நேயருக்கு காத்திருக்கிறது ஜோதி ஸ்டார் புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. மூன்று தகவல்களை நான் வழங்குவேங்க. இந்த மூன்று தகவல்கள்ல என்ன தகவல் பொய்யான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும். ரொம்ப சுலபமான தகவல்கள் உங்களுக்காக. இதோ முதல் தகவல், ஹண்டா வைரஸ் இது எறும்புகளால் பரவுகிறது. இரண்டாவது தகவல், இன்று World Facilities Management Day அனுசரிக்கப்படுகின்றது. உலக வசதிகள் மேலாண்மை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், இன்சூரன்ஸ் இத தமிழ்ல காப்புறுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யான தகவல்? இப்பவே உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க 9678889 என்ற எண்ணுக்கு. நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:26 ஆகிவிட்டது. அடுத்து உங்களுக்காக 80களில் இடம்பெற்றிருக்கும் இரண்டு மென்மையான பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. 1000 பூக்கள் மலரட்டும் ஒரு தலை ராகம் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் இது.

0: கேட்க தூண்டும்
1: இந்த அங்கத்திற்கு ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: முன்பு மூன்று தகவல்களை நான் வழங்கியிருந்தேன். இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யான தகவல் அப்படிங்கறத நீங்க சரியா கண்டுபிடிச்சு வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிஷா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள். ஹண்டா வைரஸ் இது எறும்புகளால் பரவுகிறது. இரண்டாவது தகவல், இன்று உலக வசதிகள் மேலாண்மை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், இன்சூரன்ஸ் இத தமிழ்ல காப்புறுதி அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த மூன்று தகவல்கள்ல பொய்யான தகவல் எது என்றால், முதல் தகவல் இதுதாங்க பொய்யான தகவல். சரி, இந்த பதில சரியா சொன்ன முதல் நேயர், முதல் நேயர் யாரு இருங்க, இது உங்களுக்காக அந்த குரல் பதிவு.
4: காலை வணக்கம்.
3: வணக்கம்.
4: முதல் கேள்வி தப்பு, என் பெயர் கோமதி.
3: சரியான பதில சொல்லிட்டீங்க. முதல் தகவல் தாங்க தவறான தகவல். ஹண்டா வைரஸ் எறும்புகளால் பரவும் ஒரு நோய் கிடையாது, இது எலிகளால் பரவும் ஒரு நோய். பல நேயர்கள் முயற்சி செஞ்சிருந்தீங்க, உங்கள் அனைவருக்கும் கைத்தட்டுகள். முயற்சி செய்ததற்கு மிக்க நன்றி. இன்று உங்களுக்கு பரிசு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளும் ஜோதிஷா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபிய நாங்க பரிசா கொடுக்கறோங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து ஒளி 96.8 இணைந்திருக்கணும். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடர்ந்து உங்களுக்காக 80களில் இடம்பெற்றிருக்கும் பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. அந்த வரிசையில பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்துல இருந்து நீங்க பாடல கேட்க போறீங்க. உறவை காத்து கிளி திரைப்படுத்திருந்தும் உங்களுக்காக பாடல் காத்துக்கொண்டிருக்கின்றது.
5: பாடல்களில் நீலாம்பரி.
3: அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
6: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
3: MCEA நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி ரோடு இருக்கு, பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது, முதலாம் தடத்தை தவிர்க்கவும். போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் பஹார் எக்ஸிட் அங்கேயும், SLEA நோக்கி செல்லும் TPE லோயாங் எவென்யூ எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் PIE CTE SLE எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
7: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
8: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
9: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
8: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
10: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
11: 80களின் அதிசய உலகம்.
12: காதல் பூத்தது அதை கேட்டு
13: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: வந்துவிட்டது கோச்சாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை கேளுங்கள்.
1: Don't let what people may think as a disability limit what you think you can do, because there's literally like so much more that you can do and there's so much more to life.
2: I will say that in life you just got to try, because if you never try you will never know.
0: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் gct.enablefund.sg. இது கோச்சாங் எனேபிள் நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG எனேபிள் அமைப்பு. ஆதரவு மீடியகார்ப்.
3: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
4: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
3: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: புதன்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
4: போட்டியில கலந்துங்க, குட்டியின் பரிசுகளை வெல்லுங்க.
3: எந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
0: சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உணவு பிரியர்களான நமக்கு விக்ரம் வீதா படத்துல வந்த இந்த காட்சிய மறக்க முடியுமா?
4: பரோட்டா சாப்பிடுறது சில ரூல்ஸ். முதல்ல கறி போட்டுக்கோ, எத்து பட்டாள வை, குழம்பு முண்டிப்படி, எத்து பாயில போட்டுக்கோ, கண்ணுமுடி.
0: இப்படி நீங்க சமைச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுறவங்க புகழ்ந்து பேசணும்னா அதற்கான ரகசியம் தயிர்ல இருக்குங்க. ஆமா, சிலர் கோழி மசாலா ஊற வைக்கும் போது தயிர் சேர்க்கிறாங்க. அதற்கான காரணம் தெரியுமா? ஏன்னா தயிர் சுவைக்காக மட்டும் இல்லங்க, அவர் பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்களோ என்சைம்களோ கோழிய மென்மையாக்க உதவுது. அது மட்டும் இல்லங்க, மசாலா நல்லா ஒட்டுறதுக்கோ இந்த தயிர் உதவுது. குறிச்சுக்கோங்க, அட்டகாசமான கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி சமைக்கணுமா, தயிர மறந்துடாதீங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
6: வணக்கம் சிங்கை.

0: ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொமட் ட்ரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
1: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர் தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
2: பி ராஜேந்தரின் இசையில் உறவை காத்தக்களி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது கே ஜே ஜேசுதாஸ், பி எஸ் சசிரேகா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில இருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் மனோ சித்ரா பாடியிருந்த பாடல் இடம்பெற்றது. ஹண்டா வைரஸ், இது எறும்புகளால் பரவுகிறது அப்படிங்கிற பொய்யான தகவல் ஒன்று நான் சற்று முன்பு வழங்கியிருந்தேன். சரியான பதில் என்னவென்றால் இது எலிகளால் பரவும் ஒரு நோய். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து மேற்கு ஆப்பிரிக்கா கடற்கரை பகுதியில ஒரு உல்லாச கப்பல்ல வந்து ஹண்டா வைரஸ் பரவியிருப்பதாக செய்தி வந்திருந்தது. அந்த கப்பல்ல பயணம் செஞ்ச மூவர் மரணம் அடைந்தனர், அதுல ஒருத்தருக்கு ஹண்டா வைரஸ் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. ஹண்டா வைரஸ் அப்படின்னா என்னங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றேங்க. இந்த கிருமி முதன் முதல்ல வந்து கொரியாவில இருக்கிற ஹண்டான் நதி அப்படிங்கிற வட்டாரத்துல வந்து கண்டறியப்பட்டது. இதனாலதான் இதுக்கு ஹண்டா வைரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எலிகள் பிற கொறித்துண்ணிகள் அதாவது ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரோடன்ஸ் தான் இந்த கிருமியை சுமந்து செல்கின்றன. இப்ப மனிதர்களுக்கு இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாதிக்கப்பட்ட எலிகளின் எச்சில், சிறுநீர் அல்லது அவற்றின் கழிவுகளுடன் மனிதர்களுக்கு நேரடி தொடர்பு ஏற்படும் போது இந்த நோய் பரவுகிறது. 1993 அமெரிக்காவில் முதன் முதலில் இந்த கிருமி கண்டறியப்பட்டது. இது ஒரு அரிய வகையான நோய், ரொம்ப ஆபத்தானதும் கூட அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. ஏன் ஆபத்தானது அப்படின்னு சொல்லணும்னா, குறிப்பா இந்த நோய் கிருமி சிறுநீரகங்கள், இதயம் அல்லது நுரையீரலை பாதிக்கும் போது உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு இந்த நோய் பரவுவது ரொம்ப அரிது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் நாம பத்திரமா இருக்கணுங்க. நீங்க உடல் நலம் சரியில்லாம இருந்தால் ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெறுங்க. அது மட்டும் இல்ல, முகக்கவசம் இந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை போட மறந்துடாதீங்க. சரி நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் காலை 8 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நாம எதிரொலி குழுவினரை சந்திக்க போறாங்க. ஐபி ரைடர்ஸ் அதாவது காப்புறுதி திட்டங்கள்ல இருக்கிற ஐபி ரைடர்ஸ் பத்தி நாம மேலும் தெரிஞ்சுக்க போறோம். இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து ஒளி 968 இணைந்திருங்க. அது மட்டும் இல்ல, எங்களுடைய பேஸ்புக் பக்கத்திலையும் நீங்கள் எங்களோடு இணையலாம். மீடியா ஒளி 968 என்கிற எங்களுடைய பேஸ்புக் பக்கத்திற்கு காலை 8 செய்திகளுக்கு பிறகு தானு வந்துருங்க.
3: ஒளி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: துவாசை நோக்கி செல்லும் PIE எங்கியோ அவென்யூ நுழைவாயல் அங்கே வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
9: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
8: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலும் இருக்கணும்.
9: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ்ட்ராஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
4: MSR இன்டீரியர் டிசைன் அழையுங்கள் 9778132344. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com.
10: இது வணக்கம் சிங்கே.

0: செயலி வழி நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், நான்கு அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க neelisan.sg. May 31st வரை மட்டும்தான்.
1: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: காலைமணி 8 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்கா போல்டிமோ பாலத்தின் மீது கப்பல் மோதிய சம்பவம் தொடர்பாக சிங்கப்பூர் நிறுவனத்தின் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறது. 2024 மார்ச் மாதம் போல்டிமோ துறைமுகத்தில் இருக்கும் பிரான்சிஸ் ஸ்காட் கீ பாலத்தின் மீது டாலி கப்பல் மோதியது. அந்த சம்பவத்தில் 6 பேர் மாண்டனர். சிங்கப்பூரின் சினர்ஜி மரீன் நிறுவனம், சென்னையின் சினர்ஜி மெரிடைம் நிறுவனம் ஆகியவற்றின் மீதும் டாலி கப்பலின் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கார்த்திக் நாயர் மீதும் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. டாலி கப்பல் துறைமுகத்திலிருந்து இலங்கையை நோக்கி புறப்பட்டது. அப்போது 4 நிமிடத்தில் 2 முறை மின்துண்டிப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. அதனால் அது கட்டுப்பாட்டை தவறவிட்டு பாலத்தின் மீது மோதியதாக நம்பப்படுகிறது. மேரிலாந்து மாநிலம் பாலத்தை மாற்றுவதற்கு சுமார் 4.5 முதல் $5 பில்லியன் வரை செலவாகும் என்று மதிப்பிடுகிறது. சினர்ஜி மரீன் நிறுவனம் ஏமாற்றம் தெரிவித்தது. அமெரிக்க நிதித்துறை ஒரு விபத்தை குற்றச்செயலாக மாற்றுவதாக நிறுவனம் கூறியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நாளை சீனாவுக்கு செல்லும்போது ஈரான் போரை விட வர்த்தகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரப்போவதாக